0: ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 26 பேர் மாண்டனர். மாண்டவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று பாகிஸ்தானிய தகவல் அமைச்சர் கூறினார். ஆனால் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் 3 மாநிலங்களில் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களில் 13 பேர் மாண்டதாகவும் அவர்களில் பெரும்பாலோர் பிள்ளைகள் என்றும் கூறியது. தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் தருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. நோவேயின் ஓஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலேயே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. 2 உலகப் போருக்கு பிறகு தற்போது நாடுகளுக்கு இடையிலான மோதல் புதிய உச்சத்தில் இருப்பதாக அதன் அறிக்கை சொன்னது. 80 ஆண்டில் இது மிக மோசமான நிலைமை என்கிறது அறிக்கை. 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் நாடுகளுக்கு இடையிலான மோதல் 2 மடங்கு மோசமாகிவிட்டதாக அமைதி ஆய்வு நிலையம் கூறியது. நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளில் பூசல் அதிகரிப்பதாக அது சொல்கிறது. இந்தோனேசியாவின் அரசாங்க நிறுவனமான பெர்டமினா பெட்ரோல் விலையை 1/3 உயர்த்தியிருக்கிறது. நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பெட்டாமாக்ஸ் எனும் பெட்ரோல் லிட்டருக்கு 4000 ரூபியா உயர்ந்து சுமார் 16000 ரூபியாவுக்கு விற்கிறது. அது 32 விழுக்காட்டு உயர்வு. இந்தோனேசிய வங்கி ஒரே மாதத்தில் 2வது முறையாக வட்டியை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் பெட்ரோல் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் பொது போக்குவரத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் பொருள்களின் விலையில் பெரிய தாக்கம் இருக்காது என்று இந்தோனேசிய நிதியமைச்சர் புர்பாயா சர்தேவா கூறினார். சிங்கப்பூரில் தனிநபர் நடமாட்ட சாதனங்களுக்கு இம்மாத தொடக்கத்தில் புதிய விதிமுறை அறிமுகமான பிறகு அவற்றின் விலை சுமார் 300 வெள்ளி வரை உயர்ந்திருப்பதாக கடைக்காரர்கள் கூறுகின்றனர். வேலை அதிகம், அதிக நேரம் பிடிக்கிறது, செலவு அதிகரித்துவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் புதிய விதிமுறையை புரிந்து கொள்வதற்காக வாடிக்கையாளர்கள் காத்திருந்ததால் தற்போது விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் கடைக்காரர்கள் கூறினர். புதிய விதிமுறைப்படி தனிநபர் நடமாட்ட சாதனத்தை பயன்படுத்துபவர்கள் நில போக்குவரத்து ஆணையத்திடம் பதிவு செய்ய வேண்டும். அந்த சாதனம் அவர்களுக்கு தேவைதான் என்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ ஆதாரமும் தேவை.
1: சொல்லும் பொருளும் அட்வர்டைஸ்மென்ட் விளம்பரம். இணையத்தில் இடம்பெறும் ஏராளமான போலி விளம்பரங்கள் குறித்து விழிப்புடன் இருப்பது நல்லது. அட்வர்டைஸ்மென்ட் விளம்பரம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவார்.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
2: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
9: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
10: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
6: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நம்ம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
11: அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம் எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
12: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
13: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
14: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
13: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம் இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
14: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
13: இப்படிப்பட்ட வீட்டு வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
14: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
13: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டு வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
14: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
13: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
15: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: இன்னைக்கு ஜூன் மாதம் 11 வியாழக்கிழமையில நம்ம இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாணய மாற்று விகிதத்தை தெரிந்து கொள்வோம். ஒரு அமெரிக்க டாலர் 1.30 வெள்ளி, ஒரு யூரோ 1.50 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.74 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.38 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.16 ரிங்கேட்.
7: இத்தகவலை வழங்கியோர்
16: ஜோயலி காசில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: 8:10 ஆகின்றது. ஒலி 9:00 வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நேர்கள் இணைந்திருக்கீங்க. காலிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், உலக கிண்ணம் தொடங்க போற இந்த நேரத்துல நம்ம ராம்சியை சந்திக்க போறோம் அப்படின்னு. திரு ராம்சி வந்து ஒரு கார்பந்து ஆர்வலர், அவரைதான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் ராம்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ராம்சி?
17: வணக்கம் ரஃபி, வணக்கம் காலை, வணக்கம், நல்லா இருக்கிறேன்.
2: ராம்சி, நீங்க வந்து ஒரு கார்பந்து ஆர்வலரா இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அழைத்து இருக்கிறேன் உங்களை நிகழ்ச்சிக்கு. முதல்ல சொல்லுங்க, இந்த கார்பந்தின் பால் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து ரொம்ப உள்ள போய் பார்க்கணும், அதுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? பள்ளிக்கூட பருவத்துல இருந்து உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது.
17: சிறு வயதுல இருந்து எங்க அப்பா கூட அந்த காலாங் ஸ்டேடியம்ல போய் அந்த அந்த சிங்கப்பூர் குழு அந்த மலேசியா கப்ப பார்த்து அதுல இருந்து வந்த அந்த இது, அந்த என்ன சொல்றது, அந்த ஆர்வம்.
2: சரி, அப்ப அப்பாதான் ஊட்டி இருக்கிறார் உங்களுக்கு?
17: அப்பா அப்பா ஆமா அப்பா தான் கொண்டு போற. அப்பெல்லாம் நம்ம வந்து பிரைமரி ஸ்கூலு,
2: சரி,
17: சோ அங்க போய் தான் அந்த ஆர்வத்தை அப்படியே ஆட்டோமேட்டிக்லா வந்துட்டு. அப்புறம் இங்கே வந்து அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் தெரியுமா?
2: ஆமா,
17: நார்மலியா அந்த மேன்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல், ஆர்சனல், ஸ்பர்ஸ், சோ அந்த வகையிலயும் அப்ப வந்து அந்த இங்கிலீஷ் கிளப்ஸ் ஃபாலோ பண்ணி அங்கேயும் அப்படியே ரத்தத்துல ஊறிட்டு அந்த கட் வந்து.
2: சரி,
17: சோ அன்மைய காலத்துல.
2: சரி, நீங்க வந்து எந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க நீங்க?
17: எனக்கு வந்து பிரேசில் அண்ட் இங்கிலாந்து, அப்புறம் இத்தாலி. ஆனா இத்தாலி வந்து தகுதி பெறவில்லை. ஆனா பிரேசில் வந்து அப்ப வந்து அந்த 70s 80s வந்து அவங்களோட அருமையான ஆட்டம் அந்த சம்பா சோக்கர்னு சொல்லுவாங்க. சோ அதனால எனக்கு பிடித்த பிரேசிலோட ஆட்டம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு.
2: சரி,
17: அந்த 1982 எஸ்பெஷலி அவங்க வந்து உலக கிண்ணத்தை
2: கைப்பற்ற
17: வின் பண்ணல. அவங்க ஆட்டம் வந்து அருமையாக இருந்துச்சு. இங்கிலாந்து வந்து ஏன் என்றால் நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஃபாலோ பண்ணி சோ அந்த எல்லாம் குழுவும் அந்த மேன்செஸ்டர் உள்ள பிளேயர்ஸ், லிவர்பூல் பிளேயர்ஸ், ஸ்பர்ஸ், ஆர்சனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இங்கிலாந்து டீம் குழுவா ஃபார்ம் பண்றாங்களே, சோ அதுக்காக ஒரு சென்டிமெண்டல் ரீசன்காக தான் இங்கிலாந்து டீம் நான் சப்போர்ட் பண்றேன். அவங்க எப்படி தேர்ச்சி போடுவாங்கன்னு.
2: சரி, இங்கிலாந்துடைய வாய்ப்பு ரொம்ப என்ன சொல்லுங்க, 60s முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிட்டல. ஆனா இந்த ஆண்டு அவங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
17: இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கடினமான பதில் தான். பிகாஸ் இங்கிலாந்து வந்து they never feel to disappoint. புரியுதா?
2: ஆமா,
17: அந்த மீடியா ஹைப் கமிங் ஹோம் அதே சொல்லி அப்புறம் சொதிப்பிடுவாங்க இங்கிலாந்து. ஆனா அந்த அப்ப முன்ன உள்ள அந்த கேரஸ் சவுத்கேட் அந்த மேனேஜர் அண்ட் அவரோட ஆட்சியில இருக்கும் போது இங்கிலாந்து கொஞ்சம் நல்லா சிறப்பா செஞ்சுச்சு. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு தொஃபோல இருந்தாங்க.
2: சரி,
17: தொஃபோல பெற முடிஞ்சிச்சு. சோ மத்தபடி வந்து பாபி ராப்சன் டைம் 90s வந்து அவங்க வந்து தி ஃபினிஷ் ஆஃப் லா 1990 வேர்ல்ட் கப்.
2: சரி,
17: அட 1966 வாஸ் தி ஒன்லி டைம் தி வான் தி வேர்ல்ட் கப்.
2: சரி, அதுக்கான இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் வந்து இங்கிலாந்து பக்கம் இருக்கு. இந்த ஆண்டு சிங்கப்பூரர்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கேம் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு இது என்னன்னா, எல்லா 6 மணிக்கும் கொஞ்சம் முன்னாடி போனா 3 மணி அந்த வாக்குல தான் வந்து அந்த கேம் எல்லாம் நடைபெறும். சிங்கப்பூரர்கள் வந்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டு அவங்க வந்து அமெரிக்கா வரைக்கும் 3 நாடுகள்ல நடைபெறுது, அது வரைக்கும் பயணம் செய்து போல. இதுவே ஐரோப்பிய கண்டத்துல நடக்கும் போது பலரும் இந்த கத்தார்ல நடக்கும் போதெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனா இந்த ஆண்டு வந்து அப்படி இல்லை, நாங்க போக முடியல, செலவு இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அது?
17: செலவு அப்ப வந்து யுஎஸ்ஏ வந்து 1994 அப்ப அவங்க ஹோஸ்ட் பண்ணும் போது அப்ப டிக்கெட் பிரைஸ் வந்து யுஎஸ் 25 வெள்ளி டு அபவுட் 500 வெள்ளி யுஎஸ். இப்ப வந்து எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது, 10 மடங்கு போல இருக்கு. இப்ப டிக்கெட் பிரைஸ் வந்து 1000 கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த நிலைமையில இருக்கு. இப்ப
2: உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது போயிருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க?
17: ஓ, தெரிஞ்சவங்க வந்து என்னோட கசன் பிரதர்ஸ் ரெண்டு பேர் போயிருக்காங்க, அல்ஃபிரட்டும் இக்னேஷியஸும்.
2: சரி,
17: நான் அவங்க கூட போக வேண்டியது, ஆனா என்னோட வேலை சம்பந்தவாசி போக முடியல. அவங்க நம்ம ஆக்சுவலி அந்த 14-15 June போக வேண்டியது, பட் அவங்க வந்து சில காரணத்தினால தள்ளி போட்டாங்க. சோ 29 June தான் அவங்க கிளம்புறாங்க. சாரி, 27-28 June. சோ 29 June வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் 32 அந்த 3 கேம்ஸ் பாக்குறதுக்கு அவங்க டிக்கெட் கிடைச்சிட்டு அவங்களுக்கு.
2: சரி,
17: சோ அவங்க பாக்குற கேம் வந்து இந்த குரூப் டி அண்ட் குரூப் ஹெச் அண்ட் குரூப் ஜே அந்த ஆட்டம். சோ சாட்ல வேர்ல்ட் கப் சாட் பாக்குறீங்களா, இந்த பின்னால வந்து அந்த வேர்ல்ட் கப் சாட் போறாங்க. சோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவங்க கூட போக முடியலன்னு. அடுத்த வேர்ல்ட் கப் 2030ல பாப்போம் எப்படின்னு.
2: சரி, இப்ப இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மெக்சிகோவும் வந்து அமெரிக்காவும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கனடா வந்து புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க, புதிய ஒரு நாடா வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வேர்ல்ட் கப்பா இவங்கதான் முதல் முறையா இது பண்ண போறாங்க, நடத்த போறாங்க. உங்களுடைய கருத்து பார்வை எப்படி இருக்கு, இந்த மூன்று நாடுகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
17: ஓகே, மெக்சிகோவும் அமெரிக்காவும் இந்த வேர்ல்ட் கப் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க 1994 and 2026 வந்து யுஎஸ்ஏ. மெக்சிகோ வந்து இது மூணாவது வாட்டி, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யுஎஸ்ஏக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிகாஸ் கட் பந்து தவிர யுஎஸ்ஏ வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் அந்த அத்லெட்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. கனடா தான் முதல் வாட்டி ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ யுஎஸ்ஏவும் மெக்சிகோவும் அவங்களுக்கு அந்த வேண்டிய ஆதரவை கொடுக்குறாங்க.
2: சரி,
17: ஸோ கனடாக்கு ஆனா இப்போ வந்து இப்போ செக்யூரிட்டி படி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இந்தியிலேருந்து யுஎஸ்ஏக்கு போனோம்னா அந்த கொஞ்சம் கடினமான செக்யூரிட்டி செக் வந்து செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து இன்னும் இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் செக்ஸ் சொல்லுவாங்களே, பிகாஸ் இப்ப வந்து அந்த போர் நடக்கிற வாசி வேற, அப்புறம் அமெரிக்கா வந்து நார்மலி த மெயின் டார்கெட் ஃபார் மெனி அதர் கண்ட்ரி. ஸோ அதுக்காக இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ தரோ செக் ரதர் தென் நாட் டேக்கிங் எனி சான்சஸ் ஃபார் கிராண்டட். சோ அந்த நிலைமையில வந்து சோ அவங்க ரொம்ப தாரோ செக்ஸ் பண்ணி ஆகணும்.
2: சரி, ஆக இது வந்து கடுமையான அந்த செக்யூரிட்டி இது வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் அந்த நேரத்துல அங்க இல்லையா. அதுவும் ரம்ஜி, 2022 எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து குறைவான அணிகள் இந்த ஆண்டோட பார்க்கும்போது, இந்த முறை வந்து 48 அணிகள் இருக்கிறாங்க, 104 ஆட்டங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து 62-64 தான் இருந்துச்சு, 32 அணிகள் 64 ஆட்டங்கள் தான் இருந்தது. இப்போ இது வந்து 48 அணிகள் இருக்கிறதுனால விளையாட்டு எப்படி இருக்கும், இந்த போட்டி எப்படி நடத்தப்படும் அப்படின்னு உங்களோட பார்வையில் 6 வாரங்கள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க?
17: வாய்ப்பு கொடுக்கலான்னு அந்த வகையில போறாங்க போல இருக்கு. அதனாலதான் வேற பண்றாங்க, பணம் ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் டு அட்ராக்ட் மோர் ஃபேன்ஸ், டு ஜெனரேட் மோர் இன்ட்ரெஸ்ட், அந்த வகையில. சோ 48 குழு இருந்தாலும் அந்த பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வேர்ல்ட் கப் தொடங்கணும் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு கூடுதலா முடியும். சோ என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த குரூப் மேட்சஸ் பிளஸ் த ரவுண்ட் ஆஃப் 32 அத வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வேர்ல்ட் கப் வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் 32 மத்தபடி வந்து என்னது
2: நுழைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் கப்ல வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சிறிய நாடா வந்து குரோக்கா வந்து புதிய சிறிய ஒரு நாடு, அதோடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், அவங்க எப்படி செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜோர்டான், உஸ்பெகிஸ்தான், காபோவர்,
17: உஸ்பெகிஸ்தான், குராசாவ் இதெல்லாம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பங்கிடுறாங்க. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். குராசாவ் வந்து ஒரு கரீபியன் நாட்டுள்ள கண்ட்ரி, ஒரு பாப்புலேஷன் ரொம்ப சின்னது. சோ அவங்க வந்து வாய்ப்பு ஆனா சொல்ல முடியாது, போலீஸ் ரவுண்ட் சொல்லுவாங்க, சில அப்செட்ஸ் பண்ணலாம், ஆனா வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். தொடர்ந்துதான் பாக்கணும், பிகாஸ் போன வேர்ல்ட் கப்ல பாத்தீங்களா மொரோக்கோ வந்து ரொம்ப அப்செட், ஸ்பெயின் வென்றுச்சு, அப்புறம் மொரோக்கோ இது யாரு ஸ்பெயினையும் போர்ச்சுகலும் வென்று செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனுச்சு. சோ சொல்ல முடியாது.
2: சரி, ஆக நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஒரு சிறு இடைவெளிக்கு போக போறேன். போயிட்டு வந்ததோட முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது வந்து ரொனால்டோ அவருடைய நாடு அந்த குழு எப்படி செய்யும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சமயம் மெஸ்ஸியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு சில கேள்விகளும் வந்திருக்குங்க நம்ம கிட்ட, அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிற நேர்கள் கேட்டிருக்கிறாங்க சில கேள்வி எல்லாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து பேசுவோம். கொஞ்ச நேரத்துல தொடர்ந்து நீந்திருங்க. ஒலி 96.8
18: போக்குவரத்து நிலவரம்.
2: தற்போதைய போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். SLEBKE சொல்லும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அங்கிருந்து வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா நெரிசல் ஏற்பட்டிருக்கு. 2 தடங்கள்ல அங்க வந்து வாகனங்கள் பழுதடைந்து மறைத்துக் கொண்டே இருக்கின்றன. BKE நிலவரம் PIE சொல்லும் டெய்ரி ஃபார்ம் ரோடு அங்கிருந்து KJE வரைக்கும் நெரிசல். 3வது தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. SLECTE சொல்லும் லென்டோ அவென்யூ அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. TPE PIE சொல்லும் லோயாங் அவென்யூ KPE இதற்கு இடைப்பட்ட சாலையில் போக்குவரத்தின் நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.
13: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready-set-go.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: 8:24 9:06 நேர்கள் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகள் எப்படி நடக்கும் அப்படிங்கறது கார்பந்து ஆர்வலர் ராம்சி நம்மளோட வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டு அந்த 2026 பல புதியவை வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிமுறைகள்ல கூட சில மாற்றங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நம்ம வந்து பேச போறோம். ராம்சி, இன்றைய மக்கள் வந்து கேட்க விரும்புறது கிறிஸ்டியானோ ரொனால்டோங்கிறது பெரிய பெயர் கார்பந்துல இல்லையா? ஆக மெஸ்ஸி மற்றும் கிறிஸ்டியானோ இவங்க ரெண்டு பேருக்கும் இது வந்து இறுதி இதா இருக்கும்னு நம்பப்படுது, உலக கிண்ணமா இருக்கும் அப்படின்னு. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
6: ஸோ ஒரு ஒரு சாக்கர் பிளேயர் வந்து அவங்களோட பிளேயிங் டேஸ் வந்து நார்மலி ஒரு 34, 35, 36 அதுக்குள்ள தான் இருக்கும். ஆனா மெஸ்ஸியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் அவங்க அவங்க நாட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், ஒரு கீ பிளேயர்ஸ். ஸோ அது வகையில வேற வந்து அவங்க வந்து தே கீப் தெம்செல்ஃப் ஃபிட், எஸ்பெஷலி கிறிஸ்டியானோ ரொனால்டோ 41 வயசுல வந்து இன்னும் சக்க போடு போடுறாரு. ஓகே, ஸோ லயனல் மெஸ்ஸியும் இப்ப 39 வயசு ஆக போகுது இந்த இந்த மாசம். ஸோ இதுதான் அவங்களோட கடைசி வேர்ல்ட் கப்னு நான் நினைக்கிறேன். ஸோ அநேகமா அதுதான் அவங்களோட கடைசி வேர்ல்ட் கப். ஸோ
5: எப்படி இருக்கும் அவங்களுடைய இந்த 2026 அவங்களுடைய பங்கு எப்படி இருக்கும்? குறிப்பா பாத்தீங்கன்னா போர்ச்சுகல், அர்ஜென்டினா இந்த ரெண்டு அணிகளுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது?
6: அர்ஜென்டினா தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். தே கோட் குட் ஸ்குவாட், நல்ல நல்ல குழு இருக்கு. லயனல் மெஸ்ஸி வந்து இஸ் எ கீ பிளேயர். ஸோ அவர் வந்து maybe they can use him sparingly for knockout stages or come in and second half. So they will just use him as and when needed. Let's say they are losing 1-0 and the mari situation la Portugal vandi paaka ponaka mindila vandu and the 90s the 2000 la vandu avangalukku vandu squad nalla squad da ana avula strong ala ana ipo anmila vandu or 8-9-10 varshathukku lende ipo paaka ponaka அவங்களோட டெப்த் இன் ஸ்குவாட், அவங்களோட அந்த ஸ்ட்ராங் அந்த அந்த ஸ்ட்ரெங்த் இன் ஸ்குவாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போர்ச்சுகல். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு விழுறதுக்கு. ஆனா அவங்க வந்து நல்லபடியா விளையாண்டு நேவிகேட் பண்ணணும்.
5: சரி,
6: அந்த மாதிரி பிகாஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து அவங்க சொதப்பிட்டாங்க மொரோக்கோ கிட்ட. ஸோ இந்த வாட்டி வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் த டெப்த் இன் ஸ்குவாட். அந்த அந்த குழு வந்து ரொம்ப நல்ல ஆட்டக்காரர்கள், நல்ல அந்த அவங்க ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ்க்காக அவங்க விளையாண்டு இருக்காங்க. அந்த பிஎஸ்ஜி, அந்த ரொனால்டோ வந்து அந்த சவுதி அரேபியா கிளப்க்கு, அப்புறம் வேற வேற மத்த குழுக்கள் எல்லாம் வந்து இந்த ரஃபால் லியா ஃபார் ஏசி மிலான், தே கோட் அ ஸ்ட்ராங் டீம், அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஃப்ரம் மேன்செஸ்டர் யுனைடெட்.
5: சரி, இப்ப இந்த விதிமுறைகளுக்கு வருவோம். ராம்சி பாருங்க, உங்களை பேர் நான் ரொனால்டோன்னு கூப்பிட வந்துட்டேன், அவரோட பேரை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு. ராம்சி, அதாவது இந்த விதிமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இப்ப ரொம்ப சூடான ஒரு நேரமா இருக்கு. விளையாட்டுல வந்து அவங்க கொஞ்சம் ஒரு இடைவெளி கொடுத்து விளையாட்டாளர்களை கவனிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தண்ணீர் அருந்தும் நேரம் தனியா வச்சிருக்கிறாங்க. சரி, இதை பத்தி எல்லாம் உங்களுடைய அந்த புதிய விதிமுறைகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம், நீங்க சொல்லுங்களேன்.
6: ரொம்ப பிகாஸ் இப்ப வந்து ஆக்சுவலி ஈவன் ஃபார் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்க்கு வந்து இந்த எவ்ரி 20 minutes வந்து இந்த தண்ணி குடிக்கிறத அந்த ஷார்ட் பிரேக் அது கொடுக்குறாங்க. ஸோ இப்ப வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப சூடா இருக்கு, அமெரிக்கா மெக்சிகோ அண்ட் கனடா இப்ப சம்மர் டைம்ல விளையாடுற வாசி. ஸோ தி ஆர் கோயிங் டு கிவ் அ பிரேக் அஸ் வெல் ஒரு ஹாஃப் வே த்ரூ த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் தென் அனதர் பிரேக் ஆல்சோ இன் த செகண்ட் ஹாஃப் இன் த மிடில். அந்த தண்ணி பிரேக் ஒரு மூணு நிமிஷம் கொடுக்குறாங்க ஒரு பிரேக், அது ரீப்ளெனிஷ் அண்ட் ஹைட்ரேட் த பிளேயர்ஸ். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் பிகாஸ் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து கொலாப்ஸ் பண்ணி பிகாஸ் கேம் வந்து ஹை இன்டென்சிட்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 20 minutes கழிச்சு ஒரு தண்ணி குடிச்சு ஒரு சின்ன ரிகவரி பண்ணாக்கா நல்லது. அதே சமயத்துல வந்து இந்த கோச்சும் அந்த மேனேஜர் வந்து அவங்க வந்து அதே சமயத்துல வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இன்புட்ஸ் இவனை மார்க் பண்ணு அவனை மார்க் பண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் சிறிய இன்புட்ஸ் கொடுக்கலாம் டெக்னிக்கல் அக்யூப்மெண்ட்.
5: அப்புறம் தொழில்நுட்ப ரீதியா வந்து வேற என்னென்ன மாற்றங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க இந்த இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கோல் கம்பத்துக்குள்ள போச்சா இல்லையா இந்த மாதிரியான சில விவாதங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு விளையாட்டின்னு வரும்போது, அதுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை அவங்க பூர்த்தி இருக்கிறாங்க அதையும் சொல்லாமே.
6: ஓகே, அந்த வேர்ல்ட் கப் வந்து அந்த VAR வந்து அது இருக்கும் அண்ட் தென் ஆஃப்டர் அந்த த்ரோயின் வந்து வித்இன் 5 செகண்ட்ஸ் அவங்க வந்து throw பண்ணோ இல்லாட்டி there will be a throw in to the other the opponents.
5: சரி,
6: அப்போ அந்த
5: 5 second rules வந்து சரியா வருமா? அது
6: வந்தா தான் பெட்டர் பிகாஸ் அவங்க வந்து இப்ப வந்து அந்த விளையாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அந்த டிலே பண்ணாம டைம் வேஸ்டிங் சொல்லுவாங்க தெரியுமா, சில குழுக்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க வீணா கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாடுவாங்க. ஸோ டு என்கரேஜ் மோர் அட்டாக்கிங் பிளே அதனாலதான் இந்த அந்த அந்த செகண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது முந்தையே கொண்டு வந்துட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எஸ்பெஷலி இந்த த்ரோயின் வித்இன் 5 செகண்ட்ஸ் யூ நீட் டு த்ரோ த பால் ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அந்த மாதிரி.
5: சரி, நிறைவா நம்மளுடைய சிங்கப்பூர் கார்பந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போட்டி தொடங்குறதுக்கு. இன்று இரவுன்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில 1 மணிக்கு தொடங்குதா, 3 மணிக்கு வந்து விளையாட்டு தொடங்குது, 1 மணிக்கு வந்து அந்த ஓபனிங் செரிமனியோட தொடங்குறாங்க தொடக்க விழா இல்லையா, அது வந்து 3 மணிக்கு அவங்க விளையாட்டை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் முதல் மெக்சிகோவுக்கும் நடைபெறும் ஆட்டம் முதல்ல தொடங்குது. எப்படி இருக்க போகுது முதல் ஆட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓரளவுக்கு நீங்க கணித்திருப்பீங்க?
6: அந்த ஓபனிங் செரமனியே ஒரு இஸ் லைக் அந்த வந்து ஒரு கர்டன் இஸ் ஸ்டார் ஆஃப் த வேர்ல்ட் கப் லைக் பிரெஸ்டிஜியஸ் டோர்னமென்ட். வேர்ல்ட் கப் வந்து எவ்ரி 4 இயர்ஸ் தான் வருது.
5: சரி,
6: சோ மெக்சிகோ வந்து இஸ் த ஹோஸ்ட் நேஷன், ஒன் ஆஃப் த ஹோஸ்ட் நேஷன். சோ அதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த பெருமையை கொடுத்துருக்காங்க டு ஸ்டார்ட் ஆஃப் த prestigious tournament. So இது வந்து அவங்களுக்கு வந்து புதுசு இல்ல, அவங்க ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க 1970 and 1986ல. சோ இது வந்து அவங்க மூணாவது வாட்டி. சோ அமெரிக்கா will host the finals. சோ கனடா will do all the other group matches and some of the knockout stages.
5: சரி,
6: சோ நல்ல ஆட்டமா தான் இருக்கும். அது எல்லாரும் வந்து அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறாங்க.
5: ஆமா,
6: ஸ்டார்ட் ஓபன் பண்ணி தான் அந்த கிக்கே ஏறும்.
5: உண்மைதான்,
6: கிக்கே ஏறும்.
5: ஆமா, ஆனா உங்களுடைய பார்வையில இந்த ஆண்டு ஃபைனல்ஸ்ல இருக்க போற ஒரு 2 நாடு வந்து இங்க போகும், அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எந்த 2 நாடை சொல்லுவீங்க நீங்க?
6: ஃபேவரட்ஸ் படி 2 டீம் வந்து ஸ்பெயின் அண்ட் பிரான்ஸ் சொல்லிருக்காங்க. பிரான்ஸ், ஸ்பெயின் அண்ட் ஆக்சுவலி அர்ஜென்டினா. ஆனா எனக்கு வந்து பிரேசில் இல்லாட்டி இங்கிலாந்து இல்லாட்டி போர்ச்சுகல் போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம்.
5: நிச்சயமா.
6: சோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் போர்ச்சுகல் அண்ட் இங்கிலாந்து ஃபைனல் இருந்தா நல்லா இருக்கும்.
5: நல்லா இருக்கும், ஏன்னா அது நீண்ட
6: இருக்கும். ஆனா ரொம்ப நேரம் ரொம்ப வருஷம் ஆயிட்டு.
5: சரி,
6: சோ அவங்க வந்து அந்த 5 வாட்டி வென்று இப்ப வந்து பல ஒரு 5 வேர்ல்ட் கப்ல வந்து இன்னும் வெல்லாம இருக்கிறாங்க. சோ அவங்க இந்த உலக கிணத்தை வென்றாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப புது கோச் வந்து கார்லோஸ் அன்செலோத்தி, அவரு நல்ல மேனேஜரு, நல்ல கோச். சோ பாப்போம் எப்படின்னு. இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாக்கா அதுவே ஒரு சந்தோஷம் தான்.
5: சரி, ஆனா நடுவுல வந்து வாய்ப்பு கிடைச்சதுனால மறுபடியும் நம்ம சந்திப்போம். சந்திச்சு விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி, ஏன்னா பாதி முடிஞ்சிடுச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது இடையில சந்திப்போம். ரொம்ப நன்றி ராம்ஜி பேசினதுக்கு. வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம கணிக்கிறது சில வேலைகளில் நடக்கிறது உண்டு. சில பேர் மீன்கிட்ட கேக்குறாங்க, முதலீட்டை கேக்குறாங்க, அப்புறம் எதிர்ட்டமும் குருவிட்ட போய் கேக்குறாங்க, பறவைகள்கிட்ட கேக்குறாங்க எது வெற்றி பெறும் அப்படின்னு. அது ஒரு சீட்டை எடுத்து போடுது, அது சில நேரத்தில் நடந்துருதா, அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு அடிச்சது யோகங்கிற மாதிரி நிறைய இன்ப அதிர்ச்சிகள் அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இரவுன்னு சொல்றதோட நாளைக்கு அதிகாலை 12ஆம் தேதி தொடங்குது. நிச்சயமா பங்கெடுக்கும் எல்லா குழு 48 குழுக்களுக்குமே வந்து சவாலாக தான் இருக்க போகுது இந்த ஆண்டு, இல்லையா? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9, 6, 8 நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு போவோம். உங்களுக்காக நடத்தி வச்சிருக்கிறது பரசுராம் படத்திலிருந்து பாடல், ஹரிஹரன் சுஜாதா கொண்டு வரும் பாடல்.

0: பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? பாத்து கவனமா பயணத்தை மேற்கொள்ளுங்க நேர்களே. பிகேபிஐ சொல்லும் டேரி ஃபார்ம் ரோட்டுகளே, அங்கிருந்து கேஜிஐ வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. விபத்தின் காரணமாக மூன்றாவது தடத்துல விபத்து நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உட்லண்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்களா? பொது போக்குவரத்துல போக்குவரத்து நெரிசல் காரணமாக பஸ் சேவை எண்கள் 170 ஆக்ஸ் இரண்டும் வழி மாற்றி விடப்பட்டிருக்கின்றன. அவை உட்லண்ட்ஸ் அவென்யூ 3 உட்லண்ட் சென்டர் ரோடை கடந்து உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியை சென்றடையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ்எல்இ சிடிஏ நோக்கி சொல்லும் லென்டோ அவென்யூக்கு பிறகு பாத்தீங்கன்னா மூன்றாவது தடத்துல விபத்து நேர்ந்திருக்கின்றது. ஏஒய் துவாசி நோக்கி சொல்லும் ஜூரோங் டவுன் ஹால் ரோடு நுழைவாயிலுக்கு அருகே வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: ஜீனி பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Lion 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2,600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். கிளப் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

வணக்கம் சிங்கை, நான் அமனிலை படத்திலிருந்து விஜய் ஆண்டனியோட இசையில பாகஜியாற்ற பாடலை கேட்டோம். விஜய் ஆண்டனியை பாடியிருந்தார் அந்த பாடலை. காலையில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். 100க்கும் மேற்பட்ட வேலைகளில் மாற்றம் செய்திருக்கிறாங்க. ஷாப்பி ஆட்குறைப்பு செய்கிறாங்க. ஏஐ நோக்கி போகிறதுனால, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுனால ஆட்கள் தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரி, அந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம்லாம் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நிபுணர்கள். கொஞ்சம் பார்த்துக்கணுமே, ஏஐ பக்கம் நம்ம கவனம் திருப்பணும் அப்படின்னு. சரி, இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு நீங்கள் அனுப்புற மின்னஞ்சலா இருக்கட்டும், எது எது ஒரு நிறுவனத்துல தேவையோ படப்பிடிப்புக்கு உதவுது. ஏஐ உதவாத இடமே இல்லை. ஏஐன்னு பாத்தீங்கன்னா உள்ள நீங்க காணொலியை திறந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிகர்கள் தேவையில்லை, நாங்களே வந்து உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் முன் வந்திருக்கிறாங்க. நடிகர்களுக்கு நீங்க பணம் கொடுக்க முடியதில்லை, எங்களுடைய அந்த உழைப்புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏஐ வைத்தே வந்து எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுறாங்க. சரி, இப்ப வீட்டை பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு வரணும்னா எந்தெந்த இடங்கள்ல, இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன இடத்துல வந்து ஏஐ வந்ததுன்னா வீடு சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க. வீட்டு வேலையா என்ன, எது எதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்ததுன்னா சிறப்பா இருக்கும், எந்த இடத்துல வந்து ஏஐ வந்ததுன்னா வீட்டுல எனக்கு அது உதவியா இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை பத்தி நீங்க நம்ம பேசுவோம், சொல்லுங்க. வீட்டுல செயற்கை நுண்ணறிவு வந்து பயன்படுத்தப்பட்டால் எது அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதை பத்தி நம்ம யோசிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 9:08. அடுத்து நம்ம வந்து பேருந்து பயணத்துக்கு போக போறோம். பொறி படத்துல இருந்து பாடல் தீனாவோட இசையில.

0: மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல், யுகபாரதியுடைய வரிகள், பூரி படத்துல இருந்த பாடல் நம்ம கேட்டோம். வீட்டுல ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு வந்தால் எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆஷா ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்னு, பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஏஐ செயற்கை நுண்ணறிவு உதவ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி உதவ முடிஞ்சதுன்னா நல்லதுதான், அதை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இப்ப வேலைக்கு போறவங்க வீட்டில் வந்து சிசிடிவி வைத்து கண்காணிக்கிறாங்க, வீட்டில் அப்பவும் ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க. நீங்க ஏஐ மட்டுமே அதை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. செயற்கை நுண்ணறிவு பிள்ளைகளை வந்து கண்காணிக்கலாம் இல்லையா, கண்காணிக்கலாம், ஒரு கேமரா மாதிரி வைத்து கண்காணிக்கலாம், ஆனா எப்படி உதவும்? திடீர்னு பிள்ளைங்க வந்து தவறுக்கீழே விழுந்துட்டாங்கன்னா அதை போய் தூக்க முடியுமா? அதுக்கு வந்து செயற்கை ஒரு மனிதன் அங்க இருக்கணும், அது இருந்ததுன்னா செய்யலாம். சரி, வேற எந்த வகையில செயற்கையா ஏஐ செயற்கை நுண்ணறிவு உதவலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும்? மகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, சமையல்ல உதவுனா சிறப்பா இருக்கும். இப்ப அதுதான் வந்து இந்த பேச்சுலர் தனியா இருக்கிறாங்கல்ல, தனியா வீடு வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏஐ கை கொடுத்து சமைச்சும் கொடுத்தா சிறப்பா தான் இருக்கும். ஆனா செயற்கை நுண்ணறிவு அந்த அளவுக்கு இன்னும் வரல, உங்களுக்கு இப்பொழுதைக்கு ரெசிபி கொடுக்குது, எங்க இருந்தோ கொஞ்ச நேரத்துல எடுத்து அப்படி கொடுத்துருது உங்களுக்கு. இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றிய ஜாதகத்தை அப்படியே கொடுத்துருது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இல்லையா. வெளிநாடுகள்ல ஏற்கனவே அவங்க ரோபோ வைத்தெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன், ஒரு இயந்திரமே சமைச்சு கொடுக்குது, காப்பி வந்து பாரிஸ்டர் தேவையில்லை, அதுவே கலக்கி கொடுக்குதுங்க அழகா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: பொது பஸ் சேவை எண்கள் 171 187 9 63 9 60 20 நிமிடம் வரை தாமதத்தை எதிர்பார்க்கலாம். டெய்ரி ஃபார்ம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: பிரான்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீகுன்சாலி முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
2: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம்.
5: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.

0: தினம் ஆர்கேஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
3: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: என் பெயர் பிரிஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒளிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
5: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888-633-888.
6: செயற்கை நுண்ணறிவு உங்க வீட்டுக்குள்ள வந்ததுன்னா எது எதுக்கெல்லாம் உதவலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சமையலுக்கு உதவக்கூடாதா அப்படின்னு தான் பலரும் கேக்குறாங்க. உமா அதான் சொல்றாங்க, சமையலுக்கு உதவுனா நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க?
7: வணக்கம்
6: வணக்கம்
7: ரஃபி.
6: வணக்கம் வணக்கம்.
7: பேசுறேன்.
6: சரி,
7: ஒண்ணு இல்ல, ஏன் வந்துச்சுன்னா அதிகமா டைவர்ஸ் நடக்கிறதுல குடும்பத்துல.
6: ஆமா,
7: இவங்க பேசினா இவங்களுக்கு அடி, அவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு அடி, ஆளுக்கு ஒரு அடி, அப்ப வாய முடிவாங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சீரியஸ் இல்ல,
6: செயற்கை நுண்ணறிவை கொண்டு வீட்டு வேலைகள் சுலபமாக்கினால் எங்களை மாதிரி இல்ல பணிப்பெண்களுக்கு வேலை இல்லாமல் போகுமே அண்ணா அப்படின்னு புஷ்பா சொல்லி இருக்கிறாங்க. உண்மைதாங்க, அது இப்ப உடனே வர போறது இல்ல, ஆனா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறதுங்க புஷ்பா? இல்ல பணிப்பெண்கள் கிடைக்கிறதும் இப்ப ரொம்ப வந்து குதிரை கொம்பாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுலபமா கிடைக்கிறது இல்லையே. அதுக்கு இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கிட்ட எதிர்த்து பேசாது, அது சொல்ற வேலையை செஞ்சுட்டு போகும். முதலாளிகள் பணிப்பெண்கள் இந்த இருவருக்கும் இடையே உள்ள பல பிரச்சனைகள் இது வந்ததுன்னா தீரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ராகவன் என்ன யோசிக்கிறார்?
8: இதனால வரைக்கும் என்னோட ஒய்ஃப் கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில அவங்க திருப்திப்படுத்துற மாதிரி பதில இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்ல.
6: சரி,
8: ஏஐ வந்து அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தை நிம்மதியா போவாடுவான்னு நினைக்கிறேங்க.
6: சரி, எதுக்குலாம் ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா? சரி, ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அந்த பாத்திரம் கழுவுறது, சமைச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவுறது. ஓ, பாத்திரம் கழுவி இப்ப சமைக்க வேற செய்யணுமா? அதுவே சுத்தம் வேற பண்ணணுமா? ஆக இந்த 3 வேலை சொல்லியிருக்காங்க, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, சுத்தம் பண்றது. இது 3 செஞ்சதுன்னா சிறப்பா இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க ஐஷா? சக்தி என்ன சொல்றாருன்னா, சந்தைக்கு போறதுக்கு உதவுச்சுன்னா சிறப்பாக இருக்கும். சந்தைக்கு காலையில எந்திரிச்சு போறதுதான் வந்து ரொம்ப பேரு குறப்பட்டுக்கிறாங்க. காலையில எந்திரிக்கணுமே, இதுக்காக போகணுமே, என்ன சமைக்கணும்னு ஒரு பட்டியல் போட்டுச்சுன்னா சிறப்பா இருக்கும்னு சரோஜினி சொல்லி இருக்கிறாங்க.

0: புதுமாப்பிள்ளை படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்டுங்க. அருமையான ஒரு பாடல், இளையராஜோட இசையில அந்த பாடல் இடப்பட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: பயணத்தை இப்பதான் தொடங்கி இருக்கீங்களா அல்லது பயணத்தை முடிக்க போறீங்களா? உங்களோட பயணம் சுமூகமான ஒன்றாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நேர்களே, கிடைத்திருக்கும் செய்தியை ஒன்னா பார்ப்போம். சில செய்திகள் கிடைச்சிருக்கு, மழை பெய்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால பல இடங்கள்ல போக்குவரத்தின் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. கேன்ஹில் ரோட், கிரேஞ்ச் ரோடை நோக்கி சொல்லும் எமரல் லிங்க் பிறகு பாத்தீங்கன்னா முதல் தரத்துல வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. டெம்பனிஸ் அவென்யூ 10, டெம்பனிஸ் ஸ்ட்ரீட் 85 நோக்கி செல்லும் டெம்பனிஸ் அவென்யூ 5 பிறகு 4 தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. அங்முக்கிய அவென்யூ 1 அப்பர் சுரங்கனுடைய நோக்கி செல்லும் வழி அங்முக்கிய அவென்யூ 3 2 தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. பாத்துக்கோங்க, CTEAYE நோக்கி செல்லும் அங்முக்கிய அவென்யூ 5 பிறகு முதல் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கின்றது. பஸ் சேவை எண்கள் 171, 187, 963, 960 இ, 966, 20 நிமிடம் தாமதமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், பிகேயில ஒரு விபத்து நேர்ந்திருக்கின்றது. பிஐஏ நோக்கி செல்லும் வழியில டெய்ரி ஃபார்ம் ரோடுக்கு அருகே. எனவே இந்த பஸ் சேவை எண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக 20 நிமிட தாமதத்தை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நலம் தரும் தினம்
1: வணக்கங்கள்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை இந்த சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: உங்களுக்கு தெரியுமா,
5: இன்று ஜூன் மாதம் 11 வியாழக்கிழமையில நம்ம இருக்கிறோம். இன்றைய நாள்ல என்னென்ன நாட்கள் வந்து அனுசரிக்கிறாங்க, எதெல்லாம் அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம். நம்ம தேசிய அளவுல மேற்கத்திய நாள்ல வந்து இன்னைக்கு அந்த சாக்லேட் கேக்குக்கு அவங்க கொடுக்குற அந்த மரியாதை இருக்குது. உணவு பண்டங்களுக்கு பெரும்பாலும் நேஷனல் ஜெர்மன் சாக்லேட் கேக் டே அப்படின்னு ஒரு நாளையே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகை சாக்லேட் கேக்கை வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்க அதை செய்து நண்பர்களுக்கு பரிமாறுறாங்க பாருங்க. அப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு நாளும் இருக்கு மேற்கத்திய நாளில், நேஷனல் கார்ன் ஆன் த காப் டே அப்படிங்கிற ஒரு நாளும் இருக்கு. மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க அந்த சோளத்தை வந்து சாப்பிட்ற ஒரு நாள், அதுவே வந்து கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷனல் யான் பாம்பிங் டே அப்படின்னா என்னது, அதாவது இந்த நூலை வைத்து பின்னக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு நாள் தான் இது. அந்த மாதிரியான நூலை வைத்து பின்னல் வேலையில அவங்க ஈடுபடுவாங்க. அப்படி செய்யும் போது அது ஒரு ஜாக்கெட் ஆகவோ அல்லது ஒரு சாக்ஸ்ல வந்து ஒரு சிறு ஓட்டை விழுந்திருந்தா அதை மறைக்கிறதுக்கு ஒரு பூவாக அது வந்து மாறுது இல்லையா. இப்ப நிறைய காணொலி நீங்க பாத்திருக்கலாம் அந்த மாதிரியான காணொலிகளை. அந்த நூலை வைத்து அவங்க மேற்கொள்ளும் அந்த பின்னல் வேலை, அழகுபடுத்தும் வேலை, அது எங்கனாலும் இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான வேலைப்பாடுக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாளாக இருக்கின்றது. நேஷனல் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல் டே, இதுவும் ஒரு நாடுல வந்து அனுசரிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும் ஒரு நாள். அது மட்டும் இல்லாம சே ஹாய் டேயும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. ஆக யார பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க, இது வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.
6: இத்தகவலை வழங்கியோர்
7: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
8: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
9: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க,
10: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
11: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
12: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
11: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
13: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியா வந்து பேசுறோமா?
12: மனசுல உள்ளதை எங்ககிட்ட நீங்க கொட்டலாம்.
11: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
13: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
12: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
11: ரஃபி நவீன் வழங்கும்
14: இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.

0: நல்ல பாடலுங்க. நியாய தராசி படத்துல மறக்க முடியாத ஒரு பாடல். சங்கர் கணேஷோட இசையில வைரமுத்து இயற்றிய பாடல். மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் நம்ம கேட்டோம். இப்ப தங்க விலையை தெரிந்து கொள்வோம். எவ்வளவுதான் இருக்கு தங்க விலை அப்படின்னு பாத்துருவோம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இன்றைய நிலவரப்படி 171 வள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.

0: சலங்கை ஒலி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 9:6 எண்ணில் போக்குவரத்து நிலவரம்.
0: பஸ் சேவை எண் 911 இப்பொழுது வழி மாற்றி விடப்பட்டிருக்கின்றது. வுட்லண்ட் ஸ்ட்ரீட் 83 அருகே மரம் ஒன்று விழுந்திருப்பதால் அது பஸ் ஸ்டாப் எண் BS 4642 கடந்து அது செல்லும். அந்த பஸ் ஸ்டாப்ல அது நிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பஸ் சேவை எண் 170 X 2 வுட்லண்ட் சென்டர் ரோட் மற்றும் வுட்லண்ட் அவென்யூ 3 கடந்து வுட்லண்ட் சோதனை சாவடியை சென்றடையும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு செய்தியும் இருக்கு, அதாவது PINக்கு சொல்லும் BKEல டெய்ரி ஃபார்ம் ரோடுக்கு அருகே விபத்து நேர்ந்திருப்பதால் பஸ் சேவை எண்கள் 171 967 963 960 E 966 20 நிமிடம் வரை தாமதத்தை எதிர்நோக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜி நெய் பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி ஆப்பம் பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Lion 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: சந்தை
4: தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவி கிடைக்கும்.
3: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
4: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டையோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
3: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
4: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
5: ஒலி 968
6: இயக்குனர் நடிகர் பாரதி ராஜா அவருடைய மறைவு திரை உலகத்தினர பாதித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 60கள் 70கள் வரைக்கும் கூட திரைப்படங்கள் ஸ்டூடியோக்குள்ளேயே படமாக்கப்பட்டதுதான் அதிகம். அந்த கேமராவை வெளியே கொண்டுட்டு போனவர், அதுவும் குறிப்பா கிராமத்துக்குள்ள கொண்டுட்டு போனவரு பாரதி ராஜா.
7: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாடலயம்.
8: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாடலயம்.
9: ஓகே சார்.
7: சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
6: தனது பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜாவையே இசையமைக்க வைத்தார் பாரதி ராஜா. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை,

0: டிக் டிக் டிக், காதல் ஓவியம், மண் வாசனை, புதுமை பெண், முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், நாடோடி தென்றல் என இளையராஜாவின் இசையில் வெளிவந்த இத்திரைப்படங்களில் எல்லாம் பாரதிராஜா வசனங்களால் சொல்ல நினைத்த சில இடங்களையும், காட்சிகளால் உணர்த்த நினைத்த சில இடங்களையும் இசையின் மூலம் பேசியும் உணர்த்தியும் இருப்பார் இளையராஜா. அந்த அளவிற்கு பாரதிராஜா இளையராஜா என்ற அந்த இரு பெரும் ஆளுமைகளின் புரிதல்கள் அவர்களது கலை படைப்புகளில் வெளிப்பட்டிருப்பதை கடைக்கோடி திரை ரசிகனாலும் காண இயலும். பாரதி ராஜாவின் திரை வரிசை என்ற மகுடத்தில் பதிக்கப்பட்ட வைரமாக மின்னிய ஒரு திரை காவியம்தான் முதல் மரியாதை.
1: இனிய தமிழ் மக்களே, கிராமத்து தெருக்களே பள்ளிக்கூடங்களாய் பாடம் படித்து வந்த இந்த பாரதி ராஜா படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மீண்டும் ஒரு கிராமத்து ராகத்தை எனது பரிவாரங்களோடு பாட வருகிறேன். மாமேதை சிவாஜி என்னும் மகா சிற்பியோடு ஒரு ஜீவ சிற்பத்தை செதுக்கி இருக்கிறேன். தனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என்னோடும் என் மண்ணோடும் விளையாடி வந்த என் இசைத்தோழன் இளையராஜா இந்த படத்தில் ஒரு ராக ராஜாங்கமே நடத்தியிருக்கிறான். நான் படப்பிடிப்புக்கு கேமராவை எடுத்து செல்வதில்லை, என் கண்ணனின் இரண்டு கண்களைத்தான் எடுத்து செல்கிறேன். அந்த கண்களுக்கு மட்டும்தான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க தெரியும். என் அருமை நண்பன் ஆர். செல்வராஜ், வாழ்க்கையை எல்லோரும் எழுத்து கூட்டி வாசித்துக் கொண்டிருந்த போது அதை மனப்பாடமே செய்துவிட்டவன். இவரது கதைகள் கற்பனையின் மிச்சங்கள் அல்ல, வாழ்க்கையின் எச்சங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு சோக ராகத்தை தான் சுரம் பிரித்தேன், அதைத்தான் உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன். முதல் மரியாதை. இந்த படம் எங்கும் தென்றலின் கையை பிடித்துக் கொண்டு நந்தவனத்துக்குள் நடந்து போன திருப்தி எனக்கு. முதல் மரியாதையின் முத்தான பாடல்களை, மனசுக்குள் மழைபொழியும் இந்த கிராமத்து கீதங்களை, என் மனசை கவர்ந்த என் மண்ணின் கவிஞன், சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்த சூத்திரதாரி வைரமுத்துவின் வார்த்தைகளிலேயே என் தமிழ் மக்களுக்கு ஆசையோடு நான் அறிமுகம் செய்கிறேன்.
0: இந்த திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படம் பார்ப்போரின் மனங்களை உருக செய்துவிடும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆரம்பத்தில் இந்த படம் பிடிக்காமல் போய் பின் தனக்கிருந்த தயக்கங்களையும் மீறி ஒரு இசை ராஜாங்கத்தையே அமைத்திருப்பார் இளையராஜா. படத்தின் உயிர் மூச்சே இளையராஜாவின் பின்னணி இசை என்றால் அது மிகையன்று. பாரதி ராஜா இளையராஜா என்ற இவ்விருவரும் இணைந்து தந்த திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் திரையுலகின் தனிப்பெரும் திரை காவியங்களாகவே பார்க்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அப்பேற்பட்ட அந்த கலைஞனின் மறைவு திரையுலகிற்கு உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்புதான்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: வணக்கங்கள்.

0: படத்துல இருந்து பாடல் கேட்டவங்க இளையராஜாவோட எஸ் எல்எஸ் ஜானகி பாடிய பாடல். எத்தனையோ டேக்ஸ் எடுத்தாங்களாம் எஸ் ஜானகி இந்த பாடலை பாடுவதற்கு. பல முறை பாடிய பிறகுதான் இந்த பாடலை வந்து அவங்க சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு. அவங்க உடம்பு சரியில்லாம போனது அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பஸ் சேவை எண் 911 மரம் ஒன்று விழுந்திருப்பதால் உட்லண்ட் ஸ்ட்ரீட் 83 ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிஐ சாங்கியனுக்கு சொல்லும் எங்கே அவென்யூ கருகே விபத்து நேரம் இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
2: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
1: அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை சூழலில் மீரிக்கா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
5: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை வழங்கி நானும் வெளிப்புற நேரம் வந்துருச்சுங்க. நிறைவா ஒரு பாடல், அதோட உங்களை விட்டுட்டு போறேன். உங்களுக்காக காதர் நிகழ்ச்சிகளை படைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஆனந்த மார்பம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்ப கனவுகள் கற்பனைகள் படத்துல கங்கை அமரனோட இசையில குமா பாலசுப்ரமணியம் இயற்றிய ஒரு அருமையான பாடலுங்க. அதை கேளுங்க, சந்தோஷமா இருங்க. விடைபெற்றுக் கொள்கிறேன்.

காலை மணி 10 மீடியா கோப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் பாதையான ஹோமஸ் நீரிணையை மூடிவிட்டதாக அறிவித்திருக்கிறது. உலகக்கிண கார்பந்து போட்டி நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் போர் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்துகிறது. கடுமையாக தாக்கப்போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். இதற்கு முன் அவர் அமைதி உடன்பாடு நெருங்கி வந்துவிட்டதாக சொன்னார். இதுவரை அதிபர் டிரம்ப் 37 முறை உடன்பாடு பிறந்துவிட்டதாக சொல்லி பின்வாங்கியிருப்பதாக அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சி சொல்கிறது. எண்ணெய் விலை $2 உயர்ந்துவிட்டது. அனைத்துலக பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை பிப்பாய்க்கு $95.40. எண்ணெய் கப்பல் வர்த்தக கப்பல் எதுவும் இனி நீர்ப்பாதைக்குள் வரக்கூடாது, வந்தால் சுடப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவில் 3 காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த ஏதுமில்லை என்று அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மே மாத நிலவரப்படி அமெரிக்காவில் பயணிட்டாளர் விலை குறியீடு 3 பார்க்காத உயரத்தில் 4.2 விழுக்காடாக பதிவானது. விலையேற்றம் தமக்கு பிடிக்கும் என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். நவம்பர் மாதம் பொது தேர்தலை எதிர்நோக்கும் அமெரிக்காவில் எதிர்தரப்பு ஜனநாயக கட்சி அதிபரின் கருத்தை கடுமையாக சாடியது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 26 பேர் மாண்டனர். மாண்டவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று பாகிஸ்தானிய தகவல் அமைச்சர் சொன்னார். ஆனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் 3 மாநிலங்களில் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களில் 13 பேர் மாண்டதாகவும் அவர்களில் பெரும்பாலோர் பிள்ளைகள் என்றும் கூறியது. தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் தருவதாக பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுகிறது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் வட்டாரத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் இருந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் மாண்டனர். வட்டார தலைநகர் முஷஃபர் அபாத்துக்கு அருகே அண்மையில் தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளின் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த போது அந்த சம்பவம் இடம்பெற்றது. எத்தனை ராணுவ வீரர்கள் மாண்டனர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. வார இறுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் மீது தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்று நடத்திய தாக்குதலில் 4 அதிகாரிகள் மாண்டதை தொடர்ந்து அந்த வட்டாரத்தில் பதற்றம் நீடிக்கிறது. உலகக்கிண்ண கார்பந்து போட்டி நெருங்கிவிட்டது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை அதிகாலை 3 முதல் ஆட்டம் நடக்கிறது. மெக்சிகோ சிட்டியில் நடக்கும் அந்த ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் சந்திக்கின்றன. பல சர்ச்சைகள் இருந்தாலும் போட்டிக்கான ஏற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதாக ஃபிஃபா உலக கார்பந்து சம்மேளனம் கூறுகிறது. அமைதிச்சீட்டுகளின் விலை உயர்வு, உச்ச விலை, விசா தருவதில் சங்கடம் போன்ற சர்ச்சைகள் இருந்தாலும் அமெரிக்காவில் ஈரான் விளையாடுவதே பெரிய வெற்றி என்று சம்மேளனம் குறிப்பிட்டது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஈரானிய கார்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ராய்ட்டர்ஸ் கூறுகிறது. ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். ஈரானிய கார்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். லாஸ் ஏஞ்சலிஸ் நகரமன்ற வாசலில் நடந்த அந்த பேரணியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்பது தெரியவில்லை. பலர் உரையாற்றியதாகவும் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை என்று அவர்கள் குரல் கொடுத்ததாகவும் ராய்ட்டர்ஸ் சொன்னது. நோர்வேயின் ஓஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலேயே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. 2 உலகப் போருக்கு பிறகு தற்போது நாடுகளுக்கு இடையிலான மோதல் புதிய உச்சத்தில் இருப்பதாக அதன் அறிக்கை சொன்னது. 80 இதுவே ஆக மோசமான நிலைமை என்கிறது அறிக்கை. 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் நிலைமை 2 மோசமாகிவிட்டதாக அமைதி ஆய்வு நிலையத்தின் அறிக்கை கூறுகிறது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் சுமார் 11 முன்பு இரவான் கோவிலில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவிருக்கிறது. 2015 தாக்குதல் நடத்தப்பட்டது. தாய்லாந்தின் அண்மைய வரலாற்றில் நடந்த ஆக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக அதில் 20 பேர் மாண்டனர், மேலும் 120 பேர் காயமுற்றனர். மாண்டவர்களில் பலர் சீனா, மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள். சீனாவின் வீகர் முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த இருவர் அந்த தாக்குதலை நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. இருவரும் அதை மறுக்கின்றனர். 2015 தாய்லாந்திலிருந்து வீகர் முஸ்லிம்கள் கட்டாயமாக சீனாவுக்கு அனுப்பப்பட்டதே தாக்குதலுக்கு காரணம் என்று அரசியல் பாதுகாப்பு கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர்.
சீனா சிறுபான்மை முஸ்லிம்களை மோசமாக நடத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சீனா அதை மறுக்கிறது. கோயில் தாக்குதலுக்கு அதுவே காரணம் என்பதையும் சீனா நிராகரிக்கிறது. இந்தோனேசியாவின் அரசாங்க நிறுவனமான பட்டாமினா பெட்ரோல் விலையை மூன்றில் ஒரு பங்கு உயர்த்தியிருக்கிறது. நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பட்டாமாக்ஸ் எனும் பெட்ரோல் லிட்டருக்கு 4000 ரூபாய் உயர்ந்து சுமார் 16000 ரூபாய்க்கு விற்கிறது. அது 32 விழுக்காட்டு உயர்வு. இந்தோனேசிய வங்கி ஒரே மாதத்தில் 2வது முறையாக வட்டியை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் பெட்ரோல் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் பொது போக்குவரத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதால் பொருள்களின் விலையில் பெரிய தாக்கம் இருக்காது என்று இந்தோனேசிய நிதியமைச்சர் புர்பாயா சதேவா கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலியின் ரசிகர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். குட் மார்னிங். ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில மீனி உங்களுக்காக உற்சாகமாக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். உங்களுடைய காதர் இப்பதான் ஆனந்தமா பேசுறதுக்கு என்னுடைய குரலை மீண்டும் வந்திருக்குது. கடந்த இரண்டு நாட்கள் எனக்கும் என் உடலுக்குள்ள இருந்த கிருமிக்கும் பயங்கர போராட்டம், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய உடல்நலத்தை பாத்துக்கங்க. ஏன்னா வீட்டுல யாராவதுக்கு உடல்நலம் சரியில்லாம போகும் போது அது அவங்களும் மட்டும் இல்ல நம்மளையும் தாக்கிறோம். அதனால உங்க வீட்டுல யாராவது உடல்நலம் சரியில்லாம உங்ககிட்ட வந்தாங்கன்னா கொஞ்சோரிங் படத்துல வர பேய் மாதிரி அவங்களை துரத்தி அடிக்காம அவங்கள மருத்துவரை பார்க்க சொல்லுங்க. சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. நண்பகல் 12 மணிக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நீங்க எதிர்பார்க்கலாம். 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டும் பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மழைக்கேத்த மாதிரி நல்ல இனிமையான பாடல்களும் உங்களுக்கு காத்திருக்கு. பாடல்களை கேட்கறதுக்கு முன்பே ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுறேன். யாராவது மனிதர் உங்ககிட்ட வந்து வாழ்க்கை என்னப்பா அப்படின்னு உங்ககிட்ட அர்த்தம் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு வாக்கியத்துல நம்ம அர்த்தத்தை சுருக்கிட முடியுமா? அது எப்படி முடியும் அப்படின்னு சிரிச்சு அவங்களை உதாசீனப்படுத்தாம ஒரே ஒரு வாக்கியத்துல அர்த்தத்தை சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரிதான் ஒரு ராஜா அவருடைய அரண்மனையில அவருடைய ஞானிகள் கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஞானிகளும் அப்படியும் இப்படியும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. என்ன வாக்கியம் என்பதை நான் பிறகு சொல்றேன். நீங்களும் யோசிச்சு எனக்கு குரல் பதிவா அல்லது செய்தி அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8. இப்ப நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹரி ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி. இது உங்களுடைய ஆனந்த்

0: யுவன் சங்கராஜா இசையில் கண்ட நாள் முதல் திரையிலிருந்து கே கே ஸ்ரீயா கோஷல் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் தொடக்கத்துல ஒரு ராஜா அவருடைய ஞானிகள் கிட்ட வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை ஒரு வாக்கியத்துல அடிக்கிற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஞானிகளும் அப்படி எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கியமும் அவருடைய சூழ்நிலைகளுக்கு உதவி இருக்குது. என்ன வாக்கியம் கேட்டப்போ நேயர் குமரேசன் பாபா திரைப்படத்துல வர இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு.
1: கதம் கதம்,
0: முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. ஆனா நான் எதிர்பார்க்கிற வாக்கியம் அது கிடையாது. அது ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துல ஒரு பாடலே இருக்கு. என்ன வாக்கியம் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. உங்களுடைய பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பலாம். 9 6 7 8 8 9 6 8

0: Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வேலை
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 குறைவான மாத கட்டணம் தான்.
0: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg. ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
3: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
4: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள்,
3: தங்கம்
2: வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்.
6: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
7: சிங்கப்பூர் பொது
6: இருவரும் சேர்ந்து வழங்கும் இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன் சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
3: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், பீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
3: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர்

0: இருக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி maee@mirakab.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready-set-go. வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதில் இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரகாப்பில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி. அதோடு 9 வழுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன. இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-8888-6333-888.
2: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு. பிள்ளைகள்லாம் ஜாலியா நம்ம ஹாலிடே போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலரங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலரங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில் எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பர்ட் சலுகை இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். கிளப் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 தான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
1: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்மா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: நம்ம சாப்பிடுற எல்லா உணவுலையும் நமக்கு ஊட்டச்சத்து உண்டு. ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குதா என்பதுதான் கேள்விக்குறி. உங்க உடல்ல எந்தெந்த ஊட்டச்சத்துகள் குறைவா இருக்குது என்பதை நீங்க ரத்த பரிசோதனை செய்துதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அல்லது கிளினிக்கு போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் சொல்லுவாங்களே, அங்க ரத்த பரிசோதனை செய்து உங்க உடல் உறுப்புகள் எப்படி இயங்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்குன்னு உங்களால கண்டறிய முடியும். அதை பார்த்து போட்டு ஆஹா என்னுடைய உடல்ல இதெல்லாம் குறைவா இருக்கா, எல்லா வைட்டமின்ஸையும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லலங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பே உங்க மருத்துவர் நாடி ஆலோசனை கேளுங்க. ஏன்னா இயற்கையாகவே எல்லா உணவுலையும் எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கு. அதனால ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல உணவை உட்கொள்ளுங்க, அடிக்கடி உடற்பயிற்சி செய்யுங்க. ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, உங்க உடல் ஆப்டிமம் லெவல்ல இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசை வலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: உரைக்கு ஏற்றவாறு நல்ல இனிமையான பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கேன். உங்களுக்காக கர்ணா திரைப்படுத்த வித்யாசாகரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த மலரே மௌனமா பாடலை நம்ம கேட்டிருந்தோம். நான் கேட்ட கேள்வி, ஒரு ராஜா உடைய ஞானிகள் கிட்ட வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு, இதெல்லாமே ஒரு வாக்கியத்துல அடுக்கிட முடியுமா, வாழ்க்கையை சிறப்பா வாழ்றதுக்கு அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ ஞானிகளும் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்கியமும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு உதவி இருக்குது. கஷ்டமான சூழ்நிலைகளை அந்த வாக்கியத்தை அவருடைய மனதுக்குள்ள சொல்லி பார்க்கும் போது அவருடைய மனதுல இருக்கிற பாரம் உடனே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம சந்தோஷமான தருணங்களையும் அவர் இந்த வாக்கியத்தை நினைச்சு பார்ப்பாரு. ஏன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நிரந்தரமான உணர்வுகள் கிடையாது. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இந்த மாதிரி கடல் அலைகளை போல ஏறி இறங்கும். அது என்ன வாக்கியம் கேட்டப்போ எனக்கு குரல் பதிவுகள் அனுப்பியிருக்காங்க நேர்கள்.
1: ஐயா காலை வணக்கம். ஐயா நான் பண்டாபுத்திரா ஜேபில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: இருங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அதுவும் சரிதான், நான் தேடுற வாக்கியம் நித்தீஷ் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப அந்த வாக்கியம், இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷல் பாஸ். நான்கு வார்த்தைகள் கொண்ட வாக்கியம் தாங்க. ஆனா நாலு விதமா வாழ்க்கை நம்மளை சோதிக்கும் போது இந்த வாக்கியம் நமக்கு எந்நேரமும் உதவும். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவப்பா, ஆனா அனுபவிக்கிறது தான் கஷ்டம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப கவலையா இருக்கும் போது யாராவது தெரிஞ்ச ஒரு நபர் நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தொடர்பு கொள்ளல, மாசம் முடிய போது பில்ல கட்டணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில பண உதவி வரல, அதிகமா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கை நம்ம எப்போதுமே தனியா விட்டது இல்ல, நமக்கு உதவி வராம இருந்தது இல்ல. அதனால நீங்க எந்த சூழ்நிலையில இப்ப இருந்தாலும் எனக்கு நிச்சயமா உதவி வரும், நான் இந்த சூழ்நிலையில நிரந்தரமா இருக்க போறது இல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ராஜாவுக்கு இந்த வாக்கியம் உதவியது போல நிச்சயமா

0: இணைப்பு வரிகள். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வந்தாலும் பின்னிரவு மணி மூன்றுக்கு மறக்க முடியாத அன்றைய கானங்கள்.
1: பார்த்து பார்த்து நின்றதிலே
0: தூக்கம் வராத செவிகளுக்கு, ஏங்கும் நெஞ்சங்களுக்கு,
1: பேசு மனமே பேசு,
0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு,
2: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: எங்க விட்டு பிள்ளை திரையப்படுத்தி நம்ம பாடல கேட்டோம். பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. உங்க விட்டு பிள்ளை காதர் இந்த நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். நேர்களே, இன்று உணவு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி அங்கம். நல்ல ருசியான உணவை சமைக்கிறதுக்கு நமக்கு உணவு பொருட்கள் தேவை. அந்த எல்லா பொருட்களும் இருந்தாதான் அந்த உணவு சரியா இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு பொருளை நம்ம போட மறந்துட்டோம், அல்லது ரொம்ப குறைச்சிட்டோம், அதிகமா போட்டுட்டோம்னா அந்த உணவு ருசிக்கும் போது சரியில்லாம இருக்கும்.
1: நடுவில் கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். போட்டி அங்கம் இன்னும் கொஞ்சத்துல இடம்பெற போகுது. இப்ப தொடர்ந்து நம்ம பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். உங்களுக்காக அடுத்த இரண்டு பாடல்கள் இரு வல்லவர்கள் ஆலயமணி திரைப்படங்கள் வந்து இடம்பெற போகுது.

0: தினம் பார்க்கேஜினை சிஓஇ விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன. ஆனால் பிவாய்டி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி சீல் 7, பிவாய்டி ஆட்டோ 3 மற்றும் பிவாய்டி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாய்டி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம் இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
2: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
1: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
2: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9.8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீட்டு கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரகாபில். ஆலிபர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வள்ளி. அதோடு 9 விழுக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களே உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள். பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-333-888.
3: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு. பிள்ளைகள் போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலரங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலரங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில் எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பர்ட் சலுகை இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வர.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும். இன்றைய போட்டியங்கத்துல நான் சில உணவுப் பொருட்களை கொடுக்க போறேன். அதுல ஒரு மிஸ்ஸிங் இன்கிரீடியன்ட், ஒரு உணவுப் பொருள் இருக்காது. அது எந்த உணவு, என்ன மிஸ்ஸிங் இன்கிரீடியன்ட், எந்த உணவுப் பொருள் இல்ல அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சரி, முதல்ல இந்த உணவுப் பொருட்களை கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. சோம்பு, பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். ஒரே ஒரு முக்கியமான உணவுப் பொருளை சொல்லல. எந்த உணவு இது, எந்த உணவுப் பொருள் இப்ப இந்த பட்டியலில் இல்லை. நீங்க கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: கூட்டம் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: கனவுலதான் தேவத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவத மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளை,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். ஓர் அமெரிக்க டாலர் 1.30 வெள்ளி, ஓர் யூரோ 1.50 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.74 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.38 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 16 காசு.
8: இத்தகவலை வழங்கியோர்
9: ஜோயல் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வார நட்சத்திரம் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் மண் வாசனை திரைப்படுத்த இசைஞானி இளையராஜாவின் சி எல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல கேட்டோம். மண்ணில இருந்து எப்படி வாசனை வருதோ அதே மாதிரி சமையல் அறைகளை சமைக்கும் போது கூட வாசனை வரும். சில நேரங்கள்ல சில உணவுப் பொருட்களை போட்டு தாளிக்கும் போதோ அல்ல சமைக்கும் போதோ தெரிஞ்சிடும், அம்மா இன்னைக்கு மீன் கறி சமைக்கிறாங்க போல, ஓ கோழிக்கறி வாசனை வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி சில உணவுல உணவுப் பொருட்களை எடுத்துட்டோம்னா அந்த உணவுடைய ருசியே போயிடும். அப்படிதான் இன்று சில உணவுப் பொருட்களை கொடுத்து இது எந்த உணவு, இந்த உணவுல எந்த பொருள் இல்லைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். நான் இன்று கொடுத்த உணவுப் பொருட்கள் உப்பு, எண்ணெய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். ஒரு முக்கியமான பொருள் நான் கொடுக்கல, அது எந்த பொருள் எந்த உணவுன்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள் தக்காளி அப்படின்னு எனக்கு செந்தில்குமார் செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. அடுத்து ஜேபில இருந்து ஜேஸ் மித்ரா என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா மிளகு. நீங்க ரசம் என்கிற உணவை தான் தேடிட்டு இருக்கீங்க, அதுல மிளகு இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க, கிடையாது. அடுத்து விஜய் லலிதா,
3: நினைக்கிறேன்
2: பக்கத்துல இருந்தா சூப்பரா இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க பதில்களை எனக்கு அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: தோண்டும் கேட்க தோண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: உங்களுக்கு தெரியுமா? நடுவுல கொஞ்சம்
5: சாப்பாடு காணும். இன்றைய போட்டியங்கத்துல நான் கொடுத்த உணவுப் பொருட்கள் உப்பு, எண்ணெய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், ஒரு பொருள் இல்ல. இது என்ன உணவுன்னு கேட்டப்போ சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க பல நேர்கள். அந்த உணவுப் பொருள்,
6: வணக்கம் காதர், நான் ஃபைரோஸ் பேசுறேன். மசால் வடை செய்யறதுக்கு கடலை பருப்பு
5: என்பது சரியான பதில். ஆமா, கடலை பருப்பு தான் கொடுக்கல. கடலை பருப்பை சேர்த்துக்கிட்டா நமக்கு மசாலா வடை கிடைக்கும், உளுந்த பருப்பை சேர்த்துக்கிட்டா நமக்கு உளுந்து வடை கிடைக்கும், எதுவுமே சேர்க்கலனா நமக்கு உதை கிடைக்கும். மற்ற நேர்களும் எனக்கு சரியான பதிலை அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல மதிய உணவு தான். நான் இருந்த போதிலும் நல்ல மழைக்கு பக்கத்துல டீ, நல்ல சூடான வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அம்மா, இதை கேட்டுட்டீங்கன்னா 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த பருப்பு வடையும் டீயும் கலக்கி வைங்க.

0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அங்கெல்லாம் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்கள்.
6: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/OneCard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நண்பகல் மணி 12 மீடியா ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு இன்று முதல் 500 வெள்ளி மதிப்பிலான சிடிசி சமூக மேம்பாட்டு மன்ற பட்டுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. அவற்றை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு போரால் அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க பட்டுச்சீட்டுகள் முன்கூட்டியே வழங்கப்படுகின்றன. 250 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டுகளை உணவங்காடி கடைகள், குடியிருப்பு பேட்டை கடைகள் ஆகியவற்றிலும், மேலும் 250 வெள்ளி பட்டுச்சீட்டுகளை குறிப்பிட்ட பேரங்காடிகளிலும் பயன்படுத்தலாம். இன்று வழங்கப்படும் பட்டுச்சீட்டுகளை அடுத்த ஆண்டு டிசம்பர் 31 தேதி வரை பயன்படுத்த முடியும். சிங்கப்பூரில் ஜாலான் ஹாங்ஜபாட் பகுதியில் இருக்கும் காலனித்துவ வீடு வாடகைக்கு வருகிறது. நில ஆணையம் அதனை தெரிவித்தது. காலனித்துவ காலத்தில் அலெக்சாண்ட்ரா, பசிர் பஞ்சாங் வட்டாரங்களின் ராணுவ நிலைகளில் இருந்த இளம் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்காக அந்த பகுதி வீடுகள் கட்டப்பட்டன. நில ஆணையத்தின் பேஸ்புக் பதிவில் அந்த விவரம் உள்ளது. 1971 பிரிட்டிஷ் படை சிங்கப்பூரை விட்டு வெளியேறிய பின் அந்த வீடுகள் படிப்படியாக பொதுமக்கள் வீடுகளாக மாறின. அதுபோன்ற வீடுகள் சிங்கப்பூரின் மரபுடைமையை காட்டும் அபூர்வமான வீடுகள் என்று நில ஆணையம் சொன்னது. தற்போது ஜாலான் ஆங்ஜபாட்டில் உள்ள ஊரறை வீடு வாடகைக்கு வருகிறது. நில ஆணையத்தின் இணைய பக்கத்தில் விவரம் உள்ளது. ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் பாதையான ஹோமுஸ் நீரிணையை மூடிவிட்டதாக அறிவித்திருக்கிறது. உலகக்கிண கார்பந்து போட்டி நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் போர் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதல் நடத்துகிறது. ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். இதற்கு முன் அவர் அமைதி உடன்பாடு நெருங்கிவிட்டதாக சொன்னார். இதுவரை அதிபர் டிரம்ப் 37 முறை உடன்பாடு பிறந்துவிட்டதாக சொல்லி பின்வாங்கியிருப்பதாக அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சி சொல்கிறது. எண்ணெய் விலை $2 உயர்ந்துவிட்டது. அனைத்துலக பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை பிப்பாய்க்கு $95.40. எண்ணெய் கப்பல், வர்த்தக கப்பல் எதுவும் இனி நீர்பாதைக்குள் வரக்கூடாது, வந்தால் சுடப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவில் 3 காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த ஏதும் இல்லை என்று அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மே மாத நிலவரப்படி அமெரிக்காவில் பயணிட்டாளர் விலை குறியீடு 3 பார்க்காத உயரத்தில் 4.2 விழுக்காடாக பதிவானது. விலையேற்றம் தமக்கு பிடிக்கும் என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். நவம்பர் மாதம் பொது தேர்தலை எதிர்நோக்கும் அமெரிக்காவில் எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சி அதிபரின் அந்த கருத்தை கடுமையாக சாடியது. உலகக்கிண கார்பந்து போட்டி நெருங்கிவிட்டது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை அதிகாலை 3 முதல் ஆட்டம் நடக்கிறது. மெக்சிகோ சிட்டியில் நடக்கும் அந்த ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் சந்திக்கின்றன. பல சர்ச்சைகள் இருந்தாலும் போட்டிக்கான ஏற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதாக சொல்கிறார் பிஃபா உலகக்கிண கார்பந்து சம்மேளனத்தின் தலைவர் இன்ஃபாண்டினோ. அனுமதி சீட்டுகளின் உச்ச விலை, விசா தருவதில் சங்கடம் போன்ற சர்ச்சைகள் இருந்தாலும் அமெரிக்காவில் ஈரான் விளையாடவிருப்பதே பெரிய வெற்றி என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஈரானிய கார்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ராய்ட்டர்ஸ் கூறுகிறது. ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். ஈரானிய கார்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். லாஸ் ஏஞ்சலஸ் நகரமன்ற வாசலில் நடந்த அந்த பேரணியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்பது தெரியவில்லை. பலர் உரையாற்றியதாகவும் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை என்று அவர்கள் குரல் கொடுத்ததாகவும் ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. மலேசியாவுடன் கடல் உணவு வர்த்தக விவகாரத்தை தீர்க்க முடியாவிட்டால் ஆசியான் அல்லது உலக வர்த்தக அமைப்பின் உதவியை நாடப்போவதாக தாய்லாந்து கூறுகிறது. மலேசியாவிலிருந்து வரும் குடுவா மீனில் ரசாயனத்தை அடையாளம் கண்டதாக மே மாதம் தாய்லாந்து சொன்னது. கூடுதல் சோதனைக்காக அது அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் மீன்கள் கெட்டுப்போய்விடுவதாக மலேசிய ஏற்றுமதியாளர்கள் புகார் கூறினர். அதைத் தொடர்ந்து மலேசியா 5 தாய்லாந்து இறால்களுக்கு தடை விதித்தது. ஆண்டுக்கு $10 மில்லியன் இறாலை ஏற்றுமதி செய்யும் தாய்லாந்துக்கு பெரும் பாதிப்பு. இரு நாடுகளும் இதுவரை நடத்திய பேச்சு பலன் தரவில்லை என்று தாய்லாந்து சொல்கிறது. கலந்து பேசாமல் தடை விதிப்பது நியாயமில்லை என்று அது கூறுகிறது. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து இன்று வெளிவந்திருக்க வேண்டிய அறிக்கை ஒத்திப்போயிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் கடந்த ஆண்டு ஜூன் 12 புறப்பட்ட சிறிது நேரத்தில் விழுந்தது. 260 பேர் மாண்டனர். போயிங் 787 விமானத்தின் இயந்திரங்கள் குறித்து அமெரிக்காவில் நடக்கும் ஆய்வு இன்னமும் நிறைவடையவில்லை என்பதே இறுதி அறிக்கை ஒத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம் என்று புளூம்பர்க் சொன்னது. ஏன் தாமதம் என்பது குறித்து இந்திய விமான விபத்து புலனாய்வு அமைப்பு இந்த வாரத்தில் அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்துலக விதிமுறைப்படி விபத்து நடந்த ஓராண்டுக்குள் இறுதி அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் விபத்து நடந்த ஓராண்டு நிறைவிலும் தற்காலிக அறிக்கை தர வேண்டும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கராஜா இசையில் மௌமா கமல் பாடிய கொஞ்சம் கொஞ்சம் பாடலை கேட்டீங்க. இப்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்க போகுது. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. ஒரு போட்டியங்கமும் இருக்கு. இந்த போட்டியங்கத்துல அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு 100 வள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டை கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக அள்ளி தந்த வானம் திரைப்படத்தில் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு இந்த முக்கிய தகவல்களை கேட்டலாம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் ஏய்வாய் அங்கு பெஞ்சூரு ரோடுக்கு பிறகு இரண்டாம் தளத்துல வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. பிஆர்இ நோக்கி செல்லும் பிகே அங்கு டேரி ஃபார்ம் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: இந்த பகுதிக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சந்தோஷமான ஒரு செய்திங்க, இந்த செய்தி கிட்ட நீங்களே ரொம்ப உற்சாகம் ஆயிருவீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் இந்த செய்தி எனக்கு அனுப்பி வச்ச போது நானே உற்சாகம் ஆயிட்டேன். அப்ப நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல 1000 வெள்ளி கிட்ட செலவழிச்சீங்கன்னா, இல்ல அதுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா, நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸின் அதிர்ஷ்ட குலுக்குக்கு தகுதி பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். பரிசுகளை சொல்றேன் கேளுங்க, மெரசல் ஆயிருவீங்க. 6வதுல இருந்து 10வது பரிசு வரைக்கும் உங்களுக்கு இலவச கைத்திறன் பேசி கிடைக்கும். 6வதுல இருந்து 10வது பரிசே கைத்திறன் பேசினா முதல் 5 பரிசுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயாரா? முதல் 5 பரிசுகள், எல்லா பரிசுகளுமே உங்களுக்கு ஒரு 999.9 ஸ்விஸ் கோல்ட் பார் தங்க கட்டி கிடைக்குங்க. அடிங்கப்பா! ஆனா என்ன, இடையிலதான் கொஞ்சம் வித்தியாசம். 5வது பரிசுல இருக்கிறது 2 கிராம், 4வது பரிசு 5 கிராம், 3வது பரிசு 10 கிராம், 2வது பரிசு 20 கிராம். முதல் பரிசு எவ்வளவு கனமான ஒரு தங்க கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 கிராம் எடை உள்ள ஸ்விஸ் கோல்ட் பார் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தங்க கட்டியும் ஸ்விஸ் கோல்ட் தங்க கட்டி, 999.9 ஸ்விஸ் தங்க கட்டியை தான் வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தங்க கட்டி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. 48 ரங்கன் ரோடு, அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

ரஜினி இதரை படத்திலிருந்து ஹேரி ஜெராஜ் இசையில் கார்த்திக் பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இன்னும் கொஞ்சத்துல அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில் குமரன் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நடைபெற அதிர்ஷ்ட குழுக்கை பத்தி பேச போறாரு. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நீங்க நகைகளை வாங்குறது மட்டும் இல்லாம இந்த அதிர்ஷ்ட குழுக்கல நீங்க என்ன ஜெயிக்கலாம் என்பதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. அப்படியே சிங்க்ல எனக்கு ஒரு கேள்வியும் கிடைத்தது அதிர்ஷ்ட குழுக்கை பற்றி. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. 2023 வருடாந்திர ஒன்று கூடல ஒரு நிறுவனம் அவங்க அதிர்ஷ்ட குழுக்கை நடத்திருக்காங்க. அந்த அதிர்ஷ்ட குழுக்கல ஒரு ஊழியர் இந்த பரிசை ஜெயிச்சிருக்காரு, மாபெரும் பரிசு. அது என்ன பரிசு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தி குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில் குமரன், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல என்னென்ன சலுகை எல்லாம் காத்திருக்குன்னு பகிர்ந்து கொண்டாரு, அதை கேட்கலாம் வாங்க.
1: இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல லக்கி டிரா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. இப்ப யாராச்சும் ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க. வந்தீங்கன்னா நம்ம ஒரு லக்கி டிரா கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன் நீங்க அந்த லக்கி டிரா பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அந்த குலுக்கல் டைம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் கோல் பார் வின் பண்றதுக்கு. அது இல்லாம மற்ற ப்ரொமோஷன் ஸ்டில் ஆன் கோயிங் தான். அதாவது அந்த 60% டிஸ்கவுண்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் ஓல்ட் கோல் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கழிக்காம 916 ஜுவல்லரியை அப்படியே எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சலுகைகள்லாம் ஒன்றும் ஆன் கோயிங் தான். ஸோ நீங்க கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த சலுகை பிளஸ் உங்களுக்கு ஒரு லக்கி டிரா கூப்பன் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வாங்க.
0: திரு செந்தில்குமரன் சொன்னதை கேட்டீங்களா, நகைகளை வாங்கும் போது சலுகைகள் இருக்கு, அதே நேரத்தில் அதிர்ஷ்ட குழுக்களை பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் காத்திருக்கீங்க? போய் போலாம். 48 ஸ்ட்ராங் அண்ட் ரோல் எத்தலின் ஆர்கேட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: ஆயிரம் திரையப்படுத்து பாடலை கேட்டுதான் நேர்களே. இன்றைய போட்டி அங்கத்துல 2023 ஒரு நிறுவனம் அவங்களுடைய வருடாந்திர ஒன்று குடல்ல அதிர்ஷ்ட குழுக்கள் நடத்திருக்காங்க. அந்த அதிர்ஷ்ட குழுக்கள ஒரு ஊழியர் இந்த ஒரு மாபெரும் பரிசை ஜெயிச்சிருக்காரு. அது என்ன பரிசு கேட்டப்போ எனக்கு சில பதில்கள் வந்தன.
1: 10 நாள் பெய்டு லீவ் நினைக்கிறேன் காதர்.
0: 10 நாள் பெய்டு லீவ் கிட்ட நெருங்கி வந்துட்டீங்க. அடுத்த பதில்
2: ஜெரால்டு லோயப் அவார்ட் இன் ஸ்டோரி டெல்லிங் கேட்டகரியில வின் பண்ணியிருக்காரு.
0: ஸ்டோரி டெல்லிங்கா? இல்ல, அதாவது வருடாந்திர ஒன்று கூடல்னா அனுவல் பார்ட்டி அதாவது நடத்துவாங்களா டினர் டான்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஒன்று கூடல்ல மாபெரும் பரிசு ஜெயிச்சிருக்காரு இந்த ஊழியர். அது என்ன என்பது சற்று முன்பு கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. 10 நாட்கள் கிடையாது, அதோடு கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில்கள் அனுப்பிக்கலாம் 9688 9688. சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வழி மதிப்புள்ள பட்டுச்சிட்டை. இந்த பட்டுச்சிட்டை பயன்படுத்தி நீங்க நகைகள் வாங்கும் போது உங்களுக்கு 100 வழி கழிவு கிடைக்கும். அதனால சீக்கிரம் பதில்கள் அனுப்பிங்க.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டி தன்மை என்ற சூழலில் மீரிக்கா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம் சமூக ஊடகம் வெளிப்புற திரைகள் தொலைக்காட்சி வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல்.

0: maeat.miracop.com.sg மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் maeat.miracop.sg/ready-set-go.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இங்க வாங்குவோம்.
3: சிங்கப்பூருக்கு வரும் சுற்றுப்பயணிகள் மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே நீங்க அக்ஷயா ஜுவல்ஸ்க்கு போயிட்டு நகைகளை வாங்கி அவங்க சேவைகளை அனுபவிக்கலாம். அக்ஷயா ஜுவல்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றது. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வெளியிட்ட தகவல் இருந்து இன்று நான் கேள்வி கேட்டிருந்தேன். 2023 ஒரு நிறுவனம் அவங்க வருடாந்திர ஒன்று கூடல டினர் அண்ட் டான்ஸ்ல அதிர்ஷ்ட குழுக்கள் நடத்திருக்காங்க. அந்த அதிர்ஷ்ட குழுக்கள ஒரு ஊழியர் இந்த ஒரு மாபெரும் பரிசை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கேள்வியா கேட்டிருந்தேன். சரியான பதில அனுப்பிட்டாங்க விஜயகுமாரி.
1: வணக்கம் காதர். நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு, இதுதான் சரியான ஆன்சர்.
0: ஒரு வருஷம் நம்ம வெளியூர் பயணம் போலாம், என்ன செய்யலாம், அந்த மாதிரி கிடைச்சா சூப்பரா இருக்கும்ல. அந்த விடுப்பை பயன்படுத்திட்டாரா, அவர் இன்னும் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறாரா என்பதை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது நல்ல ஒரு மாபெரும் பரிசு அவர் ஜெயிச்சிருந்தாரு, அவருக்கு நிச்சயமா வாழ்த்துக்கள். அவர் ஜெயிச்ச மாதிரி விஜயகுமாரி நீங்களும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டை ஜெயிச்சிருக்கீங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு இந்த கழிவு பட்டுச்சீட்டை வழங்குறாங்க. வாழ்த்துக்கள்.

0: கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
0: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
2: பார்த்தாலே பிடிக்கணும், பாக்குறதெல்லாம் பிடிக்கணும்.
3: அப்போ ஒரே தேர்வு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் தான்.
2: 30 வருஷமா வாடிக்கையாளர்களோட விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு தங்கம், வைரம், ராசிக்கற்கள் எல்லாத்தையும் உயர் தரத்தோட தர்றாங்க.
3: தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து அத சொந்த இடத்திலேயே அழகா அம்சமான நகையாவும் செஞ்சு தர்றாங்க.
2: இது நகைக்கடை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையான கடை.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
2: பொட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்கம் சேரும்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், காயத்ரி கேட்டரிங்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது TRT தமிழ் ஒலி.

வணக்கம் நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி, வணக்கம் தமிழடியில் முதலே வருகின்றது மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிதிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் தொழில்நுட்பமாகும். டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க.

கேட்ட அந்த பாடல் விநாயகர் துதியாக ஒலித்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் தொடர்கின்றன. இனி கிறிஸ்தவ கீதமாக

கேட்ட அந்த பாடல் இஸ்லாமிய கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில். வடக்கன் தமிழறியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சூலமங்கலம் சௌதரிகள் பாடிய ஸ்ரீ கந்தகுரு கவசம்.

கொண்ட குருபரமே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி போற்றி போற்றி முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் வருவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாத

சிவகுமரா சித்தமல மகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகத்திடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே. மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவீர். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல்.

அடர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உலத்திலே அசையாது அமர்த்திடுவோர் சக்தியைத் தந்து தடுத்தாட்கொண்டி

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாக்குண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்

தந்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச்சை. அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டமாசித்திகளை அடியனுக்கருளிடப்பா, அஜபை வழியிலே அசையாமல் இருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ. சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருண. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய், சிவானந்தம்.

மால் மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய், நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும், புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன்.

தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும், ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமை மைந்தன் காக்கட்டும், நாபி குஹ்யலிங்கம் நபையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகத்தி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா, நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம், முக்தியை வேண்டியுமே எட்டிக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா, ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே, மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு, மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா, சொன்னபடி செய்தால்

ஜெயித்தே முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் மூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து

வெளியாகும் உள்ளே வேட சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வார்.

கருணியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கி விட்டாய், பழமுதிர் சோலையில் பரஞ்சோதி மயமானாய், சுவாமி மலையிலே சிவ

சக்தியும் தந்தருள்வாய். இடகலை பெண்களை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான், மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான். ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே, சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம். காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய், சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய், திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே. திருவருள் தந்திடுவாய், திருவருள் தான் பொங்கிடவே.

யுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய், இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய், கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை, இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே, அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய

அருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ, அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்

இல்லாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றா எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உறையும் அருகுருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கா. மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய்.

சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. தஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா. கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்த குரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ. சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே. சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே. பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். புள்ளிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு

கட்டப்பானிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரு. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன், ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ. திருவாவினன்குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி உனை புகழ்ந்தார். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு, ஒழுக்க முழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்த குரு. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம், உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக.

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்கநாதபடி எங்குமே முருகனப்பா, முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய், முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர். சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா, வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்

0: கொடையிலே நீராடி நீர் பூசி கந்த குரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிச்சயமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: கேட்டது சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய கந்தகுரு கவசம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்ந்து வருகின்றது கிறிஸ்தவ கீதமாக.

பக்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்துமுவர்க்கத் தமரரும் அடி தேன.

கேட்டது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் நித்யாஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஆகியோரது குரலே ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 079 230 80 04.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. தமிழொலியில் தொடர்கின்றது

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள்.
1: திருநாளுடைய சிவனே போற்றி, என்னாண்டவருக்கும் இறைவா போற்றி, இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். இறைவன் திருவடியை சரணடைந்து வாழ்க்கை பயணத்தை இறை ஆசியுடன் தொடர்ந்து செல்ல வேண்டும். இளமையிலிருந்து முழுமை வரையும் வாழ வைப்பது இறைவன் தான். நம்மை படைத்த இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் முதுமையிலும் இறைவன் தீய சக்திகள் நெருங்க விடாமல் இறைவன் பாதுகாப்பான். இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை. எந்த ஆபத்து வந்தாலும் நோய்கள் வந்தாலும் இறைவன் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது இறைவன் தான். நோய்களை குணமாக்கி வாழ வைப்பதும் இறைவன் தான். இறைவனம் மனத்துமையோடு அர்ப்பணிக்கும் போது, இறைவனை காலை மாலை வணங்கி வழிபடும் போதும் இறைவன் வாழும் காலம் வரை கைவிட மாட்டான். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் இளமையிலிருந்து முழுமை வரை எல்லாற்றுக்கும் இறைவன் தான் முன்னின்று காத்தவர் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இறைவன் மறக்காமலும் நாங்கள் வாழ வேண்டும். வாழ்க்கை என்னும் வட்டத்துக்கு இன்று வாழும் போதுதான் இறையாசியுடன் வாழலாம். இளமையில் ஆட்டம் முதுமையில் கஷ்டப்படக்கூடாது. இளமையிலும் முதுமையிலும் இறை சிந்தனோடு வாழும்போது அப்பொழுதுதான் இறைவன் முதுமையிலும் வாழ வைப்பான். நம் முன்னோர்கள், மூதாட்டிகள், பெரியோர்கள், மேதாவிகள், நம் தந்தை தாய் அன்று வாழ்ந்த காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலை வாழ்க்கையில் அவதாரமாக செயல்பட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. முதுமையான பிறகு அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார் என எதிர்பார்க்காமல் நம் செயல்பாடுகளை அறிந்து இறைவன்தான் வாழும் காலம் வரை பார்ப்பார் என்ற நம்பிக்கோடு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமே. சிறிய நோயாக இருந்தால் நாங்கள் குணப்படுத்தி கொள்ளலாம். பெரிய நோய் வரும்போது இறைவனால் தான் குணப்படுத்த முடியும். வாழும் காலம் வரை யாரையும் குறை சொல்லாமலும் யார் குடும்பத்தில் தலைவிடக்கூடாது. வாழும் காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறைவனே நல் வழிகாட்டி நலமாக வாழ வைப்பார். மீண்டும் ஒரு நல்ல நச்சினோடு வாழ்க்கை அனுபவத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி சோதர மனிதி கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். ஜெர்மனியில் இருந்து அவருக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ராஜன் ரொம்ப நன்றி ராஜா. அப்படி நீங்க கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிற நன்றி தாருங்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலங்கள் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்துல விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில புனித லூக்காவின் சுவிசேஷம் 8 இறைவார்த்தைகள் 30-40 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாள நரகத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு பிசாசுகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன. இது நேற்று வரை. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் தங்களை போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு இயேசு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போய்விட்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி எல்லா மக்களும் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் புது உடுப்புகளை போட்டுக்கொண்டு இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்துக்கிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுகமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதர்நீரருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான மக்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி இயேசு படகில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் இயேசுவோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது எல்லா மக்கள் எல்லாரும் இயேசுவுக்காக காத்திருந்தபடியால் இயேசுவை சந்தோஷமாய் ஏற்று கொண்டார்கள். கத்தராமே டிஆர்டியே என்றென்றும் ஆசீர்வதித்து வழங்கிய ராஜா அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் திருமதி யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: ஓரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 115 அதிகாரம் அலர் அறி உறுத்தல். அலர் இள ஆறுயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால். எங்கள் காதலை பற்றி அலர் எழுவதால் அரிய உயிர் போகாமல் உள்ளது. எங்கள் நல்வினப் பயனால் அதை பலரும் அறியவில்லை. மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலர் எமக்கு ஈந்தது இவ்வூர். மலர் போன்ற கண்களை உடைய இவ்வளவு அருமை தெரியாமல் இந்த ஊரார் அவளை எளியவளென அலர் தூற்றுதல் எழுப்பிவிட்டனர். ஊரா அதோ ஊரறிந்த ஹவ்வை அதனை பிறா அது பெற்றென்னை நீர்த்து. ஊராரின் காதல் பற்றி ஊரங்கும் தூற்றுவது எனக்கு பொருத்தமாய் உள்ளது. பிறாத ஒன்றை பெற்றது போன்ற நன்மை அடைகின்றேன். ஹவ்வையால் கவ்வியது காமம் அது வின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. மக்கள் பழசுபத்தி தூற்றுவதால் அதை கேட்டு என் காமம் வளர்ந்து விட்டது. இல்லையே அது நிலை இழந்து சுருங்கி போயிருக்கும். களித்தொறும் கள்ளுண்டல் வேற்று அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது. களிப்பு பெருக பெருக கள் குடிப்பவன் தொடர்ந்து குடிக்க புகுவது போல் அலரான் என் காமம் பலரறிய இன்பம் அளிக்கிறது. கண்டது மன்னும் ஒரு நாள் அலர் மன்னும் திங்களை பாம்பு கொண்டு அற்று. காதலனை நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு நாள் தான் பார்த்தேன். அதனால் உண்டாகிய அலரோ தூற்றுதல் பாம்பு சந்திரனை விளங்கிய செய்தி போல் எங்கும் பரவிவிட்டது. ஊரவர் ஹவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். இக்காம நோய் அலர் தூற்றலே எருவாகவும் அது கேட்டு அன்னை சொல்லும் கடுஞ்சொல்லே நீராகவும் கொண்டு வளர்கின்றது. நெய்யால் எரி நுதிப்போம் என்று அற்றால் ஹவ்வையால் காமம் நுதுப்போம் எனல். மக்கள் பழிதூற்றி காமத்தை ஒரு நாளும் அடக்கிவிட முடியாது. அது அது நெய்யை ஊற்றி நெருப்பை அணைத்து விடலாம் என்பதை போன்றது. அலர் நானை ஒல்வதோ அஞ்சல் ஓம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை. அஞ்சாதே என்று உறுதி கூறியவர் இன்று பலர் அறிய பிரிந்து சென்று விட்டார். அப்படி இருக்க ஊரார் தூற்றுவதற்கு நான் என்ன அஞ்ச வேண்டும், நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தாம் வேண்டும் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர். நான் விரும்புகின்ற அவரை இவ்வூரார் தூத்தி பேசுகின்றனர். அதனால் எம் காதலரும் எம் உறவை தேடி வந்து அருள் செய்வர். நன்றி. திருவடி பெருமையினை புகவல். ஆனந்தமாயின் அறிவாயி நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான் கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தவள நிற கானந்தம் மாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பன்னதரு செய்ய தமிழ் வார்மிசை விளங்க ஞான மதவை சுகர மூன்று விழினால் வாய் ஆனை முகனை பெறறி அஞ்சலி செய்யிப்பாம். திருச்சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? நன்றி.
4: வணக்கங்கள். எல்லாம் தானே நீங்க எல்லாம் பாரு எல்லாம் பல குருபான் பால தாமரைகளை வணங்கிக் கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர குரு சாத்தர் பல பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருபான் பால தாமரைகளை வணங்கிக் கொண்டு எல்லாம் பல சத்யசாய் பகவானின் தெய்வீக எல்லாம் வியாழக்கிழமை மனிதரை கட்டி போட்டு அவனது முக்தி பாதையை தடுக்கும் மூன்று வகையான பற்றிகள் யாவை? நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு இந்த முக்கிய கேள்விக்கு பகவான் என்று பதிலளிக்கிறார். அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரு பொதுவான குணம் மோகம். இந்த குணம் மனிதர்களிடமும் சமமாகவே உள்ளது. ஆனால் இந்த மோகத்தை வந்து மோட்சத்தை அதாவது விடுதலை மாற்றல் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. மனிதனை சூழ்ந்திருக்கும் மாயை அவனை தவறான பாதைகளில் செல்ல தூண்டுகிறது. மாயைக்கு சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் அதாவது தூய்மை ஆசை மற்றும் மந்தம் என மூன்று குணங்கள் உள்ளன. இந்த குணங்களின் மூலம் மனிதன் தனது தெய்வீகத்தையும் மத இயல்பையும் மறந்து ஒரு மிருகத்தைப் போல நடந்து கொள்வதால் மாயையின் மூன்று குணங்களும் மோகத்தின் மூன்று வடிவங்களும் இணைந்து மனிதனை ஒரு அசுரனாக மாற்றுகின்றன. மோகத்தின் மூன்று வடிவங்கள் செல்வத்தின் மீதான ஆசை, மனைவியின் மீதான பற்று மற்றும் குழந்தைகளின் மீதான பற்றுவாகும். இந்த மூன்றும் மனிதனை மோகத்திற்கு அடிமையாக்குகின்றன. இந்த மூன்று பாதைகளையும் வெல்லும் மனிதனால் மோகத்தை கடந்து செல்ல முடியும். மோகம் குறையும் போது கோட்சம் அடையக்கூடியதாகும். விடுதலை என்பது மோகத்தை அதாவது பற்றை அகற்றுவதாகும். ஒவ்வொருவரும் இந்த மூன்று பாதைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். மனிதன் மோகத்திலிருந்து அதாவது பற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் போது அவன் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பான் என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு மட்டுமல்ல சிந்தனைகிறேன் எம்புடன் நேசிக்கும் சென்மா எல்லா குணப்பான் வணக்கமேல வாங்கடாயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
5: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்தையோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 10 இறை வசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடியாக பெற்றீர்கள், கொடியாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி பணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி இருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவராயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு சிறந்த நெறி விண்ணரசு ஆட்சி செய்யும் இடம் இதயம். அங்குதான் சிறந்த நெறியான அன்பு தொடங்குகின்றது. சினம் இதற்கு தடை சுவராய் அமைகின்றது. அது எரிச்சலில் தொடங்கி நமைச்சலாக தொடர்ந்து புகைச்சலாக வளர்ந்து சீற்றமாக வெடிக்கின்றது. இதனால் தான் நம் பிறரை முட்டாளே அறிவிலேயே என்று சில வேளைகளில் அழைத்து விடுகின்றோம். பெயர் விவிலிய மரபில் ஆழ்தன்மையின் அடையாளம். இதனால் ஒருவரை முட்டாள் என்று அழைக்கும் போது அவரது பெயரை மாற்றுகின்றோம். இது கொலைக்கு சமம். ஏனெனில் பழைய ஆளை அழித்து விடுகின்றோம். இதயத்தில் எரிச்சல் தோன்றும் போது அதை கவனமாக அணைத்து விட வேண்டும். அது வளர்ந்து சினமாகவும் சீற்றமாகவும் மாறிவிடக் கூடாது. சினம் மனதை கனமாக்கும், அதில் அமைதி தொலைந்து விடும். அப்படியெனில் கடவுளின் உடனிருப்பு நமக்கு புலப்படாது, விண்ணரசும் துளங்காது. சினம் தவித்து மனம் மகிழ்ந்து வாழ்வோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:22 ஐக்கியராஜ்யத்தில் 7:22 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பத்மராணி ராஜரட்னம். நலமா இருக்கீங்களா?
6: நாங்கள் நேரம் நீங்கள் வாறு இருக்க இறைவனர்களை வேண்டிக் கொண்டு. கர்ம என்பது என்ன, கர்ம என்பது என்ன என்பதை விளக்கும் முகமாக ஒரு குரு தன் சீடர்களுக்கு கதை ஒன்றை கூறினார். அந்த கதை இதோ. ஒரு நாட்டில் மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வரம் சென்று கொண்டிருந்தான். அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்த பொழுது மன்னன் அதை அருகில் இருந்த மந்திரியிடம், மந்திரியாரே, ஏனென்று எனக்கு புரியவில்லை, ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றார். மன்னனின் பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனார். மன்னனிடம் விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அக்கடையை தாண்டி நகர்ந்து சென்று விட்டார். அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தார். அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார். அதற்கு கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான். அவன் சந்தன கட்டைகளை வியாபாரம் செய்வதாக தெரிவித்த கடைக்காரன், என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் இல்லை, கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர், சந்தன கட்டைகளை முகந்து பார்க்கின்றனர், நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்கின்றனர், ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று வருத்தத்துடன் சொன்னான் கடைக்காரன். அதன் பின் அவன் சொன்னதை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான். இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கி உள்ளேன். அவன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும். எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமும் தீரும் என்றான் கடைக்காரன். அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கியது. இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தான் மந்திரி. மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி பூண்டான். தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவன் கடைக்காரனிடம் கொஞ்சம் சந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கினான். அதன் பின் மந்திரி அந்த கட்டைகளை எடுத்து சென்று அரசனிடம், நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தனமர கடைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அதை அரசனிடம் கொடுத்தான். அதை பிரித்து அந்த தங்க நிறமுள்ள சந்தன கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தான். அந்த கடைக்காரனையும் சொல்லும் எண்ணம் எனக்கு ஏன் வந்ததோ என்று வெட்கப்பட்டான். அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான். அரசன் கொடுத்து அனுப்பியதாக வந்த பொற்காசுகளை கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான். அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது. இன்னும் அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் என்று தான் எண்ணியதற்கு மனதுக்குள் மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான். அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான். குரு சிஷியர்களை கேட்டார், சீடர்களே இப்போது சொல்லுங்கள், கர்மா என்றால் என்ன என்ற பல சீடர்கள் அதற்கு பலவிதமாக கர்மா என்பது நமது சொற்கள், நமது செயல்கள், உணர்வுகள், கடமைகள் என்றெல்லாம் பதில் கூறினர். குரு பலமாக தலையை உலுக்கி கொண்டே கூறினர், இல்லை இல்லை, கர்மா என்பது நமது எண்ணங்களே. நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும். மாறாக நாம் அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் நம்மேல் கெடுதலான வழியில் திரும்ப வந்து சேரும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள். நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி ஜியானடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
7: நீங்க காலை உற்சாக வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாமே அதை நீங்கிறவனை வேண்டிக் கொண்டு அங்கே வந்து ஜியானடேசன் இன்று பொதுக்காலத்தின் 10 நாலாம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை. இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக அழகான சிந்தனை யாதெனில், இறைவன் இவ்வாறு இருக்கின்றாரோ அவ்வாறே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இஸ்ரவேல் மக்கள் மீது இறைவன் கொண்டுள்ள பேரன்பு எவ்வளவு ஆழமானதும் அழகானதும் என்று ஒசையா இறைவாக்கினர் முழங்குகின்றார். அது போன்ற அன்பை இறைமகன் இயேசுவில் சீடர்களும் பிள்ளைகளாகிய நாங்களும் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்திய நற்செய்தி எங்களுக்கு கூறுகின்றது. அனுப்பப்பட்ட இடத்தில் புறக்கணிக்கப்படுகிற போது எவ்வாறு கால் தூசியை உதறவிட்டு செல்ல வேண்டுமோ அவ்வாறு அவ்விடத்திலே அந்த கசப்புகளை விட்டுவிட்டு கிறிஸ்த விழுமியங்களுடன் அன்பு செய்து வாழ பழக வேண்டும் என்று கூறுகின்றது இன்றைய இறைவார்த்தைகள் இறைவார்த்தைகள். எனவே நாமும் இவ்வாழ்வில் வாழ்கின்ற நாட்களில் கசப்புணர்வுகளை மனதில் கொண்டு கவலைகளையும் கண்ணீரையும் பிறர் வாழ்வில் காரணமாகாதவாறு இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதல்மலாக ஆண்டவர் தன் சீடர்களை நச்சதி பணிக்கு அனுப்புகின்றார். படிப்பறிவில்லாத சாதாரண இவர்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என அனுப்புகின்றார். இவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் ஒரு இறையரசை கட்டி எழுப்பப் போகின்றார். அவர்களது எளிமையான வாழ்க்கை மக்களை கவர்ந்தது. அறிவுத்திறன் இல்லையென்றாலும் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இன்று இறைப்பணியாளரிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது எளிமையான நேர்மையான வாழ்வு மற்றும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பது. அப்போஸ்தலரான புனித பர்னாவை போல இறை பிரசன்னத்தை பிரதினத்தவர்களிடம் கண்டுகொள்ள நாங்களும் விளைவோம். இயேசுவின் பாதையில் நாங்களும் சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் பலம் பெறுகின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 11 ஜூன் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
8: மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை இடமற்ற இடம் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமா இருக்கும். ரொம்ப நாளா இருந்தா மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். பலவேற விதமான யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். நம்ம செய்யறது கரெக்ட் தப்பு இதை மட்டும் நம்ம வந்து பிரிச்சு பார்த்துட்டோம்னா தெரியும். தப்பான விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய தப்பான நேரமா இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஒரு சரியான விஷயத்துக்கு கெட்ட நேரமா இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியா பண்ணிவிடுவேன், அதனால வரக்கூடிய விளைவுகள் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நர்சிங் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டரா இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட பேசுவார், அது மன திருப்தி ஆவீங்க. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில விஷயத்துக்கு பணத்தை பத்தி சிந்தனைகள் அப்பப்போ மனசுல வரும். இது இப்படி வாங்கணும் இப்படி வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசுல வரும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் கூடவே கூடாது. பிளாஸ்டிக் சம்பந்தமாக, பாத்திரம் சம்பந்தமான, செல்போன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். டெலிகாம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றி உண்டு. ஒரு தொழில் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரியாம பண்ணப்படாது. அதுல முதலீடு பண்ணும்போது 100 முறை யோசிச்சு பண்ணிக்கணும். விரைய சனி உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அஷ்டமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் அவசரப்பட்ட காரியம் நடக்காது. அவசரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை 100 தடவை யோசிச்சு செயல்படுத்துறது நல்லது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில நேரங்கள்ல ஒரு காரியம் நடக்கல, ஏதோ கடவுள் தான் பார்த்து நடத்தல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வந்துப்போம். தேவை இருக்கிற இடத்துல நகைச்சுவை தேவை, தேவை இல்லாத இடத்துல நகைச்சுவை தேவைப்படாது. ஏன்னா அது சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்னடா சுச்சுவேஷன் தெரியாம இடம் பொருள் சூழ்நிலை தெரியாம பேசுறாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பாய் மேனாகவும் அதே மாதிரி கேர்ள் வந்து விமனாகவும் அவங்க நினைக்கணும். அந்த ஏஜுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நகைச்சுவை ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செயல்பாடுகள் கெட்டுப்போட்டு நமக்கு மரியாதை கிடைக்காது. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தினத்துல விரயங்கள் உண்டு. இந்த விரயத்தை சுப விரயமா பண்ணிக்கலாம், இந்த விரயத்தை சுப விரயமா பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்துல பண்றது ரொம்ப நல்லது. நீச்சல் கத்துக்கணும், கராத்தே கத்துக்கணும், இதனும் கிளாஸ் கத்துக்கணும், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். வீடு இடம் பொருள் மனசுல நினைந்தே இருப்பில் அது கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில விஷயங்கள்ல நம்ம இவாளுக்கு நண்பரா நம்ம பேசி வச்சிருக்கவே கூடாது. கசில பாரு, நம்மளை விட்டு இவா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல வரலாம். ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வயிறு சம்பந்தமான, கால் சம்பந்தமா, கழுத்து சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினம் லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படி இப்படி இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காதல வாங்கி அந்த காதல் விடுங்க, சில டைம் காதல கூட வாங்க வேண்டாம். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெய்யும்னு சொல்லுவாங்க. சில விஷயத்துல பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னேற முடியாது. நம்ம இந்த லூப்லயே இருந்தோம்னா தப்பு. நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது வெற்றி பெறும். பிளேபேக் சிங்கரா இருந்துட்டு இருக்கா, சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியா நான் இவ்வளவு முயற்சி எடுக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் பெரிய மாற்றத்தை கொடுக்க இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். யதார்த்தமா மனசுல ஒன்று நினைப்பில் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பல விதமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டோம், இனி என்னத்தை போய் இருக்கு, எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுவீங்க. மனைவியுடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை, கணவருடைய ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. இப்படி ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ரைட் டைம் ஸ்லீப், ரைட் டைம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரைட் டைம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா உடம்பை பெரிய அளவுக்கு பாதிக்காது. நம்மளுடைய வைட்டல் பவரை நம்மளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்டர்டெயினா வெளியில எங்கேயா போயிட்டு வரதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தனியா போய் பேசும்போது 4 பேர் சந்தேகப்படுவாங்க, என்னடா தனியா போய் பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை, என்னோட ப்ரொஃபஷன் அப்படிதான், வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி போவீங்க. சிலது நியாயம் அநியாயம் பார்த்து நியாயமா இருக்கவன் பழக்கவே முடியாதாட்டிருக்குன்னு நீங்களே உங்களை சொல்லிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள். 4-5 நாளாக அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுங்கிற மாதிரி. வாகனம் புக் பண்ணுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஃபர்னிச்சர் சம்பந்தமான, ஸ்டார் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கல்யாண மண்டபம், தியேட்டர் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பந்தமா, ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்தையும் சரி, ஆனா மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நிக்கவே மாட்டேன். பணம் காசெல்லாம் ரெண்டாவது, ரெஸ்பெக்ட் ரொம்ப தேவைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசி இன்றைய தினத்துல கவனம் தேவை. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். மற்றவங்க என்ன பேசினாலும் கண்டுக்காது. அவ பேசிட்டு போறா, அவளுக்கு டைம் அப்படி இருக்கு, பேசுறதுக்கு டைம், நம்ம கேட்கறதுக்கு டைம் இல்லையேங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்துக்கும். சில நேரங்கள் மற்றவங்க பண்றது தப்பா தெரியும், அவங்களை நிக்க வச்சு பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லது போய் கெட்ட பேர் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டு இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நான் பிளான் பண்ணி தரேன், இது மாதிரி தன்னைத்தானே ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல பைரவர் வழிபாடுறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், விநாயகப் பெருமான் வழிபாடு தடங்களை போகக்கூடிய வழிபாடாக அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு, விருச்சிகராசிக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அந்த விஷயத்தை சரியா செய்யும். அது எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பிட்டோம்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு காரியத்தை செவ்வனே செய்யறதுதான் நல்ல பலன்களுக்கு கூடி வரக்கூடியதா இருக்கும். படிப்பு விஷயம் 1000 தடங்கள் வாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சேன். வேலை விஷயம் அதில் 1000 தடங்கள் வந்துச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சேன். கல்யாண விஷயம் 1000 தடங்கள் வந்துச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சேன். குழந்தை வரம் 1000 தடங்கள் வந்துச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சோம். வீடு கட்டுறது 1000 தடங்கள் வந்துச்சா அதுக்கப்புறம் ஜெயிச்சோம். இப்படி 1000-1000 தடங்கள் வந்து அதுலேருந்து ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு வந்து திருப்பியும் தடங்கள் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள வயசாயிருமேட்டு இருக்கேன் சார், என்ன சார் லைஃப், பட் எங்கேருந்து ஆரம்பிச்சோம் எங்கே வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு வகையில் இறைவன் கருணை காப்பாத்தின்னு இருக்கிறத நம்ம நினைச்சே ஆகும். வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வச்சுட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் ஜூஸ் கடை பழமுதிர் சோலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்துல கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல சில நேர எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்துல அமோகமா இருக்கு. ஆரோக்கியம், மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். தாயார சில நேரங்களில் டப்புன்னு பேசினதுக்கு அப்புறம் ஐயோ தப்பா பேசிட்டோமே, ஏதோ உரிமையோட சில விஷயங்கள் சொல்லிட்டோம், உட்காந்து பேச வச்சு புரிய வச்சு அதுக்கப்புறம் மன திருப்தி பெறுவேன், அவட்ட ஆசீர்வாதமும் வாங்குவீங்க. அரிசி சம்பந்தமா, காய்கறி சம்பந்தமான, ஜூஸ் கடை சம்பந்தமாக, பழ வகைகள் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சில நேரம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னப்பா அது இவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குதுங்கிற கவலைகள் இருக்கு, கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு மன திருப்தியோட சம்பாதிச்சு வைக்கக்கூடிய அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போதைக்கு மன சங்கடங்கள் இருக்கும், பின்னாடி நல்ல மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள்ல ஒரு காரியம் மனசு வேண்டாம்னு சொல்லி எடுத்தனும், அதை அப்படியே டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. குழப்பத்துல காரியம் பண்றதும், வேண்டான்னு நினைச்ச காரியம் பண்றதும் தவறுதலாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகரத்துக்கு இன்றைய தினத்துல லாபம் உண்டு, அனுகூல்யம் உண்டு, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், இந்த விசேஷத்துக்கு போயிருக்கேன், இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், நானா போல கூப்பிட்டா போனேன், இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக இயல்பான அமைப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். கேமரா, வெட்டிங் சம்பந்தமான போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், சினிமா சம்பந்தமான நட்சத்திரமா இருந்துருக்கோம், பிளேபேக் சிங்கரா இருந்துருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கோம், ஆண்டர்பிரனரா இருந்துருக்கோம், புதிய தொழில் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கோங்க, பர்ஃப்யூம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. இன்றைய தினம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கப்படாதுன்னு போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வைப்பார். கும்பராசி நண்பர்களே, ஒரு சில விஷயங்கள்ல பணம், காசு இதெல்லாம் அப்புறம், பதவி பேர் புகழ் நமக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தடங்கள் வந்தாலும் அதை மீறி ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். இறைவன் கொடுத்த வரம் எனக்கு அதுதான், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நைட்டு தூங்கி வச்சு காலையில பார்த்தா அதை மறந்துடுவேன். இப்படிதான் மறந்து மறந்து கடைசியில எல்லாரும் என்ன பண்ணிக்கிறான்னா, ஒரு விஷயத்தை அதை பயன்படுத்திக்கிறார், நம்மளுக்கு தகுந்தாப்புல அந்த விஷயத்த பேசி அதை வந்து சக்சஸ் பண்ணி விடுறான், நாடு யதார்த்தமா நம்பி விடுறேன். இதெல்லாம் ஒண்ணு மிஸ்டேக்கா இருந்துட்டு இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்யற மாதிரி வந்து சில நேரத்துக்கு உதவி செய்ய மாட்டான், அதுவே ஒரு டென்ஷனா இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளா இருந்தா மனக்கவலைகள் இந்த தினத்துல போகும், கவலைப்பட வேண்டாம். லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடைய ஒத்துதலும் தாயாருடைய அனுகிரகமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சில வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அதுக்குன்னா அப்ரூவல் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தி தரும். இன்றைய தினத்துல கும்பராசி நண்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பைரவர் வழிபாடு, மன வெற்றி திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு யோசனை மனசுல, செய்யலாம வேண்டாம் இது ஓகேவா இல்லையா அப்படி ஒரு யோசனை. லாபங்கள் சம்பாதிப்பீங்க, காலையில எந்திரிக்கும் போது ஒரு மன தெளிவோட எந்திரிப்பீங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு போன போது ஆஸ் யூஷுவல் பழைய வேலைகள், புதுசு புதுசா ஏதேனும் தொழில் பண்ணணும், புதுசு புதுசா நபர்களை சந்திக்கணும், கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டெவலப் பண்ணி அதை அப்படியே பணமாக மாத்தணும், தொழிலாக மாத்தணும், முன்னேற்றமாக மாத்தணும். சின்ன சின்ன விஷயம் மற்றவா கூட போட்டா போட்டி போடுறது தப்பு கிடையாது, அந்த போட்டா போட்டி ஆரோக்கியத்தனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பேசாதவர்கள் பேசுவாங்க, ரொம்ப நாளாக இருந்த மன துக்கங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காகங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வருவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்டேஷனரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, புஸ்தக சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். எத்தனை நாள் நான் தான் சமாளிப்பேன்னு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க நினைப்பாங்க. சில விஷயங்கள் வெளியில் சொல்லப்படாது, சொன்னால் அந்த காரியம் நடக்காதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராயா.
0: வணக்கம் திருமதி பத்மராணி. நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி
0: தாருங்கள் பாப்போம்.
1: மூன்று பேர பிள்ளைன்ற வருது, அத்தோட அறிவிப்பாளர் இந்திரனும் சதீஷின் மகள் ஆரவி மற்றும் சித்தார்த் ஆயின்ற பேரன் சித்தார்த்
0: ஆரதி
1: ஆரவி சித்தார்த் குணநாயின்ற பேரன் மற்றது ரியான் நிலோஜன் சிவசுந்தர்லிங்கத்தின் பேரன் ரியான் நிஷா அமெரிக்க ராஜாண்ட பேத்தி
0: ஆரம்பா
1: அமெரிக்க பேத்தி
0: என்ன பேர்
1: சொன்னீங்க?
0: ராஜாண்ட பேத்தி நிஷா. ஓகே, எல்லாரும் அறிவிப்பாளர். ஐந்து பேர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஓகே,
1: சவாக்கியங்களும் பெற்று
0: கவனமாக மிக பெயர்களை பிள்ளையாக சொல்லாமல் ஆரதி சித்தார்த் ரியான் மிலோஷன் அவர் ஒரு ஆள் பிள்ளையா சிவசுந்தரலிங்கத்தினுடைய பேரன் ரியான் மிலோஷன் மற்றது அமெரிக்க ராஜாவினுடைய பேத்தி நிஷா எங்களுடைய பாடகர் அறிவிப்பாளர் பன்முகத்தன்மை கொண்ட இந்திரன் அவர்களும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரையும் எல்லோரையும் நாங்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின வாழ்க்கையை மகிழ்கின்றோம். வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசனி கூட ராஜா கதைக்கிறேன்.
0: யோசனை சொல்லுங்கள்.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரியான் இசா
0: என்னமா என்ன
2: ஆரதி இந்திரன்
0: சித்தார்த்
2: அதான் ரியான் இசா சித்தார்த் ஆரதி இந்திரன் கடற்கரையில் நான் தானே.
0: எத்தனை பேரை சொல்லிட்டீங்க?
2: ஐந்து பேர்.
0: அஞ்சு பேரா?
2: முடிவா
0: சொல்லுங்க. நீ திரும்ப சொல்லுங்க. ஆரதி
2: இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஆரதி இந்திரன் சித்தார்த்
0: அவர்களை விளம்பரம் செய்யும் அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்ற ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
3: மகன் ராஜா அண்ணன்
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நாங்கள் நலமாகவே இருக்கோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு அறிவிப்பாளர் இந்திரன் ஆரதி சித்தார்த் ரியான் நிஷா ஐந்து பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் மங்கள் இதே நிறைந்த நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் திருமதி தேவேந்திரன்.
0: வணக்கம் திருமதி தேவேந்திரன். அம்மா நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்க நலந்தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கோம் சொல்லுங்க.
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அறிவிப்பாளர் இந்திரன் அவர்களுக்கும் மற்றது ரிஷான்
0: என்று ஒருத்தரும் இல்லையம்மா. ரியான் ரியான் ரியான்
4: ரியான்
0: சித்தார்த்
4: சித்தார்த்
0: நிஷா இந்திரன்
4: ரவி இந்திரன் ஐவருக்கும் எங்கள் குடும்ப சாரில் பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: நன்றி. இணைந்து கொண்டு உபவாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வைபரூடாக இணைந்திருக்கும் ராஜினி அல்போன்ஸை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜினி.
5: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நான் நலம். நன்றி. நான் ஒரு ஆளை விட்டுட்டேன், அதுக்கு சொல்றேன் பாருங்க. இன்று பிறந்த நாளுக்கான அறிவிப்பாளர் இந்திரன் அவர்களுக்கும் அடுத்து ரிஷான் சித்தார் ஆரவி என்னொரு ஆளை விட்டுட்டேன்.
0: ஆரதி சித்தார்த் ரியான் நிஷா நிஷா நிஷா அமெரிக்க ராஜா பேத்தி
5: நிஷா

0: ஐவரைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். பஜனை நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பாமா. நலமா? நலமா இருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் இந்திரனுக்கும் மற்றும் அவரை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் நாலு சில்ல குட்டிகளுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை துண்டித்து அடுத்த வைபருடாக இணைந்திருக்கும் தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தேவன். வணக்கம் தேவன். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தேவன்.
3: அன்பு கால் வணக்கம். வணக்கம். நீங்க நலன் தானே?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி சோரம். நீங்கள்?
3: ஓ, நான் நல்லமா ராஜன் சொல்லிக்கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாடுவங்கள் அன்பு பாடகர் இந்திரனாவுக்கும் மற்றது எங்க அமெரிக்கா ராஜன் பேத்தி நிஷாவுக்கும் அதோடு ஆர்சி சித்தாந்த் ரியான் எல்லோருக்கும் என் குடும்ப சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து எல்லோரும் நோயோடு இன்று நல்லவுடன் பாடவன் சொல்லி பார்த்தி கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு எல்லாரையும் வாழ்த்து உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. ஜெயமணி புங்கையூர் ராஜா.
1: புங்கையூர் ராஜா வாழ்த்துங்கள்.
4: நான்கு செல்வங்களுக்கும் சகல அரசு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த தாய்க்கு நல்ல புள்ளியாக கல்வியில் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் வீட்டில் நோய் நொடியின்றி முருகன் திருவள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அறிவிப்பாளர் திரு இந்திரா அண்ணா அவர்களுக்கும் சகல அரசும் பெற்று சகல செல்வமும் பெற்று மனைவி பிள்ளையுடன் உற்சா உறவு இந்தா கலந்து என்றும் சிறந்தீதியாக நோய் நொடியின்றி முருகன் திருவள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென
1: நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மதனி. நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமாம் நலமாக இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு.
1: நன்றி.
5: இன்று பிறந்த நாளை காணும் ஆரதி சித்தார்த்தம் பிரியா நிதா எங்கள் மற்றும் எங்கள பாடகர் இந்திரன் இவர்கள் ஐவரும் இன்று போல் என்றென்றும் நோய் நொடியின்றி சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக இறையர்கள் கொண்டு வாழ குணம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
5: நன்றி நன்றி வணக்கம்.
1: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆரதி சீதாத் ரியான் நிஷா இந்த நான்கு குழந்தைகள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களோட முதுமை எங்களுடைய இந்திரன் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்ட அறிவிப்பாளர் பாடகர் எல்லா திறமைகளையும் நடிகர் அவ்வாறான திறமைகளை கொண்ட இந்திரன் அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்ந்து இந்த பாடலையும் அன்பு பரிசாக எல்லோருக்காகவும் வழங்குகின்றோம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியில் இன்றைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அன்பு மலரிகள் நான்கு அன்பு உறவுகள் அத்தோடு பாடகர் இந்திரன் அவர்கள் எல்லோரும் சிரஞ்சீவியாக இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்க்கையை மகிழ்கின்றோம்.

0: கனடா வன்கூவர் சிறையில் பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvicandracker.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
1: தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சலா கோலிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையில் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்ளான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இலங்கை 14 இடங்கள் முன்னேறி உலகளவில் 67வது இடத்தை பெற்றிருக்கிறது. மண்டதீவு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி குருநகர் பகுதியில் இருந்து ஒரு படகில் 31 மீனவர்கள் கரவரை மீன்பிடிப்புக்காக மண்டதீவுக்கு சென்றிருந்தார்கள். இதன்போது அங்கு நின்ற கடற்படையினர் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டும் வாளால் வெட்டியும் படுகொலை செய்திருந்தார்கள். இதன்போது 31 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் பங்குதாரர்கள் பாரிய அளவிலான கண்டன போராட்டத்தை எதிர்வரும் 19ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக டெலிகாம் பங்குதாரர்கள் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் ஜி அனுரா பெரேரா தெரிவித்திருக்கிறார். கடற்படையில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியாற்றியதாக கூறப்படும் ஜோசித ராஜபக்ச சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய கடற்படை பயிற்சிக்கு எவ்வாறு பங்கேற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக இதுவரும் 16ஆம் தேதி லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றம் சமர்ப்பித்து நடவடிக்கை முன்னெடுக்க முடியும் என்று கொழும்பு கோட்ட நீதவான் பசந்த் அமரசேன நேற்று அறிவித்திருக்கிறார். தெற்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைக்காக பௌத்த துறவிகளாகிய நாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுவல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் இனவாதியாக அறியப்படுகின்ற கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது சிலர் போராடுகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் மக்களின் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட சகல குற்றச்செயல்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் இதன்படி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிலையில் பட்டியலிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானியில் வெளியிடப்படவோ இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா முன்னி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுகிற பகுதியில் 5.24 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 42 வயதுடைய சந்துகளவர் ஒருவர் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் கமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விரகிர பகுதியில் பெருமளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுத்தம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிப்போ வீதி புகர்ந்த குறுக்கு வீதியில் நேற்று மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்று புகர்ந்தத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 11 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்து போனார். பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவள பகுதியில் நேற்று நபரொருவர் தனது மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். எதிர்வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அனிட்ட முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான மதிப்பீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் மாலை ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்திருக்கிறார். நயினாதேவி அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும் அவற்றினை தவிர வேறு படகுகள் பக்தர்களை ஏற்ற தடை விதிக்கப்படுவதோடு படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர்காப்பு அங்கி அணிவது கட்டாயம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கின்றார் என்று காங்கிரஸ் அவரை சாடியிருக்கிறது. முன்னாள் IPS அதிகாரி கி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிவிட்டதால் அவரது அரசியல் செயற்பாடுகளை தாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவிக்கிறார். தமிழக மக்களின் நலன்களுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி ராஜாவிடம் பேசிய போது முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்த தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தலைமை பொறியியலாளர் வீடு உட்பட 15 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தெலுங்கானா மாநில அரசு மையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பஸ்ஸில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதன் மூலம் கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வருடத்துக்கு 800 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீசன் தெரிவித்திருக்கிறார். G7 உச்சி மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு வரும் ஆண்டுகளில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்ல விடாமல் தடுக்கப் போவதாக இந்தியாவின் நீர்வள அமைச்சர் சி.ஆர். பாட்டேல் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, சீனா போன்ற முன்னணி நாடுகளுக்கு கூட இந்தியா மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சில இடங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. வடக்கு மேற்கு பகுதிகளில் அனல் காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரம், குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RSS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்ததால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உணவகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து தீ பரவியது. மின்கசிவு காரணமாக டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தீபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள நிலையில் தீபத்து ஏற்பட்டதால் இந்த பரபரப்பு அதிகமாக்கியது. அதிகளவு எத்தனோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் மீதான கலால் வரியை இந்தியா நீக்கியிருக்கிறது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வட அயர்லாந்தின் தலைநகரில் கலவரம் வெடித்ததால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்தது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கோர்மஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களையும் ஈரான் குறிவைக்கிறது. ஈரானிய புரட்சிப்படை அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த எதுவும் கிடையாது என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் விலையேற்றம் தமக்கு நன்றாக பிடிக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவிக்கிறார். மியன்மாரின் யாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து போனார். தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமான ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமுற்றதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் ஓஸ்லோ அமைதி ஆவிலியம் உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2 இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடம் ஆப்பிரிக்கா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்வானின் சின்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 இறந்து போனார்கள், மேலும் 2 காயமுற்றிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் மாமியாரை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விமான பயணிகள் அவசர நிலையில் வெளியேறும் போது பைகளை எடுத்து செல்லக்கூடாதென்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. 1949 ஆண்டில் இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் விற்கப்படுகின்றன. உள்ளங்கை அளவில் இருக்கும் புசேசோசா பொம்மையிடம் பல திறமைகள் உள்ளது வெளிப்பட்டிருக்கிறது. சிறுவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இரவு விடுதியில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ், கஸ் அட்கின்சன் இருவரும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலே தோற்று நேற்று வெளியேறினார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் களங்கண்ட முதல் ஆட்டத்தில் வெற்றியடைந்துள்ளார். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் FIFA 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. அடுத்தடுத்த நாட்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 10,000 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரானிய கால்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.44 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.63 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.53 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.75 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.24 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.98 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.61 ரூபாய். கேட்டது TRT தமிழடியின் காலை ஒழிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற TRT தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Melodie todarbugalukku VT Cash and Curry Paris La Chapelle todarbu telivisi ilakkam 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 8:17 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலரா எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே, அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: ராஜா நலமா இருக்கிறீங்களா? ராஜா
2: நலமா இருக்கும் ராஜா. நீங்கள்
1: நல்லா இருக்கிறோம் உங்க அன்போடு. நீங்களும் நல்லா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?
2: நான் வந்து திரைப்படம் வந்து புது வசந்தம்.
1: படம் வந்து புது வசந்தம். சரி, உங்களுக்காக அந்த பாடலை அழகாக நாங்கள் தருகின்றோம். நீங்களும் கேட்டு மகிழுங்கள். நன்றி சகோதரம்.
2: நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி. அவர் ஜெர்மனியிலிருந்து புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில். இசை வசந்தம் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் வருகின்றது.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கோன்னு இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கிச்சுனா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: ஜெர்மனிய புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் வலம் பெறுகின்றது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய கவிதை வரி.

0: நேரம் சரியாக 9:25 நிமிடமாக ராஜ்யத்தில் 8:25 நிமிடம் அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வந்திருக்கீங்க
2: என்ன செய்யணும்
0: நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வானொலியினூட. நீங்களும் எங்களோடு தொடர்ந்து பயப்படுத்தவில்லை. நன்றி சார். நன்றி.

புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி, சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை, பாலா அவர்களுடைய

0: நேரம் சரியாக 9:31 அக்ராட்சியத்தில் 8:31 அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பொந்தன்றல். அன்பு உறவுகளை எங்களுடைய சுவிஸில் இருந்து பாடகர் ராஜன் அவர்களுடைய தாயார் நேற்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையோடு எல்லோருக்கும் அறிய தருகின்றோம். அன்பு உறவுகளே, நேற்று பரிசல் மன்னிக்கவும் சுவிஸில் இருந்து வருவார் ராஜன் என்பதையும் பாடகர் ராஜன் அவருடைய தாயார் இந்தியாவில் காலமானார் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜலிங்க, நலமா இருக்கீங்களா? உஷாரா உஷாரா கதைங்க டாக்டர், உஷார் உஷாரா
1: எத்தனை
0: ஒண்ணு கதைச்சா
1: வேணுங்க. நான் கேட்கும் பாடல் வந்து பூ என்ன பூங்காற்றும் சேரும் போது வாசம் பெறுகிற பாடல் கேட்போம்.
0: பூங்காற்றும் சேரும் போது வாசம் பெறுகின்றது. காற்றும் சேரும் போது வாசம் குங்குமம் போட்டு கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவருக்காக அந்த பாடல் வானலையில் மலர்கின்றது. நேரம் சரியாக 9:33

0: ஒலித்த பாடலை ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜாண்ண. பொண்டிலேந்து வீச்சி நாங்கள் நலம் எங்களின் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு திரு ராஜனின் தாயாரின் ஆத்மா சாந்தி பெற எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு ராஜாண்ண.
2: நன்றி சௌரம். நீங்கள் அதை நான் செல்ல செல்ல சொல்ல இல்லை சௌரம், உங்களுக்கு மனதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினான் சௌரம். நீங்கள் தொடர்ந்து உடனடியாக படப்படனே எல்லா விஷயத்தையும் சும்மா சொல்லி விட்டுருவீங்க வானொலியில். வானொலி என்பது எத்தனையோ ஆயிரம் ரூபாயை செலவழிச்சுத்தான் அந்த வேலையில நாங்கள் செய்கிறோம். ஒரு ஒரு இப்ப எங்களோட வானொலியை வந்து உண்மையாக இயக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. ஓ, எங்களுடைய தொலைபேசியே அந்த தொலைபேசி அழைப்பது ஐந்து தொலைபேசி இருக்குதுங்க. ஐந்து தொலைபேசிக்கு ஒரு தொலைபேசிக்கு 50 யூரோக்கு படி 250 யூரோக்கில் கட்டணும். இன்னும் ஒரு இன்டர்நெட் எடுக்கணும் என்று தர்சன் என்னோடு உரையாடினார். அப்படியே அந்த பல சோழிகளோடும் பல மண்டை குழப்பத்தோடும் தான் இந்த வானொலி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுடைய நேர்கள் பார்த்தீங்களா, எவ்வளவு அன்பு பாசம் உங்கள் மீது வச்சிருக்கின்ற. நேற்றும் ஷியாமலா அவர்கள் பத்மராணி அவர்களிடம் 300 யூரோவை கொடுத்திருக்கின்றார். அப்படியெல்லாம் நாங்கள் வாங்க கூடாது என்றுதான் நினைத்தோம். அவர்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தடை செய்ய முடியாது. அதே போல எங்களுடைய லாலா ரவி அவர்கள் பிரான்ஸ்ல 150 யூரோவை பேங்குக்கு அனுப்பி போட்டு எனக்கு அடித்து சொன்னார். ராஜாண்ண அனுப்பியிருக்கிறான் கிடைத்தவுடன் தனக்கு சொல்ல சொல்லி. அதே மாதிரி ஜெனி அன்டன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 125 யூரோக்களை அனுப்பியிருக்கின்றார். மற்றது புஷ்பவதி சிவநாதன் அவ்வளவு பாவங்கள். நாங்கள் அவர்களுடைய இந்த பணத்தை வாங்கிக்க எங்களை மனச்சாட்சி எங்களுக்கே ஊற்றி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் வானொலி இருக்க வேணும், வானொலி என்றும் நிலைக்க வேணும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அப்படியே தந்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் ஜெர்மனில வதனி மோகன் அவர்கள் பத்மராணியிட அனுப்பியிருக்கிறார். தவமலர் நவளை சொன்னவர்கள் 150 யூரோ அனுப்பியிருக்கிறார். வதனி மோகன் 200 அந்த பிள்ளை சகானாண்ட உள்ள அம்மா ராஜமாவாண்ட குடும்பம் இந்த 100 ரூபாய் என்று தொழில் தூக்கி கொடுக்குதாம் சௌரம். அந்த பிள்ளை சின்னல இருந்து பழகின அன்பு அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் அப்படியே சந்தோஷமாக பத்மராணி அவர்கள் 300 யூரோ கொடுத்திருக்கிறார். தேவேந்திரமா 100 யூரோ கொடுத்திருக்கிறார். ஜெயந்தி மாலா 150, ரஜினி நாகேந்திரன் அவர்கள் 400, பத்மராணி உதயன் அவர்கள் 200, இந்திரா வித்யாண்டு இத்தாலியில இருக்கின்ற அன்பு 200. எல்லாருடைய பேரையும் நான் சொல்றது அது அவர்கள் தரும்போது அவர்களுடைய பணம் கிடைத்ததுண்டு. நேற்று பத்மராணியை காடிச்சு சொன்னா அவை அவர்களுடைய கஷ்டம். எங்களுடைய ஷியாமலாவெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வேலை செய்து அந்த பணத்தை தரும்போது நாங்களும் என்ன செய்யறது ஒரு சரி இந்த உதவியை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுடைய கை கஷ்டப்பட்டு தந்தது இப்போ எல்லாம் நல்லதாக முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் சகோதரம். இந்த பாடல கேட்க போறீங்க
1: மெல்லிசை மன்னர்கள் இணைந்து பணியாற்றிய இறுதி படம்.
0: ஆயிரம் படம் ஆயுது.
1: கடைசி படம்
0: இதுதான்.
1: சவுந்தரராஜன் பாட மக்கள் திலகத்தின் கட்டுமஸ்தான உடலை இந்த கால நேரத்துல எல்லாரும் எழும்பி உட்கார செய்கிற பாடலாக இருக்கும். அந்த பாடல கேட்போம்.
0: நன்றி சௌரம், உங்களுக்கு ஒன்று சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய விபி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பு.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் விபி அவர்கள். விபியை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம். இல்லைங்கம்மா, அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம் திருமதி தேவேந்திரம். அம்மா, உங்களுக்கு படக்கண்டு போச்சா ராசாத்தி கதைக்கு?
1: இல்ல, நான் மாறி எடுத்துட்டீங்க.
0: நீங்க சரியான புத்திசாலி. ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நிலமா இருக்கிறேன். நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
0: ஐயா அப்படி இருக்கிறார்.
1: ஐயா சுகமா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருக்கிறார். ஓகே, என்ன பாடலை கேட்க போறீங்க ரதியம்மா?
1: இன்றைக்கு பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா.
0: அந்த பாட்டு கேட்கறீங்களா? ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன் சகோதரி.
1: நன்றி
0: மகளுங்கள், நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ரதி தேவேந்திரம் அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது. அந்த பாடல் பிள்ளை நிலா இரண்டும் பிள்ளை நிலா என்ற பாடல்.

0: ஒலித்த பாடலை ரதியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடல் இந்த பாடலை தொடர்ந்து சாந்தினி அம்மா அவர்கள் வைபர் ஊடாக நின்று நிறமாக காத்திருக்கின்றார். வணக்கம் திருமதி சாந்தினி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்க வேணும் என்று எந்த தாயை வணங்கி கொண்டு நான் கேட்கும் பாடல் என்ன,
0: வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் குமா பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் முழு பாடலையும் எழுதினவர். இசையமைத்தது ஜி ராமநாதன், அதாவது இசையினுடைய பிரம்மா. அதுல சவுந்தரராஜனுக்கு பாட்டு இல்ல, சுவாஜிக்கு எல்லாம் பிபி சீனிவாசன் தான் பாடியிருக்கிறார். பிபி சீனிவாசன், வரலட்சுமி, சுசிலா அம்மா தான் பாடினது. குமா பாலசுமணி முழு பாட்டே அப்படி கொன்றா எடுத்துட்டார். மந்துலு பந்துலு தெரியுமா? ஆயிரத்தில் ஒருவனும் அவர் தான் டைரக்ஷன், இதுவும் அவர் தான் டைரக்ஷன். பந்துலு
1: பந்துலு
0: அவற்ற மகள் தான் அந்த சின்ன பிள்ள மணிமகள் என்று இசையமைச்ச பேத்தி, பேத்தி அவற்ற பேத்தி. இப்போ குறைஞ்ச வயசுல இசையமைச்ச பொம்பளை பிள்ளை. அப்ப உங்களுக்காக மாட்டு வண்டியை தருகின்றனமா, காத்திருந்து பாடலை கேட்டோம். உங்களுக்கு நன்றி.

0: ஒலித்த பாடலை சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்பு சகோதரி இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ராசாத்தி தியாகராஜா. வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல நலமா இருக்கேன். நீங்களா?
0: படிப்பு தொடங்க இல்லையா? என்ன
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: அண்ணா விட்டு எப்போதும் நான் போக
0: மாட்டேன்.
1: அதுதான், எப்போதும் போக மாட்டேன். அது ரேடியோக்கு வராலும் அண்ணாவுடைய அதை கலத்தி கொள்வேன். அதோட இந்த டிஆர்டிஐ நான் மறக்கவும் மாட்டேன். எப்போதும் அந்த 24 மணி நேரமும் ஒழித்து கொண்டே இருக்கும். காட்டடிச்ச மாதிரி, அந்த இதயத்தில் அடிச்ச மாதிரி அதை ஒழித்து கொண்டிருக்கும் தானே அண்ணா. அதே மாதிரி தான் எங்களோட அண்ணாவும் கலையத்துல இருந்து இந்த நேரமும் அந்த குரல் கேட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு கேட்கும் போது அது ஒரு சந்தோஷமாயும் இருக்கிறது தானே அண்ணா.
0: நன்றி அம்மா. அப்படியே எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். போய்க்கு என்ன உண்டா போறோம்? ஒன்றும் இல்லை. அன்பு அன்பு ஒன்றுதான் பாசம். உண்மையான அன்பாக பாசமாக இருக்கணும். அப்படியே
1: அதான் நீங்க சொல்ற சரியான ஒரு கருத்து. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். யாரோட பழகினாலும் அதைத்தான் எதிர்பார்ப்பேன்.
0: நன்றி அம்மா. உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
1: ஆமாண்ணா, நான் அந்த மீண்டும் கோவிலம் படத்துல இருந்து சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் பேசுற பாட்டை கேட்க
0: வேண்டும்.
1: நன்றி அண்ணா.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தென்றல். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவளக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் அங்கு காட்சி அளிக்கிறது. சீத்தபாபுர காவல்துறை பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு மே மாதத்துக்காக வழங்கப்பட வேண்டிய உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் வங்கி தவறுதல் காரணமாக இருமுறை கணக்குகளில் வெப்பிலிடப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடியொன்றில் இழக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீள

பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது சிலர் போராடுகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் மக்களின் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட சகல குற்றச்செயல்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும், இதன்படி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் பட்டியலிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானியில் வெளியிடப்படவோ இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மீறி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமின சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுகிற பகுதியில் 5.24 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 42 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விரகிர பகுதியில் பெருமளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுத்தம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிப்போ வீதி புகர்ந்த குறுக்கு வீதியில் நேற்று மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்று புகர்ந்தத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 11 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்து போனார். பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவில பகுதியில் நேற்று நபரொருவர் தனது மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். எதிர்வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அனட்ட முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.

நாளாவியதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான மதிப்பீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் மாலை ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்திருக்கிறார். நயனாதேவி அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும் அவற்றினை தவிர வேறு படகுகள் பக்தர்களை ஏற்ற தடை விதிக்கப்படுவதோடு படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர்காப்பு அங்கி அணிவது கட்டாயம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கின்றார் என்று காங்கிரஸ் அவரை சாடியிருக்கிறது. முன்னாள் IPS அதிகாரி கே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிவிட்டதால் அவரது அரசியல் செயற்பாடுகளை தாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவிக்கிறார். தமிழக மக்களின் நலன்களுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி ராஜாவிடம் பேசிய போது

பெட்ரோல் மீதான கலால் வரியை இந்தியா நீக்கியிருக்கிறது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாவாகவும், கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், வட அயர்லாந்தின் தலைநகரில் கலவரம் வெடித்ததால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்தது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கோர்மஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களையும் ஈரான் குறிவைக்கிறது. ஈரானிய புரட்சிப்படை அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த எதுவும் கிடையாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் விதியேற்றம் தமக்கு நன்றாக பிடிக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். மியன்மாரின் யாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து போனார். தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமான ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமுற்றதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் ஓஸ்லோ அமைதி ஆவிலியம் உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடம் ஆப்பிரிக்கா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்வானின் சின்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 இறந்து போனார்கள். மேலும் 2 காயமுற்றிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் மாமியாரை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விமான பயணிகள் அவசர நிலையில் வெளியேறும் போது பைகளை எடுத்து செல்லக்கூடாது என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. 1949 ஆண்டில் இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் விற்கப்படுகின்றன. உள்ளங்கை அளவில் இருக்கும் புசேசோசா பொம்மையிடம் பல திறமைகள் உள்ளது வெளிப்பட்டிருக்கிறது. சிறுவர்களின் ஒன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்ட மூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இரவு விடுதியில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ், கஸ் அட்கின்சன் இருவரும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலே தோற்று நேற்று வெளியேறினார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் களங்கண்ட முதல் ஆட்டத்தில் வெற்றியடைந்துள்ளார். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் FIFA 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. அடுத்தடுத்த நாட்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரானிய கால்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383 ரூபாய் 19% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 44%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபாய் 1% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய்
63 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415 ரூபாய் 53 சதம், இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 75 சதம். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444 ரூபாய் 24 சதம், இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 98 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 61 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 61 சதம். கேட்டது மணிக்கூடுதலவு இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் டார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மேகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்
3: 11 à 13 rue Caille, 75 000 பாரி,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:17 ஐக்கியராஜ்யத்தில், 9:17 இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. பேராசிரியை திருமதி ஜசிந்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு சிறு துளியை உங்களுக்காக தருகின்றோம்.
6: ஒரு ஒரு ஒரு 10 நிமிடம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்குள்ள உன் மனதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள். முதல் முறை இரண்டாவது முறை கைத்தட்டல நான் கேட்டு வாங்கினேன், மூன்றாவது முறை உன கைத்தட்டு நான் சொல்லக்கூட இல்லை. உன் நாட்டை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷம் உன் கைகள் தன்னை போல தட்ட ஆரம்பிச்சு. அப்ப நான் உன்னை இந்தியாவின் எதிர்காலம்னு கூப்பிட்டது எவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம். அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம மறுபடியும் அங்கேயே திரும்பி வரும். வணக்கம். ஒரு வணக்கம் சொன்ன மிக்க நன்றி. ஒரு மின்சாரம் போனது கூட உங்ககிட்ட இருந்து 2 முறை வணக்கம் நான் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக ஒரு தடவை நம்ம கை தட்டிக்கலாம். அப்போ நீங்க நீ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஒரு வணக்கத்தை உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறதுக்காக ஒரு நிமிடம் ஒரு வினாடி அமைதி காத்து நீங்க சொன்னீங்க. ஆனா படைத்தவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாடம் பத்தாது, ஒரே ஒரு வினாடி பொறுத்துரு, மின்சாரத்தை வெட்டிட்டு மீண்டும் கிடைக்கும் பொழுது இன்னொரு முறை நான் வணக்கம் சொல்ல, எனக்கு முன்னால பேசின அந்த 2 பெரியவர்களுக்கும் சேர்த்து நீங்க வணக்கம் சொன்னீங்க, ரைட்? ஸோ எல்லாவற்றுக்குமே எண்ணிய முடிதல் வேண்டும் அந்த எண்ணத்தோடு தான் வந்தேன், இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு. குறிஞ்சி கல்வி நிறுவனங்களுடைய நெடும் தூண்களாகவும் நிகழ்காலகமாகவும் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சேர்பர்சன், டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம், பிரின்சிபல்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய நீங்கள், மிகப்பெரிய விஷயம். 2020 பற்றி பேசி போதும், நாம் இனி 2030 பற்றி பேசக்கூடிய ஆட்கள், 2020 எல்லாம் தாண்டி என்னைக்கோ போயிட்டோம். எண்ணிய முடிதல் வேண்டும்னு உங்களுக்கு தலைப்பு கொடுத்தது மட்டும் அல்ல, எந்த குழந்தைங்க முன்னால் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் குறிப்பாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பிய பொழுது மிக குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன், ஐ நீட் தி யங் அடாலசன்ட் சில்ட்ரன், 14, 15, 16, 17 இந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எனக்கு வேணும். 9ம் 11ம் இங்கே சேர்த்து இருக்கலாம், ஆனால் இடம் பற்றாதுங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக 10ம் 12ம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைன், சிபிஎஸ்இ சிலபஸ்க்குள்ளே வர குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஹையர் செகண்டரிக்குள்ளே வர குழந்தைகளாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரு ஜாடையாக தான் இருக்கீங்க. இங்கிருந்து என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சேர்மன் சார் சொன்ன வார்த்தைகளில் எந்தெந்த நாடுகளுக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னார். சுலபமாக ஒரு குவைத்தாக இருக்கலாம், செஷல்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கிலாந்தாக இருக்கலாம், ஸ்காட்லாண்டாக இருக்கலாம், கனடா, இதெல்லாம் வேறு. நம்ம கூடவே சுதந்திரம் வாங்கி நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான நாடுகளில் ஒன்றான இலங்கைக்கும் என்னுடைய பயணம் இருந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை. அதில் 2 முறை இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைத்து அழைப்பின் நிமித்தம் நானும் என் கணவரும் ஆசிரியர்களாக அங்கே போனோம். இந்த ஒரு ஒரு வினாடி மின்சார தடை ஏற்பட்ட பொழுதே நமக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. நமக்கு மேல ஒரு ஃபேன் தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுது. அந்த ஒரு வினாடி என் குரல் உங்ககிட்ட கேட்காம போன பொழுது மைக்கிலாட்டா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சம் வந்தது. இதெல்லாம் நம்ம பழகிட்டோம், இந்த சொகுசு வாழ்க்கைக்கு நம்ம பழகிட்டோம். இது சொகுசுன்னு கூட தெரியாம, ஆடம்பரம்னு கூட தெரியாம, இது ஒரு வசதின்னு நினைச்சு நம்ம பழகியாச்சு. ஆனா நாம் போன இடம் அப்படி அல்ல. இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிற இதே எண்ணத்தோட, புதிய வெளிச்சம் அப்படிங்கிற பெயரோட அந்த குழந்தைகளை பார்க்க போன பொழுது, நான் பார்க்க போன இடம் 2009 அமைதி பிரகடனப்படுத்தப்பட்ட வடமாகாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். அந்த இடங்களுக்கு போனபோது அது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், இதெல்லாம் நீங்க காதல கேள்விப்படாமலும் இருக்கலாம். அந்த குழந்தைகள் கண்டிப்பாக நம்ம, ஏன்னா நம்மளுடைய சௌகரியம் நமக்கு பெரிய விஷயமாக இருக்கும் பொழுது, இத்தனை பேர் இங்கே நெருக்கி அடிச்சு உட்காந்துருக்கோங்கிறது ஒண்ணுதான் இப்போதைக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பொழுது, நம்மளால நம்ம மூக்கை தாண்டி கூட எதிர்காலத்தை பார்க்க முடியாது. அதனால தான் உங்களை கூப்பிடும் பொழுது என்னன்னு கூப்பிட்டு, இந்தியாவின் எதிர்காலமாக என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள். அப்ப இந்த எண்ணிய முடிதல் வேண்டும்னு தொடங்குறதுக்கு முன்னாலேயே முதல்ல அதற்கான களம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியும். இலங்கையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்க போன பொழுது பெரும்பாலும் அந்த குழந்தைகளை நாங்கள் சந்தித்தது, அந்த குழந்தைகளோட பேசினது. 10ஆம் வகுப்பு குழந்தைகள் அப்படின்னா ஓ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்பு குழந்தைகள்னா ஏ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்களுக்காக ஒரு தடவை தயவு செஞ்சு கை தட்டுங்கப்பா. ஏன் தெரியுமா? முதல் தடவை இதே மாதிரி மின்சார தடை வந்த போது குழந்தைங்கள்னா அது ஏதோ ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட ஒரு 3 நிமிடம் நான் பேசியிருப்பேன், அதே அறை தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த ஒரு வினாடிக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சது, இவை எல்லாமே கிடைக்காமல் கிடைத்த விஷயங்கள் அப்படின்னு. வேற எதுவுமே வேண்டாம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். வாழ்க்கை இவ்வளோ அழகாக இருக்கு, நான் போன இடங்கள் இவ்வளோ அழகாக இல்லைம்மா அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த ஓ லெவல் ஏ லெவல், இந்த ஏ லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அட்வான்ஸ்ட் லெவல், ஏ லெவல் இஸ் அட்வான்ஸ்ட் லெவல் ரைட். அதை தாண்டி மேலே வரணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாகட்டும், 100 குழந்தைங்க இந்த அட்வான்ஸ்ட் லெவல், இந்த +2 12ஆம் வகுப்பை தாண்டினாங்க அப்படின்னா 100 பேருக்கு 9 பேருக்கு மட்டும்தான் மேற்கொண்டு படிக்க இலங்கையில இடம் இருக்கு. அந்த கல்லூரிகள் அவ்வளவுதான் இருக்கு. ஜஸ்ட் 9% ஆஃப் தி சில்ட்ரன், இந்த வயசுள்ள குழந்தைங்க, 17-18 வயசுள்ள குழந்தைங்க, மேற்கொண்டு வளரணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைங்க, படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைங்க, மருத்துவர் ஆகணும், நான் ஒரு பெரிய வழக்குரைஞராகணும், பொறியியல் வல்லுநராக மாறணும், மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறணும், கனவு அவ்வளவு மனது கொள்ளாம கனவு இருக்கு, கண்கள் முழுவதும் எனக்கு கனவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குழந்தைகளும் தாண்டி மேலே போகணும் அப்படின்னா 9% மேலே அங்கே இடம் இல்லை. திரும்பி வரும்பொழுது எங்க கார் வேன், அந்த வேன் பிடிச்சிட்டு, ஏன்னா நாங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே சுனாமி அடிச்சதுன்னா அந்த இடத்துல எப்படி ஒரு தங்குறதுக்காக ஒரு ஷெல்டர் அப்படின்னு தங்குற இடம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் தான் நாங்கள் வகுப்பெடுப்போம், அந்த குழந்தைங்களை பார்ப்போம். நாங்கள் கிளம்பும் பொழுது குழந்தைங்கெல்லாம் எங்கள் வேனை பிடிச்சிட்டு எங்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், இதுதான் நம்மளுடைய தலைப்பு. இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்கும். போன வருடம் மறுபடியும் அழைப்பின் பெயரில் இங்கிலாந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச பொழுது, ஒரு 200 வருடங்கள் வந்து இருந்து நம்மளை ஆண்டு நமக்கு ஒரு மொழியையும் கொடுத்து, அது பற்றிய ஒரு அறிவையும் கொடுத்து, அதற்கான இலக்கண இலக்கியத்தையும் கொடுத்து, அதனுடைய கலாச்சாரத்தையும் கொடுத்து, பார்ப்பதற்கு இன்னொரு ஜன்னல் கதவையும் திறந்து வைத்து விட்டு போன ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் பேச கூப்பிட்டுருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, மீறி போனால் ஒரு 10-12 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, இந்த மாதிரி பெஞ்செல்லாம் கூட போடல, எல்லாம் தரையில் உட்காந்துருந்தாங்க. நீங்களும் நானும் கற்பனை பண்ணுற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி வசதிகள் கூட இல்லை. எங்கே நான் சொல்கிறேன், இங்கிலாந்தில் எல்லாம் தரையில் உட்காந்தாங்க குழந்தைங்கெல்லாம். ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மீண்டும் கை மேலே போயிட்டே இருக்கு. ஒரு கை தூக்கி கேள்வி கேட்குறாங்க, ஒரு கை பத்தலைன்னா 2 கை தூக்கி கேள்வி கேட்குறாங்க. ஏதாவது கையை தூக்காமல் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதனுடைய கையை கடன் வாங்கி அந்த கையும் தூக்கி கேள்வி கேட்குறாங்க. இப்படி எல்லாம் கேள்விகள். ஒரு 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு நான் இறங்கும் பொழுது அந்த குழந்தைங்களும் ஓடி வந்து எங்கள் கார்கிட்ட நின்றுட்டு கேட்டது, ப்ளீஸ் டேக் அஸ் டு இந்தியா, இந்தியா இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். ரொம்ப அழகா இருக்கு. இந்தியாவை பத்தி கேட்க எங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு ஒரு ஒரு 10 நிமிடம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்குள்ள உன் மனதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள். முதல் முறை, இரண்டாவது முறை கைத்தட்டல நான் கேட்டு வாங்கினேன், மூன்றாவது முறை உன்னை கைத்தட்டு நான் சொல்லக்கூட இல்லை. உன் நாட்டை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷம் உன் கைகள் தன்னை போல தட்ட ஆரம்பிச்சது. அப்ப நான் உன்னை இந்தியாவின் எதிர்காலம்னு கூப்பிட்டது எவ்வளவு பொருத்தமான ஒரு விஷயம். அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம மறுபடியும் அங்கேயே திரும்பி வரும். தங்கமான குழந்தைங்க, கிடைக்காம கிடைச்ச வரமா வந்த குழந்தைங்க. தாய் தகப்பன் உங்க மேல கோவப்படலாம், ஆசிரியர் உங்க மேல கோவப்படலாம், யார் உங்க மேல கோவப்பட்டாலும் இங்கிருந்து பார்க்கும்பொழுது, நான் அது இலங்கையிலிருந்து பார்த்தாலும் சரி, இங்கிலாந்துலேருந்து பார்த்தாலும் சரி, எங்க குழந்தைகளை இந்த பதின் பருவத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். பதின் பருவம் அப்படின்னா உங்களுடைய வயசு, அடாலசன்ட் ஏஜ், டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த குழந்தைங்களை எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே ஜாடையா தான் இருக்கீங்க. நிறத்துல மாறுபாடு இருக்கலாம், உங்களுடைய முகத்தினுடைய அங்க அவயங்கள்ல மாறுபாடு இருக்கலாமே தவிர, மற்றபடி உலகம் பூரா இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எங்க போனாலும் நான் இதை மட்டும்தான் சொல்றேன். இந்த நேரத்துல இங்கிலாந்துல 15 வயதும் 16 வயதும் 17 வயது குழந்தைக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் கல்விக்கு கிடைக்குதோ, அது இலங்கையில இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும், இந்தியாவில இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும், இத்தோப்பியால இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும், உலகம் பூரா 15, 16, 17 வயது குழந்தைகளுக்கு ஒரு போல ஒரே மாதிரி கல்வியும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையும் பார்வையில விசாலமும் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உலகம் முன்னேறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கறதுடைய அஸ்திவாரத்தை நான் மறுபடியும் மறுபடியும் ஆழ ஆழ உழுது கொடுக்கறேன். நான் உனக்கு என்ன காரணம், இங்க வந்து உட்காரும் பொழுது என்ன எதிர்பார்த்து வந்து உட்கார்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, பேச தொடங்கின போது என்ன எதிர்பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனா இனி வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வரலாம். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருந்தாலும், ஒரு 450 to 500 குழந்தைங்க ஒன்னா உட்கார்ந்திருந்தாலும், ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் பக்கத்துல வந்து உட்காந்து உன் கையை வாங்கி என் கையில வச்சுட்டு உன் உள்ளங்கையை பிடிச்சுக்கிட்டு உன் கண்ணை பார்த்து ஒத்தத்திற்கிட்டையும் நான் பேசுற பேச்சாக இதை எடுத்துக்கோ. இல்ல, நான் உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கலாம், நான் உன்னுடைய ஆசிரியராக இருந்தா நான் என்ன சொல்வேன், இன் ஃபியூச்சர் கூட நீ ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனைதான் அப்படி நெருக்கி அடிச்சு உட்கார வச்சாலும் யாராவது பேச வராங்க அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பேடு, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கையில வச்சுக்கோ. அது படிக்கிற குழந்தைங்களுடைய பெரிய அடையாளம். இன்னி தேதிக்கும் யாருடைய பேச்சையாவது நான் கேட்க போறேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஒரு பேனாவும் ஒரு குறிப்பேடும் இருக்கும். என்ன காரணம், அவர் சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கைக்கு இதற்கப்புறம் தேவையான விஷயம் ஏதாவது இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய செல்வமாக அதை நான் எடுத்துட்டு போவேன். சரி, உங்ககிட்ட என்ன நான் மறுபடியும் உங்க மனதை ஆழ உழணும்னு எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, வந்து உட்காரும் பொழுது உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நேற்றைக்கு எப்படின்னு தெரியாது, முந்தா நாள் எப்படின்னு தெரியாது, சரி நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது, இல்ல இது முடிந்ததுக்கு அப்புறம் வகுப்புகளுக்கு திரும்பி போகும்போது எப்படி இருப்பீங்க, இது எதுவுமே உத்தரவாதங்கள் கிடையாது. இந்த நிமிடம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அடுத்து 1.5 மணி நேரம் அப்புறம் உங்களுடைய கேள்வி பதில், இவை எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் நமக்கு சத்தியம், அது மட்டும்தான் நமக்கு சாத்தியம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நான் முதல்ல பண்றேன், மனதை கொஞ்சம் தூர்வாடுறேன். ஐயோ, உனக்கு எவ்வளவு பெரிய வரம் கிடைச்சிருக்கு, நல்ல தாய் தகப்பன் கிடைச்சிருக்காங்க, நல்ல ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க, நீ நல்ல அப்படிங்கிறது வேற. The right kind of parents you have got, the right kind of teachers you have got. என்ன, தங்களுக்கு முன்னால உங்களை வைக்கக்கூடிய தாய் தகப்பன், தங்களுக்கு முன்னால உங்களை வைக்கக்கூடிய ஆசிரியர், எங்கேயோ இருக்கக்கூடிய என்ன கூப்பிட்டு எங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன், அவங்க மனச்சோர்வு இருந்தா கொஞ்சம் மாறி கிடைக்கட்டுமே, இலக்கு விட்டு அவங்க மனம் வேற எங்கேயாவது போச்சுன்னா கொஞ்சம் சொல்லலாமே. ஊடகங்கள் ஒரு மாதிரி காண்பிக்குது, திரைப்படங்கள் வேற மாதிரி காண்பிக்குது, பொது வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, குழந்தைங்க கையில 6வது விரலாக முளைச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் போன் அவங்கள கவனச்சிதறலுக்குள்ளேயே கொண்டு போயிடும் போல இருக்கு. இந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்த ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொன்னா கேட்பாங்களா, இல்ல அவர் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு எங்கிருந்தோ என்ன கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியும் உன்னுடைய நிகழ்காலத்தை பத்தியும் உனக்கு இல்லாத அக்கறை உன்னுடைய மூத்த தலைமுறைக்கு இருக்கு அப்படின்னா, இந்த நாட்டை விட வேற எந்த நாட்டுல இது கிடைக்கும் நீ நினைக்கிறேன், நான் போன எந்த நாட்டுலயும் இது கிடையாது. இந்த நாட்டுல ஏன் அப்படின்னா, என்னுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும். பாரதி சொன்ன மாதிரி, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா. நீ வரதுக்காக தானே இந்தியா காத்துட்டு இருக்கு, உன் கைப்படணும் தானே இந்தியா காத்துட்டு இருக்கு, இந்தியாவுடைய எதிர்காலமே நீ தானே, உனக்காகத்தானே நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தகப்பன், நீ கேட்ட மாதிரி கேட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்காத அப்பா அம்மாவா இருக்கலாம், நீ ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு எதுக்குமே ஆமாம்னு சொல்லாத ஒரு அப்பா அம்மாவாக இருக்கலாம், நீ கேட்ட மாதிரி கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் உன் உடன் வந்து உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்காத ஆசிரியர்களாக இருக்கலாம், மிகுந்த கண்டிப்பாக இருக்கலாம், பல நேரங்களில் கடுமையாக கூட இருக்கலாம், இது உனக்கு பிடிக்காம இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அது உன்னுடைய பிரச்சனையே இல்லை, உன்னுடைய வயதுனுடைய பிரச்சனை, இருக்கக்கூடிய காலத்தினுடைய பிரச்சனை. இப்போ வரக்கூடிய நான் என்ன பண்றேன் முதல் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னா, இந்த மனதில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் எடுக்கிறேன் நான். Because, என்ன ஆயிருக்கு, I have to do a bit of de-weeding. மனசு பூர களைகள் மண்டி கிடக்கு. விதை மட்டும் தான் போட்டா முளைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல நிக்கணும், மண்ணை உழணும், தண்ணி ஊத்தணும், பார்த்துட்டே இருக்கணும், பூச்சி பொட்டு அண்டாம பாக்கணும், ஆடி மாடு அண்டாம பாக்கணும், அதற்கு உரம் சேர்க்கணும், வேலி போடணும். இந்த வேலையெல்லாம் ஒரு விதைய போட்டா மட்டும்தான். யாருமே எதுவுமே போடாம கண்டுக்காமையும் கண்டிக்காமையும் விட்டுட்டோம்னு வைங்களே, அந்த இடம் பூரா விதையே போடாம முளைக்கக்கூடியது என்ன தெரியுமா? யாருக்குமே பயனில்லாத களைகள் முளைக்கும். அப்ப மனது பூரா நல்ல சிந்தனை வரலன்னா களைகள் வரும். அப்ப நான் வாட் டு ஐ டூ? ஃபர்ஸ்ட் திங், ஐ ஹாவ் டு டிவீட் எவ்ரிதிங். இருக்கக்கூடிய அந்த வீட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும். இல்லையா மனதை ஒரு குளமாவோ ஏரியாவோ குட்டையாவோ நினைச்சுக்கும். ஒரு வாரமாக இந்த ஏரியா பூரா நல்ல மழை வந்துட்டு இருக்கு. அதுவும் நல்ல மழைன்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். நம்ம எல்லாம் சபிச்சு சபிச்சு மழை வராமலே போன காலம் போக, மழை வரட்டும், மண் குளிரட்டும், எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கட்டும், தண்ணிக்கான ஒரு பிரச்சனை வரக்கூடாது, தண்ணி பிரச்சனை ஒரு யுத்தமாக மாறக்கூடாது, இத்தனை ஆசைப்படும். உன் மனது குளமாகவோ குட்டையாகவோ ஏரியாகவோ இருக்கும் அப்படின்னா, ஐப்பசி மாசம் அடைமழை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இன்னும் பழக்கொழிந்து போகாம இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? மழை வரப்போகுது அப்படின்னா, உழவனாக இருந்தீங்க அப்படின்னா, மண்ணெல்லாம் உழுது வானம் பார்த்த பூமியாக இருந்தா மண்ணெல்லாம் உழுது களைகள் எல்லாம் நீக்கி விதைகள் எல்லாம் தயாராக வச்சிருப்போம். என்ன, மழை பொழிந்த அடுத்த நிமிடம் விதைகள் எல்லாம் முளைவிட்டு செடிகளாக பயிர்களாக மாறும். குளம் குட்டை ஏரிகள் அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியை காப்பாத்தணும், குளத்தை காப்பாத்தணும், வாய்க்காலை காப்பாத்தணும், குட்டையை காப்பாத்தணும் அப்படின்னா, அது மேல பூரா ஒரு வருடம் பூரா விழுந்து விழுந்து மக்கி போயிருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சகதி எல்லாம் தூர்வாருவாங்க. எல்லாவற்றையும் தூர்வாரி தூர்வாரி அழுக்கெல்லாம் அகற்றி அகற்றி அகற்றி, மேலேந்து வர தண்ணி மட்டுமே இல்ல, அந்த மண்ணிலேயே சில ஊற்று கண்கள் இருக்கும், அந்த ஊற்று கண்ணெல்லாம் அடைஞ்சு போயிருக்கும். எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவாங்க. The cleansing process of everything. எல்லாவற்றையும் சுத்தம் பண்ண அடுத்த நிமிஷம் பெருமழை வந்துச்சு அப்படின்னா, அந்த குளத்துலயோ குட்டையிலயோ ஏரியிலயோ நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி நல்ல தண்ணி மிஞ்சும். தூர்வாராம விட்டுட்டோம் வைங்களேன், எத்தனை பெரிய மழை வந்தாலும் எத்தனை வருடக்கணக்கா கொட்டினாலும் ஒரு சொட்டு கூட கீழே இறங்காது. என்ன காரணம்? அது மேல பூர தேவையில்லாத கசடு மக்கி அப்படியே சேறு குழஞ்சு இருக்கும். மனசு கூட அப்படிதான். என்ன, அப்பப்ப தூர்வாரிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது நமக்கு. அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும். முதல்ல பண்ண வேண்டிய வேலை, நான் மூணாவது தடவை நீங்களா கை தட்டின போது உங்களை நான் பாராட்டினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தூர்வாடுற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கு. என் கையில மண்வெட்டி இருக்கலாம், என் கையில கோடாலி இருக்கலாம், ஆனா மண் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா? உங்க மனசு அதுக்கு ஒத்துக்கணுமே. அது ஒத்துச்சு அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமாக மாறும். சரி, இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் யார்கிட்டேந்து நான் எடுத்தேன்? தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், பாரதியார்கிட்டேந்து தான் எடுக்க முடியும். சுலபமாக நீங்களும் நானும் என்னெல்லாம் கற்பனை பண்ணணுமோ, எப்படி எல்லாம் கற்பனை பண்ணணுமோ, அது அத்தனை நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு ஆள் பாரதியார். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேர்வழியில போகும்போது கொஞ்சம் குறுக்க போனா என்ன அப்படின்னு மனித மனதுக்கு தோணும். அப்ப என்ன பண்ணிடுவோம்? என்னதை வேணாலும் எண்ணிடலாம், கண்டதையும் எண்ணலாம், அடுத்தவனுடைய கேடு எண்ணலாம், எல்லாரும் கீழே விழணும்னு எண்ணலாம், மற்றவன் வளர வேண்டாம்னு எண்ணலாம். அதான் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டோமே, அதுக்காக ஓடி வந்து பாரதியார் என்ன பண்றாரு தெரியுமா? எண்ணிய முடிதல் வேண்டும் சொன்ன அடுத்த நிமிஷம் கூட வந்து ஒண்ணு வச்சிருவாரு. என்ன தெரியுமா? நல்லவே எண்ணல் வேண்டும். அடுத்த வரி, நீ நல்லவே எண்ணினா மட்டும்தான் எண்ணிய முடிதல் வேண்டும். சரி, இதுக்கு முன்னால என்னுடைய ஒரு குட்டி அனுபவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம சீரியஸாக இந்த எண்ணிய முடிதல்குள்ள போறோம். என்ன அனுபவம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா உங்க சேர்மன் சாருடைய அறையில நான் ரெண்டு பேருடைய போட்டோவை பார்த்தேன். இந்த ரெண்டு பேருமே கல்விக்காக மிகப்பெரிய வேலை பண்ணவங்க. விருதுநகர் பக்கம் எப்பவாவது உனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, கர்ம வீரர் காமராசருடைய இல்லத்தை ஒரு தடவை நீ போய் பாரு. கோவில்களில் போய் பார்க்கறதுல எவ்வளவு பெரிய புனிதமோ, தேவாலயங்களுக்கு போறதுல எவ்வளவு பெரிய புனிதமோ, ஐந்து முறை தொழுகை செய்து நமாஸ் படித்து ஒரு மசூதிக்கு போறதுல எவ்வளவு பெரிய புனிதம் இருக்கோ, அவ்வளவு பெரிய புனிதம் நம்ம அத்தனை பேருக்கும் கல்வி கண் திறந்த வாய்ப்புகள் கொடுத்து திரு காமராசர் அவர்களுடைய இல்லத்துக்கு போறது. போயிட்டு வரும்பொழுதுதான் தோணுச்சு, பெரிய மெத்தப்படுத்த மேதாவியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு மிக பெரிய பட்டங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய நபரா இருக்கணுங்கிற ஆசை கண்டிப்பா இல்ல. பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற நபரா இருக்கணுங்கிற எந்த தகுதியுமே தேவையில்லை. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கு தோணும், ஒரு மகான் ஆகுறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நல்ல மனசு மட்டும்தான் வேணும். அந்த நல்ல மனசு இருக்கக்கூடிய கர்ம வீரருடைய அவருடைய படமும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆதர்சமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய போட்டோவும் உங்க சேர்மன் சாருடைய ரூம் எல்லாம் என்னுடைய வலதுகை பக்கம் மேல மாட்டியிருந்தது. நான் அந்த பொருத்தத்தை கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இளைய தலைமுறைக்கு கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர், இளைய தலைமுறையை கனவு காணுங்கள்னு சொன்னதுக்கு ஒரு நபர், ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம திருமணங்களை சொல்வோம், கல்யாணம் மட்டும் இல்ல ஆரங்காயத்து பயிர், கல்வியும் ஆயிரம் காலத்து பயிர் தான். இப்ப டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த போது என்னை அறிமுகப்படுத்தின போது சொல்லியிருப்பாங்க, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ்ல நான் பேராசிரியராக இருந்தேன். அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்க கல்லூரிக்கு ரொம்ப பக்கத்துல தான் கொடிசியா அப்படிங்கிற ஒரு ஹால், கோயம்புத்தூரை பத்தி தெரிந்த நபர்களுக்கு அங்க தெரியும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகம், உலகளாவ நடக்கக்கூடிய கருத்தரங்கங்கள்ல இருந்து பொருட்காட்சிகள்ல இருந்து எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம், மிகப்பெரிய அரங்கம், அரங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வளாகம் அது. அப்போ அங்க ஐயா அவர்களை, திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை கூட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில் வர்த்தகர்களுடைய ஒரு மிக அழகான ஒரு கருத்தரங்கம் இருந்தது. இப்ப இதுல எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது, நான் வெறும் பேராசிரியர், என்ன வாய்ப்பு கிடைச்சது, ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அது நினைச்சா கூட இன்னும் சந்தோஷமும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ஏதோ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய நான் ஒரு மின்மினி பூச்சியினுடைய நானோ பார்ட்டிகள், மின்மினி பூச்சியாவது கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை விட சின்னது. என்னை விட்டு ஐயாவை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னபோது நான் எனக்கு அது பெரிய ஒரு அதிர்ஷ்டமா நினைச்சேன். அதுக்கு ஒரு வாரம் முன்னால வீட்டுல வந்து நான் யாரு என்ன ஏது எல்லாம், ஏன்னா ஐயா ஜனாதிபதியாக இருக்காரு, ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்காரு, ஜெட் கேட்டகரியில இருக்காரு, அப்படி இருக்கக்கூடிய நபரோட அதே மேடையில நிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பலவிதமான பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு காலையில 9 மணிக்கு அந்த மீட்டிங் தொடங்குது. கரெக்டா ஐயாவை கொண்டு வந்து 9 மணிக்கு ஐயா வந்தாச்சு. என் கையில எதுவுமே இருக்கக்கூடாது, திடீர் திரும்பவோ சிரிக்கவோ இருமவோ தும்மவோ எதுவும் கிடையாது. ஏன்னா திடுக்குன்னு நான் திரும்பினா ஐயா பின்னால் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பிளாக் கேட்ஸ், அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன நோக்கி திரும்பும், அவ்வளவுதான். அந்த அளவு ஐயாவுக்கு ஒரு பாதுகாப்பு. 100 அடிக்கு அந்த பக்கம் தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிறது பன்னாட்டு கருத்தரங்கம், பல பேருக்கு தமிழ் தெரியாது, பல பேருக்கு தமிழ் இருக்கிறதும் தெரியாது. அப்போ அத்தனை நேரம் ஐயாவை அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க. நான் ஆங்கிலத்திலேயே, எனக்கு ரொம்ப வருத்தம், தமிழை மிகவும் நேசித்த, தமிழ் மிகவும் நேசித்த ஒரு பெருமகனார், அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆங்கிலம் மட்டுமே. சரி போ, எப்படியோ அவரோடு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது கிடைச்சது. வந்து நிற்கும் பொழுது அந்த கண்கள் ரொம்ப தீர்க்க தரிசனம் உள்ள கண்களாக இருக்கு, 2020 தாண்டி பார்த்த கண்களாக இருக்கு. எல்லோரும் இந்தியா வல்லரசாகும் நல்லரசாகும் சொல்லி சென்றவர்கள் எத்தனையோ பேர், ஐயா மட்டும்தான் அதுக்கு ஒரு தேதி கொடுத்தார். யாருக்கு ஒரு தேதி கொடுக்க முடியுதோ அந்த நபருக்கு திட்டவட்டமாக இது நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற உறுதி இல்லைன்னா தேதி கொடுக்க மாட்டோம் நம்ம. 2020 அப்படின்னு தேதி கொடுத்திருந்தாரு, அதை நோக்கி நகரக்கூடிய காலமாக இருந்தது. ஐயா அவர்கள் வந்து நின்ன பொழுது நான் பேசி முடிச்சாச்சு. அங்கே ஒண்ணு ஒரு 5 நிமிடம் ஐயாவை அறிமுகப்படுத்திட்டு நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், அசையக்கூடாது எப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். ஐயா வந்து நின்னாரு. நின்ன அடுத்த நிமிஷம் வணக்கம் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருந்து படிச்ச மிகப்பெரிய பாடம் தான் இந்த வணக்கம். எங்க யார் போன் பண்ணாலும், எத்தனை தடவை அவங்க குட் மார்னிங் சொன்னாலும், திருப்பி திருப்பி என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்னா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க திருப்பி வணக்கம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இல்லைன்னா நானே கேட்டுடுவேன், ஒரு வணக்கம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பேன். வணக்கம் என்ன காரணம் தெரியுமா, இந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை விட இதில் நீங்க காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆங்கிலேயன் மார்னிங் குட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சீசனல் கிரீட்டிங்ஸ் அவனோடது, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்றது. வணக்கம் இஸ் நாட் அ சீசனல் கிரீட்டிங், இட்ஸ் அன் ஆல் டைம் கிரீட்டிங். ஃபேர் வெதர், ஃபவுல் வெதர், என்ன விதமான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, வணக்கம் அப்படின்னா ஆயுட்காலத்துக்கு அந்த ஒற்றை வார்த்தை போதும். என்ன காரணம், உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை நான் வணங்குகிறேன். யூ ஹாவ் டிவினிட்டி இன் யூ, ஐ ஜஸ்ட் சல்யூட் இட். அதுதான் அதனுடைய அர்த்தம்.

பரிசில் ஆட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 10:41, ஐக்கியராச்சியத்தில் 9:41 தமிழொலியில் தொடர்கின்றது. இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வாரத்தின் ஒரு நாள் பிரதி வியாழக்கிழமை 10:40 to 11 வரை வானிலையில் மலர்கின்றது இன்றைய நட்சத்திரம். நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானிலையில் மலர்கின்றது. இன்றைய நட்சத்திரமாக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி கமலவேணி நவரட்ராஜா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய அபிமான பாடகி பி சுசிலாவினுடைய பாடல்களை துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுசிலாமாவை தெரிவு செய்து அவர் பாடிய பாடலை, அந்த காலத்தில் அசத்திய ஒரு பாடகி, அதாவது தேன் குரல் தான் சொல்லுவார்கள், அந்த தேன் இனிமை இனிமையான பொக்கிசமான இந்தியாவிலே இரண்டாவது பாடகி என்று தான் கணக்கெடுத்திருந்தார்கள் பத்திரிகையில் இருந்து உலகம் முழுவதும். அந்த பாடகியினுடைய பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது

அன்பர்களே, சுசில் அம்மாவினுடைய இனிமையான குரலில் பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி எமது நிலைய கலையத்தில் கொண்டு வந்து தந்திருந்தார் கமலபணி அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்பு உறவுகளே, அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன்றைய நட்சத்திரம் பிரதி வியாழக்கிழமை 10:40 to 11 மணி வரை இடம்பெறுகின்றது. அன்பு உறவுகளே, இந்த பாடல் தெரிவுகளை துல்லியமாக எழுதி அனுப்பியிருந்தார் திருமதி கமலவேணி நவரத்னராஜா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்திருக்கும் இரண்டாவது பாடலை கேட்பதற்கு முதல் அன்புறவுகளை நீங்களும் எங்களுக்கு எழுதி, அதாவது நீங்கள் தயவு செய்து அனுப்ப, தபால் மூலம் எந்த ஒரு கடிதத்தையும் நீங்கள் அனுப்ப வேண்டாம், எங்களுக்கு கிடைக்காது. அறவு ஒருத்தர் சொன்னார், ஐயோ பணத்தை கூட அனுப்புறேன் என்று. அம்மா, நான் கும்பிட்டு சொன்னேன் அனுப்பாதீங்கள் தயவு செய்து என்று சொல்லியிருந்தேன். அவர் ஏன் ஏன் என்று கேட்டிருந்தது. அந்த பதிலை சொல்வதற்கு எனக்கு நேரமும் காணாமல் போச்சு. எங்களுக்கு தபால் பெட்டியே இல்லை, நாங்கள் ஒரு அனாதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை எல்லாம் வாழ்விப்பதற்காக தான் எங்களுடைய அன்பு நேர்கள் இப்பொழுது அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். கேட்காமல் எங்களுக்காக இந்த வானொலிக்கு ஒரு கஷ்டம் என்று அவர்கள் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் அப்போது யாருடைய பேரையை சொல்லாமல் மறந்துவிட்டேன் என்று நினைக்கின்றேன். சுவிசில் எங்களுடைய ராஜன் அவர்களுடைய தாயாரும் இறந்து விட்டார் இந்தியாவில். அந்த ராஜன் அவர்கள் 300 யூரோ கொடுத்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து தர்மவதி அம்மா அவர்கள் 500 ஸ்விஸ் ஃப்ரான்க் கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய மேன் ராஜாவிடம் சுவிசிலிருந்து. அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருமதி கமலவேணி அவர்கள் தெரிவித்திருக்கும் இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம்எஸ்ரீ அவர்கள், பாடலை பாடி உங்களை மகிழ்வித்தவர் பி சுசிலா அம்மா. அடுத்த பாடல் கமலவேணி அவர்களுடைய தெரிவில் வரும் அடுத்த பாடல். இந்த பாடலையும் இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள், இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள். சுசிலாமாவுடைய குரல் காண சரஸ்வதி.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக கான சரஸ்வதி பி சுசிலாவினுடைய பாடல்களை துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். கமலவேணி நவட்டன் ராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து அவர்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளை உங்களால் முடிந்தால் வைபர் ஊடாகவோ அல்லது எங்களுடைய வைபருக்கு நீங்கள் டக்கன் எழுதி அனுப்பலாம். அன்பு உறவுகளே, இதெல்லாம் சிம்பிள் வேலை அன்பு உறவுகளே. அதே போல் எங்களுடைய மின் அஞ்சல் tatamil@goodmail.fr என்ற மின் அஞ்சலுக்கும் நீங்கள் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானொலியில் மலரும் என்று தெரிவித்துக் கொண்டு கமலவேணியினுடைய அடுத்த பாடல் சும்மா பாருங்கள் கேட்டு அழகான பாடல்களை சுசிலாமாவுடைய இனிமையான குரலில் தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

இவ்வாறு நீங்களும் துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் அல்லது அம்பாலி ஸ்டோஸில் நீங்கள் கொடுத்த எங்களிடம் நான் பெற்றுக்கொள்வேன். அல்லது லாக்குர்னோ சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் நிஷான் கடையில் இப்படி ராஜாவிடம் கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்காக பாதுகாத்து தருவதற்கு தயாராக இருக்கும்.

நூறு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இன்றைய நட்சத்திரமாக அழகான பாடல் எங்களுடைய கான சரஸ்வதி பி சுசிலா அவனுடைய குரலில் அழகான பாடலை துல்லியமாக எங்களுக்காக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் எங்கள் அன்பு உறவு திருமதி கமலமணி நவன்ராஜா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அதுவும் அட்டகாசமான பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இருந்து

கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக கெலித்துக் கொண்டிருந்தவர் கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார் திருமதி கமலவேணி நவநன்ற ராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது இன்றைய நட்சத்திரம்.

நேரம் சரியாக 11:02 ஐக்கியராஷ்டிரத்தில் 10:02 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசுலாச்சப்பில் அமைந்திருக்கும் பி.டி. கேஷங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் டோனிஸில் அமைந்துள்ள பி.டி. சூப்பர் ஸ்டோர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை காலை நீர்கொழும்பு பால்தி சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார்களை ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் அரசு பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக நடைபெற்றது. போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய நேற்று புதன்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 615 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்ததாக கூறி ஆட்பதிவு திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு ஆட்பதிவு திணைக்கள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையின் தென்னிந்தியாவிற்கான இலங்கை தூதர் குப்லான் டாக்டர் கணேசநாதன் கே ஈஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலிப்படுத்துதல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடி ஒன்றில் இழக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீள பெற்றுக் கொள்ள வாய்ப்பில்லை எனவும் அந்த சுமையை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டிய நிலையை ஏற்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆள்மாறாட்டம் செய்து சட்ட நடவடிக்கையை எடுப்பதாக அச்சுறுத்தி வர்த்தகர்களிடம் பணம் பறித்து வந்த கும்பல் ஒன்று தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. தெற்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12 வரை விளக்குமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலைவுக்காக பௌத்த துறவிகளாகிய தாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்த வாய்ப்பையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்ஞான சேரர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாப்பதற்கு தற்போது சிலர் போராடுகின்றார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பீமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிராக சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி அனுர குமார திஷநாயக்கா மீறி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2026 கல்வி பொது உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக மதிப்பீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை தினக்களம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. நயினாதிபு நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும் அவற்றினை தவிர வேறு படகுகள் பக்தர்கள் ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர் காப்பு அங்கி அணிவது கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கின்றார் என்று காங்கிரஸ் ஆடியுள்ளது.
தமிழக மக்களின் நலனுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டில்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜாவிடம் பேசிய போது முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். அரசு தலைமை பொறியியலாளர் வீடு உட்பட 15 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வரும் ஆண்டுகளில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்லவிடாமல் தடுக்கப் போவதாக இந்தியாவின் நீர்வள அமைச்சர் சி.ஆர். பட்டில் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரம் குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RSS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்ததால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலக செய்திகள். வட அயர்லாந்தின் தலைநகர் பெல்டிபாடிஸ் கலவரம் வெடித்ததனால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதலும் நடந்துள்ளது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து அந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைட், பஹ்ரீன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களை ஈரான் குறிவைக்கின்றது. ஈரானிய புரட்சிப்படை அந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த எதுவும் இல்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மியான்மர் ரயாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் மிக பெரிய நகரமான கோகன்ஸ்பாக்கில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதல் நடத்தியிருப்பதாய் குற்றம் சாட்டியிருக்கின்றது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமற்றுள்ளார்கள். நோர்வேயின் உஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலேயே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கின்றது. தாய்வான் கிழக்கு ஹின்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 இறந்தனர். சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை நடந்தது. 65 வயது ஆடவரும் 58 வயது பெண்ணும் இறந்தனர். மேலும் 1 காயமடைந்துள்ளார்கள். விமான பயணிகள் அவசர நிலையில் வெளியேறும் போது பைகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. ஆண்டில் இரவல் பெறப்பட்டத நூலக புத்தகம் 77ஆம் ஆண்டு கழித்து மீண்டும் நூலகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் விற்கப்படுகின்றன. சிறுவர்களில் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்ட மூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. விளையாட்டு செய்திகள். டி20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. நைட் கிளப்பில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர்கள் பென் ஸ்டோக்ஸ், ஹஸ் அட்கின்ஸ் இருவரும் அடிதடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னர் ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலேயே தோற்று நேற்று வெளியேறியுள்ளார்கள். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் 23வது உலக கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகின்றது. அடுத்தடுத்து 4 நாட்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT தமிழொலி.com இணையதளம்.
உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தில வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு இது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியிலாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 383 ரூபா 19%, இந்தியாவில் 110 ரூபா 44 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 382 ரூபா 1%, இந்தியாவில் 95 ரூபா 63 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 415 ரூபா 53%, இந்தியாவில் 119 ரூபா 75 பைசா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444 ரூபா 24%, இந்தியாவில் 127 ரூபா 98 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238 ரூபா 61%, இந்தியாவில் 68 ரூபா 61 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாச்சபல்ல அமைந்திருக்கும் வீட்டு கேஷன் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordbrelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:16 அக்கிராட்சியத்தில் 10:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேனும்பால் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
0: பொந்துபொண்டே மார்க்கெட் நேரம் சரியாக 11:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: தேனுமல நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞர் மருதகாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் ஆலங்குடி சோம், பணிகவம் கே வி மகாதேவன் அவர்கள். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பலன் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு போட்டி பண்டியில் ஆசி பூசரி நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசிபுசரி ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவி எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:24, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:24. இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஓடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். பாடலை இயற்றவர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசை அமைத்தவர் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். நேரம் சரியாக 11:28, ஐக்கியராஜ்யத்தில் 10:28. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.
1: அன்பு உறவுகளே, உங்களுக்காக ரன்சியில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபத்தில் சகல பொருட்களும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அரிசியிலிருந்து நேற்று அன்பர்களே நாவல் பழம் இறக்குமதி செய்து ஒரு பொட்டி கணக்காக கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு மாம்பழம் வந்து அந்த கணக்கில் வந்து குவிஞ்சிருக்கின்றது. மிக மிக மலிவு விலையில் 15 மாம்பழம் ஏதோ 15 யூரோக்கு விற்பனை செய்கின்றார்கள். அவ்வாறு பிரமாண்டமான மலிவு விற்பனை. அத்தோடு மீன், உடன் மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்தும் கொடுக்கின்றார்கள். போங்கள் அன்பவர்களே சோழன் பல்பொருள் அங்காடிக்கு சென்று பொருட்களை வாங்குங்கள். அன்பவர்களே கார் கொண்டு போனீங்கன்னா அள்ளி கொண்டு வரலாம், பெட்ரோல் விலையெல்லாம் சிம்பிளாக போயிடும். நீங்கள் போனீங்களா காணும் அன்பவர்களே சகல பொருட்களும். அங்கே தாஸ் என்பவர் ஹைஷியர் பட்டரில் நிற்கிறான். மிக அருமையான அன்பு பையன், உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக கதைக்கக்கூடிய எந்த வித சினப்படாமல் அங்கே ஹைஷியரிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மிக மிக அருமையான பையன். எல்லா பொருட்களும் மலிவு விலையிலே விற்பனை செய்கின்றார்கள். இப்படி டிஆர்டிஐயில் நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக 1% குறைத்து விடுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது அடுத்த பாடல் என்ன? இப்போ கௌரிக்கு கல்யாணம் என்ற பாடலை போடுவோமா? அன்பவர்களே, முக்கியமான விடயம் என்றால் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யவில்லை. எங்களுக்கு மட்டுமல்ல, லாக்ரோனோ பகுதியை சுற்றி உள்ள இடங்களிலே வந்து வேலை செய்யவில்லை. அதனால் பல இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 16ஆம் தேதி மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்கள் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்காமல் எங்களுடைய வைஃபர் காலைகள் அல்லது எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பொறுமல்களையும் சொல்லலாம், அன்பையும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பவர்களே, எங்களுடைய நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் அழைக்கலாம் அல்லது வைஃபர் தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பாடலை கேட்போம். கவிஞானி அவர்களுடைய கவிதை விரிகை இசை, வசந்தமேசை ராஜ்குமார் அவர்களுடைய இசை.

0: ஒலித்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி மாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். நேரம் சரியாக 11:36 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:36 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvycandracom, மறந்து விடாதீர்கள். 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
0: நேரம் சரியாக 11:39 ஐக்கியராஜ்யத்தில் 10:39 இந்த நேர அறிக்கையை தந்தவர்கள் உங்களுக்காக இவர்கள். செல் மாநகரில் அமைந்திருக்கும் ஆப்டிக் 77 அன்பர்களே, உங்களுக்கு முக அழகுக்கு ஏற்ப மூக்கு கண்ணாடிகளை மட்டுமல்ல சன்கிளாஸ்களையும் அள்ளிக்கொண்டு வந்து குவித்திருக்கின்றார்கள் அன்பர்களே. உங்கள் அழகுக்கு ஏற்ப நீங்களை கண்ணாடியில் பார்த்து சரிவு செய்யலாம் அன்பர்களே. விலையோ குறைவு பொருளோ தரமான பொருளை கொண்டு வந்து குவித்திருக்கின்றார்கள். இதோ கேளுங்கள்.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் ஆப்டிக் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆப்டிக் 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் ஆப்டிக் 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
3: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவனோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா பாடலை ஆற்றவர் கங்கே மரன். பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:45. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:45. இந்த நேரத்தில் உங்கள் வட்டங்களுக்கு பிடித்த பாடல்

வெள்ளிசை மாமன்னருடைய இசைகள் ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து எல்லார் அஞ்சலி அவர்கள். அன்பர்களே, நீங்கள் எங்களுக்காக அதாவது பொய் வழக்கு போட்டவை பற்றிய கலந்துரையாடல் 24 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை தேவி மகாலில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் வந்த எமது அன்பு நேர்கள் நாங்கள் கூறவும் இல்லா பேசவும் இல்லை, எங்களுக்காக பண உதவிகளை செய்திருந்தார்கள். அவர்களுடைய திருக்கரங்களிலிருந்து நாங்களும் பெற்றுக்கொண்டோம் அன்புறவர்களை. அந்த வகையில் திருமதி யோகேஸ்வரி அம்மா 500 யூரோக்களை கொண்டு வந்து ராஜாவுடைய கையில் திணித்தார். திருமதி கமலவேணி அவர்களும் 300 யூரோக்களை கொண்டு வந்து திணித்தார் ராஜாவுடைய கையில். திருமதி வதனா 100 யூரோக்களை கொண்டு வந்து என்னுடைய கையில் திணித்தார். அதனைத் தொடர்ந்து சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்களை எம்பளப்புக்கு வைத்தல் கையில் திணித்தார். ரமேஷ் அவர்களும் கையில் எம்பளப்புக்கு போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இவ்வளவு நாங்கள் காசுக்காக தான் அந்த மீட்டிங்கை வைக்கிற வேண்ட மாதிரி நினைச்சிருக்கிறார்கள் போல இருக்கு. கொண்டு வந்து ரமேஷ் அவர்கள் இப்போ பாடலுக்கான கேட்க வரையில் அவர் 100 யூரோக்களை எம்பளப்புக்கு வைத்து திணித்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய பாடகர் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார். 150 யூரோக்களை எங்களுடைய எம்பளப்புக்கு வைத்து தந்தார். அவரை தொடர்ந்து குணநாயகி பிரசூதிகள் 250 யூரோக்களை எம்பளப்புக்கு வைத்து தந்தார். திருமதி கலாராணி வரதராஜன் அவர்களுடைய பிள்ளைகளோடு வந்திருந்தார், மிக சந்தோஷமாக இருந்தது. 200 யூரோக்களை எம்பளப்புக்குள் வைத்து தந்திருந்தார். தனுஷா ஜெயக்குமார், அதாவது பாடகர் ஜெயக்குமாருடைய சித்ராவுடைய மகள், 200 யூரோக்களை கொண்டு வந்து எம்பளப்பில் வைத்து தந்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய திருமதி சுப்பிரமணியம் மனோகரி அவர்களுடைய எம்பளப்புக்கு வைத்து 150 யூரோக்களை தந்திருந்தார். திரு விபி அவர்களும் எம்பளப்புக்கு வைத்து 100 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி சோதி புஷ்பா அவர்கள் எம்பளப்புக்கு வைத்து 300 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி பாமா ராஜரெட்டம் அவர்கள் எம்பளப்பில் வைத்து 200 யூரோக்களை அன்பளிப்பாக தந்திருந்தார். அதை விடுந்து இந்த நிலைய கலையத்திற்கு வருகிறது எங்களுடைய அன்பு தாய்க்கு தாயாகன ஒரு தாய் ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புள்ள ஒரு பாசமுள்ள இது எங்களது நிலைய கலையகத்திற்கு வந்து எங்களோடு உரையாடி மிக மிக சந்தோஷமாக இருந்தது. அவரோடு உரையாடியது 201 யூரோக்களை கொண்டு வந்து எம்பளப்பில் வைத்து தந்தார். அடுத்து சகோதரர் உமாபதி அவர்கள் பொன்றாசிலிருந்து ஓடு ஓடி வந்து, அதாவது இந்த ஒவ்வொரு பிடிச்சி வந்து 520 யூரோக்களை தந்துவிட்டு சென்றிருந்தார். திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150 யூரோக்களை எம்பளப்புகள் வைத்து தந்திருந்தார். திருமதி ஸ்கந்த் அவர்கள் 300 யூரோக்களை எம்பளப்புகள் வைத்து தந்திருந்தார். முத்து அவர்கள் நிலைய கலையத்திற்கு வருகிறது 100 யூரோக்களை தந்திருந்தார். பாடகர் துறை டென்மார்க்கிலிருந்து அவருடைய உறவினரை கொண்டு இங்கே அனுப்பி வைத்திருந்தார் 100 யூரோக்கள். திருமதி சசி அம்மா அவர்கள் அவருடைய அன்பு கணவர் எம்பளப்புகள் வைத்து 200 யூரோக்களை தந்திருந்தார். செல்வன் அபிபரதன் சத்யராஜ் அவர்கள் அம்பாள் ஸ்டோஸில் 500 யூரோக்களை எம்பளப்புகள் வைத்து திணித்து அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கு மகளிர் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து திருமதி பிரேம ஹைலாயநாதனுடைய அன்பு கணவர் நிலைய கலையத்திற்கு கொண்டு வந்து 250 யூரோக்களை தந்திருந்தார். திருமதி ராசாத்தி தியாகராஜா நிலைய கலையத்திற்கு கொண்டு வந்து 150 யூரோக்களை தந்தார். மல்லாகன் ரவி அவர்கள் அம்பாள் ஸ்டோஸில் 500 யூரோக்களை எம்பளப்புக்கு வைத்து திணித்து தந்திருந்தார். அவரை தொடர்ந்து செல்வகுமாருடைய பதிவினை நாங்கள் சென்று எடுக்க வேண்டும், போய் எடுக்கவில்லை. அவர் 200 யூரோக்களை பதிவு செய்திருக்கின்றார். திருமதி பாமினி உமாகாந்தனுடைய மகன் வந்து 150 யூரோக்களை எம்பளப்புகள் வைத்து தந்திருந்தார். திருமதி சித்ரா பவன் அவர்கள் கமலவேணி ஊடாக 500 யூரோக்களை தந்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து அகிலன் ஆர்த்திகன் அவர்கள் 500 யூரோக்களை பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார். சவுந்தலா தியாகராஜ் அவர்கள் அவருடைய அண்ணா ரகு மூலம் 100 யூரோக்களை எம்பளப்புக்கு வைத்து தந்திருந்தார். பேபி சிவா அவர்கள் 500 யூரோக்கள் பேங்குக்கு அனுப்பி வைப்பதாக கூறியிருந்தார். லாலா ரவி அவர்கள் 150 யூரோக்களை பேங்குக்கு அனுப்பி வைப்பதாக கூறியிருந்தார். இவ்வளவும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற அன்பு நேர்கள் செய்த உதவிகள் என்றும் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம் இந்த உதவியை. அதனைத் தொடர்ந்து தர்ஷன் அவர்கள் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கியிருக்கின்றார். அதேபோல் பிடித்தவா என பதிவு செய்யல கேது அவர்கள் 1000 யூரோக்களை அள்ளி வழங்கியிருந்தார். அவருக்கும் இதயபூர்வ நன்றி. ரகு அவர்கள் 500 யூரோக்களை அள்ளி வழங்கியிருந்தார். அவருக்கும் இதயபூர்வ நன்றி. திருமதி திரு அவர்கள் 200 யூரோக்களை அள்ளி வழங்கியிருந்தார். திருமதி கேமா அவர்கள் 500 யூரோக்களை அள்ளி வழங்கியிருக்கின்றார். சோபிதா ஜோகேஸ்வரன் அவர்கள் 100 யூரோக்களை வழங்கியிருக்கின்றார். ஜெகன் அவர்கள் 250 யூரோக்களை வழங்கியிருக்கிறார். கணேஷ் அவர்கள் 100 யூரோக்களை வழங்கியிருக்கிறார். சுரேஷ் அவர்கள் 100 யூரோக்களை வழங்கியிருக்கிறார். இந்திரன் அவர்கள் 100 யூரோக்களை வழங்கியிருக்கின்றார். அறிவிப்பாளர் அருண்மொழி தேவன் அவர்கள் 100 யூரோக்களை வழங்கியிருக்கின்றார். சுவிஸில் வசிக்கும் அன்பு உறவு திருமதி தர்மபதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் 500 சுவிஸ் பிராங்கை வழங்கியிருக்கிறார். பாடகர் ராஜன் அவர்கள், அவர் இப்பொழுது கவலை தேர்ந்த முகத்தில் இருக்கின்றார், அவருடைய தாயார் இறந்துவிட்டார் என்பதை உங்களை சொல்லியிருக்கின்றேன். 300 யூரோக்களை பேன் ராஜாவிடம் இருவரும் அனுப்பியிருக்கின்றார்கள். பேன்
ராஜாவிடம். அதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் வசிக்கும் எங்களுடைய அன்பு உறவுகள் மீனா மகேஸ்வரன் அவர்கள் பத்மநாதனுடைய பேங்குக்கு 150 யூரோக்களை அனுப்பியிருக்கிறார். சுபாஷின் பத்மநாதன் அவர்கள் பத்மராணிக்கு அனுப்பி வைத்திருக்கிற 200 யூரோக்கள். சாந்தினி வடிவேல் அவர்கள் பத்மராணியினுடைய பேங்குக்கு 150 யூரோக்களை. மேரி மெக்டலின் அவர்கள் நேரடியாக இங்கே வருவதற்கு வர இருக்கின்றது 200 யூரோக்கள். அதாவது இத்தாலியில் இருந்து முதல் வானிலை இயக்குகின்ற சகோதரி, ஜெர்மனியில் இருக்கிற சகோதரி இணைந்து 200 யூரோக்களை பத்மராணியிடம் கொடுத்தார்கள் கோயிலில் வைத்து. உதயன் அவர்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார் 200 யூரோக்கள். ரஜினி நாகேந்திரம் அவர்கள் பத்மராணிக்கு 400 யூரோக்களை அனுப்பியிருக்கிறார். ஜெயந்தி மாலா அவர்கள் பத்மராணிக்கு 150 யூரோக்களை அனுப்பியிருக்கிறார். பத்மராணி ராஜரெண்டம் அவர்கள் 300 யூரோக்களை எங்களுக்காக பேங்கில் தங்கள பேங்கில் போட்டிருக்கிறார் நினைக்கிறேன். திருமதி தேவேந்திர மாமா அவர்கள் 100 யூரோக்களை பத்மராணிக்கு அனுப்பியிருக்கிறார். திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் 200 யூரோக்களை பத்மராணிக்கு அனுப்புவதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார். திருமதி தவமலர் நகுலேஸ்வரன் அவர்கள் 150 யூரோக்களை பத்மராணியினுடைய பேங்குக்கு வர வைத்துள்ளார்கள். திருமதி வதனி மோகன் அவர்கள் சஹானா மகளோடு சேர்ந்து 200 யூரோக்களை பத்மராணியினுடைய பேங்குக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் 300 யூரோக்களை பத்மராணியுடைய பேங்குக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஐக்கியராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் 150 யூரோக்களை தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். திருமதி ஜெனி ஆண்டன் அவர்கள் பேங்குக்கு 125 யூரோக்களை அனுப்பி வைத்துள்ளார். இதுவரை இவ்வளவு பணங்களும் எங்களிடம் வந்து சேர்ந்தது அன்பர்களே. ஏதாவது வராத மிச்சம் சுச்சமாக இருக்கின்றது எனக்கு தெரியாது. அங்காலே நான் சொல்லவில்லை, மறந்து போனேன். மல்லாகன் ரவி அவர்கள் 500 யூரோக்களை தந்தவர் என்று சொன்னார். அந்த பாமினி அம்மா அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். சித்ரா எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இவ்வளவு அன்பு உறவுகளும் எங்களுக்கான பணத்தை தந்து தங்களுடைய விசுவாசத்தையும் நன்றியையும் எங்களுடைய வானொலிக்காக நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என இந்த பொய் விளக்கை உடைத்து நீங்கள் மெய் விளக்காக வாழ வேண்டும் என்று அவர்களும் எங்களோடு கரம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு இன்றைய தேனும் பல நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. அன்புகளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்நொடியில் மணிக்கூர் தலைமை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உறுப்பினத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுப்பினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்பலான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக அவர்களை சந்தித்துள்ளார் என்பது தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவளக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் அங்கு காட்சி அளிக்கிறது. சீத்தபாபுர காவல்துறை பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு மே மாதத்துக்காக வழங்கப்பட வேண்டிய உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் வங்கி தவறுதல் காரணமாக இருமுறை கணக்குகளில் வெப்பிலிடப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடியொன்றில் இழக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீளப் பெற்றுக் கொள்ள வாய்ப்பில்லை என்றும் அந்த சுமையை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்திருக்கிறது. பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இலங்கை 14 இடங்கள் முன்னேறி உலகளவில் 67வது இடத்தை பெற்றிருக்கிறது. மண்டதீவு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1986 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி குருநகர் பகுதியில் இருந்து ஒரு படகில் 31 மீனவர்கள் கரவரை மீன்பிடிப்புக்காக மண்டதீவுக்கு சென்றிருந்தார்கள். இதன்போது அங்கு நின்ற கடற்படையினர் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டும் வாளால் வெட்டியும் படுகொலை செய்திருந்தார்கள். இதன்போது 31 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் பங்குதாரர்கள் பாரிய அளவிலான கண்டன போராட்டத்தை எதிர்வரும் 19ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக டெலிகாம் பங்குதாரர்கள் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் ஜி அனுரா பெரேரா தெரிவித்திருக்கிறார். கடற்படையில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியாற்றியதாக கூறப்படும் ஜோசித ராஜபக்ச சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய கடற்படை பயிற்சிக்கு எவ்வாறு பங்கேற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக இதுவரும் 16ஆம் தேதி லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றம் சமர்ப்பித்து நடவடிக்கை முன்னெடுக்க முடியும் என்று கொழும்பு கோட்ட நீதவான் பசந்த் அமரசேன நேற்று அறிவித்திருக்கிறார். தெற்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலைக்காக பௌத்த துறவிகளாக்கிய நாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் இனவாதியாக அறியப்படுகின்ற கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவிக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது சிலர் போராடுகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்.
நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் மக்களின் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட சகல குற்றச்செயல்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும், இதன்படி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் பட்டியலிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானியில் வெளியிடப்படவோ இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மீறி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுகிற பகுதியில் 5.24 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 42 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விரகிர பகுதியில் பெருமளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அழுத்தம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிப்போ வீதி பேருந்த குறுக்கு வீதியில் நேற்று மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்று பேருந்தத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 11 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்து போனார். பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவில பகுதியில் நேற்று நபரொருவர் தனது மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். எதிர்வரும் எல்நினோ காலநிலை மாற்றம் காரணமாக இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான மதிப்பீட்டாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் மாலை ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்திருக்கிறார். நயனாதேவி அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும், அவற்றினை தவிர வேறு படகுகள் பக்தர்களை ஏற்ற தடை விதிக்கப்படுவதோடு படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர்காப்பு அங்கி அணிவது கட்டாயம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கின்றார் என்று காங்கிரஸ் அவரை சாடியிருக்கிறது. முன்னாள் IPS அதிகாரிக்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிவிட்டதால் அவரது அரசியல் செயற்பாடுகளை தாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவிக்கிறார். தமிழக மக்களின் நலன்களுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி ராஜாவிடம் பேசிய போது முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார்.
தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்த தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தலைமை பொறியியலாளர் வீடு உட்பட 15 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தெலுங்கானா மாநில அரசு மையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பஸ்ஸில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதன் மூலம் கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வருடத்துக்கு 800 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று கேரள முதல்வர் வி.டி. சதீசன் தெரிவித்திருக்கிறார். G7 உச்சி மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு வரும் ஆண்டுகளில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்ல விடாமல் தடுக்கப் போவதாக இந்தியாவின் நீர்வள அமைச்சர் சி.ஆர். பாட்டேல் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா சீனா போன்ற முன்னணி நாடுகளுக்கு கூட இந்தியா மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சில இடங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. வடக்கு மேற்கு பகுதிகளில் அனல் காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரம் குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RSS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்ததால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உணவகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து தீ பரவியது. மின்கசிவு காரணமாக டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தீபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள நிலையில் தீபத்து ஏற்பட்டதால் இந்த பரபரப்பு அதிகமாக்கியது. அதிகளவு எத்னோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் மீதான கலால் வரியை இந்தியா நீக்கியிருக்கிறது. இன்று சென்னையில் ஆவணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 13,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வட அயர்லாந்தின் தலைநகரில் கலவரம் வெடித்ததால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்தது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கோர்மஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களையும் ஈரான் குறிவைக்கிறது. ஈரானிய புரட்சிப்படை அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த எதுவும் கிடையாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் விதியேற்றம் தமக்கு நன்றாக பிடிக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவிக்கிறார். மியன்மாரின் யாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து போனார். தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமான ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமுற்றதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. நோர்வேயின் ஓஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2வது இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடம் ஆப்பிரிக்கா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்வானின் சின்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 இறந்து போனார்கள். மேலும் 2 காயமுற்றிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவில் மாமியாரை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விமான பயணிகள் அவசர நிலையில் வெளியேறும் போது பைகளை எடுத்து செல்லக்கூடாது என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. 1949 இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது.
சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் விற்கப்படுகின்றன. உள்ளங்கை அளவில் இருக்கும் புசேசோசா பொம்மையிடம் பல திறமைகள் உள்ளது வெளிப்பட்டிருக்கிறது. சிறுவர்களின் ஒன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இரவு விடுதியில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ், கஸ் அட்கின்சன் இருவரும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலே தோற்று நேற்று வெளியேறினார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் களங்கண்ட முதல் ஆட்டத்தில் வெற்றியடைந்துள்ளார். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் FIFA 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. அடுத்தடுத்த நாட்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரானிய கால்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.44 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.63 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.53 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.75 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.24 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.98 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.61 ரூபாய். கேட்டது மணிக்கூறுகளவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் பரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் டார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gilak, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 12:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

0: சொல்லுகிறேன். கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்
0: கண்ட

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்

0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: ஒரு தம்பிடி நஷ்டம்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்தில் தொடர்கின்றது. அரசியல் சமூகம்

0: இன்றைய அரசியல் சமூகமிடையிலே எங்கள் ஆய்வாளர்களில் ஒருவரான திரு ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது வானொலிகளில் இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து இங்கே கனடாவிலிருந்து தங்கவேலையா அவர்களும் காத்திருக்கின்றார். வரவேற்று அவர்களை இணைத்துக் கொண்டு இங்கே திரு ஜெகநாதன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் அவர்களே.
1: வணக்கம் தர்சன். வணக்கம் ஜிஆர்டி நேயர்களே. உங்களோடு
0: நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறீர்கள் நேயர்களே.
1: ஐந்து மாதங்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய துணைவியாருடைய
0: உடல்நல குறைபாடு,
1: அதுக்கு பிறகு வந்து நானும் இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. இவைகள் வந்து
0: தங்கவேலையா உஷாராகத்தான் இருக்கிறார்.
1: அவர் ஆரோக்கியத்தோட இருக்கணும்ன்றது எங்களுடைய பிரார்த்தனைகள். அதே நேரத்தில் என்ன சொல்லி சொன்னால்,
0: அவர்களுக்கும் ஒன்று உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது.
1: அவர் அடிக்கடி அவர் சுயினமாக இருக்கிறது. ஆனா அவர் எங்களோட வயது குறைந்தவர். இதுல ரெண்டு
0: யுத்த காலத்திலே அங்க இருந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் கூடுதலாக பாதிப்படைகிறார்கள். மற்றது சில சில தவிர்க்க முடியாத நோய்கள்ல அந்த இறுதி சண்டை யுத்தத்தில போர்க்களத்திலே இருந்தவர்கள், புற்றுநோயால் கூடுதலானவர்கள் பாதிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே வந்து இருப்பவர்கள் கூட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு சில நேரம் அந்த சல்வர் குண்டுகள் அவை காரணமோ தெரியல.
1: கந்தக புகைக்குள்ளே வந்து அவர்கள்
0: மற்றது இருந்ததா அல்லது என்னண்டு தெரியல.
1: அதுதான் காரணம். அதாவது நச்சு புகை வேணும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு இளம் வயதில் அவர்கள் தெரியாது. ஆனா அவர்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் தானே. அதே நேரத்தில் பதுங்கு ஊழிகள்ல அதுகளில் இருக்கும் பொழுது மற்றது அதுல இருந்து அவர்கள் இது துப்பாக்கியில் சுடும் பொழுது அதுகளில் இருந்து வருகிற மனங்கள் இவைகள் அந்த அந்த புகை இவைகள் வந்து கட்டாயம் உடல் ரீதியாக அவர்களை பாதிக்கும். அவர்களுக்கு
0: யுக்ரைன்ல நடக்கிற யுத்தத்துல மோல்டோவா போன்ற பகுதிகளில் உள்ள சிலரும் புற்றுநோய் இளம் வயதினரையும் புற்றுநோய் தாக்குவதாக குறிப்பிடுகின்றார்கள்.
1: அது இது மிக மோசமான
0: குண்டுகள் பகுதியில் உள்ளவர்கள்.
1: அப்ப அங்க வந்து அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தவர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து தங்களுடைய தாங்க உடல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டு அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது, என்ன பாதிப்புகள் இருக்குது. இப்ப நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கைகள்ல எனக்கு நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, நான் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், வந்து இங்க வந்து எனக்கு அங்கத்தை சூழ்நிலை இங்கத்தை சூழ்நிலைகள் அந்த என்ன அங்க சரியான வெயிலும் அதுகளும் இருந்ததுதானே. இங்க வந்து நான் சில நேரத்தில் சாப்பிட இல்லை, அதாலே நான் கொஞ்சம் பலவீனமா போயிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போக என்ன இப்படி கொண்டு போய் ஒரு தனி அறைக்குள்ள போட்டு விட்டாங்க. என்னண்டா இஞ்ச இந்த ஹயல்போன்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில இடம் இல்லையென்று சொல்லி தனியாக, என்னண்டா நீ இலங்கையில இருந்து வந்தது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி, ஏதாவது வைரஸ்கள் அதுகள் அல்லது இப்படி இப்பதான் கப்பல்ல வருது அங்க வருது இங்க வருதுன்ற ஒரு அச்சமும் இருக்குத்தானே. அந்த நிலையில வந்து என்ன 10 நாளைக்கு வந்து என்ன தனியா இருக்கணும் சொல்லிச்சுன்னா அங்க நர்ஸும் டாக்டரும் தான் வர்றது. நானும் வழிய போக கூடாது, என்ன ஒருவரும் பார்க்க கூடாது. அதை போல ஒரு தண்டனை வேறு
0: ஒன்றுமில்லை. வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறீங்க.
1: அப்ப அப்ப அப்படியாது அதுக்கு அதுக்கு பிறகு ரெண்டு மில்லியார்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த அப்படியான பாதிப்புகள் இல்லை.
0: மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறதும் ஒரு சிறை வாழ்க்கை தான்.
1: ஆனா எல்லாம் அவர்கள் வந்து எல்லாத்தையும் சோதிக்க அவர்கள் நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, உடல் ரீதியாக கிட்னியா இருந்தேன், லிவரா இருந்தேன், மற்றது இந்த அவருடைய அனைத்து சோதனைகளும் தலைவக்கம் கால்வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திட்டம் எடுத்து இதுகள் எல்லாத்திலும் என்ன இருக்காதுகள்ன்றதுகள். அப்ப எனக்கு கொஞ்சம் இந்த இதுகளின் பிரச்சனைகளால வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. அதை விட வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனுடைய இது என்று சொல்லி 10 நாளைக்கு அப்புறம் 4 நாள் இருந்துட்டு நான் அனுப்பி விட்டுட்டோம். நான் சொல்ல வந்த என்னத்துக்கு சொல்லிச்சுன்னா, இப்ப இப்படி சோதிக்கப்பட்டிருந்தால் வந்து அவர்களுக்கு பல உபாதைகளை குறைத்திருக்கலாம். ஆனா அதை செய்ய வேண்டியவர்கள் யார்? அரசு வந்து அதை செய்திருக்கணும். அவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கா அது என்று சொல்லி சொல்லி போட்டு அனுப்பிவிட்டது என்று சொல்லி சொன்னா, இங்கையில அந்த நடைமுறை உருவாக்கப்பட்டிருந்தா அது மட்டும் இல்ல, அந்த ஹைதர்அலி அவர்கள் சொல்லுவார் வந்து இலங்கையில வந்து ஒரு எல்லோருக்குமே வந்து ஒரு கவுன்சிலிங் செய்திருக்கப்பட வேணும். ராணுவத்துக்கு மேனு சொல்லி சொன்னா அந்த
0: ராணுவமும் அரசியல்வாதிகளுக்கு செய்ய வேணும்.
1: என்னையா
0: முதல் அரசியல்வாதிகளுக்கு செய்ய வேணும்.
1: அதை நாங்க சொல்லி அவங்க கேட்க வாங்குறாங்க. அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது அந்த என்ன சொல்ற புறக்கூடத்தில் உள்ள நீர் மாதிரி. இந்த இதுமேல நான் ரெண்டு விஷயங்களை தான் இன்றைக்கு பேசலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் இலங்கையில இருந்த பொழுது உள்ள அங்கு உள்ள மக்களின் மனோநிலை, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய. ரெண்டு விதமாக, ஒன்று வந்து இந்த வெளிநாட்டு காசுகள்ல அதுகள்ன்ற ரீதியில வந்து வாழுகிற ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தரப்பு. இன்னும் ஒன்று வந்து இந்த இளைஞர்களுக்கு மத்தியில வந்து அவர்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக அதுகள்ன்றதுகளில பெரிய அளவுக்கு ஆர்வம் இருக்கிறதாக தெரியவில்லை. அது அந்த இப்ப அரசியல் கட்சிகளோட ஈடுபாடாக உள்ளவர்கள் அல்லது அவர்களுடைய அந்த பிரதேசவை அதுகளில் வந்து அங்கத்துவம் அந்த ஒரு கௌரவமான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு மனநிலையோட இருக்கிறவர்கள்ன்றதை தவிர, மற்றவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து கூட வந்து தாங்கள் ஒரு சுயாதீனமாக ஒரு வருமானத்தை புறப்படும். அது அது சில வழியில புளியார வழிகளிலும் போகுது. அந்த இந்த கஞ்சா கடத்துறது அதுகளுக்கு எல்லாம் அவர்கள் ஆக்கள் அகப்படுறதுக்கு அதன்
0: வேலை செய்யாமல் பணம் சம்பாதிச்சு விட வேணும் என்ற நோக்கம் வந்து பலருக்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறேன்.
1: தங்களை ஒரு பெண்களின் தலைமுறையில வந்து நான் இப்ப நான் சிறுவனாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்டா, அம்மாவுக்கு பின்னாலே போய் அவங்க தேங்காய்கள் விழுந்தா அந்த கொஞ்சம் காணிகள் இருந்தது, தென்னை மரங்கள் இருந்தது, அதுகளில் தேங்காய் விழுகுது, வேலிகளை மூட்டை விழுந்திருக்கான்னு சொல்லி சொன்னா அதுகளை பாக்குறது அதுகள்ன்றது அவங்க காலை வேலை. எண்பது வயது கொழும்புக்கு வேற மட்டுக்கும் இந்த பிள்ளைகள் வந்து எழுபதியில இருந்து வலிக்கிட்டு நான் வலிக்கிட்டது நேரத்தோட தானே. அதுக்கு பிறகு அவ கொழும்புக்கு வந்திருந்த வந்து மகளோட இருந்தவ அவையும் கனடாவுக்கு போவதில் சொல்லி அது இப்ப வந்துட்டோம். அப்ப அவ வந்து கடைசி ரெண்டு வருஷம் வந்து கொழும்புக்கு வந்தது அங்க இருக்கும் மட்டுக்கும் அவ தனியா இருக்கைகளையும் கூட அவ வலு என்ன வலு சுவதையா இருந்ததோ வந்து கொழும்புல வந்து இந்த அறையில இருந்து அதுகள்ல இருந்த நடமாட்டங்கள் குறைவுதானே. அதாலேதான் அவ ரெண்டு வருஷத்துல வந்து அவ கொஞ்சம் நோயாளியா போய் காலமாக வேண்டி வந்தது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இந்த என்ன சுகமாக சம்பாதிக்கிறவர்கள் வந்து அவர்கள் சுயாதீனமாக தங்களை அந்த ஜென்சி என்றவர்கள் வந்து சிந்திக்கிறது என்னன்னு சொல்லிச்சு சின்ன அம்மாவுக்கு பின்னால நான் தெரிஞ்சு இந்த தேங்காய் பொறுக்கிறார்கள்ன்ற மாதிரியில மனோநிலைகளிலிருந்து விடுபட்டு இந்த இளைஞர்கள் வந்து தாங்கள் ஒரு சுயமாக வந்து தங்கள் ஒரு வருமானத்தை தேட வேணும் என்ற அதுல ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற அதன் உதாரணம் தான் அந்த பெரும்பான்மையாக தாய் தோப்பன் அதை இன்றைய விடுபட்டு போகணும் அல்லது தாங்கள் சுயாதீனம் அந்த வெளிநாட்டு மோகமும் அதுக்கு ஒரு காரணம். இப்ப அந்த ரீதியில வந்து அங்க சில தொழில் அதுகளை தொழில்களையும் செய்து வாழவிடும் என்ற குறிப்பிட்ட அளவுக்கு கூட்ட ஒரு ஒரு ஒரு தரப்பினர் இருக்கிறார். ஆனால் அது சிறுபான்மை. நீங்க சொன்ன மாதிரி இப்படியான கெதியா காசு உழைக்க வேண்டும் என்ற ரீதியில இந்த சில தவறான வழிகளில் ஈடுபடுகிறவர்கள் நிலைமைகள் எல்லாம் வந்து இந்த அடுத்த சமூகத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன எந்த ஊரை பொறுத்தவரையில இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுனா, உண்மையிலேயே அந்த ஒருவர் எந்த சொந்த வீட்டுக்குள்ள நான் என்னை ஒருவர் அடாவடித்தனமாக போகக்கூடாது என்று தடுத்தால் எப்படி என்ற மனோநிலையில தான் எங்களுடைய எழுபதி சொல்லப்படுற என்னுடைய தீவில வந்து 180 குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 170 குடும்பங்கள் மீன் பிடிக்க நம்பி இருக்கிறவர்கள் அவர்கள் கடலுக்கு போறதுக்கு பயப்படுறார்கள். இப்ப வந்து அந்த 60 நாள் தடை என்ற உடனே போய் கொஞ்சம் தூரத்துக்கு போய் எல்லாம் கண்டு நண்டுகள் அந்த நீலக்கால் நண்டுன்றது வந்து அந்த நண்டு இந்த காலத்துல பிடி வர்றதுன்ற ரீதியில வந்து ஒரு அளவுக்கு அவர்கள் வருமானம் பெறுகிறார்கள். அப்ப அந்த அந்த அந்த முதல் வந்து அவர்கள் வலியை கொண்டு போறதுக்கு என்ன தெரிஞ்சுனா வலியை கொண்டு போய் போட்டா இந்த இந்தியன்
0: ரோலர் வந்து அப்படியே அள்ளி கொண்டே போயிடும்.
1: தள்ளி எல்லாம் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் அதை ஈடு செய்ய முடியாது அவர்களால. அதால தொழிலுக்கே போகாமல் இருக்கிற நிலைமை ஒன்று என்று சொல்லி சொன்னா, அது ஒரு ஒரு ஒரு விவசாயி அல்லது ஒரு கடல் தொழிலாளியை வந்து தொழில் செய்ய விடாமல் அல்லது அந்த மனோரீதியில
0: எங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்பவர்கள் வந்து இந்த பாதிப்புக்காக குரல் கொடுக்க முன்வராதவர்கள் எப்படி உங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்க போறார்கள்
1: ஒன்று. மற்றது இந்த கடந்த காலத்துல வந்து இந்த சந்திரசேகரன் எல்லாம் இந்த மீன்பிடி அமைச்சராக வந்து இந்த தான் எல்லாம் பிடிக்கிறோம் எல்லாம் செய்கிறன்னு சொல்லி சொன்னால் இப்ப சத்தமே இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் இலங்கையால தப்பி பிழைக்க முடியாதுன்றதால வந்து இந்த நடவடிக்கையை வந்து கண்டுங்கணும். ரெண்டாவது பாதிக்கப்படுகிற தமிழன் தானே, அதுதான் ஆக முக்கியமானது. இது வந்து கடந்த காலத்துல இதைக்கு வந்து அந்த மற்ற அரசாங்கங்களிலிருந்து இதை பற்றி கற்றுக்கொண்டு நம்ம ஏனென்று சொல்லி சொன்னா இதை கண்டு காணாமல் நாங்கள் விட்டுக்கொண்டு
0: வந்து என்ன தீர்வு சொன்னா, இந்த மீன்பிடி அமைப்புகள் இருக்குதானே அவர்கள் சிங்கள அமைப்புகளோடு இணைந்து குரல் கொடுக்க முற்பட்டால் தான் இதற்கு ஒரு தீர்வை காணலாம். அப்ப அதற்கு சிங்கள அமைப்பை சேர்ந்த சிலரோடு என்னோட முன்னர் இங்க வந்திருந்தார், வானொலிக்கும் வந்திருந்தார்கள். ஜெனிவாவில இருந்து அந்த காணி ராணுவத்தில இருந்து காணியை பெறுவதற்காக பிரெஞ்சு அமைப்பொண்டு காணி உறுதியை வாங்கி தந்தா இந்த சிங்கள அமைப்பை கொண்டு என்னோட தமிழர்கள் வைத்தால் பிரச்சனை வேற முடிவதற்காக இந்த சிங்கள அமைப்பே மீன்பிடி பிரதேசங்களில் இருப்பவர்களுக்காக அவர்கள் அந்த பிரெஞ்சு அமைப்போடு தொடர்புள்ளபடியான அவர்கள் உரையாடி இவர்களையே வழக்கு வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்ப அந்த உறுதி தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களை கொண்டு வந்து தாரன் என்று சொல்லிட்டு அவர்கள் இங்கே காத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் நெடியவனை சந்திக்க போயிட்டோம் என்று என்னடா இங்க உள்ளவர்கள் டிஆர்டி எடுக்கிற விடயங்கள்ல போவாதேங்க என்று சொல்லி அவர்களை பிள்ளையான வழிநடத்தலின் அடிப்படையில அவர்கள் சந்திக்க வரே இல்லை. ஆனா வந்திருந்தால் அந்த சிங்கள மீனவ அமைப்பே எங்களுக்காக வழக்கு வைத்திருப்பார்கள். அப்ப இவர்கள் இப்பொழுதாவது அந்த அமைப்புகளோடு இணைந்து குரல் கொடுத்தால், அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தால் தான் இதுல மாற்று நடவடிக்கையை நீங்கள் காணலாமே தவிர, நாங்கள் எங்கட பாட்டில் குரல் கொடுத்து கொண்டிருப்போமானால் அங்கே அது பெருசா நீங்க சொன்ன மாதிரி ஈடுபடாதேனண்டா இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக யாருமே முன்வர மாட்டார்கள். பாதிப்படைவது தமிழர்களாக மட்டும்தான் பார்க்கப்படும். அதுக்கு சிங்கள மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க முன் வந்தார்கள் என்றா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
1: இந்த சமீபத்துல வந்து நான் அங்க நிக்கும் பொழுது அந்த ஒரு கலாச்சார என்ன சொல்றது கலாச்சார பரிவர்த்தனை என்ற ரீதியில இரத்தினபுரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடசாலையை சேர்ந்து அந்த பாடசாலையில இருந்து அந்த என்ன பழைய மாணவர்களும் அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் வந்து அந்த கலாச்சார ஒரு பெண்மணி தலைமையில வந்து இங்க 70 ஒரு தீவை வந்து பார்க்க வேணும்ன்ற ரீதியில வந்து இங்க உள்ள கலாச்சார இதுகளை பரிவர்த்தனை செய்யறன்ற ரீதியில அவர்களுடைய வாழ்க்கை முறையாதுகள் அவைக்கு காப்பாக்க வேணும்னு சொல்லி வந்து அங்க அந்த ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து அந்த 2 பிள்ளைகளாக அவைய விட்டு ஆண்களும் பெண் பிள்ளைகளும் ஆண்களுமாகத்தான் வந்தவை. அப்ப அதுக்கேற்ற முறையில அவர்களுக்கு வந்துட்டு அவையோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது என்ன கூப்பிட்டவே நான் அளவுக்கு அந்த பாடசாலையோட எனக்கு கொஞ்சம் நான் கல்வியேற்றதன சிறுவயதிலே அதனுடைய அதுக்கு சில உதவிகள் செய்வதற்கு வேணுமென்ற ரீதியில வந்து ஊக்கமெடுத்தனால அந்த ரீதியில அந்த அவர்களை வந்து அந்த பாடசாலையில கூப்பிட்டு செய்த பொழுது இந்த இத்தகைக்கும் வந்து 70 இருக்கிறத நான் சொன்ன 500 குறைந்தவர்கள் 3 பிள்ளைகள் வந்து இது ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் தான். அப்ப அந்த ரீதியில வந்து அந்த ஓரளவுக்கு கல்வியில அக்கறை செலுத்துகிறவர்கள் பிள்ளைகள் செலுத்துற அக்கறை அளவுக்கு தாய் தகப்பன் பெற்றோர் வந்து அதுல அக்கறை செலுத்துகிறார்கள்ன்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. அதுகளை நான் சுட்டிக்காட்டி ஆனா இது இந்த நிகழ்ச்சியில அந்த நிலைமையை சொல்றேன். அப்ப அந்த நிலைமையில வந்து இந்த அந்த பரிவர்த்தனை வந்தவர்களுக்கு கூட வந்து நான் அவர்களுக்கு முன்னால பேசும் பொழுது நான் சொன்னேன் எப்படி உங்களுடைய இரத்தபுரியில இந்த களவாக தோண்டப்பட்டு இந்த இரத்தின கல்லுகள் எடுக்கிறதாலே எப்படி சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதாலே அழிவுகளை சந்திக்கிறது மாதிரி இங்க வந்து எங்களுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்று சொல்லி இதை நீங்க எல்லா மட்டத்திலும் இதை கொண்டு போக வேண்டிய வேலையை நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க. இப்படி எல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து இந்த அவர்கள் இங்க 70 வந்த உடனே எல்லாம் ஊல கொட்டில்களாதுகளாக இருக்கோண்டு நினைச்சதா ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஓரளவுக்கு கல்வீடுகளாதுகளா இருந்தது. இதுகள் வந்து இப்ப கட்டப்பட்டதில்லை. இப்ப 20-15 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது அந்த வருமானத்தில் இப்ப அவர்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. இப்போ அது இருந்துட்டு கிடைக்குது ஒழிய அந்த ஒரு நிரந்தரமான ரீதியாக வந்து தொழிலை செய்ய முடியாத நிலைமை இதால ஏற்பட்டிருக்கு.
0: பாதிப்பு வந்து சரியான முறையில வெளி உலகத்துக்கு கொண்டு போகப்படையே இல்லையே.
1: இல்ல நான் நான் சில முயற்சிகள் அங்க இருக்கைகள்ல வந்து அங்க உள்ள ஊருடைய NDP என்ற அந்த

0: போகணும் என்று சொல்லி இது வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சனைக்கு இந்த இவரை சந்திச்சாலும் அதுல பேச்சாலே இது சம்பந்தமாக தீவு பகுதிக்கு கூடுதலாக ஈடுபாடுகிறவர் என்ற இதுல ஸ்ரீகரன் எல்லாம் இவர்கள் மாஜர் கொடுத்தது. அப்ப அந்த இதுல வந்து அந்த அங்க உள்ள ஆசிரியர்கள் சொன்ன கருத்து தான் சொல்றேன். ஸ்ரீதரன் கொண்டு போய் ஒரு மகஜர் கொடுத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பிள்ளைகள் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு தெரியும் மழை காலமும் மற்றது காற்று அதுகள்ன்றதுகளும் இருக்குது. அதனுடைய அவர்கள் வந்து அந்த சோதனைக்கு வந்து ஊராவற்றைக்கு தான் போகணும். அதனுடைய எழுபதீவில ஒரு பரீட்சை நிலையத்தை அந்த காலகட்டத்தில் உருவாக்க சொல்லி பரீட்சை வந்து அங்கே அவர்கள் செய்யக்கூடியதான்னு சொல்லிச்சுன்னா, ஸ்ரீதரன் அங்க போய் ஹரணி அமர சூர்யாவிட்ட வந்து அவன் நல்ல முயற்சிகள் எடுக்கிறான். அதனுடைய எழுபதுக்கு விசேடமாக இந்த பரீட்சை காலத்துல அந்த பிள்ளைகள் போறதுக்கு போக்குவரத்து ஒழுங்குகள் செய்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சொன்னாரு சொல்லி இவர்கள் நாங்க என்னவோ சொல்ல அவர் என்னவோ போய் பேசிருக்கிறாரு சொல்லிச்சுன்னா,
1: இவர் உண்மையா பேசினாரோ என்பதும் உறுதிப்படுத்த முடியாது.
0: இவர்கள் சொன்னதான் நான் இதுல சொல்றேன். அப்ப இவர் ஒரு கல்லூரிக்கு என்ன அதிபராக இருந்தவர் என்று சொல்லி சொன்னா, இந்த பிரச்சனையை நாங்க இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தி எழுத்திலும் கொடுக்க இவர் போய் அங்க போக்குவரத்து ஒழுங்கு செய்து கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டேன். என்னடா அவற்ற மனதில் வந்து நடுந்தீவாதிகள் இந்த போக்குவரத்துக்கான சரியான இதுகள் இல்லைன்றது மண்டைக்கு இருந்த உடனே அந்த கருத்தை சொல்லி போட்டு வந்திருக்கலாம் என நான் அப்படி யோசிக்கிறேன். அப்ப இது இவர்களோட பேசி என்ன பிரயோசனம் என்று சொல்லி எத்தனையோ கஷ்டப்பட்டு இதண்டாலும் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் பின்தங்கின பகுதிகளுக்கு வருகிறதுக்கு வந்து இந்த ஆசிரியர்கள் அங்க படிப்பிக்கிறதுக்கு உள்ள ஆசிரியர்கள் சரியா முயற்சி எடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அக்கறை எடுத்து அவர்கள் செய்கிறத வந்து நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அப்ப அப்படியான நிலைமைகள் தான் இன்றைக்கு. அப்ப இது ஆறுட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்றவர்கள் பின்ன இந்த இது சம்பந்தமா அந்த மீன்பிடி உங்களுக்கு தொடர்பு ஒன்று அவர்களை இருக்கா வர சொல்லுங்க அவர்கள் என்று சொல்லி இந்த வாரம் அந்த வாரம் வந்து நான் வெறும் மட்டும் கிட்டத்தட்ட 3 மாதம் நின்றான். 3 மாதத்துக்கும் ஆக்கள் அங்க அந்த பக்கமே வர இல்லை. பிறகு வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன், இப்போ பிறகுக்கா வந்தது வந்து அந்த இது என்ன அவையின் ஜன என்ன என்ன அமைப்பு அந்த உறுப்பினர்களை கிராமம் கிராமமாக ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்குதுனா என்று சொல்லி என்ன
1: ஜனபி உருவாக்கி வச்சிருக்க
0: உறுப்பினர்கிட்ட தான் கேட்க சொல்லி சொன்னது இந்த வாரம் அந்த வாரம் என்று சொல்லி போட்டு நான் இந்த 3 மாதம் வர இல்லை. நாங்க அவையை தேடி போனா அவை எங்க கண்டு பிடிக்கிறதுன்றதும் பிரச்சனை. இனி அதனுடைய அது கைகூட இல்லை.
1: அவ்வளவு பேர் வந்து இந்த கடத்தொழிலைத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய செயற்பாடு முடக்கப்பட்டிருக்கிறது சூழலே அவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள்.
0: நான் சமீபம் கொஞ்ச காலம் தான் இங்க நின்றுட்டு போறதுக்கு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே என்னுடைய துணைவியாரோட தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்ப அவருடைய தம்பியார் அவையோட தான் இருக்கிறான். அப்ப அந்த நிலைமையில வந்து அவ்வளவு அங்க இருக்கிற முன்னேற்றம். அப்ப அந்த ரீதியில வந்து நான் இது விரைவில் போறதுக்கு இருக்கிறோம். போனா நான் இந்த இதுக்குள்ள உள்ள குறிப்பிட்ட முக்கியமான நபர்களையும் கூட்டிக் கொண்டு இவையின் காரியாலயத்துக்கு முன்னால போய் நாங்க கேட்டுட்டு இது சம்பந்தமாக நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறீங்களோன்றதுக்கான ஒரு செய்தியை கொண்டு போகலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். அதைய கொண்டு போய் அந்த இஞ்சி இருந்து சத்தியாகிரகம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. அவையின் காரியாலயத்துக்கு முன்னுக்கு போய் நின்று கொண்டு இதை பற்றி இதண்டவனும் இல்லாவிட்டா வழியால ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சு பாப்பமே அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுது. என்னுடைய உடல் ஆரோக்கியம் இதுகள் எல்லாத்தையும் பொறுத்துதான் அதுகள் இருக்கும். ஆனா சரியான கவலையா இருந்த அந்த சனங்களின் நிலைமையை பார்க்கல இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறது நேரடியாக பார்த்தவன் என்ற ரீதியில வந்து இவைகளை பற்றி எந்த அளவுக்கு எங்களின் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் ஏதோ காலத்துக்கு காலம் குரல் கொடுக்கிறார்கள். மிச்சத்துக்கு இப்ப என்ன இது இல பிரச்சனையை தீத்து விட அத பிரச்சனையை தீத்து விட என்று சொல்லி சும்மா விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கிறதுலயோ அல்லது கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுலயோ என்ன பிரயோஜனம். உண்மையான நிலைமையை போய் இன்றைக்கு கஜேந்திரமாரி எல்லாம் போனவர் போய் என்ன அங்க சொல்லிட்டு வந்தவர் ஏதோ தமிழ் மக்களின் என்ன சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்க வேணும் என்று சொல்லி மகஜர் கொடுத்துட்டு
1: தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் இல்லை அவர்கள்ட்ட அதிகாரம் கொடுக்க அதிகாரத்தை என்ன அவர்கள் இந்தியாவிட்ட இருந்து அதிகாரம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள்.
0: அப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இல்ல நான் சொல்றது குறைந்தபட்சம் வந்து இந்த மீன்பிடி மக்கள்
1: மீன்பிடி பகுதியிலவே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாலே இவர்கள் மீன்பிடிக்கப்பே இவ்வளவு இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்கான நல்ல ஆதாரங்களோடு போனாலே அங்குள்ள மக்கள் அந்த மீனவர்களை தடுப்பார்கள் இப்படி போய் செய்யாதீர்கள் என்று அங்க அந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம். கரையோர பகுதியில வாழுகின்ற

0: മക്കള്.
1: അപ്പൊ എനക്ക് ഇന്ന് മക്കളിന്റെ മനോനിലയും മറ്റേതിന്റെ സൂളിലകളും വന്ന് ഒരു മനതില വന്ന് വിരക്തി. ഇപ്പൊ നിങ്ങളും അങ്ങ് പോയി അതെല്ലാം അതാണ് ഏർപ്പെട്ടിരിക്കും ഒരു വിരക്തി ഏർപ്പെടുത്തിന് അത് എന്നാണ്ട് ചൊല്ലിച്ചെന്ന മറ്റത് നിങ്ങളിന്റെ അരസിയൽവാദികളെന്ന് വെച്ച് ഇത് നാട്ടിലെ വിരുക്ര വിരചനകൾ സംബന്ധമാക എന്ത അളവുക്ക് ഇവരുകൾ വന്ന് അക്കരയെടുക്കുകയാണ് എന്ത അളവുക്ക് മക്കളെത്തില്ലേ അതുക്കാന മുയച്ചികളെ മേൽക്കൊള്ളുകയാണ്ട് ആൾക്കാൾ ഓവർനാളും എന്നെ സൺഡേ സണ്ടതാണ് നടക്കുന്നത് ചിണ്ടു മുടിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നതിലെ ഒരുവരെ കുറ്റം ചാട്ടിക്കൊണ്ട് 1000 തലവുകൾ
0: அவர்களுடைய நோக்கம் வந்து தீதல மையப்படுத்திய நிலைமையே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்ற விடயங்கள் நீங்கள் சொன்ன பொருளாதார ரீதியான அவர்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை.
1: உலகம் வந்து எங்க ஏன் இந்த விலவாசிகளின் உயர்வு மற்றது இந்த யுத்தம் உண்டது எந்த அளவுக்கு எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க போகுது அதுகள் உண்டதுகளை பற்றி ஏதாவது பேசுகிறார்களா சில பத்திரிகைகள்ல வந்து சில ஆய்வாளர்கள் கட்டுரைகள் எழுதுகிறார்களே தவிர மக்களுக்கு மத்தியில இதுக்கு இப்படி நீங்க தயாராக வேணும் இதற்கான முயற்சிகளில் என்ன நீங்க மேற்கொள்ள வேணும் இது என்ன எரிபொருளை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த வேணும் அதுகள் உண்ற ரீதியில எந்த நேரம் யாழ்ப்பாணத்துல பார்த்தா 300 ஆயிரக்கணக்கான மோட்டர் சைக்கிள்களும் அதுகளும் இதுகளும்
0: வந்து வீட்டுக்கு வந்து முன்னர் சைக்கிளை காண்றதே கஷ்டமா இருக்கும் வீட்டுக்கு வீட்டு 2-3 மோட்டர் சைக்கிள் கிட்ட வந்துட்டு
1: இந்த இதுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதுகள்ன்றதுகளை பற்றி அந்த சின்ன அதுகளை பற்றி தெரியப்படுத்துறதோ அல்லது இந்த வாழ்க்கையின் பொருளாதார ரீதியான நாங்கள் நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னா இனி இந்த காலகட்டங்களில் இந்த உலக நாடுகளில் அல்லது வெளிநாடுகளுக்கு போறதுன்றதுகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது நடைமுறையில வந்து நீங்க போய் அங்க வாழறது.
0: உதாரணத்துக்கு ஜெர்மனிக்கோ அல்லது பிரான்சுக்கோ ஒருவர் அகதியாக வருவாராக இருந்தால் அவருக்கு வதிவிட அனுமதி கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய போராட்டம். மற்றது வதிவிட அனுமதிக்காக இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களுக்கு வந்த காசு அளவுக்கு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு.
1: மற்றது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட செலவழிச்சுகள் வாரது என்று சொல்லிச்சுன்னா அங்க உள்ள சொத்துக்களை அதுகளை வித்துக அல்லது ஏதாவது விதத்துல வந்து இதுகள் எல்லாத்தையும் திரும்பவும் வந்து நாட்டுக்கு போய் மீண்டும் ஒரு கடனாளியாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அதனுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ள வேணும்ன்றதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி மேற்கொள்ள வேணும் அது என்ன தொழிலாக இருந்தாலும் நீங்க செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேணும் உங்களுடைய வருமானத்தை நீங்களே பெற்றுக்கொள்றதுக்கு அது பெற்றோருக்கும் ஆதரவாக இருக்கும்ன்ற ரீதியில இந்த கருத்துக்கள் எல்லாம் அல்லது நடைமுறையில யதார்த்த ரீதியான ரீதியில வந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்லுகிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு அங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்ப இதுகளை பார்க்கும் பொழுது வந்து இப்ப நாங்க ஆரோட போய் பேசுறது
0: அண்மையில ஒருவர் பேஸ்புக் வாட்ஸ்அப் அதில் எல்லாம் விட்டிருந்தார் உங்களை வந்து நான் நேரடியாகவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரான்சுக்கு உங்களை எடுத்து விடுவேன் நீங்க பிரான்சுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் எனக்கு காசு தர வேணும் என்று பப்ளிக்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டிருந்தார். அப்போ அதை நம்பி அவர் நேரடியாக வந்து உரையாற்றுகிறார் மற்ற தன்னை பற்றி சொல்லுகிறார் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கிறார் நான் எத்தனையோ பேர் எடுத்து விட்டுருக்கிறேன் அப்படி நம்பத்தக பேசினதால பலரும் அவரை நம்பி அவர் இங்க வந்துறங்கினதுக்கு பிறகு தானே காசுன்னு சொல்றார். அப்ப பிறகு என்ன செய்யறாருன்றா தூதுராலயத்துக்கு இப்ப நேரடியா தூதுராலயம் விசா கொடுக்கறதுல தானே ஒரு ஏஜென்ட் ஊடாகத்தானே நீங்க விசாவுக்கு கொடுக்கலாம். அப்ப அந்த ஏஜென்ட்ட வந்து நேர்முக இதுக்கு வந்து காசு பே பண்ண வேணும். அப்ப அதெல்லாம் அதே மாதிரி உருவாக்கி இவர்களுக்கு சொல்வாங்க இதுல காசை பே பண்ணுங்க உடனடியா உங்களுக்கு இது தருவார்கள் உங்களோட வங்கியில இவ்வளவு காசை போட்டு வச்சிருங்கள் அண்டு வங்கியின் இது பார்ப்பார்கள் மற்ற உங்களோட பேர்ல சொத்துக்களை மாத்தி வச்சிருங்கள் இதுன்னு சொல்லி அப்ப அதை நம்ப தக்க மாதிரி சொல்றபடியாலே அவர்களும் வித்தோ சுட்டோ வங்கியில 50 லட்சம் நீங்க சொன்ன மாதிரி கோடி அப்படி போடுவார்கள் போட்டுட்டு இவர் அந்த புதுராலயத்துக்கான அந்த இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு இது எடுக்க வேணும் அது காசு பே பண்ண வேணும். அப்ப அப்படி பேச அது பண்ணி கூட அது இவர்களாலே அது அவர் ஏதோ அது செய்து அதை பிளாக் பண்ற மாதிரி செய்துட்டு இங்க வாங்க நான் செய்யறேன் அந்த அதை எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்ல இதுகள் நம்பி கொடுத்த உடனே அப்ப அவர் திருப்பி சொல்லுவார் நீங்க அங்க இறங்கினது பிறதான் காசு இப்ப ஒன்றும் இல்லை இது வந்து தூராலயத்தின் ஏஜென்சியோட இப்படித்தான் நீங்க நேர்முக தேர்வுக்கு போறதுக்கு இது கட்டாயமா தேவை இதுக்கு இவ்வளவு கட்ட அப்படி அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்த உடனே 17 பேர்கிட்ட காசை சுத்தி போட்டு வெளியேறிட்டார். இவ்வளவு கோடிக்கணக்கில காசோட 17 பேர்கிட்ட சுத்தி கொண்டு வந்துட்டார். அப்ப அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்னென்னா அவருடைய அந்த கொடுத்த தொலைபேசி இலக்கம் பிரான்ஸ் தொலைபேசி இலக்கம் தான், பதிவில்லாத தொலைபேசி இலக்கம். அவர் கொடுத்த அந்த வீட்டுல இருந்து கதைக்கிற பேஸ்புக்ல போட்டு தன்னுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்தது, அதுவும் அவருக்கானது அல்ல. அதுவும் பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தான் அவருடைய அந்த படத்தை எடுக்கக்கூடியதா இருந்தது. நான் தலையிட்டு அங்க இருந்து இலங்கையில இருந்து அவர் அந்த காசை சுத்தி போட்டு நாட்டை விட்டு எல்லாரும் போவார்கள் தானே, போலீஸ் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் அது அங்கானே இது செய்ய வேணும். அப்ப அவர் அந்த காசு முழுக்க தன்ற வங்கிக்கு எடுத்து அதை பெலரூசியில உள்ளதுக்கும் கிரீஸ்ல உள்ள இதுகளுக்கும் மாத்தி இருக்கிறார். அப்ப அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இயலாமல் இருக்கு. ஆனா ஒரே ஒரு இது இருந்தது, அவற்றை அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற இதை மட்டும் எடுத்து தந்திருக்கிறார்கள். அது பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர்கிட்ட பாஸ்போர்ட் வந்து அவர் பிரான்ஸ்ல இருந்து கலைக்கிறார், ஆனா அவருடைய கடவுச்சீட்டு பிரான்ஸுக்கு உரியது இல்லை.
1: பிரான்சுக்குரியதாக இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இன்னும் இப்படியான சில இதுகளை செய்யறதுக்கான வாய்ப்பான நாடுகளாக வந்து இப்ப பெலாரஸ்
0: அதுகளும் அங்கதான் அவர் இங்க பிரான்சு கண்டு தான் விமானியத்துல வந்து துபாயில வந்து அவர் பிரான்சுக்கு வராமல் வேற நாட்டுக்கு போயிட்டார்.
1: முன்ன உக்ரைன்ல இருந்து இதே மாதிரி வேலைகள் செய்யறது, உக்ரைன் ஐரோப்பிய யூனியன்ல இல்ல தானே, உக்ரைன்ல அங்கிருந்து வெளியேறி இப்ப இப்படியான நாடுகள் பாதுகாப்பான நாடுகள்
0: கோடிக்கணக்கான 17 பேரிட்ட கோடிக்கணக்கான காசை வங்கியில இருந்து வங்கிக்கு மாத்தி இருக்கிறார். ஆனாலும் காவல்துறையினர் அதை நெச்சா உடனடியா கண்டுபிடிக்கலாம், ஆனா அங்கே அவர்களும் பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காணல.
1: நிறுவனத்துக்கும்
0: இதோட தொடர்பு இருக்கு போல
1: இருக்கலாம், கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா
0: இதுதான். ஜெர்மன் விசாவோ இது வந்து முந்தைய நேரடியா தூதுவாலயத்துக்கு தானே போறது. இப்ப அங்க ஒரு ஏஜென்சியை வச்சிருந்து அவர்கள் தான் கையாளுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து என்னென்ன வங்கியில காசு இருக்க வேணும் இதுகள் எல்லாம் தெரிஞ்சபடியாலே அப்படி சில பேர் நேர்மையான முறையில செய்து இங்க வந்திருக்கிறார்கள்.
1: இன்னொரு பிரச்சனை இருக்கு தானே தர்சன், என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கிருந்து இங்கிருந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி அதுக்கான ஆட்கள் வருகிறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே எந்த விதத்திலும் அவர்கள் அசைலம் கேட்க இயலாது. வயது போன தாய் தகப்பன் வந்திருந்தா முழு பொறுப்பும் இவர்கள் இருக்கணும். என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் பக்கம் அந்த பசிகரம் கொண்டு சொல்லி கிரங்கன் பசிகரம் கொண்டு சொல்லி ஜெர்மனில சொல்ற அந்த இது மற்றது அவையின் சகல இதுகளையும் வந்து இவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அதுக்கான இதுகளுக்கான உத்தரவாதத்தை அளிச்சு அதுக்கான இதுகள் எல்லாம் வருமானம் இருக்கு என்று சொல்லி இரண்டால் வந்து அப்படியானதுக்கு விதி இலக்காக சிலருக்கு கொடுக்கப்பார்கள். மற்றும்படி எந்த விதத்திலும் வந்து அவர்களை வந்து இங்க நாட்டில வந்து இங்க வந்து அது உடனே அவர்கள் திருப்பி அனுப்பிவிடுவதற்கான அடுத்த நடவடிக்கை முதல் கோர்ட்ஸ்ல வந்து முதலே அதை ரிஜெக்ட் பண்ணி அப்பீல் பண்றதாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்ற காரணத்தாலே அப்படி சில ஆட்கள் வந்து அனுப்பப்பட்டது எனக்கு தெரியும். ஆனபடியா இது இங்க அந்த நடவடிக்கைகளில் சில
0: ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீங்க எந்த நாட்டிலேயாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் அரசியல் தஞ்சம் கேட்பீர்களானால் இந்த நாட்டிலே எடுக்காமல் துனிசியா உகண்டா அந்த நாடுகளுக்கு அனுப்பி அங்கே இருந்து இப்போ உங்களுடைய பரீட்சித்து பார்த்து சரியாக இருந்தால் இங்கே கூப்பிடுவார்கள், இல்லாட்டி எந்த நாட்டிலேருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிற மாதிரியாக ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு வாக்களித்து அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி இருக்கு.
1: அவங்க தண்டிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னா அந்த
0: அமெரிக்காவின் இதே மாதிரி செய்ய முற்படுகிறார்.
1: இந்த அந்த ஏதாவது ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடு ஒன்றில வந்து இவர்களை வைத்திருந்து அவர்களை தாங்களாகவே பூர நிலைமையை உருவாக்குறது, மற்றது வந்து அப்படி ஒரு சிலருக்கு வந்து விதிவிலக்காக அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். அங்கே இருந்து என்ன செய்யறது நடுக இருந்து கொண்டு இந்த ஆஸ்திரேலியா அப்படித்தானே செய்தது, எந்த அந்த பப்புவானா கினியில வந்து முகாம இரண்டு அப்படியான வேலையை செய்தவங்க தானே. அது இப்ப எந்த அளவுக்கு இப்ப வந்து அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க, அந்த போட் பீப்புள் அதுகள் சொல்லி இதுல வாரவே எல்லாரையும் திருப்பி அனுப்புகிற நடவடிக்கை மேற்கொண்டது.
0: நீங்க அந்த பாஸ்போர்ட் இங்க புதுப்பிப்பது கொடுத்தா 2 வருஷம் 3 வருஷம் செல்றது தொடர்பாக அருணின் உரையாடி பாத்துனீங்களா?
1: நான் அந்த பிரச்சனையில நான் இதில் இப்ப அளவுக்கு அந்த பாஸ்போர்ட்கள் வருதுங்களே
0: இல்லையே. இப்ப இங்க பிரான்ஸ்ல ஓடிய ஒருவருக்கு 3 வருஷம் ஆகி இப்ப இந்த நெடுகளும் பிரச்சனைப்பட்டுத்தான் கொடுக்க வேண்டி வந்தது. ஆனால் அண்மையில ஒருதர் வந்து அங்க இலங்கைக்கு போன நேரத்துல அதுலயே ஒரு அதிகாரி வந்து தமிழ் பேசக்கூடியவர் தான் வந்து இந்தாங்க நான் உடனே தாரன் எனக்கு 700 கிட்டத்தட்ட அவர் 700 யூரோக்கள் கொடுத்த உடனே கையிலேயே கொடுத்துட்டார். அப்ப அவருடைய தொலைபேசி இலக்கம் கிடைச்சது. அப்ப நான் அவருடைய இது மாதிரி உரையாடிய போது அவருக்கு பேசுறதை கேட்டு பாருங்க. இந்தாங்க அவர் பேசுறது
1: வந்த உடனே இந்த ஊழல்களே அதுகளே என்று சொல்லி கைது செய்யப்பட்டது அதுகள்
0: கேட்டு பாருங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்க.
2: என்ன
0: இலங்கை காசுக்கு 3 லட்சம் ரூபாய் தந்தா உடனே தந்துருவாரா?
1: அப்ப இது வந்து அந்த மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் மட்டுக்கும் இது செய்யற பாஸ்போர்ட் கமிஷனர்
0: இவரம் அதுக்குள்ள வேலை செய்யற ஒரு தான்.
1: அப்ப இந்த இது வந்து அவை இந்த ஒவ்வொருத்தருக்கும் பங்கு அந்த ரீதியில வந்து கடந்த காலத்துல வந்து இப்ப இந்த அரசாங்கம் வந்த கொஞ்ச காலத்துல வந்து சில கெடுபிடிகள் இந்த லஞ்சத்துக்கு ஒழிக்கிறவாதிகள் என்று சொல்லி தந்த உடனே இங்கே நான் கேள்விப்பட்ட நான் வந்து அதெல்லாம் நான் அதை பற்றி பெரிய அளவுக்கு நான் யோசிக்கல. இப்ப நீங்க சொல்லத்தான் இது மீண்டும் வந்த இதுகள் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லிருக்கல. அது இதையாலே எந்த விதத்திலும்
0: இவற்றை நம்புற வந்து எங்கட சந்திரசேகரம் மினிஸ்டர் சந்திரசேகரம் அவரு பேரை மாத்தி இவரோட நேரடியா கதைச்சவர் இப்படி தன் அக்கா அவரால் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறா அவாக்கு இந்த விழா நல கொடுத்து வரையிலேன்ட்டு அவர்கிட்டயே இவர் ரேட் பேசுறார். அப்ப அவர் இதுவரையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லையே. சொன்னார் இது இவரை வச்சு மற்றாக்களை யாரார்ன்றத ஒரு கூட்டமா கண்டுபிடிக்க வேணும், அவை கொஞ்சம் காலம் எடுக்கும் பொறுமையாயிருங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஆனா இதுவரையில அவர் திருப்பி திருப்பி என்னோட தொடர்பு கொண்டு என்னோட எந்த தொலைபேசியிலான் அவர் கதைச்சவர். அப்ப அவர் என்னோட திருப்பி திருப்பி மெசேஜ் போட்டு கொண்டுதான் இருக்கிறார்.
1: ஆனா இது இந்த அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே இங்க அப்ளை பண்ண வைக்கு எனக்கு தெரிஞ்ச சிலருக்கு பாஸ்போர்ட் வந்ததுண்டாப்புல நான் அதை பத்தி இதண்டையில. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அரசாங்கம் வந்து தள்ளாடத்து வாங்கிட்டது உண்டு. மற்றது இப்ப இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் வந்து இவர்கள் சொன்னதுகளை நிறைவேற்ற முடியல இதுகள்ன்ற ரீதியில வந்து இவர் மற்றது இவர்களுக்குள்ளேயே ஊழல் நியாயமான அளவுக்கு அது அன்றா வந்து கட்டுப்படுத்த முடியாத ரீதியில வந்து இங்க
0: தேசிய தலைவர் நேர்மையாயிருந்தாலும் அங்க கீழ்மட்டங்கள் என்னென்ன செய்ததுகளால இவ்வளவு அழிவுகளை சந்திக்க வேண்டி வந்தது. இங்க வெளிநாட்டில் உள்ள கீழ்மட்டங்கள் கேபியோட சேர்ந்து
1: மற்றது அவர்கள் வந்து தாங்கள் தான் புலிகளை பார்க்கின்ற பாதுகாக்கிறவர்கள் இப்ப சங்கீத பிரச்சனைக்கு ஜேவிபி எம்பிகள் இளங்குமரன் ராஜீவனாக்கள் எல்லாம் வந்து குரல் கொடுக்கிறார்கள் வந்து தாங்கள் தான் அதுகளை இனி இவர்களுக்கு பாதுகாவலர்கள்ன்ற ரீதியில ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கும் இதுகளை பாவிக்கிறார்கள். இப்ப எனக்கு சரியான முழு விவரம் தெரியல. அவர் வந்து இதுல இந்த காலகட்டத்தில் வந்து புலிகளை திருப்பி மீளுருவாக்கம் செய்யறதுக்காக பாட்டு எழுதியிருப்பார்கள் தமிழ் மக்கள் ஒரு எழுச்சி பாடல் என்று சொல்லி சொன்ன
0: அந்த நேரத்தில் உள்ளவர்களுடைய உணர்வோடு கலந்தபடியும் அவர்கள் வந்து இப்படியான இதை வந்து மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்தி கொண்டுதான் இருப்பாரு. யாராலும் தடுக்க முடியாத தங்களை அறியாமல் அது வந்துவிடும்.
1: அப்ப அதை அதை வந்து இதற்கு பிறகு இப்ப குரல் கொடுக்கிறவர்களாக இவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இதை தொடர்ந்து உள்ளுக்கு வச்சிருக்கிறார், எப்படியும் இது விடுதலையாகத்தான் என்ன விடுவிக்கத்தான் வேணும், அந்த ரீதியில வந்து தண்டைகள் அதனுடைய பலாபலன்களை வந்து நாங்கள் தான் உங்களை இந்த பாதுகாவலன்ற இளைஞர்களை இதுகளை இந்த உணர்வுள்ளவர்களை வந்து தங்கள் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான அதைத்தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த ரீதியில வந்து தங்களுடைய அரசியலை செய்கிறதுக்கான வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
0: சுரேசலையனுடைய விடயத்துக்கு வருவோம். தங்களுடைய காத்திருக்கிறார் சுரேசலை அவர்களுடைய கைது. சுரேசலை என்பவர் கேபிஆருக்கு மிக மிக நெருக்கமானவர், மலேசியாவில் இருக்கைக்குள்ளேயே அவர்கள் அடிக்கடி சந்தித்திருக்கிறார். இப்ப இப்பதான் எல்லாம் தெரிய வருகிறது. அப்ப அவரே அங்கு அந்த நேரத்தில் மைந்த ஆக்களுக்கு பேரெடுக்கிறதுக்காண்டி அவரை கைது செய்து கொண்டு வந்துட்டோம் என்று சிங்கள மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்படுத்துவதற்காக அவரை கூட்டிக் கொண்டு வந்து அவரை அப்படி எல்லோருக்குமே தெரிந்தது கேபிஆர் என்னென்ன செய்தாரண்டு. அப்ப அவரை சிறைச்சாலையில் அடைக்காமல் அவருக்கு இப்படியான ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சுரேசலை. அவரை கைது செய்து கொண்டு வந்தா சிறைச்சாலையை கொண்டு போவார்களா, ஜனாதிபதி வீட்டுக்கு கொண்டு போவார்களா?
1: இவர் கேபி வந்து இவர்களோட ஒரு ஒரு என்ன கூட்டு இல்லதானே,
0: அது முதல்லே அது போராட்டம் நடந்த காலகட்டத்திலேயே திட்டமிட்ட ரீதியில வெளிநாட்டிலே எங்களை பயங்கரவாதிகளை ஆக்குறதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து கொடுத்தது அவர் தான்.
1: கப்பல்கள் அதுகள் எல்லாம் வந்ததுகள் இதுகள் அதுகள் நியாயமான அளவுக்கு வந்து பெரும் பெருந்தொகையான புலிகள் என்ற சொத்துக்களை வந்து கையளிச்சா அவரை வரவேற்பாங்கல்ல?
0: இல்லை, அவர் முதலே அவர்களோட நெருங்கின இப்பவும் வந்து இங்க வெளிநாட்டுல வந்து கேபிஎட்ட கையாக்கள்ன்ற கையில தான் இந்த விடயங்கள் இப்பவும் அவர்களால தான் கையாளப்படுகிறது. கேபிஎட்ட கையாளாக இருந்தவர்கள் தான், விளையாட்டு போட்டி நடத்துறதுல இருந்து அவர் கேபிஎட்ட கையாளாக இருந்தவர்கள் தான் இப்பவும் தமிழர்களுடைய உணர்வாளர்களாக போற்றப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என்றா இப்பவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு.
1: இதுல இலங்கையில வந்து இந்த இந்த இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் மற்றது இந்த உலகளாவிய ரீதியில நடக்கிற பொருளாதார பிரச்சனைகள் இதுகள் என்றதுகள்ல இருந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து தடுமாறுதான். அதனுடைய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிமாரி எல்லாரும் வந்து வருமானத்தை தேடுற ஆக்களாக ஒரு கோஷ்டி மாறிட்டுது. அதனுடைய அந்த நிலைமையில வந்து போய்கொண்டிருக்கிறதுன்றேக்குள்ள வந்து இது எவ்வளவு காலத்துக்கு
0: சிறைசலையை இவ்வளவு நாள் கைது செய்து அவர் இன்னும் குற்றவாளியாக நீதிமன்றத்துல கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள்.
1: உங்களுடைய
0: செய்தியில தானே துணைவியர் இன்றைக்கு அவருக்கு இப்ப சற்று முன்னர் வந்து அவரை மருத்துவமனையை கொண்டு சென்று விட்டார்கள். அரசாங்கம் வந்து பயப்படுகிறது. இப்ப ரணில் விக்ரமசிங்கா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்குகின்றார்கள்.
1: இது அவர் கைதல்லி அவர்கள் முதல் சொன்ன மாதிரி இது அந்த காலத்துக்கு காலம் வந்து தங்களை ஒரு ஹீரோவாக இல்ல தாங்கள் தான் இதுகளை செய்யறோம் என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு காட்டுறதுக்கு இந்த பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கான முயற்சிகளாகத்தான் இதை செய்து கொண்டிருக்க இது எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கும். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா இவைகளை சரியா பயன்படுத்தக்கூடிய ரீதியில வந்து தமிழ் சமூகத்தினுடைய தலைமைத்துவம் இருக்கா இல்ல தமிழ் சமூகம் அதுக்கு பக்குவப்பட்டிருக்கா, அதை பக்குவப்படுத்துறது யாரு, இதை வந்து சரியான முறையில முன்னெடுத்து செல்லுகிறதுக்கு இந்த இலங்கையில் இருக்கிற மீண்டும் ஒரு இந்த அறகலை போராட்டம் மாதிரி மீண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்திலே இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் வந்து கிளந்தளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நிலைமையில வந்து எப்படி அதை இதன்றதா, அல்லது மீண்டும் வந்து இவர்கள் இந்த இந்த என்ன கடந்த கால இப்ப சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் அல்லது இந்த கொள்ளை அடிச்சவங்கன்ற ரீதியில வந்து இந்த சஜித் இந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த என்ன கடந்த அரச மக்களை ஏமாற்றினவர்களோட மீண்டும் கூட்டி சேர்ந்து ஒரு அரசியலை செய்ய போகிறார்கள் கேள்விகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு தங்கள் ஐயா என்ன சொல்றாரு ரெண்டு பாப்போம்.
0: அந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு வந்து வெகுசன ரீதியாக விழிப்புணர்வு இருக்கிறதா, இதுக்கு நாங்கள் போராட வேணும் அனைவரும் ஒன்றுபட்டு தான் எல்லாரும்
1: அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அதைத்தான் நான் அடுத்த முறை அவர்களை கொண்டு ஒரு போக வேண்டிய தேவை இருக்குது இவர்களுக்கு முன்னாலே, அல்லது அப்படி இல்லாவிட்டா அவர்களை இங்க 70 ஆர்ப்பாட்டத்தை செய்தோம்
0: அல்லது தொடர்ச்சியா செய்தாத்தான் அதுக்கு ஒரு முடிவு வேற என்னண்டா தூதுராலயம் அறிவிக்கும். இங்குள்ள மக்கள் குழம்புகின்றார்கள், ஆகவே உங்க தமிழகத்தில இருந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க முற்படும்.
1: இல்ல, அதாவது எந்த அரசியல்வாதியும் வந்து இது ஒரு கச்சரிவை எடுத்து கொடுத்தாலும் இந்த பிரச்சனை கச்சரிவை எங்களுடைய ஒரு கடற்கரைக்கு வர்றதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி என்று சொல்லி சொன்னால் அதை தடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை சம்பந்தமாக அதை பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு அதுகளுக்கான சரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேணும். ரெண்டாவது அது இந்த மீனவ மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஊடாக அந்த செய்திகளை வந்து சொல்ல பண்ண வேணும். இப்ப இது ஒரு சீரியஸான பிரச்சனையா இருக்குதுன்ற ரீதியில வந்து அதை உணர்த்த வேணும். அங்க உள்ள மீனவர்களுக்கு இங்க வாரதுன்னு சொல்லி சொன்னா அவர்கள் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்கள் தானே, பெரிய போட்டுகளை உபயோகிச்சுக்கிற முதலாளிமாருக்காக வேலை செய்கிறவர்கள் தானே. அப்ப அந்த இதை வந்து அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதான நிலைமைகளை அல்லது இப்படி போனா ஒரு பிரச்சனை தான்ன்ற ரீதியில வந்து
0: தமிழகத்துல வந்து ஒரு தடவை வந்து அவரும் கேபிஜிட்ட கையாள இருந்தவர் தான், அவரை சந்திச்சிருந்த போது அவர் என்ன வாதாடுறாருண்டா, கிட்டத்தட்ட போராட்டத்தால இங்க தப்பி வந்த 1200-1300 மேற்பட்ட குடும்பங்களுக்கு தாங்கள் தான் இந்த போட்டை அனுப்புறோம், அதுல வந்து பிடிபடுறது வந்து 1-2 இருக்கும், மிச்சம் எல்லாம் தாங்கள் கையூட்டு கொடுத்து அந்த பணத்துல தான் இந்த குடும்பத்தை தாங்கள் பார்க்கக்கூடியதா வாதாடினார் ஒருவர். தங்கடைய ஆளும் வந்து அதுக்குள்ள இருப்பார், அவருக்கு தான் பாதைகள் தெரியும். நம்புறது நம்பாமல் இருக்கிறதுண்டா தானே தெரியாமல் இருக்கு.
1: போஷிக்கிறார்கள் 1200 எல்லாம் தாங்கள் செய்கிறோம் என்று எல்லாம் வந்து தங்களின் கொள்ளை அடிக்கிறதுக்கு இங்க வந்து
0: நல்ல வசதியா தான் வாழ்றாரு.
1: கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா
0: உங்களோட ஜெர்மனியில இருந்து அங்க போய் இருக்கிறவர் தான் இதை நடத்துறேன் சொல்லி நேரடியாக சேலஞ்ச் பண்றார். இந்த போட் வந்து தங்கட கட்டுப்பாடு கூடான் இருக்கு, அதுக்கு நேவியோட வந்து நேவி வந்து பிடிக்கிறதுக்கு 1-2 தான் பிடிப்பார்கள், மிச்சம் எல்லாம் போய் வர மாட்டேன் சார். அப்படி உண்மையிலேயே மற்றவர் 1-2 தான் பிடிபடுறது பெருமளவில் வந்து போகுதா? விஷயம் தெரியாது, இது வந்து 1300-1400 குடும்பத்தை பாதுகாக்கிறேன்டா, எங்களுக்கு வேற வழி இல்ல, அது எங்கட கடலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம், இவன் தமிழ்நாட்டுக்காரன நாங்கள் சும்மா கூலிக்கு தான் வச்சிருக்கிறோம் மாதிரி கதை சொல்றேன்.
1: பச்சப்போய் அங்க வந்து இவர்கள் வந்து தனது வருமானத்தை தர்றது மற்ற நேவிக்காரர் வந்து பெரிய இந்த நேவி வந்து அவங்களுக்கு தாங்க இது டீசல்கள் விற்கிறது பக்கம் எல்லாம் செய்யறாங்க அங்க வரவங்களுக்கு. பிறகு அப்படி செய்து கொண்டிருக்கிறவங்க வந்து கைவிட்டு போறாங்க
0: சொல்றாரு. அதை கனவு காட்டுறதுக்கு தான் 1-2 பிடிபடும் தங்கட, மற்றபடி அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது
1: என்றால் அவ்வளவு பேரையும் பிடிக்கலாம். இல்லாட்டி இந்த திட்பா புயல் நேரத்துல வந்து நீங்க பாத்திருப்பீங்கள், வந்து வீடியோக்கள் வந்து அந்த முல்லைத்தீவு கடல்ல வந்து வரிசையாக வந்து நிக்குது, அந்த முல்லைத்தீவு கடற்கரையில இருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளவு கரைக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுல வந்து இந்த ட்ரோலர்கள் அவ்வளவு எத்தின வந்து நின்ற 4-5 ட்ரோலர்கள் வந்து அங்க நிக்கிறத வந்து நாங்க வீடியோக்கள் பார்க்கக்கூடியா இருந்தேன் சொல்லி சொன்னால் நீ என்னச்சா இதெல்லாம் அவங்கள பிடிக்கலாதா, இது எல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? அதனுடைய இது பெரிய ஒரு மாஃபியா நடவடிக்கை தான், அதனால பாதிக்கப்படுகிறது இந்த எங்களுடைய மக்கள், அதோட வருமானம் பலவங்கள அது அது இவ்வளவு பெரிய தொழில் அந்த ரீதியாக வந்து இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் அதுகள் கொழும்புக்கு அதுகள் எல்லாம் இதன்றைக்குள்ள வந்து இவ்வளவு வருமானம் அது எல்லாம் இன்றைக்கு இழக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த கொள்ளையர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். இது வந்து இது என்ன அத்துக்கூறுறார்கள் என்று சொல்லி சொல்றதுன்றதுகள் வந்து பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் இந்தியாவுடைய
0: அங்கிருந்து வர தமிழ்நாட்டு மீனவர்களை பக்கத்தில் உள்ள தங்கட மாநில கடற்கரைக்கு போய் பார்க்க சொல்லுங்க.
1: அதுதான் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. இல்ல நான்
0: பூனவரவில் அடிச்சு எல்லாம் நொறுக்கி இருக்கிறார்கள்.
1: இது எவ்வளவு பெரிய சண்டைகள் நடந்தது. அதனால அப்ப இந்த பிரச்சனையில வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் யாராவது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா பாரம்பரிய மீன்பிடி இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும், பாரம்பரியமாக அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்து வந்தாண்டா நீ ஆந்திராவுக்கு போயிலாம் அல்லது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவும் உண்டா தானே இருந்தா போக வேண்டியானே.
0: உங்களோட இடத்திலேயே போக சொல்லுங்களேன், இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவும் சுற்றி கடல் இருக்குதானே, அவருக்கு அப்ப இப்ப பக்கத்து மாநிலத்துல போய் பிடிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே மீன்வளம் இல்லாமல் போனது கூட இந்த அடாவடித்தனமான மீன்பிடி முறையால தானே தமிழ்நாட்டிலேயே மீன்பிடி மீன் இல்லாமல் போனது.
1: இன்றைய அரசியல் வந்து உலகளாவிய ரீதியிலே ஒரு போக்கிலித்தனமான அரசியலா போயிட்டு அது இன்றைக்கு தெரியும். தடி எடுத்தவன் தண்டல் காரன்ற ரீதியில டிரம்ப் என்ன செய்யுதுன்றது கூடியதா இருக்குது. இதுதான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உலக நாட்டிலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா இதுல ஒன்று நாங்க இருக்கிறோமோ இல்லையோ, மாற்றம் என்பது மாற்ற முடியாதுன்றது வந்து கட்டாயம் ரூபிக்கும் வந்து இந்த இந்த நிலைமைகள் வந்து ஒரு எதிர்காலத்துல. ஆனா அதுக்கு நாங்க அந்த நிலைமை வரும் மட்டுக்கும் நாங்க நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த மாற்றம்ன்றது நிகழும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து
0: அரசியல் தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைகிற மாதிரியான எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தினார்கள். ஒரே முடிவுக்கு வருவது என்ற மாதிரியாக இந்த தீர்வு திட்ட விஷயத்தில் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவதாக எல்லாம் சொல்லி இருந்தார்கள். அது ஒன்றும் இப்ப செய்திகள் காண்றதும் இல்ல, என்ன நடந்த வேண்டும் தெரியல.
1: தேர்தல் ஒன்று அறிவிச்சா அதெல்லாம் துரிதமா நடக்கும்.
0: தேர்தல் இல்லாட்டியே அப்படித்தான் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல், கிராம சபை தேர்தல், நகரசபை தேர்தல், மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை மையப்படுத்தின விடயமாகத்தான் இருக்கிறது.
1: அது அதாவது தேர்தல் ஒன்று வந்தா இதெல்லாம் துரிதமா நடக்கும் மட்டுமே, அதுக்கு புறகாத அப்படியே போயிடும். அது
0: சுதந்திரனுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் செய்யப்படுதா? சுமந்திரனுக்கு எதிராக செய்யப்படுற பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா ஸ்ரீதரன் தரப்பினரால?
1: அதுல நான் ஓரளவுக்கு மற்றவர்கள் பலவீனப்பட்டு கொண்டு போகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். சுமந்திரன் இந்த இனி போனா அவருக்கு அவரை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். எனக்கு என்னடா சில என்னுடைய
0: தங்கவில்லையாட்டு சொன்னா அவர் அதுக்கான ஏற்பாடு
1: இது என்னென்று சொல்லி சொன்னா அவரோட பேசினா கொஞ்சம் என்ன மாதிரியும்
0: உங்களை விளங்கப்படுத்துவர்
1: உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அவரோட கதைக்கிறது எனக்கு ஒரு நாங்க இந்த இதுல தானே கதைச்சு நாங்கள் இந்த இதுல பேசினதில் நியாயமா தான் பேசினவர். அதனுடைய இப்ப அப்படிப்பட்டவர்களை வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்து இது இது இதைத்தான் நீங்க செய்ய வேணும், இதை முன்னெடுத்து செல்ல வேணும் என்று சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்குள்ள சுமந்திரன் ஒரு ஆள், அதை மறக்க முடியாது. அதனுடைய அதை எப்படி வலுப்படுத்துறதுன்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேணும். மற்றவர்களுக்கு
0: கொலை செய்யப்பட்ட பெண் விரிவுரையாளருக்காண்டுதான் சுமந்திரன் அவர்கள் வாதாடி இருந்தார். ஆனா அதுக்கு எதிராக அவர் எப்படி இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள், அவர் கொலையாளிகளை பாதுகாக்க முற்படுகிறார். அதுதான் ஆனா அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் தன்னுடைய சட்டத்திறணிகளை வைத்து வாதாடுகிறார்.
1: ஆனா இது அவருக்கு எதிரான பிரச்சாரம், கீழ்த்தரமான பிரச்சாரம் எல்லா விதத்திலும் செய்யறாங்களோ அது செய்யறாங்களோ, ஆனா அதுகள் எல்லாம் கனகாலத்துக்கு நிக்காது. அவருக்கு முக்கியமாக அவர் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிச்சுன்னா கூட வந்து இப்போ ஓரளவுக்கு செய்யற இன்னும் கூட மக்களோட தொடர்புகளை வலுப்படுத்துறது அதுகள்ன்றவர்களை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு வளர்ச்சி அடைவார். அவருக்கு வயதும் இருக்குது, அதனுடைய ஒரு நல்ல ஒரு தலைவராக உருவாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்குது, அதை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ் சமூகத்துக்கு இருக்குது. அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போகிறார்கள்ன்றது, அதே நேரத்தில் அங்கே குலநாயகம் ஒரு கதை ஏதாவது கூட்டம் கூடினா அதுக்கு பிறகு வெளியால வந்து கதைக்கிற கதைகள் ஆயிடுது.
0: தங்கவில்லையாட்டு ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? அவருடைய கருத்தை கேட்டு ஏதாவது
1: இல்ல இல்ல அவர் கடைசியா நான் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம். இந்த
0: தங்கவில்லையா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது நித்யா ஆயிட்டீங்களா? சரியா
3: தலையினுடைய அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது திருக்குறள் ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வருது. பிறக்கின்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமை வரும்.
0: முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். சிறையில வச்செல்லாம் செய்தார்ன்றது சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்டா தெரியும்.
3: அவற்ற பேரை கேட்டாலே பெரிய நடுக்கம் என்ன. அந்த நாடுகள போராளிகள் மத்தியும் சரி, மக்கள் பொதுமக்களுடைய மத்தியும் சரி, அவருடைய பேரை கேட்டாலே பெரிய நடுக்கம். அப்படிப்பட்டு இருந்தவர் இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறேன்.
0: எனக்கு கண்ணீர் விட்டு அழுகிறார்.
3: எலி
0: வருதாம்
3: உருப்பட்டு பெரிய பெரிய பெரிதமாக்குறது. அதுல ஆனால் அவரை சோதிக்க மறக்கக்கூடாது. அது அஞ்சு டாக்டர்ஸ் ஒரு ஒரு பகுதி, மற்றது மற்ற தனியார் வந்து அவருடைய உளவியல், அவருடைய ஒரு பகுதி உடல்நலம், மற்றது வந்து உளவியல் பற்றி யாருக்கு கொடுத்திருக்கிறேன். இவர் சொல்ற மாதிரி அங்க பாரதமான பேச்சு ஒன்றும் இல்லை. அது வந்து சுவையில ஆய அடைச்சாலும் இந்த இந்த சிம்டம்ஸ் இருக்குமா.
0: என்னென்ன அவருக்கு டக்குண்டு சுவைனமா வந்து அவரை இன்றைக்கு இந்த கொழும்பு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள்?
3: மனைவியும் ஒரு கடுதம் வந்து ஐஜிபிக்கு எழுதி இருக்கிறார். தன்னுடைய கடவன் வந்து சிறையில வந்து சித்திரவதை செய்ய போவதாக
0: அவர் வந்து உண்ணாவிரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை திரிவனோட ஒப்பிட முற்படுகிறார். அது இல்ல, நீ அங்க இங்கே கொண்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு
3: அங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் வந்து போன 26ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இவர் அரெஸ்ட் பண்ணவங்க. இவரை வந்து இதோட தொடர்பு 1919 ஏப்ரல் 2019 வந்த தாக்குதலோட இவரை 20 தொடர்பு கொடுத்தார்கள். இவருக்கு தெரியும் இந்த தாக்குதலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இவருக்கெல்லாம் தெரியும்.
0: தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான பிரிவினவாதத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார். மற்றது இந்த சஹரான் குழுவினருக்கு ராணுவ ரீதியாக சம்பளம் கொடுத்து வந்திருக்கிறார்.
3: 30-35 பேர் அவருக்கு இவர்கள் சம்பளம் கொடுக்கிறது. இவரே அங்க கொண்டு போவது மட்டக்களப்புக்கு, மட்டக்களப்பு போய் அந்த சகராங்க இவரே சம்பளத்தை கொடுக்கிறது. எப்படி இருக்குது சகராங்கிழப்பு ஒரு பயங்கரவாத இயக்கம் பயங்கர குழுவனு தெரிஞ்சிருந்தும் அவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய ராணுவ புலனாய்வு துறையிலே அவர்களுடைய பேரை போட்டு அவர்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கிறது என்ன என்ன நடந்தது அந்த நேரத்தில்?
0: சில நேரம் அந்த இப்ப இத்தனை வருஷத்துக்கு முதல் இவர் தொடர்பாக நான் தமிழ்நாடு தந்து நீங்க மொழிபெயர்த்திருந்த கடிதமும் இவருடைய இந்த கைதுகளுக்கு ஒரு காரணமா இருக்கும்
3: தானே?
0: நாங்கள் முன்கூட்டியே அதை கிடைச்ச தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தபடியால அங்குள்ள தூதுராலயங்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்து சொல்லி இருப்பார்கள் நினைக்கிறேன்.
3: இப்ப அதே சொல்றேன்னு அந்த சம்பவம் நடந்தாண்டு அதாவது அந்த
0: கண்காணிப்பு அதிகாரிகள் கண்காணித்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர் அடிக்கடி வந்து போறதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.
3: அங்கேயும் அவர் டிப்ளமேட்டிக் போஸ்டிங் அதுதாங்க சேவையில தான் அங்க இருந்தார். சும்மா போய் அங்க இருக்கு இந்த மலேசியாவில. இவர்கள் கூட இந்த பவுனதீவில உங்களுக்கு தெரியும் தண்டு
0: வரலாறு கூடுதலா ஹைதர் அலி அவர்களுக்கு தெரியும். சில பேர் இங்க வெளிநாடுகள்ல இருந்தவர்களை வந்து தன்னுடைய பக்கம் திசை திருப்பி இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒருவருக்கு பிரெஞ்சு அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சார்கள். ஒருவருக்கு வந்து பெருமளவு நிதி கொடுத்திருக்கிறார் எந்த பக்கம் திருப்புறத்துக்காக கொடுத்தது. அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் அதிகாரிமார் வச்சிருக்கிறார்கள்.
3: குழு அது வந்து பயங்கரவாத குழு வந்து சிட்டி எல்லாருக்கும் தெரியும். அதுக்காகத்தான் அது அந்த குழுவுக்கு அரசாங்க செலவில் ராணுவ வேற செலவு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை இவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களே அரசாணியில இருக்கும் அதனுடைய தான் இவ இப்ப அவரை வந்து இந்த இந்த வித்தஞ்சாவை தாக்குதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இறைமதிக்கு உடந்தை
0: வெளிநாட்டுக்கு கொண்டு வந்த இதெல்லாம் வந்து நீங்க பாப்பீர்களானால், அந்த நேரத்துல எங்களோட பெரிய கடும் யுத்தம் நடந்த நேரத்துல சுவிஸ் நாட்டுக்காக தூதுவராக இருந்தவர், அதாவது இலங்கையில சுவிஸ் நாட்டுக்காக இருந்த தூதுவர், அவருக்கு மௌலானாவுடைய தொடர்பினால்தான் அவர் சுவிஸுக்கு அழைத்து வரப்பட்டு, நான் நினைக்கிறேன் அவற்றை ஒழுங்கினால்தான் சேனல் போவிலே அவர் பேசுறதுக்கான ஒழுங்கு செய்திருந்தார். அவர் இப்ப பேர்னில வந்து வெளிவகார அமைச்சில அதிகாரியா இருக்கிறார். அப்ப சஹ்ரா சேனல் போவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டம் ஜெனிவாவில நடத்தப்பட்டது. கைதர்லி அவர்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஏற்பாட்டு நடைபெற்றது. அப்ப போன போது அந்த வெளிவாரத்துறை அமைச்சில இருந்தவர் அப்ப அவர் சொன்னார், தான் அந்த காலத்துல எங்களோட பெரிய யுத்தம் நடந்தது, அந்த நேரத்துல தான் இலங்கையில இருந்தபடியால இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதெல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லி.
3: இவருக்கு வந்து இவர் அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த அந்த பகுதி காரணமாக இவருக்கு சகல விதமான சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு.
0: அவர்கிட்ட திருப்பி ஒரு தரம் கேட்கலாது
3: முக்கியமான. அவர் வந்து பயங்கரவாதிகள் பயங்கரவாதிக்கு திட்டங்களுக்கு வேலை சபைக்கு தெரியும், ஆனா இவர் அதை அனுமதித்திருக்கிறார். காரணம் வந்து இவர் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு
0: கைது செய்த மாதிரி மஹிந்த ராஜபக்சாவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி தானே கொண்டு வந்து சேர்த்தார். அதெல்லாம் கதைச்சு வச்சு போட்டு அந்த எனக்கு ஒரு அளவுக்கு இங்கே தொடர்புகளால தெரியுமே தவிர, பிரான்ஸ் அதிகாரிகள் கண்காணிப்புல என்ன நடக்குது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தபடியினால உங்களோட நாட்டு அவர்களுக்கும் எல்லாம் தெரியும் இங்க என்ன நடக்குது என்ன மாதிரி என்று சொல்லி. அப்ப ஆனா அந்த நேரத்திலே எல்லாரும் என்னண்டு மற்றவர்கள் நினைத்தது, அவரை கைது செய்து ஐயோ அவர் உங்களுக்காக போராடியவரை கொண்டு வந்த மாதிரி தான் பலரையும் நம்ப வைத்தார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியுமா சுரேஷ் சிலையோட அவருக்கு நீண்ட நாள் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது.
3: இவருடைய ஒரு பணி என்னன்னு சொன்னா, இந்த புலனாய்வு துறைக்கு அதிகமா முஸ்லீம்கள் தான் அந்த பணிக்கு சேர்த்துவது.
0: ஆதிக்கத்துக்குள்ள இருக்க விடுவார் சிறைச்சாலையை கொண்டு போகாமல் வச்சே அவர்களை கேள்வி எழுப்பலாம் தானே யாராவது. முன்பாகவே கொத்தபாயாவோட கேபிஆர் தொலைபேசி ஊடாக கதைச்சு வந்திருக்கிறதாக்கான உங்களோட நாட்டு புலனாய்வுத்துறையினர் அதை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை, இவற்ற பிரச்சனையை வச்சு தங்களுக்கு எதிரான ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை தங்க அவைக்குள்ளேயே ஊழல் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகரித்து செல்லுகிற போது இதை வச்சு தங்களுக்கு எதிராக மக்களை திசிருப்ப முற்படுவார்கள் என்ற பயமும் அரசாங்கத்துக்கு இருக்கு.
4: அன்பு உறவுகள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் இடத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் வலம் வர இருக்கின்றது மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
4: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
6: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாது, இங்க போங்க போங்க.
7: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்
8: 11 13 rue Caille 75 000 Paris,
7: விடி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசனில்
8: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
7: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 காட்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறுபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருவரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்பலான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூரின் உலக புகழ்பெற்ற புத்தொழில் நிறுவன சூழலை இலங்கையின் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துறையுடன் இணைக்கும் நோக்கில் பெங்களூர் கொழும்பு தொழில்நுட்ப தொழில்முனைவோர் வழித்தடத்தை நிறுவ பிரதி உயர் ஆணையர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த முன்மொழிவில் ஒரு கூட்டு புத்தாக்க நிதியம் மூலமான ஒத்துழைப்பு, புத்தொழில் நிறுவன பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் நிதி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புத்தாக்கத்தில் கூட்டாண்மைகள் ஆகியவை அடங்கும். கொழும்பு துறைமுகம் மற்றும் கொழும்பு மேற்கு சர்வதேச முனையம் மூலமான வாய்ப்புகள் உட்பட ஒரு பிராந்திய வர்த்தக மற்றும் தளபாட மையமாக இலங்கையின் மூலோபாய நன்மைகளும் வாதங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. கர்நாடகாவைச் சேர்ந்த தளபாட நிறுவனங்கள் கொழும்பை ஒரு சரக்கு மாற்று மையமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதி உயர் ஆணையர் அழைப்பு விடுத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துரையாடல்களை வரவேற்றதோடு பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் கர்நாடகாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்றுக்கொண்டார். பிரதி உயர் ஆணையர் மாண்புமிகு முதலமைச்சரை இலங்கைக்கு வருகை தந்து இருதரப்பு கூட்டாண்மைகளை மேலும் வலுப்படுத்த அழைப்பு விடுத்ததோடு மருந்து பொருட்கள், ஆடை, மின்னணு உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஆகிய துறைகளில் இருக்கின்ற வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்பலான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் கர்நாடக முதலீட்டு குழுவினரை இலங்கைக்கு வருகை தருமாறும் மேலும் அழைப்பு விடுத்திருக்கிறார். உயிர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: நவீன உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களால் மக்களின் ஆரோக்கியம், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் இதன் மூலம் வழங்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்க பட்டமணி தெரிவித்துள்ளார். புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உணவுகள் அல்லது விலங்குகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் அல்லது ஆய்வகங்களுக்கு வெளியே வெளியிடுவதற்கு முன்னர் அவற்றால் சுற்றுச்சூழலுக்கோ அல்லது மனித ஆரோக்கியத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவளைக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காட்சி அளிக்கிறது.
1: 2016 ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தினால் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமல் பாழடைந்த நிலையில் கால்நடைகளின் வாழ்விடமாக இவ்வாறு காட்சி அளிக்கின்றது. குறித்த பயிற்சி நிலையத்தினை முழுமையாக செயற்படுத்தினால் தொழில் வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படும் இளைஞர்கள், உயர்கல்வி வாய்ப்பினை தவறிவிடும் மாணவர்கள், சுய தொழில் முயற்சியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் மூலம் பயனடைவர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த செயற்திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கைவிடப்பட்டது.
2: மையமானது ஆரம்பிக்கப்பட்டால் இங்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், கிராம யுவதிகளும் பயனடையக்கூடியதாக இருக்கும். இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் இதில் ஆடுகள் மாடுகள் மேய்ந்து காடுகள் விளைந்து காணப்படுகின்றன. இதை செய்து தந்தார்கள் என்றால் இங்கே பகுதியில் உள்ள சவளக்கடை, சொறிக்கல் முனை, வீரமுனை, பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாரும், மக்கள் இந்த இளைஞர்கள், யுவதிகள்
3: அனைவரும் பயன்பெறலாம்.
1: அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட சவுளக்கடை பகுதி மக்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா?
0: தொடர்ந்து சீத்தவாகபுர காவல்துறை பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு மே மாதத்துக்காக வழங்கப்பட வேண்டிய உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் வங்கி தவறுதல் காரணமாக இருமுறை கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியூடாக இந்த கொடுப்பனவுகளை உத்தியோகத்தர்களின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பும் போது இந்த தவறு நேர்ந்துள்ளது தெரிய வருகிறது. இதனை அடுத்து சீதாவகபுர காவல்துறை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு எழுத்துப்பூர்வமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் தமக்குரிய ஒரு மாத கொடுப்பனவை மாத்திரம் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறும் மேலதிகமாக வந்துள்ள தொகையை கணக்கிலே வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். இவ்வாறு கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள மேலதிக தொகையானது வங்கியினால் மீண்டும் அறவிடப்படும் என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடியொன்றில் இழக்கப்பட்டிருக்கின்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீளப் பெற்றுக் கொள்ள வாய்ப்பில்லை என்றும் அந்த சுமையை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார். தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியொன்றிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய வங்கி, திரை செய்தி, முதன்மை செயலாளர் மற்றும் ஆளுநர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் எமது குழுவில் முன்னிலையாகி அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த அறிக்கை தொடர்பில் நாம் கலந்துரையாடிய போது பல சிக்கல்களும் குறைபாடுகளும் வெளிச்சத்துக்கு வந்தன. இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பது குறித்து இருவேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மத்திய வங்கி இதற்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்து அறிக்கையில் காணப்பட்ட போதிலும் மத்திய வங்கி அது குறித்து வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எமக்கு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அவர்களுக்கு இந்த அறிக்கை கிடைக்க பெற்றிருக்காததால் அதனை நாம் இன்று அவர்களிடம் கையளித்தோம். இதுகுறித்த தங்களது பதில் அறிக்கையை ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிப்பதாக அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் மின்னஞ்சல் ஊடாகவே பரிமாறப்பட்டுள்ளன. கடந்த 5 வருடங்களாக எந்தவித தொழில்நுட்ப ஆதரவும் இல்லாத காலாவதியான மின்னஞ்சல் சேவையகம் ஒன்றையே இவர்கள் இதற்காக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது அங்கு தெளிவாகிறது. சைபர் பாதுகாப்பு இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் முதன்மையான நிறுவனம் ஒன்று எவ்வாறு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு மின்னஞ்சல் சேவையகத்தை பயன்படுத்தியது என்பது பெரியதொரு கேள்வியாக எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவத்தில் ஏதேனும் மோசடி நடந்துள்ளதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இது ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் என்பதை எனது ஆரம்ப அறிக்கையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். இங்கு திருட்டு எதுவும் நடக்கவில்லை என்று எவரும் வாதிடவில்லை. திருட்டு நடந்துள்ளது என்பது உறுதியானது. ஆனால் இறுதியில் இந்த நிதியை யார் செலுத்தப் போகின்றார்கள் என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. இதுகுறித்து நான் செயலாளரிடம் கேட்டபோது இந்த பணத்தை மீளப்பெற முடிந்தால் செலுத்த முடியும் என்றும் இல்லையென்றால் எஞ்சிய பகுதிகளை பொதுமக்களை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த பணத்தை இனி எந்த விதத்திலும் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் இல்லை. எனவே ஒரு புதிய பாதையிட்டு அத்திட்டத்தின் ஊடாக இந்த 2.5 மில்லியன் டாலர் நிதியை பொதுமக்களின் வரிப்பணத்தில் இருந்தே செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்படாய்வு திணைக்களமும் காவல்துறையினரும் இணைந்து தடயவியல் தணிக்கை உள்ளிட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இலங்கை 14 இடங்கள் முன்னேறி உலகளவில் 67வது இடத்தை பெற்றிருக்கிறது. நாடுகளின் பாதுகாப்பு நிலை, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த குறியீடு தயாரிக்கப்படுகிறது. உலகளவில் அமைதி தொடர்ந்து 12வது ஆண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உலக அமைதி நிலை 0.7% குறைந்துள்ளது. 163 நாடுகள் உள்ளடக்கப்பட்ட இந்த குறியீட்டில் ஐஸ்லாந்து உலகின் மிகவும் அமைதியான நாடாக முதலிடத்தை பெற்றுள்ளது. நியூசிலாந்து 2வது இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கை 2.3% அமைதி வளர்ச்சியை பதிவு செய்து பூட்டானுக்கு அடுத்தபடியாக 2வது அமைதியான நாடாக திகழ்கிறது. அதேவேளை ஆப்கானிஸ்தான் தெற்காசியாவின் குறைந்த அமைதியை கொண்ட நாடாக பதிவாகி இருப்பதோடு இந்தியா பிராந்திய தரவரிசையில் 5வது இடத்தில் இருக்கிறது. மண்டதீவு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. குருநகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் குருநகர் மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். குருநகர் ஆலய பங்கு தந்தை அவர்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி மலர் தூவி

0: செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் பங்குதாரர்கள் பாரியளவிலான கண்டன போராட்டத்தை எதிர்வரும் 19ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக டெலிகாம் பங்குதாரர்கள் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் ஜி ஆண்ட்ரோ பெரேரா தெரிவித்திருக்கிறார். கடந்த 35 வருடங்களாக நேரடியாக நடத்தப்பட்டு வந்த பங்குதாரர்களின் பொதுக்கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி ஒன்லைன் ஊடாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி திரை செய்தி மற்றும் பங்குச்சந்தை அதிகாரிகளுக்கு கடிதங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதுவரையில் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. மேலும் 70 வயதை கடந்து இவரும் நிர்வாக சபையில் பதவி வைக்க முடியாது. இருந்தாலும் தற்போதைய நிர்வாக சபை 70 வயதை கடந்த நபர்களை பதவியில் அமர்த்த முயற்சிகளை மேற்கொள்கிறது. கடந்த முறையும் இவ்வாறான சூழல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்த போதிலும் அந்த நபர் டெலிகாம் நிறுவனத்தின் துணை நிறுவனம் ஒன்றில் அமர்த்தப்பட்டார். அதேவேளை நிறுவனத்தின் லாபத்தில் 30% பங்குதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டம் பின்பற்றப்படுவதில்லை. நிர்வாக சபைக்கு விருப்பமான முறையில் லாபத்தை கணக்கிட்டு டாலர் கையிருப்பு அதிகரிப்பை காட்டி லாபம் ஈட்டியதாக போலியான ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான மக்கள் பிரச்சனைகளில் தமக்கு ஆதரவாக நின்ற மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகள் தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் இவ்வாறானதொரு நிலை ஏற்படும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை. 10 லட்சத்துக்கு அதிகமாக வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு பாரியளவிலான கண்டன போராட்டத்தை தாங்கள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று ஆள் மாறாட்டம் செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தி பக்தர்களிடம் பணம் பறித்து வந்த கும்பல் ஒன்று தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. பொது சுகாதார பரிசோதகர்களின் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிந்த சில நபர்கள் அந்தாதிபுரம், எப்பாவில, தலாவ மற்றும் தம்பத்கம ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று சோதனையிட்டுள்ளார்கள். அங்கு சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக வர்த்தகர்களிடம் பணத்தையும் கோரியிருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த நபர்கள் அணிந்திருந்த சீருடைகள் வைத்தியசாலையின் மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சீருடைகளை ஒத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சீருடைகளை பயன்படுத்தியே அவர்கள் வர்த்தகர்களை ஏமாற்றியுள்ளார்கள். பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகநபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான விசாரணைகளில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் லஞ்சம் பெற்ற தொடர்புடைய குற்றச்சாட்டில் 32 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
1: வருடத்தின் முதல் 4 மாதங்களில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 51 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் 3349 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட 314 வழக்குகள் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து 2000 ஆம் ஆண்டின் 56வது இலக்க நிதி குத்தகை சட்டத்தின் திருத்தப்பட்டவாறு கீழ்பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகை நிறுவனமான கோஆபரேட்டிவ் லீசிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கண்காணிப்பு திணைக்கழகத்தின் படிப்பாளரினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு முரணாக செயற்பட்டமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கண்காணிப்பு கழகத்தினால் வெளியிடப்பட்ட 2010ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க நிதி குத்தகை அறிக்கையிடல் தேவைகள் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய செயற்பட அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக தவறியிருக்கிறது. மேலும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களை ஒன்றிணைப்பதற்கான மத்திய வங்கியின் பிரதான திட்டத்தின் கீழ் நிவர்த்திக்கப்பட வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த நிறுவனம் தவறிவிட்டது. இதற்காக பலமுறை அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் திட்டத்துக்கு இணங்க எந்தவித திருப்திகரமான முன்னேற்றத்தையும் நிறுவனம் காண்பிக்கவில்லை. குறிப்பாக தனது வணிக நடவடிக்கைகளில் ஸ்திரத்தன்மையை

0: உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறை சாத்தியமான திட்டம் எதனையும் சமர்ப்பிக்க அந்த நிறுவனம் தவறிவிட்டது. இதன் அடிப்படையில் நிதி குத்தகை சட்டத்தின் 9(1)(f) பிரிவின் விதிகளுக்கு அமைவாக கோஆபரேட்டிவ் லீசிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்த பதிவு சான்றிதழ் 10/6/2026 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அந்த நிறுவனம் புதிய நிதி குத்தகை வணிக நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ரத்து செய்யப்பட்ட தியதிக்கு முன்னர் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வணிக உடன்படிக்கைகளை மாத்திரம் தொடர முடியும் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்துக்காக திருமதி சசி வீரவன்சாவுக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதியரசர் மஞ்சுள திலகரண்ண இந்த விவகாரத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன் சாவுக்கு கடந்த 2022 கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 2 வருட கடுளிய சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டுவிட்டது. கடற்கடையில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியாற்றியதாக கூறப்படும் யோசித ராஜபக்ச சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய கடற்படை பயிற்சிக்கு எவ்வாறு பங்கேற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் 16ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். 2006 டிசம்பர் 14ஆம் தேதி கடற்படையில் இணைந்து கொண்ட யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவை குறித்த விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட போது சமர்ப்பித்த கல்வி தகுதிகள் மற்றும் கடற்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு பயிற்சி பாடநெறிகள் ஆகியவை சட்டத்துக்கு முரணாக இடம்பெற்றதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகளை ஆணைக்குழு தற்போது ஆரம்பித்துள்ளது. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றில் சமர்ப்பித்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று கொழும்பு கோட்ட நீதவான் பசன் அமரசேன நேற்று அறிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்படைப்பு தடைக்கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு நீதவான் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு படியகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக 15,000 டிஷர்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் குற்றப்படைப்பு தடைக்கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கின் முதலாவது சந்தேகநபரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுக்குமாறு குற்றப்படைப்பு தடைக்கழகத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதவான் சுட்டிக்காட்டினார். மாறாக தேவை என்றால் சர்வதேச பிடியாணியை பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு படியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜஃபர் என்பவரை இதுவரும் 17ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வழக்கின் 2வது சந்தேக நபரான அந்த பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்பர் குணவர்த்தனா என்பவரை தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்படைகளில் செல்வதற்கும் நீதவான் அனுமதி வழங்கினார். இந்த சந்தேகநபர்களுக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். தெற்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஷான் விஜயலால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு தென் மாகாண சபை உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மாகாணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டர் சங்கங்களுக்கு நாற்காலிகளை விநியோகிப்பதற்காக 16.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே முன்னாள் முதலமைச்சர் நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை தென் மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் பிரத்துவப்படுத்தும் 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்ததன் ஊடாக அரசாங்கத்துக்கு இழப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கப்பிய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் சுரேஷ் அலைக்காக பௌத்த துறவிகளாகிய தாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மாநாயக தேரர்களை சந்தித்து நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழல் குறித்த விசேட கடிதம் ஒன்றை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். நாம் முஸ்லிம் சமூகத்தை நேசிக்கிறோம், ஆனால் முஸ்லிம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம். ஒரு பௌத்த துறவி என்ற ரீதியில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலைக்காக இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் ஒரு முஸ்லிம் என்பதற்காக அவரை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் நாட்டின் பாதுகாப்பை பேண வேண்டும் என்பதே அவரது இறுதி நோக்கமாக இருந்தது. அதனை நாம் மதிக்க வேண்டும். எவராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தை வைத்துக் கொண்டு அதன் உண்மை பின்னணியை மூடி மறைப்பதற்காக பல்வேறு அரசியல் தரப்பினரும் ஒரு பாக்ஸிங் போட்டி போல இரு பிரிவாக பிரிந்து அரசியல் செய்வதாகவும் இந்த அரசியல் மயமாக்கல் நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இவ்வாறான அரசியல் சதிவலைகளுக்குள் சிக்கி நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் தள்ளிவிடக் கூடாது என்று இனவாதியாக அறியப்படுகின்ற ஞானசார தேரர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தனது பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போதே சிறப்பு உரிமைமுறல் பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றிய போதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்துக்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் தனக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரபூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது சிலர் போராடுகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா பாராளுமன்றத்துக்கு நேற்று தெரிவித்தார். 2019 பின் கோத்தபா ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. 21/4/2019 அன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் 23/4/2019 அன்று தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கோத்தபா ராஜபக்ச அறிவித்தார். இந்த தாக்குதலின் பின்னர் நாட்டின் சுற்றுலாத்துறை மற்றும் சேவை கைத்தொழில் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தன. நாட்டின் பொருளாதார பாதிப்புக்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாகும். கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட அதே வேளையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புணர்வுகள் அன்று தோற்றுவிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் தான் 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. சுரேசலையின் நாடகம் தற்போது அரங்கேற்றப்படுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இந்த நபர் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் சுரேசலைக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் ஒரு நாடாக நாம் வெட்கப்பட வேண்டும், என்ன போராட்டம் என்று கூறிக்கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர்கள் மறைமுகமாக இடையூறு விளைவிக்கிறார்கள். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் விசாரணைகளை நாம் இடைநிறுத்த மாட்டோம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் சென்றபோது அவர் தனது பரிவாரங்களுடன் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்சாக்களும் ரணில் விக்ரமசிங்காவும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களுடன் செல்கிறார்கள். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படவே அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். தற்போது விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. கோத்தபா ராஜபக்சாவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரை ஆரோக்கியமாக இருந்த சுரேசலை பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் திடீரென நோயாளியாகிவிட்டார். தற்போது பல போலியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார். வங்குரோத்தின்லே அடைந்த அரசியல்வாதிகளும் அவருக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். என்னதான் இவர்கள் செய்தாலும் உண்மைகள் விரைவில் வெளிவரப்போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் மக்களின் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட சகல குற்றச்செயல்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும், இதன்படி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். கடந்த காலங்களில் சில சர்ச்சைக்குரிய மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் ஒன்று தினேஷ் ஷப்டரின் மரணம் தொடர்பானது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட போதிலும் அது இதுவரையில் உறுதியாகவில்லை. அத்துடன் டொரிண்டன் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் ரஜ ஜேவிராவின் மரணம் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுகின்றன. இந்த மரணம் தற்போது சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நினைவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றோம். இதனால் அவர்கள் குழப்பமடைந்திருக்கலாம். எவ்வாறாயினும் இவர்களின் குழப்பங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மட்டுமல்லாது நாட்டில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது மற்றும் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என பல சம்பவங்கள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் பட்டியலிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானி வெளியிடப்படவோ கிடையாது. 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பல தசாப்தங்களாக மனித உரிமை மீறல்களுக்கும் தன்னிச்சையான கைதுகளுக்கும் வழிவகுத்துள்ளதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்தை வெறும் திருத்தங்களுக்கு உட்படுத்துவதோ அல்லது புதிய பெயரில் மாற்றுவதோ தீர்வாகாது. நாட்டில் நல்லிணக்கம், நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் ஜனநாயக ஆட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான அரசியல் உறுதிப்பாட்டை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இது குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் இடம்பெற்று அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடுகளை கடந்து இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கையை விடுத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீறி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனர் சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தில் இலங்கை கையெழுத்திட்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது சுரேஷ் சலே நீதிமன்ற உத்தரவின்றி வெறும் தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மாத்திரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தடுப்பு காவலில் சலைக்கு கடுமையான சித்திரவதைகள் மற்றும் மனிதாயமான மற்ற முறையிலான நடத்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் மனநீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் ஆந்திரகுமார திசநாயக்கா இது குறித்து மௌனம் காப்பது அவர் சர்வதேச உடன்படிக்கைகளை மீறுவதாகவே அமையும் என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றம் சாட்டினார். இந்த கொடூரமான சித்திரவதைகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஜனாதிபதி முதல் குற்றப்படாத திணைக்கழகத்தின் கீழ்நிலை அதிகாரிகள் வரை அனைவரும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். மேலிடத்திலிருந்து வரும் உத்தரவுகளை கண்மூடித்தனமாக நிறைவேற்ற வேண்டாம் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட மனோஜ் கமகே, அவ்வாறு செய்பவர்கள் ஒரு நாள் பாதிக்கப்பட்ட சலையை விடவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். சலையை தடுத்து வைத்துள்ள பிரிவில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இந்த சித்திரவதை சம்பவங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களிடம் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதுதொடர்பாக திணைக்களம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த போலி எண்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என்று போலியாக கூறி தகவல்களை திரட்டுகிறார்கள். இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரச லட்சணியை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியையும் உருவாக்கியுள்ளார்கள். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என்று கூறி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை அவர்கள் சேகரிக்கிறார்கள். ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோக இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போலி இணையதள முகவரியூடாக எந்தவித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என்று திணைக்களம் மக்களை கேட்டிருக்கிறது. தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான எந்தொரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. விரகிர பகுதியில் 5.24 கிலோ கிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 42 வயதுடைய சந்த நபர் ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை விடுத்த அறிக்கையின்படி மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விரகிர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன் போது சந்த நபரிடமிருந்து 5.24 கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 1.80 கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 42 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரும் காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் குவைத் பிரஜை, ஒருவர் இந்தியர், 3 பேர் இலங்கையர்கள் மற்றும் குடியுரிமையற்ற 2 அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக நடவடிக்கையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப்பொருட்கள் மற்றும் விசாரணைக்கு உதவும் முக்கிய ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். குவைத்தில் அண்மை காலமாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புகளை ஒழிக்கும் நோக்கில் தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொருளஸ் தமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெறுகர பகுதியில் பெருமளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்தம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிப்போ வீதி புகர்ந்த குறுக்கு வீதியில் நேற்று மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்று புரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மருதானையில் இருந்து ஹிக்கடுவை நோக்கி பயணித்த புரதத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கரபகல பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். புரதம் வருவதை உணர்த்தும் வகையில் சமைக்க விளக்குகள் ஒளிரவிடப்பட்டிருந்த நிலையிலும் முச்சக்கர வண்டி சாரதி அதனை பொருட்படுத்தாமல் பாதுகாப்பற்ற முறையில் புயர்ந்த குறுக்கு வழியை கடக்க முயன்றதே இந்த விபத்துக்கான காரணம் என்று ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 11 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடற்படை வீரர்கள் ஒன்றிணைந்து நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட ஏனைய 5 சிறுவர்களை மீட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் ஏனைய 3 சிகிச்சைக்காக லேடி ரிட்வே வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவரான மாளிகாவத்தியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட மாளிகாவத்தியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவேல பகுதியில் நேற்று நபரொருவர் தனது மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட படிவேல பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய பெண்ணே இறந்திருப்பது தெரிய வருகிறது. கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு முட்டியதில் கணவனால் தாக்கப்பட்டதில் அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக பிங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவரும் உயிரிழந்து போனார். உயிரிழந்த சந்தேக நபர் படிவல பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இருவரது சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக குளியாப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் எல்நினோ காலநிலை மற்றும் காரணமாக இலங்கையின் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மேலதிக செயலாளர் கேஜிபி தர்மதிலக்க இந்த முறை எதிர்பார்க்கப்படும் எல்நினோ நிலைமை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்தார். இந்த நோயின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பிரதான நீர்நிலைகள் வற்றி போகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே தயாராக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அவசர காலங்களில் குடிநீர் விநியோகத்துக்காக தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்திடம் உள்ள நீர் விநியோக வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. அத்துடன் நாங்கள் இதற்கு முன்னர் இப்படியதொரு எல்நினோ நிலைமையை கேள்விப்பட்டதில்லை. இதற்காக நாம் பெருமளவில் தயாராக வேண்டியிருக்கும். பொதுவாக மழைக்காலத்தில் தேசிய அழுத்த முகாமைத்துவ சேவை மையத்தின் ஒரு மாதத்துக்கு நாடு முழுவதற்கும் எம்மால் நீர் விநியோகம் செய்ய முடியும். ஆனால் இந்த எல்நினோ நிலைமை ஏற்பட்டால் பெருமளவில் நீரை விநியோகிப்பதற்கு தற்போதுள்ள நீர் விநியோக வாகனங்கள் போதுமானதாக இருக்காது. நீர்நிலைகள் முற்றாக வற்றி போகக்கூடும் என்பதால் நீரை பெற்றுக் கொள்வதற்கு கூட ஆதாரங்கள் இல்லாமல் போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் கடல் நீரை சுத்திகரித்து விநியோகிப்பது குறித்து நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையில் விவசாயிகளை நீரை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துமாறு விவசாய திணைக்களம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது.
1: இதற்குமே குறுகிய கால அறுவடை கொண்ட பயிர்களை பயிரிடுமாறு விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜே விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நீரை சேமிக்கும் நடவடிக்கைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எல்நினோ நிலைமை 7 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும் சாத்தியம் உள்ளதால் எதிர்வரும் பெரும்போக அறுவடை நிறைவடைந்த உடனேயே நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தை கொண்டு மண்ணை சரி செய்து அடுத்த போகத்திற்கு தயாரானால் நீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சிறுபோக பயிர் செய்கை தொடர்பில் அவசியமற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய திணைக்களம் என்ற வகையில் விவசாயிகளுக்கான ஆலோசனை கோவையை தயாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள நீர்த்தேக்கங்களிலும் போதுமான அளவு நீர் உள்ளதால் சிக்கல் ஏற்படாது எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜே தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது.
1: குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகம் மழத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மழைத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாளாவிய ரீதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது.
1: பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைத்து வருகின்றமைக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடனும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களில் உள்ள 50 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குறித்த தகவல்களை இந்த கணக்கெடுப்பின் போது கண்டறிந்து அவர்களை தனி இடங்களில் தங்க வைப்பதற்கான ஒரு முறையை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுந்து தெரிவித்தார். இதுவரை கிடைத்த தகவல்களுக்கு அமைய 300க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் இறுதி வரைவு குறித்து பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் இணக்கப்பாட்டுடன் எதிர்காலத்தில் வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான மதிப்பீட்டாளர்கள் தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதற்கமைய கடந்த 9ஆம் தேதி முதல் விண்ணப்பம் கோரல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 22ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக விண்ணப்பிக்க விரும்புவோர் இணையதள முகவரியூடாக இணையவழியில் மாத்திரம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் மாலை ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு காலை ஆலயத்தில் விசேட அபிஷேக பூசைகள் நடத்தப்பட்டு மூலஸ்தானத்தில் வீற்றுள்ள முருகப்பெருமானுக்கு அந்தன சிவாச்சாரியார்களால் 1008 சங்கங்களால் ஆனந்த அபிஷேகமும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வசந்த மண்டல பூசை இடம்பெற்று ஆறுமுகசுவாமி வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். நயினாதீவு அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும் அவற்றினை தவிர வேறு படகுகளை பக்தர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர்காப்பாங்கி அணிவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழா எதிர்வரும் 15 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 நாட்கள் மகோத்சவ திருவிழாக்கள் நடைபெற இருக்கிற நிலையில் அது தொடர்பான முன்னாய்த்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் முதல் 10 நாள் வரை 25 போலீஸ் உத்தியோகத்தர்களையும், இறுதி 5 நாட்கள் சப்பரம் தேர் தீர்த்தம் மற்றும் பூங்காவன உற்சவங்கள் வரை மேலும் 50 போலீஸ் உத்தியோகத்தர்களை சேவையில் ஈடுபடுத்துவது என்று குறிகட்டுவானில் முதலில் 10 நாட்கள் வரை 5 பேரும், இறுதி 5 நாட்களில் மேலும் 10 பேரும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்காக 42 தனியார் படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதனை வணிக கப்பல் துறை செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலர் தலைமையிலான குழு பரிசீலனை மேற்கொள்வதோடு இந்த 42 படகுகளை தவிர வேறு படகுகளில் பக்தர்களை ஏற்ற முடியாது என்றும், அவ்வாறு வேறு படகுகளில் ஏற்றினால் போலீசாரின் நடவடிக்கைக்கு அது உட்படுத்தப்படும் என்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. படகோட்டிகள் மதுபாவனையில் இருந்தால் படகும் அதனை ஓட்டுநரும் 3 மாதங்களுக்கு அந்த படகினை ஓட்டுவதற்கு தடை விதித்தல் என்றும், இதற்கு படகு உரிமையாளர்கள் சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவு பிரதேசத்தில் ஒலிபெருக்கி மூலம் படகுகளில் பயணிக்கும் போது உயிர்காப்பு அங்கி அணியாது பயணிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், மது போதையில் படகுகள் செலுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும், மக்கள் சமூக பொறுப்புடன் செயற்படுமாறு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5 படகுகளில் பக்தர்கள் உயிர்காப்பாங்கிகள் அணியாது பயணிப்பதாகவும், உயிர்காப்பாங்கிகள் பாவனைக்கு உகந்தவையா என்றும் வேலணை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் போலீஸ் கடற்படை ஆகியோர் இணைந்து பரிசீலனை செய்வதென்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாரணர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வது மற்றும் இறுதி திருவிழாவுக்கு யாழ்ப்பாண மாவட்ட சாரணர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிகட்டுவானிலிருந்து ஆலயம் செல்வதற்கான படகு போக்குவரத்து ஒருவழி கட்டணம் 100 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடற்போக்குவரத்து படகு நயினாதீவிலிருந்து காலை 6 மணிக்கும் குறிகட்டுவானிலிருந்து காலை 6:30 மணிக்கும் போக்குவரத்து சேவை நடைபெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிகட்டுவான் துறைமுகத்தின் உள் நுழைவு வரை வாகனங்கள் தரித்து நிற்பதனை தடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவுக்கு கட்டிடப் பொருட்களை குறிப்பாக கல் மற்றும் மணல் என்பவற்றை எடுத்து செல்வது குறிகட்டுவானிலிருந்து பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் ஏற்றலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாசகம் பெறுவோர் மற்றும் சிறுவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதை கண்காணிப்பதற்கு முதல் 10 திருவிழாக்களுக்கும் 1 நாளுக்கு 3 பேரும், இறுதி 5 திருவிழாக்களுக்கு 6 பேருமாக பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், நன்னடத்தை உத்தியோகத்தர், உளவள துணை உத்தியோகத்தர், கலாச்சார உத்தியோகத்தர் உள்ளடங்கிய வகையில் உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பு கடமையில் ஈடுபடுத்தல் என்றும் நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு சேவை வீதி போக்குவரத்து சேவை கட்டணம் 184 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோவில் கோபுரத்துக்கு முன்பக்கமாக தனியார் கடைகள் பாகசாந்தி நிலையம் அமைப்பதனை தவிர்க்குமாறு பிரதேச சபைக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார தேவை, ஆம்புலன்ஸ் சேவை, இலங்கை செஞ்சிலுவை மற்றும் செஞ்சோன்ஸ் படையினர் சேவை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக நேற்று கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் மாதத்தின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:25. ஐக்கியராஜ்யத்தில் 1:25 தொடர்கின்றது. மதிய பிரதான செய்திகளில் இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். பரிசில் ஆட்சேபலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கின்றார் என்று காங்கிரஸ் ஆடியுள்ளது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கே அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிவிட்டதனால் அவரது அரசியல் செயல்பாடுகளை ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கா உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்த தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு தலைமை பொறியியலாளர் வீடு 15 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசு பேருந்தின் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதன் மூலம் கேரள அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வருடத்திற்கு 800 கோடி நஷ்டம் ஏற்படும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டுக்கிடையே அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த சம்பவத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வரும் ஆண்டுகளில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்ல விடாமல் தடுக்கப்போவதாக இந்தியாவின் நீர்வள அமைச்சர் ஷியார் பட்டில் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, சீனா போன்ற முன்னணி நாடுகள் கூட இந்திய மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகின்றது என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சில இடங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. வடக்கு மேற்கு பகுதிகளில் அனல் காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரம், குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்ததனால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உணவகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து தீ பரவியது. மின்கசிவு காரணமாக டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள நிலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிக அளவு எத்தனால் கலைக்கப்பட்ட பெட்ரோல் மீதான காலால் வரியை இந்தியா நீக்கியுள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 குறைந்து 1,08,000 திகு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 300 ரூபா குறைந்து 13,500 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கு நன்றிகள். வட அயர்லாந்தின் தலைநகர் பெல்பஸ்டில் கலவரம் வெடித்ததனால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்தது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைட், பஹ்ரைன் வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களையும் ஈரான் குறிவைக்கின்றது. ஈரானிய புரட்சி படை அந்த தகவலை தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் கண்காணிப்பு திறன்கள், தொடர்பு அமைப்புகள், ஆகாயப்படை தளங்கள் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த ஏதும் இல்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மியான்மரில் யாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் மிக பெரிய நகரமான ஜோகன்ஸ் பார்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதல் நடத்தியிருப்பதாய் குற்றம் சாட்டியிருக்கின்றது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டைவான் ஷிங்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 பேர் இறந்துள்ளார்கள். சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை நடந்தது. 65 வயது ஆடவரும் 58 வயது பெண்ணும் இறந்து அனர். மேலும் 2 பேர் காயமுற்றுள்ளார்கள். இந்தோனேஷியாவில் மாமியாரை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான பயணிகள் அவசர நிலையில் வெளியேறும் பைகளை எடுத்து செல்லக்கூடாது என்று அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. 1949 ஆண்டின் இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு A1 பொம்மைகள் விற்கப்படுகின்றது. உள்ளங்கை அளவில் இருக்கும் புஷோசா பொம்மைகளிடம் பல திறமைகள் உள்ளன. சிறுவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. தொடரும் விளையாட்டு செய்திகள். T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. நைட் கிளப்பில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர்கள் பென் ஸ்டோக்ஸ் கார்லஸ் அட்கின்சன் இருவரும் அதிரடியாக இணைக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னர ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலேயே தோற்று நேற்று வெளியேறியுள்ளார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் ஷெரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முறை முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் களம் கண்ட முதல் ஆட்டத்தில் வெற்றியடைந்துள்ளார். கால்பந்து சங்கங்கள் சர்வதேச சம்மேளனத்தின் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகின்றது. அடுத்தடுத்த நாள்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கின்றது. அமெரிக்காவில் லோஞ்சேஞ்சர் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்கா ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக டாய்டர்ஸ் கூறுகின்றது. ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். ஈரானிய கால்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கான சனை வழங்குகின்றார்கள் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் அனுசரண நிகழ்ச்சியில் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 383 ரூபா 19%, இந்தியாவில் 110 ரூபா 44%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332 ரூபா 1%, இந்தியாவில் 95 ரூபா 63 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415 ரூபா 53%, இந்தியாவில் 119 ரூபா 75 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444 ரூபா 24%, இந்தியாவில் 127 ரூபா 98 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 138 ரூபா 61%, இந்தியாவில் 68 ரூபா 61 பைசா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் செய்தியை செயல்படுத்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

நேரம் சரியாக 2:35 ஐக்கியராஜ்யத்தில் 1:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல் ஒன்று.

மரண அறிவித்தல். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை ஹரு மண்டபத்தில் காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மரியம்மாவின் அன்பு மகளும் காலம் சென்ற ஞானச்செல்வம் மகாதேவன் யாழ்ப்பாணம் ஈழநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் டிஆர்டி தமிழொலியின் நேர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, கோபதனி லண்டன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, வியாழினி, சுமித்ரா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ஜனனி, பிரகாஷ், சந்தோஷ், பிரதீஷ், நிகேஷ், தாரணி, பாலாஜி, ரசிகலர்தினி, வர்சினி, சிந்துஜா, ஹரணி, குணாளன், வெங்கடேஷ், தீபதர்ஷன், திருசாயி தருண், சஞ்சனா, தரணீஸ்வரன், பாலேஸ்வரன் ஆகியோரின் அம்மம்மாவும் மற்றும் அப்பம்மாவும், ஓட் விஷ்ணுவின் பெராபேட்டியும், தேவா குட்டி இமிலியாவின் பூட்டம்மாவும் ஆவார். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமைக்கிரிகள் கரு மண்டபத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் காலை 10:30 நடைபெற்று இன்று 11ஆம் தேதி வியாழக்கிழமை 2 மணிக்கு கரு மண்டபத்தில் அமைந்துள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன் ராஜன் சுவிஸ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் இது கைத்தொலைபேசி இலக்கம் 0071 79 357 50 32. இவ்வறிவித்தலை மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றேன். தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை கரு மண்டபத்தில் காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற வடிவேல் மரியம்மாவின் அன்பு மகளும் காலம் சென்ற ஞானச்செல்வம் மகாதேவன் யாழ்ப்பாணம் ஈழநாடு பிரதம ஆசிரியர் அவர்களின் அன்பு மனைவியும் சாந்தா நோர்வே, ஞானகுமார் சுவிஸ், ராஜேந்திரன் ராஜன் டிஆர்டி நேர் பாடகர் சுவிஸ், சந்திரிகா பிரான்ஸ், ராஜ்குமார் இந்தியா, கோபதனி ஐக்கிய ராஜ்யம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மோகன், தணிகேஸ்வரன், சந்திரன், வினோதினி, வியாழினி, சுமித்ரா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ஜனனி, பிரகாஷ், சந்தோஷ், பிரதீஷ், நிகேஷ், தாரணி, பாலாஜி, ரசிகலர்தினி, வர்சினி, சிந்துஜா, ஹரணி, குணாளன், வெங்கடேஷ், தீபதர்ஷன், திருஷாயி தருண், சஞ்சனா, தரணீஸ்வரன், பாலேஸ்வரன் ஆகியோரின் அம்மம்மாவும் மற்றும் அப்பம்மாவும், ஓத் விஷ்ணுவின் பெராபேட்டியும், தேவாகுட்டி இமிலியாவின் பூட்டம்மாவும் ஆவார். திருமதி அமரர் பிலோமினா மகாதேவன் அவர்களின் ஈமைக்கிரிகை ஹரு மண்டபத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் காலை 10:30 நடைபெற்று இன்று 11ஆம் தேதி
வியாழக்கிழமை 2 மணிக்கு கருமண்டபத்தில் அமைந்துள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் அன்பு மகன் ராஜேந்திரன், ராஜன் என்று செல்லமாக அழைப்பார்கள். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் கை தொலைபேசி 0541-79-357-50-32. மீண்டும் தொலைபேசி இலக்கம் கை தொலைபேசி இலக்கம் 0541-79-357-50-32. இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இதுவரை தாயகத்தில் இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிக தமிழ்நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிலோமினா மகாதேவன் அவர்கள் நேற்று காலமானார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது சாயி அருளமுதம். நேரம் சரியாக 2:42 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:42.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது சாயி அருளமதம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் என்றும் வளமை போல் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே,
2: கல்லால் ஆனது மலை, மரத்தால் ஆனது காடு, நீரால் ஆனது கடல், மண்ணால் ஆனது பூமி, மாமிசத்தால் ஆனது உடல், ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அனைத்தும் பஞ்சபூதங்களின் வடிவங்களே. பஞ்சபூதங்கள் பரமாத்மாவின் வடிவங்கள். கடவுளுக்கென்று தனியான வடிவம் ஒன்று இல்லை. அனைவருக்கும் இந்த உண்மையை உணர்த்தவே கடவுள் அவதாரம் எடுக்கின்றார். அவதாரத்திற்கு தனி வடிவம் இல்லை. ஏன்? அனைத்து ஜீவராசிகளும் தத்தம் கடமைகளை நிறைவேற்றுகின்றன. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், எறும்புகள், பூச்சிகள் போன்ற அனைத்தும் தத்தம் கடமைகளை குறைவின்றி நிறைவேற்றுகின்றன. மனிதன் மட்டும் தனது கடமைகளை மறக்கின்றான். விலங்கு கூட குறிப்பிட்ட காலம் காரணம் இவற்றை அனுசரிக்கின்றது. மனிதன் மட்டும் கால நியமமோ காரணமோ எதுவும் பின்பற்றுவது இல்லை. ஆகவே கடவுள் மனித சமுதாயத்தை சீர்படுத்த மனித வடிவில் வருகின்றார். தெய்வம் மானுஷ ரூபேண, கடவுள் மனித வடிவில் வருகின்றார். இதுவே கடவுள் மனித வடிவம் கொள்வதற்கான காரணம். ஒரு பருந்து வந்து உங்கள் குற்றங்களை சுட்டி காட்டினால் அதை கல்லால் எறிந்து விரட்டுவீர்கள். ஒரு எருமை மாடு உங்களிடம் வந்து உங்கள் குறைகளை கூறினால் அதன் மேல் கல்லெறிந்து அதை விரட்டுவீர்கள். இங்கு நாம் இரு கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஞானதேவரை பற்றியது, மற்றது பக்தி தேவரை பற்றியது. இருவரும் சகோதரர்கள். இருவரும் பயணம் செய்தார்கள். வழியில் அவர்களுக்கு தாகம் எடுத்தது. பக்தி தேவர் ஞானதேவரிடம் கேட்டார், தாகம் மிக அதிகமாக இருக்கின்றது, வழியில் தண்ணீர் ஒன்றும் இல்லையே என்றார். ஞானதேவர்

முக்திக்கான வழி. அத்வைத தர்சனம் ஞானம். ஒருமையை காண்பது ஞானம் என்ற கோட்பாடுகள் உடையவர். பக்தி தேவர் எங்கும் செல்ல இயலாதவர். அத்தகைய ஆற்றல் அவருக்கு இல்லை. கிணற்றருகில் உட்கார்ந்தார். இறைவனது பெயரை கூறிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் அவர் காலடிக்கு கீழ் பெருகியிருப்பதை கண்டார். கவனித்த போது கிணற்றுக்குள்ளிருந்த தண்ணீர் மேலே வந்திருப்பதை கண்டார். ஞானத்தால் எந்த உருவத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பக்தி மூலம் அனைத்தும் உங்களுக்கு நேரில் கிடைக்கும். பக்தியை விஞ்சியது வேறு எதுவும் இல்லை. பக்தி தேவர் ஞானதேவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? ஒரு கடிதம் எழுதி மடித்து ஒரு கவருக்குள் வைத்து ஒட்டி அனுப்பினார். ஞானதேவர் அதை பார்த்தார். கடிதத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் வெளியிலிருந்து காண முடியும். ஒன்றும் எழுதப்படவில்லை. அவரால் ஒன்றும் காண முடியவில்லை. ஞானதேவர் இடைவிடாது எழுதிக்கொண்டே இருந்தார். அவரால் முடிக்கவே முடியவில்லை. இதுதான் ஞானத்தின் நிலை. எதை எடுத்தாலும் ஆராய்ச்சி செய்ய தோன்றும். வாழ்க்கை முழுவதும் பரிசோதனை செய்வதிலேயே கழிந்துவிடும். இதுவே விஞ்ஞானிகளின் நிலை. எப்போதும் பரிசோதனை செய்து கொண்டே இருத்தல். அனுபவம் என்பது இருக்காது. இத்தகைய பரிசோதனையால் உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று ஒன்று புதியதாக இருக்கின்றது. நாளை வேறொன்று புதியதாக இருக்கும். பிறகு அதை பற்றிய மறுதலிப்பு ஏற்படும். இதுவே பழையதும் புதியதும் என்ற மாறுதல். இதனால் பயன் ஒன்றும் இல்லை. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தை விட சுலபமானது. ஞானம் மிகவும் கடினமான வழி. அது எல்லோருக்கும் கிட்டக்கூடியது அல்ல. பக்தியின் ஆனந்தத்தில் திளைத்து இறைவனின் நாமத்தை கூறிக்கொண்டு உலகில் உள்ள எதனையும் பெறலாம். அன்பின் வடிவங்களே, அன்பு தவறான வழியில் செல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதை அற்பமாக்காதீர்கள். சமூகத்தை வளர்க்கும் முறையில் அதை செலுத்துங்கள். பிறர் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதீர்கள். உங்களது அன்பை பிறருக்கு நன்மை செய்யும் வழியில் செலுத்துங்கள் வேண்டும். சாமீப்யம். உன்னருகில் நான் இருக்க வேண்டும். சாரூப்யம். உனது உருவத்தை நான் கொள்ள வேண்டும். சாயுஜ்யம். நான் உன்னுடன் ஐக்கியமாக வேண்டும். இது ஐந்தாவது புருஷார்த்தம் எனப்படுகின்றது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்தங்கள் மனிதனுக்கு உண்டு. இது ஐந்தாவது புருஷார்த்தம். இது பரம பக்தி எனப்படும். இதற்கு ஈடானது, இதற்கு மேம்பட்டது வேறு எதுவும் இல்லை. அன்பின் வடிவங்களே, நீங்கள் எதனையும் செய்யுங்கள், ஆனால் கடவுளை மட்டும் மறக்காதீர்கள். கடவுளை மறந்தால் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. மனிதன் மிக பெரியவனாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், பிரசிடென்டாக இருக்கலாம், ஆனால் கடவுளை மறந்தால் தீரன், ஒன்றும் இல்லாதவன் ஆகின்றீர்கள். மற்றவை எல்லாம் அப்போதைக்கப்போது மாறுகின்றன, ஆனால் நீங்கள் மட்டும் தெய்வீக தத்துவத்தை கைவிடுதல் ஆகாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இறைவன் அருகில் செல்ல முயற்சி செய்யுங்கள். இதுவே மனிதனுக்கு முதன்மையான சாதனை. அப்போதுதான் மனித பிறவி நட்பேறு அடையும்.

0: அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. உண்ணலும் தூங்குதலும் இனவிருத்தி செய்தலும் இதுவா வாழ்க்கை? விலங்குகளும் பறவைகளும் இவ்வாறு தானே வாழ்க்கையை நடத்துகின்றன. மனிதனுக்கும் அவற்றிற்கும் வேறு வித்தியாசம் இல்லையா? மனிதனுக்கென்று சிறப்பு ஏதாவது உண்டா? அது என்ன? வாழ்க்கையின் இலட்சியம் என்ன? உண்ணுதல், நீர் அருந்தல், உறங்குதல், முடிவில் மரணம் அடைதல், இதுதானா? எறும்பு, பாம்பு, கொசு இவை கூட இவ்வாறு தான் வாழ்ந்து மடிகின்றன. நீங்களும் இவ்வாறே வாழ்ந்தால் உங்களுக்கென்று என்ன சிறப்பு இருக்கின்றது? அதுவே ஊர்த்தவ மூலம் அதசாகம். மேலே வேர், கீழே கிளைகள். மேலே இறைவன், கீழே உலகம். கடவுளின் அருளுக்கு அருகில் செல்ல வேண்டும். கடவுளின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும். இறைவனது ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கு மேம்பட்டது வேறு எதுவும் இல்லை. அன்பு இல்லாத வறண்ட முள் நிலம் பிரேமை என்னும் விதை விதைக்கின்றோம். வேறு ஒன்றும் நடல் ஆகாது. அன்பு என்னும் மழை பொழிகின்றது. அதில் லவ் ட்ராப்ஸ் இருக்க வேண்டும். அன்பு என்னும் நதி பிரவகித்து ஓடும்படியாக கிருஷ்ணா வேங்குழல் எடுத்து பாடுவாயாக. எவ்வாறு பாட வேண்டும்? வேங்குழல் மூலமாக பாட வேண்டும். வேங்குழலுக்கு 9 துவாரங்கள் உள்ளன. உடலுக்கும் 9 துவாரங்கள் உள்ளன. எனது உடல் உனது முரளிதான். இவ்வுடல் ஆசைகள் நிறைந்து உள்ளது. ஆகவே சரியான இராகம் இதிலிருந்து கிடைப்பது இல்லை. அது ஆசைகள் விலகி வெறுமையாக மாறிவிட்டால் கிருஷ்ணன் ஹலோ என்று அதன் மூலம் கூறுவார். பிறகு அதை எடுத்து அதன் மூலம் இசைக்கலாம். அதன் மேல் இறைவனது விரல்கள் இசைக்கின்றன. இறைவன் உதடுகளில் இருந்து சத்தியம் வெளிவருகின்றது. அவரது உட்சுவாசம் வெளிச்சுவாசம் மூலம் காதுக்கு இனிய இசை வெளிவருகின்றது. இறைவனது அருளை பெற நாம் இரண்டாக மாற வேண்டும். ஒன்று பாதரட்சை, அதாவது காலணி. மற்றது முரளி. காலணிகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். காலணிகள் உங்களது உடலை சுமக்க வேண்டும். இது மிகவும் கடினம். முரளியாக மாறுதல் மிகவும் எளிது. டவலை பிடித்துக் கொள்வது கடினம். கை நழுவ விடுதல் மிகவும் எளிது. நமது ஆசைகளை பற்றிக் கொள்ளுதல் மிகவும் கடினம். அவற்றை நழுவ விடுதல் மிகவும் சுலபம். அதுவே வைராக்கியம். வைராக்கியத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் இவ்வுலகில் வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுதல் அவ்வளவு சுலபம் அல்ல. என் மனைவி, என் மகன், என் தாய், என் தந்தை, இது என்ன? நான், நான் என்பது. இந்த சொல்லிலேயே இல்லை என்ற எதிர்மறை இருக்கின்றது. தெலுங்கில் நா கொடுக்கு, எனது பிள்ளை, நா என்பது இல்லை என்று பொருள்பட எனது பிள்ளை அல்ல என்று ஆகின்றது. நா தல்லி, தாய் எனது அல்ல. நா இல்லை, எனது வீடு அல்ல. நா என்றால் இல்லை. நேதி நேதி, இல்லை இல்லை என்று கூறுவதே வேதாந்தம். உலகம் என்பது அல்ல, அனைத்தும் இறைவனே.
1: அன்பின் வடிவங்களே,
0: கடவுளை ஏன் அங்கும் இங்கும் தேட வேண்டும்? அவர் உங்களது இதயத்தில் குடிகொள்ளவில்லையா? நீங்கள் வழங்க வேண்டுவது சேவை, நீங்கள் பெற வேண்டுவது அன்பு. இதுவே இறைவனை அடைவதற்கான வழி. பணிவு கல்வியின் இலட்சியம். கல்வி பணிவை அடிப்படையாக கொண்டது. பணிவு என்பது வெறுமே விசிறியை வைத்துக் கொண்டு தலையை குனிந்து வணக்கம் தெரிவிப்பது அல்ல. பணிவு என்பது அகப்பற்று, அதாவது அகங்காரம், புறப்பற்று, சிறிதும் இல்லாது நடந்து கொள்வது. அவ்வாறு நடந்து கொள்பவனையே கல்விமான் என்று அழைப்பது முறை. கல்வி பெற்றதனால் கர்வம் அடையாதீர்கள். மதி நுட்பம் இருப்பதாக கருதிக்கொண்டு அங்கும் இங்கும் அலையாதீர்கள். பல கல்வி பெற்ற அறிஞனும் தனது இயல்பான உண்மை தன்மையை அறிந்து கொள்ளவில்லை. பல கல்வி கற்று உயர் பதவியில் உள்ள மனிதனும் தனது அற்பமான பழக்கங்களை கைவிடுவது இல்லை. கல்வி பல கற்றும் அவன் வீணான தர்க்கங்களில் ஈடுபடுகின்றான். அவனுக்கு பூரண ஞானம் கைவிடப்பெறாது. அது வெறும் தர்க்கம் செய்யும் திறமையே தவிர அது பூரண ஞானத்தை தருவது இல்லை. பல கல்வி பெற்றும் அவன் முடிவில் மரணத்தையே காண்கின்றான். எது அவனுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வை தருமோ அதை அவன் கற்க வேண்டும். பகவத்கீதையில் பகவான் தன்னை ஆன்மீக அறிவு என்று வருணித்துக் கொள்கின்றார். ஆன்மீக கல்வியை போதிக்க அதற்கென்று தனிப்பட்ட கல்வி முறை எதுவும் இல்லை. இப்போதுள்ள கல்வி அனைத்தும் உலகியற் கல்வியாகும். இவை எல்லாம் புக்கிஷ் நாலேஜ், புத்தக அறிவு. ஆன்மீக அறிவு தான் பிராக்டிக்கல் நாலேஜ், அனுபவ அறிவு. தற்கால அறிவு உலகியலானது, உலகப் பொருள் பற்றியது, பொய்யானது, நிலையற்றது. இவற்றையெல்லாம் வித்யா என்று அதன் உண்மை பொருளில் கூறலாகாது. வித் சக யா வித்யா, எது ஞானத்தை நல்குகின்றதோ அதுவே வித்யா. வித் என்பது ஞானம், யா எது இறைவன், வித்யாவின் வடிவம். இறைவன் பிரத்யேகமானவர் அல்ல. நீங்கள் அனைவரும் இறைவனின் வடிவங்கள். Why do we need God? கடவுள் நமக்கு ஏன் தேவைப்படுகின்றார் என்று சிலர் கேட்கின்றார்கள். இது பொருளற்ற கூற்று. நீங்கள் கடவுளை பற்றி தனியாக விசாரிக்க தேவையில்லை. நீங்களே கடவுள். நீங்கள் ஏன் உங்களுக்கு தேவை? உண்மையில் Why do we need God என்ற கேள்வி உண்மையில் Why do you need yourself என்று ஆகின்றது. ஏனெனில் You are God. கடவுள் உங்களிடம் இருந்து வேறுபட்டவர் அல்ல. God is in you, with you, above you, below you, around you. கடவுள் உங்களுக்குள், உங்களுடன், உங்களுக்கு மேல், உங்களுக்கு கீழே இருக்கின்றார். உங்களை சுற்றி இருக்கின்றார். இந்த உண்மை ஆன்மீக கல்வி மூலம் கற்பிக்கப்படுகின்றது.
1: அன்பின் வடிவங்களே.
0: ஆன்மீக கல்வி எங்கு வளர்கின்றது? ஒரு விதையை எடுத்து வந்து ஒரு ஷெல்லில் வைத்து தண்ணீர் இட்டால் அது அழுகிவிடுகின்றது. ஆனால் அன்பு என்னும் விதையை ஆன்மீகம் என்னும் நிலத்தில் விதைக்க பிரபஞ்சம் என்னும் மரமாக மாறி ஆனந்தம் என்னும் கனியை தருகின்றது. அன்பு என்னும் விதை ஆன்மீகம் என்னும் நிலத்தில் விதைக்கப்படாவிட்டால் அது வளராது. முயற்சி செய்வதன் மூலமே வெற்றி கிடைக்கும். ஒவ்வொன்றையும் பெற நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நடத்தல், படித்தல், உணவு அருந்துதல், எழுதல் அனைத்திலும் பயிற்சி அவசியம். பேசுவதும் பயிற்சியே. உங்கள் தாய் உங்களை அம்மா அப்பா என்று சொல்ல பழக்குகின்றாள். இதுவே கீதையில் அமைதி வேண்டும் என்றால் பயிற்சி செய்யுங்கள் என்று கூறப்படுகின்றது. பத்மாசனம் இட்டு அமர்ந்து இருக்கின்றீர்கள். தரையில் அமர்வது எப்படி என்று கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யாவிட்டால் அவ்வாறு உட்காருவது சுலபம் அல்ல. உட்காருவதை கூட பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கை முழுவதும் பயிற்சிகள் புரிவதற்கான அனுபவங்களே. ஒரு நாடகத்தில் நடிப்பதற்கு கூட முன்பிருந்தே பயிற்சி செய்கின்றீர்கள். World is like a stage. All are actors. God is the director. You need practice for all. உலகம் நாடக மேடை போன்றது. அனைவரும் நடிகர்கள். கடவுள் அதை நடத்துபவர். எல்லாவற்றிற்கும் பயிற்சி தேவை. ஆன்மீகத்தின் மூலம்தான் கடவுளை அறிய முடியும். ஒவ்வொருவரிடமும் நற்குணத்தின் அம்சம் இருக்கின்றது. அத்தகைய நற்குணமே ஞானாக்கினி. ஞானாக்கினியை மறந்து அலட்சியம் செய்ததால் அது சாம்பலால் மூடப்பட்டது. சாம்பல் எங்கிருந்து வந்தது? சாம்பல் ஞானாக்கினியின் விளைவு. ஞானாக்கினியிலிருந்து பிறந்த சாம்பல் அக்கினியையே மறைத்து விட்டது. உள் மறைந்திருக்கும் ஞானம் என்னும் நெருப்பு, பற்றுதல், வெறுப்பு, அகங்காரம் என்ற சாம்பலால் மூடப்படுகின்றது. ஒவ்வொருவரிடமும் நற்குணம் இருக்கின்றது. பிளேட்டோவை பற்றி நீங்கள் அறிவீர்கள். பிளேட்டோ அரிஸ்டாட்டலின் குரு, சாக்ரட்டீஸின் சீடர். பிளேட்டோ மூன்று சொற்களை பயன்படுத்துகின்றார். ட்ருத் சத்தியம், குட்னஸ் சிவம், பியூட்டி சுந்தரம். நாம் இதை உபநிடதத்தில் சத்தியம் சிவம் சுந்தரம் என்று கூறுகின்றோம். ட்ருத் சத்தியம், குட்னஸ் சிவம், அதுவே பியூட்டி சுந்தரம். ஒவ்வொருவரிடமும் தெய்வத்துவம் என்ற நல் இயல்பு உள்ளது. இந்த சிவம் என்ற நல் இயல்பு இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் தானாகவே செயற்கையாக வரவழைத்துக் கொண்ட ராகம் வெறுப்பு, துவேஷம் வெறுப்பு எனப்பட்டவை அவற்றை மூடிவிடுகின்றன. இந்த காரணத்தினால் உள் மறைந்திருக்கும் தெய்வத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. நாம் ராகம் துவேஷம் அகங்காரம் என்ற சாம்பலை ஊதி விளக்க வேண்டும். அன்பின் வடிவங்களே, ஆன்மீக மார்க்கம் மிகவும் எளிதானது. இதைவிட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. ரோஜா மலரின் இதழை தொடுவது கூட இதைவிட கடுமையானது. ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது அந்த அளவுக்கு சுலபமானது. காரணம் என்ன? இது உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அதை நீங்கள் வேறெங்கும் தேட வேண்டாம். தேடுவது அவசியமே இல்லை. எவ்வாறு தேடுவது? வெளியே இருந்தால் நீங்கள் தேடலாம். அது வெளியே இல்லையே. அது உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. நீங்கள் தான் கடவுள். நீங்கள் உங்களை எங்காவது வழியே தேடுவீர்களா? யாரும் தன்னைத்தானே தேட மாட்டார்கள். தன்னைத்தானே தேடிக்கொண்டு இருப்பவன் அறிவிலி என்று கூறப்படுகின்றான். நீங்களே கடவுள். ஜீவாத்மா பரமாத்மா என்று இராமகிருஷ்ணர் கூறியதாக கூறப்படுகின்றது. அதனுடைய கருத்து இவ்வாறு உள்ளது. அகம் தேகாத்மா, அகம் ஜீவாத்மா, அகம் பரமாத்மா. அகம் தேகாத்மா, நான் உடலே. இவ்வாறு நினைத்தால் அறியாமை. இது துவைதம். அகம் ஜீவாத்மா, நான் ஜீவன். இது விசிஷ்டாத்வைதம். அகம் பரமாத்மா, நான் பரமாத்மா. இது அத்வைதம். அகம் தேகாத்மா, த ஒன் யூ திங்க் யூ ஆர், நீங்கள் யாரென்று நினைத்துக் கொள்கின்றீர்களோ அது. அகம் ஜீவாத்மா, த ஒன் அதர்ஸ் திங்க் யூ ஆர், மற்றவர்கள் உங்களை யாரென்று நினைக்கின்றார்களோ அது. அகம் பரமாத்மா, த ஒன் யூ ரியலி ஆர், நீங்கள் உண்மையில் யாரோ அது. இவை மூன்றும் புரிந்த பிறகு தேக ஆத்மா, ஜீவ ஆத்மா, பரமாத்மா, இவற்றில் தேகம் ஜீவம் பரம் மூன்றும் வேறு வேறாகின்றன. ஆத்மா ஒன்றே. காயத்ரி மந்திரமும் ஓம் பூர் புவஸ்ஸுவஹ என்கின்றது. பூ என்பது பூலோகம், உலகம் முழுவதும் பொருட்களால் ஆனது. இதுவே மெட்டீரியலைசேஷன், இதுவே உடல். பூ என்பது உடல். புவ என்பது உள் இருக்கும் ஜீவன். இதுவே வைப்ரேஷன், இதுவே ஜீவ தத்துவம். வைப்ரேஷன் இருப்பதால் உடல் இயங்குகின்றது. உடல் மெட்டீரியலைசேஷன், ஜீவன் வைப்ரேஷன், ஆத்மா ரேடியேஷன். மெட்டீரியலைசேஷன், வைப்ரேஷன், ரேடியேஷன் மூன்றும் உங்களிடமே உள்ளது. நீங்கள் வேறெங்கே தேட வேண்டும்? இவ்வறிவு உங்களது புத்தியில் துலங்கிய பின்னர் அனைத்தும் நீங்களே ஆகின்றீர்கள். கபீர் துணி நெய்து அதன் மூலம் பிழைப்பு நடத்தினார். நெய்யும் பொழுதும் எப்போதும் ராம் ராம் என்று கூறிக்கொண்டே நெய்தார். இறைவன் நாமத்தை கூறிக்கொண்டே நெய்தபோது வேலை தடைப்படவே இல்லை. அவர் காசுக்கு ஆசைப்பட்டு நெய்யவில்லை, அடக்க விலைக்கே விற்றார். சில சமயங்களில் ஏழைகளுக்கு தேவைப்பட்டால் இலவசமாகவும் கொடுப்பது உண்டு. இவரது பக்தியின் புகழ் நாடெங்கும் பரவியது.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம் ராஜா.
2: நன்றி வணக்கம் சகோதரி. அன்புறவுகள், இதுவரை சாந்தா அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய சாய் அருள்மது நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கின்றது

0: உங்கள் விருப்பம். பொங்கல் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இணைந்து அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக வைபருடாக அணிந்திருக்கின்றார் அமெரிக்க ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அண்ணா, நலம் தானே?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காணையில நின்று நாட்களா?
1: ஓம் ஓம் ஓம். நானும் பல தடவை இந்த சகோதரியில் வந்து சொன்னது போல பல தடவை அழுத்தி அழுத்தி அழுத்தி அழுத்தி கிடைக்கவே இல்லை. பரவாயில்லை, மற்ற ஆக்களுக்கு நாங்கள் இடத்தை விட்டு கொடுக்க தர வேணும்.
0: அப்படிங்கப்பா, நீங்களும் பெரிய மகா உண்மை.
1: அண்ணா மருந்து சாப்பிட்டீங்களா அல்லது சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன செய்வீங்க?
0: ரெண்டும் செய்துட்டேன்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் வந்து யாரோ இவன் யாரோ என்ற பாடல். ஆர் பெத்த மகனோண்டு வரும். இந்த பாடல் இவர் சிவமாற்ற மேன் கார்த்திக்கும் மற்றது அரவிந்த சாமியும் நடிச்ச படம். படம் டக்கண்டு வருதுல படம் பார்த்தேன்.
0: நான்
1: பெரிய பேர் உள்ள படம் உண்டு, ஒரு டக்கண்டு வருது இல்ல. இந்த பாடல் எங்க டாக்டர் ரவி ஐயா அன்றில் வந்து இப்பவும் கனடாலான் இருக்கிற ரஞ்சி ரவி அவர்களுக்காகத்தான் இந்த பாடல் கேட்கிறேன். டிஆர்டி நேராக முதல் முதல் இங்க வந்திருந்தார். கேளுங்க, எப்படி ராஜா சொல்லிவிடும் அந்த பாடல் தாருங்கண்ணா. உலக வாழ்த்தி ஆட்சி நீங்கள் கேட்போம் அண்ணா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சோதரம். இணைந்து கொண்டு படியா சாப்பிட்டீங்களா?
1: என்ன இப்பதான் வேலை நடக்குது, என்ன தேத்தனை குடிக்கல அண்ணா? அந்த குரல் காலையில ஏழியா இருந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். சத்யா கேட்டுக்கொண்டுதான் வேலைக்கு போவோம். சத்யா கதைக்கணுமா? ஒரு நாளை கதைப்போம், பிரச்சனை இல்ல.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலங்கள். நன்றி
1: நன்றி அண்ணா. வாழ்க வளர்ச்சி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்த ராமலிங்கம் ராஜா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். சாப்பிட்டத ராஜா வேண்டு விட்டார். அப்ப நான் என்ன சொல்லி வைக்க போறேன்டா, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க?
0: நான் 1:30.
1: எத்தனை மணிக்கு மறந்து போட்டீங்க?
0: அப்ப சாப்பிடணும் மறந்து போடுறானே.
1: சரி, அப்ப ரெண்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டது அரைஞ்சாச்சு, மறந்து போட்டது அரைஞ்சாச்சு. இனி பின்னுக்கு 4 மணிக்கு வர கேட்கட்டும், முடிஞ்சு முடிச்சுட்டு ஒன்று பேருந்து கேட்கட்டும், அடுத்த வரைக்கும் கூட வந்து கேட்கறது கேள்வி.
0: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நாங்களும் சாப்பிட்டுட்டோம்.
0: என்ன கறி வச்சீங்க?
1: கோவா கறி, கோவா வரையும். நேற்று வச்ச மீன் குழம்பும். இன்னொரு கறி, இன்னும் கறி உருளைக்கிழங்கு, ஒரு புரட்டலும்
0: புரட்டல் வச்சுக்கிறீங்க? கட்டி காரி
1: ஒரு நாளும் காய்ச்சல், இன்னும் ஒரு காய்ச்சி கொண்டு அமைச்சு போட்டு கிழங்கு, உருளைக்கிழங்கு.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கருப்பு பிடிச்ச கலரு.
0: கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்சதா?
1: பாட்டுல பிடிச்சது, மனோரமா படிக்கிற பாட்டுல டியூன்ல பிடிச்சது. கருப்பட்டாலும் பரவாயில்ல, கருப்பட்டா என்ன இருந்தா சரி. அப்ப எல்லாரையும் படைக்க கூடாது, கடவுள் படைச்ச உருவம் எல்லாருக்கும் அது எல்லா உருவையும் படைக்க கூடாது அப்படி நான் சொல்லக்கூடாது.
0: மனோரமா அம்மா படிக்க இல்ல,
1: கருப்பு யாவதான் படிச்சவா?
0: அனுராதா ஸ்ரீராம்.
1: யாரு?
0: அனுராதா ஸ்ரீராம். பெண்கள் கூடுதலான பணம் வாங்குற ஒரு பாடகி.
1: மனோரமா பிடிச்ச இன்னொரு பாட்டு இருக்கு,
0: தெரியாதோ நோக்கு தெரியாதோ,
1: அது படிக்கிறவா? அது அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு தான் நல்லா படிச்சிருக்கா.
1: என்ன என்ன ஒரு பாட்டு ராஜா? என்ன அது ராம்பிள படிக்கிறது, ரோஜா ஒரு பொம்பள் இந்த ரோஸ், என்ன வரையில இணைய வரையில வரைய தலையும் தெரியாமலும் தெரியாம உங்களை தெரிஞ்சுனக்க கூடாது. அந்தக்கார பையனை தெரிஞ்சுனக்க கூடாது.
0: நன்றி, வாழ்த்துகள். அவர் எங்கள் தாயம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: உள்ளிட்ட பாடலை திருமதி யோகிஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் சோதி புஷ்பா வைக்கிறேன்.
0: வணக்கம் திருமதி சோதி புஷ்பா அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடல்?
1: சாப்பிட்டு மருந்து குடிச்சேன் கேட்டேன். சாப்பிட்டு மருந்து குடிச்சு என்ன டெசர்ட் சாப்பிட்டீங்க அப்ப?
0: என்னமா
1: என்ன என்ன டெசர்ட் சாப்பிட்டீங்க?
0: சோறு மறக்கறீங்க தான்.
1: சோறு மறக்கறீங்க?
0: அதை விட்டா ஒன்றும் கிடையாது.
1: நான் இன்னைக்கு பாட்டு கேட்க போறேன்னா ரெண்டு பேருடைய விருப்பம், எந்த மனுஷன் கணவன் விருப்பமும் ஜோயஸ்வரியின் அம்மா ஜோயஸ்வரி அம்மாண்ட விருப்பம்.
0: அப்படிங்கப்பா
1: நான் அந்த பாட்டை எடுத்து வச்சு அவர் அவர் அந்த பாட்டை கேட்க சொல்ல ஜோயஸ்வரி அம்மா சொல்றா
0: என்ன
1: தெரியாதோ நோக்கு தெரியாதவா
0: அந்த பாட்டை கேட்க போறீங்க? பாட்டா கேட்க போறீங்க? அந்த பாட்டா கேட்க போறீங்க?
1: ஆமா,
0: உங்களுக்கு நல்லா தெரியுமே.
1: எனக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்ல பண்ணாதான் தெரியும்.
0: தெரியாத நோக்கு தெரியாதோ
1: கூடித்தான்
0: போச்சு.
1: சின்ன
0: பருவத்துல காதலிக்க பைத்தியம் உண்டு. அந்த பாட்டு கேட்க போறீங்க சூரியகாந்தியில?
1: சூரியகாந்தி அதான் அவர் தான் சொல்லி அந்த பாட்டை கேட்கறேன்.
0: படுத்து
1: அறிமுகம்
0: உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி சோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர் ரவி.
1: வணக்கம் ராஜா, எப்படி சும்மா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்களும் சும்மா இருக்கிறீங்களா?
1: ஓ சும்மா இருக்கிறோம்.
0: என்ன செய்யறா ரஞ்சி?
1: ரஞ்சி
0: இருக்கிறா, கட்டிலே இருக்கிறா. இப்ப எத்தனை மணி?
1: இப்ப இங்க
0: 9 மணி. அனுப்பி வைக்கின்றோம், கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி

0: ஒலித்த பாடலை ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா
1: நலமா இருக்கேன் தாஜானே, நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஜெயந்திமாலா. என்ன பாடல்?
1: காதல்
0: சிறகை காட்டினில் விழித்து
1: வானில் பறக்கவா?
0: அப்படி
1: கப்பா அந்த பாட்டு
0: பாத்தீங்களா படம்?

0: வம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோழன் பல்பொருள் வாணிபம். நேரம் சரியாக 3:45. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 2:45. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் ரமேஷ். நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: பாடல் வந்து முதல் மரியாதை படத்தின ராஜாண்ட
1: ராசாவே வருத்தமா இல்ல பூங்காற்று திரும்புமா.
2: நம்மள பரதராஜாக்காக ஒரு பாட்டு
1: அவருக்காண்டி கேக்குறீங்க?
2: கேக்குறேன்.
1: அவருக்காண்டி அவர் மருத்துவத்துல இருக்கிறாரா?
2: இல்ல அவர் செத்துட்டாரு.
1: அது செத்து போனாரு.
2: என்ன
1: சௌரம்?
2: அப்படித்தான்.
1: ஓகே, உங்களோட ராசாவை வேறத்தமா பாட்டு வேறது கேட்டு மழுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி சௌரம்.
2: நன்றி.

0: ஒலித்த பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில். ரமேஷை தொடர்ந்து மேரி மேக்டலின் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா மேரி? சாப்பிடுறீங்களா மேரி?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: நீ என்ன கண்ணனா நான் என்ன கம்சனா?
0: அப்படியேங்கப்பா, என்ன மாமாவும் மருமகனும் பிரச்சனையா?
1: ஜெய சக்கரவர்த்தி திரையில இருந்து சிவாஜி அங்கிலிந்த படம் பாட்டு பாடல்
0: உங்களுக்காக தர்றேன், கேட்டு மாளுங்க.
1: நல்லா இருக்கும் கேட்பதற்கு.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: அன்பான இனிய மாலை. வணக்கம் ராஜண்ணா. பொண்டியிலிருந்து விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு.
2: சாப்பிட்டீங்களா விபி?
1: ஓம் சாப்பிட்டு ராஜாண்ண. நீங்கள் சென்னையில எல்லாம் இறந்து விட்டீங்களா இல்ல?
2: இனித்தான் எப்படி போகுது உடல் வாழ்க்கை?
1: போகுது ராஜாண்ண. சின்ன மகள் இரண்டாவது மகள் விட்டு அனுக்கிறா. நாளைக்கு அவன் விட்டு ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. பேத்திக்கு சாப்பாடு தீர்த்துறாரு. அதுக்கு பிறகு என்னோட வந்து நிற்பா. இப்ப லீவ் என்ற வடிகால் சோதனை முடிஞ்சது. அதுக்கு நிற்கிறா. அப்புறம் வந்து என்னோட நிற்பேன். அவன் இண்ட வேண்டாம், எனக்கு நேரம் போறது இருக்காது. அதை விட முக்கியமா எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்கிறார். அவர் 24 மாதத்துக்கு எல்லாம் வேலைச்சு வேற அவருடைய ஒன்று இருப்பேன். அது எனக்கு நேரம் போறது தெரியாது. அதிவாதிகளுடன் ஒன்று இருந்தேன் எனக்கு நேரம் போவதே தெரியாது என்று கூறிக்கொண்டு ராஜாண்ண. இது சத்தியம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கேன். இந்த பாடல்ல ஒரு பொம்பளை ஆடுறா. அவ தமிழ்ல இந்த பாட்டுக்கு மட்டும்தான் நினைச்சவ. அதுக்கு பிறகுமே ஸ்ரீதரிட்ட சான்ஸ் கேட்டிருக்கிறார். எனக்கு படம் நடிக்க தாரம் கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். நீ மெல்லிசா இருக்கிற கொஞ்சம் குந்தாய்க்கு வந்தோடனே அவளுக்கு கோபம் வந்துட்டு அப்படியே ஹிந்திக்கு போயிருக்கிறா. ஹிந்தி திரவிலையில ஒரு
0: பெரிய கதாநாயகி வந்துட்டா.
1: பெரிய கதாநாயக வந்து
0: அதுல அந்த தமிழ் பட தமிழ் கதாநாயகெல்லாம் இந்தியில பெரிய கதாநாயகா இருந்தா. ஸ்ரீதேவி, ஹேமமாலினி.
1: அவ ஸ்ரீதேவிய பற்றி ஒரு ஆர்டிக்கல் விரைக்கலை சொன்னார்கள். ஹேமமாலினி மாதிரி 25 வருடங்கள் ஸ்ரீதேவியால கதாநாயக நிலச்சி நிக்க முடியுமாண்டு அப்படி அவர் நடிச்சிருக்கிறார். நான் இலங்கையில இருக்கேங்களா. வீரேஸ்வரி மிச்சனோ தெரியாது ஒரு இதுல ஒரு ஆர்டிக்கல் படிச்சினான். இவ ஹேமமாலினி விமானத்துல போயிருக்கல கபிலுக்கு போயிருக்கிறார். விமான ஓட்டின் அரைக்கு அவர்கள் அழைத்திருக்கார் போயிருக்கிறார். எப்படி அவர் போகலாம்? விமானிகளுக்கு ஒரு அழகான நடிகை. சும்மா ஆளுண்டாலும் பரவாயில்ல, மிகவும் அழகான நடிகை, ஒரு புகழ் பெற்ற ஹிந்தி தாரகை. எப்படி போகலாம் என்ற செய்தியை நான் சின்ன வயதுல நான் பார்த்தேன் இருக்கு என்ற தகவலை கூறிக்கணும். இந்த பாட்டை கேப்பா.
0: நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய தகவலுக்கு.
1: நன்றி ராஜன. நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அரசாணை வழங்குகின்றார்கள். பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கவுனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை காலை நீர்கொழும்பு பால்தி சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரியும் இலங்கை தமிழர் கட்சியின் மன்னார்களை ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் அரசு பேருந்து தரப்பிடத்திற்கு முன்பு நடைபெற்றது. போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய நேற்று புதன்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 615 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தினை யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பொறுப்பில் எடுக்கும் நடவடிக்கையினை விரைந்து செய்ய வேண்டும் என யாழ் மாநகர சபையின் ஏகமனதான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையின் தென் இந்தியாவிற்கான இலங்கை தூதர் குப்லான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மண்டதீபு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. கடற்படையில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியாற்றியதாக கூறப்படும் ஜோசித ராஜபக்ஷ சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய கடற்படை பயிற்சிக்கு எவ்வாறு பங்கேற்றார் என்பது குறித்த விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் 16ஆம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார்.

நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்திய செய்திகள். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜாவிடம் பேசியபோது முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்துள்ளார். அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதன் மூலம் கேரள அரசுக்கு போக்குவரத்திற்கு கழகத்திற்கு வருடத்திற்கு 800 கோடி நஷ்டம் ஏற்படும் என கேரள முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரம் குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RSS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் வந்ததால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள். வட அயர்லாந்தின் தலைநகர் பெல்ஃபாஸ்டில் கலவரம் வெடித்ததால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமான ஜோகான்ஸ்பர்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். தாய்வானின் சென்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 1 இறந்துள்ளார்கள். சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை நடந்துள்ளது. 1949 இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் ஒன்று 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னர் ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலே தோற்று நேற்று வெளியேறியுள்ளார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் களம் கண்ட முதல் ஆட்டத்தில் வெற்றியடைந்தார். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் 23வது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகின்றது. அடுத்தடுத்த நாட்களில் கனடா அமெரிக்காவில் தொடர்கின்றது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்கா ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ராய்ட்டர்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையதள வானொலியே வானொலியை மறு ஒளிர்ப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 383.19 இந்தியாவில் 110.44 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332.01 இந்தியாவில் 95.63 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.53 இந்தியாவில் 119.75 ஒரு ஐக்கிய ராஜ்ய பவன் இலங்கையில் 444.24 இந்தியாவில் 127.98 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 232.61 இந்தியாவில் 68.61 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: பீச்சி கஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:09, ஐக்கியராட்சியத்தில் 3:09. இந்த நேரத்தில் சபா கேது அவர்கள் பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்ற பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம். இப்பொழுது கேட்காதவர்கள் கேட்டு மகளுங்கள் அன்புறவுகளை, கேட்டவர்கள் கூட நீங்கள் விடுகின்ற தவறுகள் இந்த மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் கேளுங்கள் அன்புறவுகளே.

மண்டத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஆரம்பமாகின்றது. ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா? அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது

0: நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிரிப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களாமா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு கிரந்தரும் 100 ரூபி ஆபரண மாளிகைக்கு நம்பிக்கை வாழ்த்துடன் கூறிக்கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்பாக மங்களேசுடன் நடத்தி வரும் கேவிஎஸ் நடுவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு டிஆர்பி வானொலிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வரும் இரு தரப்பினர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் பேச வந்ததோடு ஒருவர் உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா மனைவழியா என்று மனவழியா என்ற அணிக்குதான் நான் பேச
0: வந்திருக்கிறேன்.
1: மனவழியா மனவழி
0: மனவழி
1: ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா மனவெளியாதது என்ற தலைப்புக்கு நான் வந்திருக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று நண்பல்லே அன்றே மறப்பது நன்றி என்று திருவள்ளுவரின் கூட்டுக்கிழங்க நடந்து கொள்வோம் கொள்ளாமையினால் தான் எவ்வளவு மனவழிகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்று கூறிக்கொண்டு ஒருவருக்கு நடுவர்களை ஒருவருக்கு நாங்கள் செய்யும் உதவி ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்யும் போது எங்களுடைய பணத்தை மட்டுமல்ல எங்களுடைய நேரம் எங்களுடைய அன்பு நம்பிக்கை இதையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு புரிந்துணர்ந்து கொண்டு பிறருடைய துன்பத்தை எவ்வளவு துன்பமாக நாங்கள் எண்ணித்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வலிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சில இடங்களிலே எல்லோரும் அல்ல சிலர் எங்கள் அன்பையும் ஒரு துச்சமாக மதித்து செய்த உதவிகளையும் ஒரு இழிவாக எங்களையும் மதிக்க மாட்டார்கள். அப்பொழுது எனது மனம் மதிப்புகளை கொடுத்தால் மனதில் ஏற்படாது என்று கூறிக்கொண்டு எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தார்கள். நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.

ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோயஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு நூற்றி 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா 169வது பட்டிமன்றம்

0: உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா, அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது?
1: நலமாகவே
0: எல்லாம் இனிதே நடைபெற்றது.
1: உங்களுக்கும் நான் கூறிக்கொண்டு 169வது பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு திறந்த 100 ரூபாய் ஆபரண மாலை.

0: ஹலோ. 169வது பட்டிமன்றத்தில் வந்து ஒருவருக்கு உதவி செய்வதனால் கிடைப்பது
1: மன நிறைவா அல்லது மன வலியா?
0: உண்மையில இன்றைக்கு எங்களுடைய டிஆர்டி தமிழருக்கு ஒரு வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு இதற்கு அரசுரிமை விளங்குகின்ற நியூரூபி ஆபரண மாளிகைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இப்பொழுது எங்களுடைய தாயம்மா வந்திருந்தா எங்களுடைய யோகேஸ்வரி அம்மா என்ன இருந்தாலும் பட்டிமன்றவுடன் முதல் ஓடி வந்ததை சொல்வதற்காக வருகின்றவர்கள் ஒருவர் அவர் வந்தார். அவரோ அவர் வந்தபடியால் அவர் இப்ப நான் அடுத்த அடியில தான் பேச வேண்டியதா இருக்கிறது மன நிறைவு என்று சொல்லி. ஏனென்றால் அவர் வலிக்கு பேசிவிட்டார் அல்லவா?
1: நீங்கள் பேசுவது தெளிவாக தொடர்பை துண்டித்து விட்டீர்கள். ஜேசுதாசன்

0: இயேசுதாசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மீண்டும் இணைந்துள்ளங்கள் இயேசுதாசன் இணைந்திருக்கும். அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியே.
1: வாழ்த்துக்கள். இன்று 169வது பட்டிமன்றத்தில் நானும் இணைந்திருக்கின்றேன். நியூருவியா மாளிகைக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உலகம் வாழ்த்துக்கள். நடுவரர்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது மன வலியா?
0: மன வலியா. மன நிறைவு என்ற அணிக்காக திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்களது வாதங்களை வைக்க போகிறீர்கள். வாதங்களை தாருங்கள்.
1: வணக்கம் நடுவர் அவர்களுக்கும் எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னா எனக்கு மனநிறைவு என்றுதான் நான்
0: சொன்னேன்.
1: ஏன்னா நாம் கஷ்டப்பட்டுதான் இங்கு வந்தனா. நிம்மதியா இருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அங்க இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இங்க இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இந்த உண்ண உணவு இல்லாமல் இருப்பவர்களை தான் எனக்கு யார் என்றாலும் தேடி அந்த அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. முதலாவது உணவு, இரண்டாவது உடை, அதுக்கு இடமும் வேணும் தான். ஆனால் அந்த சாப்பாடு இல்லாமல் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு சரியான கவலையா இருக்கும். அதுபோல இங்க வந்ததன் பிறகும் நான் அங்கிருக்கும் இருக்கும் பொழுதும் அப்படித்தான். இப்ப அந்த என்னால ஏழுமான அளவு சொல்லுங்கள், அந்த இருப்பதில்ல ஒரு இல்லாத இருப்பதற்கு ஒரு பகுதியாவது கொடுக்கணும்.
0: என்றாலும் பீத்து கொடுப்பது என்பது என்ன?
1: இப்ப நாங்கள் உதவி செய்து விட்டோம் என்று சொல்லி நாலு பேருக்கு அந்த பறசாற்ற கூடாது. எனக்கு அந்த அப்படி சொல்றது இந்த தலைப்பு வந்து இப்படி வந்த முடியாதான் எனக்கு சொல்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் ஒரு நாளும் எத்தனையோ விதங்கள உதவி செய்தாலும் அதை நான் சொல்லி
0: காட்டுவேன்.
1: யாரும் கேட்டால் அப்படி இப்படி நடத்துக்கு செய்யறோம், இப்படி இப்படி இந்த பிள்ளைகளுக்கு செய்யறோம்னு சொல்லலாம். அந்த நாங்கள் தான் நடுதலும் இப்படி செய்யறோம், அதுக்கு கூட செய்யறோம்னு பரவற்றுவதும் பார்க்க நாங்கள் கொடுக்கறத இன்னொருகள் தெரியாமல் இருப்பது நல்லதான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
1: மற்றது இப்படி நாங்கள் செய்யும் எனக்கு என்ன மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நான் இப்படி செய்திருக்கேன், அதில் இப்படி சந்தோஷப்படுறது எங்களால எங்களால அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சொல்லிக்கிறேன், நான் தாயத்தில் இருக்கும் பொழுது முந்தி எங்களுக்கு அப்படி என்ற அப்புறம் வெளிநாடுகளுக்கு அண்ணனை வந்தா பிறகு காசு அங்க வந்தால் அம்மா என்ன கூட்டி வந்து டவுனுக்கு போனா நாங்க தெரியாது அங்க அரிசி எல்லாம் மூட்டையா தான் பண்ணிட்டு வெளிநாட்டு காசு வருது. நானும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும் பொழுது போற வழியில ஒரு ஆட்கள் இருக்கணும் சரியான கஷ்டப்படுறேன். சாப்பாடு நான் ஒவ்வொரு நாளும் ரெண்டு சுண்டு குத்தரிசியோ ஒரு பேக்ல அம்மா தெரியாம களவெடுக்க கூடாது. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. களவெடு பொய்
0: சொல்லாதையான
1: அப்படி அதே மாதிரி அது இன்னமும் தெரியல. அது நாங்கள் இப்படித்தானே நாங்களும் கஷ்டப்பட்டுத்தானே வந்த நாங்களும் இங்க எல்லாம் நல்ல ஒரு அளவுக்கு நான் இங்கேயும் கஷ்டப்பட்டுத்தான் உழைக்கணும் எல்லாம். ஆனா சொசாம இருக்கணும் என்ன அதான் நாங்கள் இருக்கு காசு இருந்தும் அதை கொடுக்க அது அதே மேலாம என்னட பணம் இருந்தால்தான் நான் கொடுக்க வேணுமென்று இல்ல. என்னட இவ்வளவு பணம் இருக்கு அல்லது என்னட பணம் இல்லையென்றுட்டு நான் கொடுக்காமல் இருப்பதும் இல்ல. நாங்கள் இருக்கிறதுல ஒரு கொஞ்சமாவது அவர்களுக்கு ஒரு துணி என்றாலும் கொடுக்கணும் என்றது அது எனக்கு என்னில் உள்ள விருப்பம்.
0: இருக்கும் அதை வெளியே சொல்லிடலாம். அதே மாதிரி மன வலியும் இருக்கு, அதை வெளியே சொல்லிடலாம் இருப்பார்கள். என்ன அதற்கான களம் அமைப்பதுதானோ. மன வலியும் எத்தனையோ பேருக்கு இருக்கிற, எத்தனையோ பேருக்கு நிறைய உதவி செய்து ஓடு என்று மனவலியால் துடிப்பவர்களும் கனவேற்றிருக்கிறார்கள். உதவி செய்து ஓட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். என்ன
1: சகோதரங்களே சில பேருக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கு, உதவி செய்த அவர்களை இவர்களுடைய வீடு எடுத்து வச்சு போட்டு போனா கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படியான வேலையும் அவர்களுக்கு
0: சொந்த சகோதரம் குடுக்கறதில்ல, அவருக்கு காசு கொடுக்கப்படாது தடுக்கிறாங்க. எத்தனை வீட்டு இருப்பார்கள்
1: அதைத்தான் சொல்லணும். அப்படியான ஒரு பிரச்சனையாலும் இருக்கு, அதாலே வேலைகள் ஏற்படும். என்ன பொறுத்த அளவுல எனக்கு நான் செய்வது எனக்கு மனநிறைவாக இருக்கிறது என்று சொல்லி உலகம் நடைபெறுவதற்கு நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடவருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கும் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டவர்க்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு நூற்றி 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் முதல் முறையாக இணைந்திருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். எங்கள் தாயத்தின் நெடுந்தீவில் கெத்தாக வாழ்ந்த காமாட்சி அம்மாவின் பிள்ளை கெத்தான கேது தியாட்டியின் பட்டிமன்ற நடுவர் திரு கேது. நலந்தானே ஐயா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமோ அண்ணா நலமா இருக்கின்றேன். எங்கள்
0: ராஜாண்ணிட்ட ஒன்று கேட்கலாமா? எல்லோரும் அப்பாக்களும்
2: ஆறு அடிச்சாலும் அம்மா ஆண்டுவோம், அப்பா அடிச்சாலும் அம்மா
0: ஆண்டுவோம்.
2: அப்பாக்குத்தான் முதலுமை.
0: அந்த தெய்வமே கலங்கி நின்றால்
2: மடி மடியில வச்சு அந்த சீல தலத்துல மடியில வச்சு தந்தையிலிருந்து பாலையும் தந்து அவள கதையோட செப்பி சொல்லி சொல்லி வளர்த்தா. அம்மா இல்லாட்டியும் அப்பா நினைக்கும் பொழுது கண்கள் ரெண்டும் கண்ணால தண்ணீர் வரும். அது அத்துடன் எங்கள் டிஆர்டியின் சகலகலா வள்ளி எங்கள் சிங்கப்பெண் எங்கள் தாயம்மா வந்து முதல் முதல் உரையாடும் பொழுது நான் கார் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். அதை கேட்ட உடனே இந்த தலையங்கத்தை கேட்டவுடன் எனக்கு ஒரு வரம் சொல்லுதடே, உனக்கு பட்டிமன்றம் பேச தெரியாது தம்பிக்கு, தேசுவாசன் இத்தாலியில இருக்கிறான் தம்பி, மனோ இருக்கிறான் வந்து கலக்குவாங்க உனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த தலைப்ப வச்சு உனக்கு உரையாடக்கூடிய ஒரு தகமே.
0: ஆம் கண்டிப்பாக,
2: அதுல ஒரு அனுபவம் உனக்கு இருக்கு, நீ உரையாடன்னு சொல்லி ஆண்டவர் வந்து
0: சொல்லுகிறேன்.
2: அதனால் ஓடி வந்தேன். வந்த உடனே சொன்னேன், முத்தியாதி கேக்குறீங்களோ போடுங்கோ கேது இந்த பட்டிமன்றம் போகுதுண்டு தம்பி கேது, தம்பி இத்தாலி தேச மன்னிக்கவும் உங்கள் அழைப்ப நான் அண்ணா மனு அடிச்சு வந்துள்ளேன். என்னென்னா அண்ணா கதைச்ச அப்புறம் நீங்கள் கூடுதலா கதைப்பீங்கள், அருமையா இருக்குன்னு கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆன முறையில கேது நாதேஸ்வர ஓசையுடன் நீவு ரூபி நக மாடத்தின் அனுசரணையுடன் 169வது பட்டி மன்றம் தலையங்கம் ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவை நிறைவா அல்லது மன வலியா?
0: மன வலியா செய்வதால் கிடைப்பது
2: கிடைப்பது கிடைப்பது. நான் மன வலிக்குத்தான் நான் தரப்புக்குத்தான் நான் உரையாட
0: வந்திருக்கிறீர்கள்.
2: ஓமம் ஓமம் ஓமம். நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் எங்கள் வாழ்வில் நடந்த நாங்கள் இப்ப இந்த சௌகரி வந்து சொல்லிட்டு போன எப்படி நாங்கள் ராயினி அல்போன்ஸ் வந்து சொல்லிட்டு போன எப்படி நாங்கள் தாயத்துல வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றதே எங்கள் சுடுகாடு போகும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம்.
0: கண்டிப்பாக
2: அவன் மறந்தவன் மனிதன் கிடையாது, ஆனா அதை மறந்தும் வாழ்றவன் இருக்கின்றான். நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறோம், நீங்கள் கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தாய் வீரத்தாய் தந்த பால், அவ இந்த பால் பண்பு பழக்க வழக்கங்கள்லாம் அம்மா சொல்லித்தான் நாங்கள் எங்கள் மனதில வச்சுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை மூலம் நாங்க வாழ்ந்து கொண்டு நாங்கள் மேலதான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு நாளும் கீழே போவே இல்லை. ஆனாலும் கேது நடுவர் அவர்களே, ஆனாலும் நாங்கள் எப்படி எப்படி வெளிநாட்டுல உழைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரு வேலை ரெண்டு வேலை மூன்று வேலை செய்து உழைக்கிறோம். உழைச்சு கொண்டு எங்கட மனம் என்ன சொல்லுது என்றால், ஊர்ல உள்ள ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும், ஒரு ஒரு கடலில் தவிக்கிறவனுக்கு உதவி செய்யணும், அந்த கடல்ல தவிச்சு கொண்டு அவன் தான் தற்கொலை செய்ய போறான் என்று சொல்றான், அவனுக்கு பின்னால ரெண்டு மூன்று பிள்ளைகள் மனைவி இருக்கின்றது, அவன் தற்கொலை செய்தால் அந்த மனைவி அந்த பிள்ளைகளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பது, அந்த பிள்ளைகள் அப்பாவை தான் நம்பி இருக்கின்றன. ஆன முறையில நாங்கள் அறிவுள்ள பண்புள்ள மனிதர்கள் நாங்கள் மனமுணர்ந்து நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இங்க உழைச்சாலும், இரவு பகல் ஓடி உழைச்சாலும், சாப்பிட நேரம் இல்லாமல் இருந்தாலும், மன்னிக்கவனும் ஒரு ஒரு சிச்சுவையவோ அல்லது கக்காவுக்கு போ நேரம் இல்லாமல் உழைச்சாலும் அவனுக்கு அந்த ஒரு நபருக்கு உதவி செய்ய மனம் வருகின்றன. ஆனால் நானும் நினைக்கிறேன், நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளபடியால் ஆண்டவர் போய் எங்களை படைத்த கடவுள் அவருக்கு சொல்றார் போல அடக்கு, இப்படி யார் மனிதனிட்ட போய் கேள், அந்த மனிதன் உனக்கு உதவி செய்வன். அடிக்கடி சொல்லுவீங்கள் கடவுள் வந்து கடவுள் நேரம் வந்து நான் தான் கடவுள் இந்த உனக்கு என்ன பண்ணுமென்று சொல்ல மாட்டார். எனக்கு கடவுள் கேது மூலம் பெறுவர், இத்தாலி ஏசாசன் மூலம் பெறுவர், மரம் மூலம் ஒரு ஒரு மனிதர் மூலம் வந்துதான் உதவி செய்வார்.
0: எங்களை தரிசனம் மாதிரி எல்லா இடத்திலும் வருவார்,
2: தரிசன போல எல்லா இடம் தரிசன் தரிசனோட இதை பற்றி உரையாடும் பொழுது சொன்னேன், ராஜா நீ யாருக்கு காசு கொடுக்குற உதவி செய்யற அன்றைக்கு மனதுல நினைச்சுக்கொள்ளு, இது கடனா கிடையாது, இது
0: வராது.
2: சரியோ? ஆனால் நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு கவலை, ஆனால் எல்லா இனத்திலேயும் இருக்கிறதோ அல்லது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றதோ அல்லது நாங்கள் எத்தனைய சமயங்கள் இருக்கு அந்த சமயங்கள்ல இருக்கிறதோ, நேருக்கு நேர் ஒரு ஒரு கதையை சொல்லி பணத்தை வாங்குகிறார்கள், பிறகு அவர்கள் மாறுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள்.
0: என்னால
2: என்ன நடக்கிற நடுவர்களே, மனம் கொடுத்தவன் மனம் தவிக்கின்றது, நோகின்றது, அதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வைக்கின்றது. ஆனால் ஒரு சில பேர் சொல்றார்கள், போனது போட்டு மறந்து விடண்டு, அது எப்படி மறப்பது எனக்கு தெரியாது. அப்படி கடவுள் அப்படியான ஒரு ஒரு சக்தியை ஒருதனை கொடுத்திருந்தால் அவர் மறக்க கூடும், ஆனால் அப்படி ஒரு சக்தியை கடவுள் எனக்கு தெரியவில்லை, என்னால மறக்க முடியாம. ஒரு நாங்கள் பலவிதமான முறையில நானோ சத்யாவோ எவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய, எத்தனையோ தாலிய நகைய பொதுவாக தாலிதான், தாலிய ரெண்டு மூன்று தாலிய நெல்லடி பேங்க்ல இருந்து அறுதியா போற தாலிய எடுத்த வழியால எனக்கு வட்டி வேண்டாம் அம்மா, நீங்கள் இந்த காசை வட்டி இல்லாம தாருங்கோ, ஆனால் என்னட்ட பணம் இல்லை, நான் கிரெடிட் கார்டுல காசு எடுத்துதான் நான் உங்களுக்கு தருகிறேன், ஆனால் கிரெடிட் கார்டு வட்டி நான் ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவருக்கு தெரியும் நான் போச்சேன்னா நாளைக்கு வந்துடுவேன், அப்படியெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் சொல்லித்தான் காசு வாங்கின ஆட்கள் எல்லாம். நடுவர் அவர்களே, அமைதியா சொல்லுகின்றேன், அவர்கள் தொலைபேசி அழைப்ப கூடி கட் பண்றார்கள், ஒரு வருஷம் அல்லோ ரெண்டு வருஷம் அல்லோ அஞ்சாறு வருஷமா நான் அந்த காசு வெறும் வெறும் வெறும் நினைச்சு கொண்டிருக்கிறேன், தரிசன் சொல்றேன் அப்படி நெய்யாதே நெய்யாதே என்று தரிசன்
0: சொல்றேன்.
2: என்றாலும் என்றாலும் நடுவர் கேது அவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேணும், எங்கட மனப்பான்பு, இளகிய மனப்பான்பு, ஏழ்மை மனப்பான்பு, ஏழைக்கு ஏழை உதவி செய்ய வேணும் என்ற மனப்பான்போட தான் உங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனா நடுவர்களை முடியவே இல்லையே, பூசலி பணம் வாங்கினவன் இன்னதான் செய்ய ஒருதன் சொன்னான். நான் ஒரு ஒரு செயலற்ற மகன், எனக்கு ஒரு வேண்டிய ஆள், நல்ல அன்பான பொடியன். அந்த வீட்டா போகும் பொழுது ரெண்டு ரெண்டு ரூம்லயே, ஒரு ரூமுக்கு கதவு இருக்கு, ஒரு ரூமுக்கு கதவு இல்ல, முன்புறாந்த மண் இருக்குது. அந்த மண்ணுக்கே தகப்பன் அந்த அந்த அந்த மிஷினை வச்சு உடுப்பு தைக்கிறார். அவர் சொன்னார், அண்ணா வாங்குவோம், அண்ணிய கூட்டிக்கொண்டு அப்பா நல்ல சட்டையெல்லாம் தைப்பார், நீங்க குடும்பம் போனால் மண். அப்ப சத்யா சொல்ற, அப்பா நீங்களான இந்த வன்னியில கூட உதவிய சீரியலப்பா, இந்த இந்த மண்ணுக்கு சிமேந்தையும் போட்டு அந்த கதவு ஒண்ணு செய்து விடுங்கோன்னு. நடுவர்களே சத்தியம் பண்ணி சொல்றேன், ரெண்டு கண்ணை மத்தி சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்யா தெரியாமல் ஒன்றரை வரியத்துக்கு முன்னாடி அவரு காசு கொடுத்துட்டேன், அதை செய்யற
0: செய்யற
2: 3 லட்சம் கொடுத்தேன். அந்த காசு எங்க போனன்னு தெரியாமல் அவனை கேட்டதுக்கு அவனை கேட்டது அந்த தாதப்பன் அழுதுகள், இப்படி செய்தீர்களா அண்ணாவும், அந்த காசு என்ன செய்தனி ஐயாண்டு அவரை கேட்கும் பொழுது அது வேற நல்ல ஒரு புள்ள. நான் இப்ப நான் உள்ள சொல்றேன், குடியோ சிமோக்கோ அல்லது எந்த ஒரு சேட்டையும் இல்லாத நல்ல புள்ளே உண்டு. காசு என்ன செய்தாதோ தெரியாது எனக்கு. பாருங்க எங்கள் மனது இதுதான் நடந்து முடிஞ்சு தருவது. நடுவர்களே இப்பொழுதும் நாங்கள் இந்த மனநோவோட மன வலியோட இருந்து
0: இருந்து கொண்டு
2: வைஃபின்ட அண்ணா அவர் பிறந்து 21 நாள்ல அம்மா இறந்துட்டான். அம்மா அம்மா அம்மான்னு சகோதரம். 21 நாளை அப்புறம் என் வைஃப், என் மனைவி, இந்த சத்யாண்ட அம்மா 21 நாள்ல இருந்து ஒரு ஆண் புள்ளிய வளர்த்து 30 வயது மட்டும் படிச்சு வளர்த்து அவர் சிடிபி கான்ட்ராக்டரா இருந்து பிள்ளைகள் இல்ல, பணங்களை வச்சு வட்டி கொடுத்து எங்களுக்கு கூடி வெளிநாட்டுக்கு வட்டிக்கு காசு தரவில்லை. அப்படியான மனிதன் பிசினஸ் வழிய உள்ளட்டு நட்டப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு எடுத்தார். நான் சொல்ற கதை இப்போ 10 வருஷ கதை எங்களுக்கு எடுத்தார். சத்யா ராஜா நான் தூங்கி சாக போறேன், 3 லட்சம் ரூபாய் நீங்க அனுப்பாட்டால் நான் கயத்துல தூங்கிடுவேன். நான் சீட்டு போட்ட ஒருத்தரோட அவன் தூக்கி போட்டு செத்துட்டான். வேறு ஒருத்தன் கடையை போட்டுட்டு முஸ்லீம் உடுப்பு கடையை கொண்டு ஓடியே விட்டான். எனக்கு ஏலாது, நான் இந்த வீடெல்லாம் அடைய வச்சுட்டேன். உடனே 3 லட்சம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல அடிச்சு கொடுத்தேன். அவர் எனக்கு சொன்ன வசனம், அவர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணா, அவர் இறந்து விட்டார். சொன்ன வசனம் என்னென்றால், எனக்கு கான்ட்ராக்டர் எனக்கு 5 வரிய காசு ஒரு நாள்ல வருது, 5 லட்சம் உங்களுக்கு இந்த 3 லட்சம் தருகின்றேன் என்றார். அவர் அந்த 3 லட்சம் எடுத்து தெரியல சுத்தவர முதல கட்டி சந்தோஷமா இருந்தார். நல்ல வேலை செய்தார். நாங்கள் 4 வரியத்தை போகும் பொழுது அண்ணா அந்த காசு என்ன கேட்டேன். அவர் சொன்னார், அந்த காசு என்னட்ட இப்ப இல்ல, நாங்கள் ரத்த உறவு, சத்யாண்ட அம்மா தான் என்ன வளர்த்தது. நான் அந்த வீட்டுக்கு முதல் காணி, உள்ளாடம் வீடு முச்சந்தில ஒரு காணி, தென்னங்காணி. இந்த காணியே உங்களோட மகள் தீபிகாக்கு நான் எழுதி விடுறேன் என்று அதை எழுதி தந்த. எழுதி தர 3 தங்கப்பொருள்ல கச்சங்கிலி என்று வேண்டி போட்டேன் அவருக்கு உடனடியாக. அந்த அந்த காசை 3 லட்சத்தை விட போட்டி கொடுத்து உண்மையாகவே இந்த வெளிப்படையா சொல்லணும், அவர் தந்த காணியில தான் நான் இப்ப 1 லட்சம் வீடு கட்டி
0: இருக்கிறேன்.
2: அதை சொல்லிக்கொண்டு என்னும் எனக்கு இப்படியான ஒரு ஆண்டவர் மூலம் இப்படியான தலைவலிகள் வந்து கொண்டிருக்கிறது, என்னால சொல்ல முடியாம இருக்கிறது. என்ன அந்த வலிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியா இருக்கிறதுனா, அப்படி உதவி செய்யாட்டால் அது உயிர் போடும் ஒன்று பயமா இருக்கு எனக்கு. அந்த பயத்துல நான் என்ன ஒன்று செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் நானும் சத்யாவும் சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்துல எனக்கு ஒரு இடத்தை தந்து எனக்கு பட்டிமன்றம் பேச தெரியாது.
0: மிக அருமையாகவே, பட்டிமன்றம் என்பது என்ன, மற்றொரு மனதில் உங்கள் கருத்துக்களை சென்று அடைவது மட்டும்தான் பட்டிமன்றம். அதுக்கு நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு கற்றுக்கொண்டு வருவதில்லை. இது மற்ற பட்டிமன்றங்கள் மாதிரி இல்ல தானே, நாங்கள் சொல்லும் கருத்துக்களை
2: எனக்கு பொருத்தமாக
0: நிச்சயமாக
2: உங்களுக்கு மிருகை கூப்பி, இந்த டிஆர்டிக்கு மிருகை கூப்பி, நீ ரூபி நக மாளிகைக்கு மிருகை கூப்பி வணங்கி விடவர்கள் நன்றி. வாழ்க வளர டிஆர்டி தமிழொலி நடுவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வைக்கும் பட்டிமன்றத்தை சிறப்பித்த வைக்கும் நன்றி ராஜா. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்,
0: நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனவலி என்று அணிக்காக அமெரிக்காவிலிருந்து திரு வாலர் ராஜா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் திருமதி பிலோமினா அண்டன், நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
3: வாதத்துக்கு வருவோம். நடுவர் கேதுவுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு எதிர்த்தரப்பிலையும் எனது பக்கத்திலும் பேசியவர்களுக்கும்
0: நன்றியும்
3: வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு வர இருப்பவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு எனது அணியில பேசினார்களும் மன நிறைவுக்காரன் வரையில்லையா வந்த
0: திருமதி ராஜினி அல்போன்ஸ்
3: ராஜினி
0: அல்போன்ஸ்
3: அவருக்கும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு அனைவரு வர போறவர்களையும் வாழ்த்திக் கொண்டு இப்ப எனது வாதத்தின்படி உதவி என்பது யாரு அதாவது மன நிறைவென்று அணிக்காக
0: வருகிறேன்.
3: அதாவது உதவி என்றது வந்து யாருக்கும் எந்த நிலையிலையும் நாங்க செய்து கொள்ளலாம். அது பணமாயும் இருக்கலாம், சரீர உதவியாயும் இருக்கலாம், எல்லாமே உதவிதான். ஒருவருக்கு மனநிறவை கொடுக்கிறது அவைக்கு மனநிறவை கொடுத்து எங்களையும் மனநிறைவுபடுத்துகிறது தான் இந்த உதவி. அதாவது நாங்கள் எங்கட நேரத்தையும் அந்த எங்கட உழைப்பையும் செலவழிச்சுதான் நாங்கள ஒன்றை செய்கிறோம். உதவி என்றால் அதாவது சொல்ல போனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பிள்ளை வந்து உங்கள்ட்ட கேக்குறது எனக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு சிறு சிறு தொகையை என்னால் முடிந்ததை அனுப்புகிறேன். அதாவது நாங்கள் ஒரு பெரிய தொகையைத்தான் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்று இல்லை, ஒரு சிறு தொகையை அனுப்புறீங்கள். அந்த அதால எனக்கு உதாரணத்துக்கு எனக்குன்னு சொல்றேன், எனக்கு மனநிறைவு கிடைக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளை வந்து படித்த பிறகு உங்களுக்கு சொல்லும், நான் எல்லாம் படித்து பாஸ் பண்ணி விட்டேன், உங்களோட உங்கள் நீங்க

0: உதவி தேவையா இருக்கும். அந்த நேரத்துல உடல் வலி இருக்கும், மனவலி இருக்கும், அவர்களோட பேசுறதே ஒரு உதவிதான். அவர்களோட பேசிக் கொள்வது, அதாவது நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு உதவியாக போகிறீர்கள். அல்லாட்டி அவர்களுக்கு ஒரு சாப்பாடு செய்து கொண்டு போய் கொடுக்கிறீர்கள், அதுவும் ஒரு உதவிதான்.
1: கண்டிப்பா,
0: அதாவது எங்களிடம் இருக்கிறது ஏதோ இருக்கிறதை சமைக்க தெரியுமோ தெரியாதோ, அதாவது ஒரு உணவை நீங்க தயாரித்து கொண்டு அங்கே கொண்டு போய் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடும் பொழுது எங்களுக்கும் மனநிறைவா இருக்கு, அவர்களுக்கும் அதே அந்த பிள்ளையோ அந்த ஒருவர் எனக்கு இந்த நேரத்திலையும் உதவி செய்திச்சது என்று அந்த அந்த அந்த மனிதன் வந்து மனநிறைவாகத்தான் இருப்பார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்றையும் எடுத்தா, நீங்க ஒரு கண்டறியாத ஒருவருக்கு நீங்கள் பணம் கேட்டு நீங்க ஒரு ஒரு சிறு உதவிதான் செய்ய போறீங்க. அப்படி இருந்தாலும் அந்த சிறு உதவியால அந்த ஒருவர் வந்து அந்த கண்ணை வந்து திறக்குது, அதாவது அந்த ஒளி உலகத்தை வந்து பார்க்குது. அந்த பார்க்கும் போது அந்த மனிதருக்கு எப்படி இருக்கும், அதே நான் எனக்கு உதவி செய்வ அன்பு உள்ளங்கள் வந்து செய்வதால வந்து நான் இந்த கண்ணை இந்த உலகத்தை பார்க்கிறேன், அதாவது அந்த உலகத்தை பார்க்க நீங்க உதவி செய்தவற்ற கண்ணை கூட நீங்க பாப்பீங்க. அப்படி இருக்குது கணக்கு. சில பேர் வந்து தங்கட கண்ணையே தானம் பண்றது, சில பேர்
1: உடல் உறுப்புகள் தானம் பண்றது,
0: உடல் உறுப்புகள் கூட தானம் பண்றது. பிறகு சில பேர் வந்து கிட்னி கூட ஒரு தகப்பன் வந்து பிள்ளைக்கு குடுக்கறதும் இருக்கு, நான் ஒன்று
1: வாசிச்சேன்.
0: உடல் உறுப்பு வந்து அந்த பிள்ளையே வாழ வைக்கிறது. இருவருக்கும் வந்து மன நிறைவாத்தான் இருக்குது. வலிகள் இருக்கும், வலிகள் இருக்கும், இருந்தாலும் உலகத்துல வாழினம் என்ன
1: கண்டிப்பா
0: அப்படி என்று பாக்க அது மன நிறைவுதான்.
1: உங்களுக்கு
0: மன வலி இல்ல, மன வலியும் வந்து இல்லாம போவோம். அந்த கொடுத்ததால ஒருவர் வந்து நன்மை பெறுகிறார், பயன் பெறுகிறார் என்றால் உங்களுக்கு வந்து மன நிறைவுதான். அதாவது சிலர் வந்து பணத்தையோ என்னத்தையோ பணத்தை தான் கூட அனைத்துதான் எல்லாரும் கூறப்பட்டதன்படி பணத்தை கொடுத்து விட்டு நான் மனவலியா இருக்கிறேன், மனவலியா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதை விட்டுட்டு நீங்கள் நீங்க உதவி செய்தீர்கள் என்று மன நிறைவடைவீர்கள். ஏதாவது உங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்க கொடுத்ததுனால மன நிறைவு பெற்றிருப்பாரு. ஆனால் நீங்க பெறாததையும் சொல்லிக்கொண்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்று ஒருவர் சொல்வார், ஆனால்
1: அந்த
0: கொடுத்த உதவியே ஒரு வேணும் இல்ல. எந்த கருத்துதான், அதாவது நாங்கள் ஊருக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரியலாம், நான் அங்க கொடுத்தேன் எனக்கு மனவலியா இருக்கு, திருப்பி தெரியல திருப்பி தெரியல என்று இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எங்கேயோ இடத்துல கொடுத்தேன் மன நிறைவா இருக்குன்னு நாங்களே மன வருத்தமா போயிருவோம். ஏன்னா இந்த குடுத்து போட்டு தெரியல தெரியலன்னு சொல்லி நாங்கள் வருத்தக்காரராயிருவோம். அடுத்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்க அதை விட்டுட்டு அப்படியானவர்களை அதை விட்டுட்டு மன நிறைவோட போய்கொண்டு வந்தோம். அது வார நேரம் பிறட்டுக்கு இல்லாத நேரம் நீங்கள் மீண்டும் முளைத்துக்
1: கொள்ளலாம்
0: என்றதான் எந்த கருத்து.
1: கண்டிப்பா
0: அப்படியே பாக்கிக்க வந்து நாங்கள் கொடுக்கிற கையுத ஏதாவது கையுதவி கூட ஒரு நேரத்தில் சில வேலையில நீங்கள் கேட்பார்கள், ஒரு தேதனுடைய ஒரு 2 euro நீங்க கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மனநிறைவாத்தான் இருக்கும். அந்த அந்த ஒருவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு கோப்பியை வந்து குடிக்கல, உங்களுக்கு மனநிறைவா இருக்கு, அவருடைய காசு இல்ல கொடுத்தன் உங்களுக்கு மனநிறைவு மனவலி இருக்காது, அவர்களும் உங்களுக்கு கைகூப்பி வணங்கிட்டு போவார்கள். பணவேரா பாத்துருக்கிறேன், அவர்கள் கைகூப்பி வணக்கம் சொல்லி அதற்கு தெரியும், நாங்கள் இந்த நாட்டுக்காரர் வந்து கைகூப்பி வணங்குவாங்க. சும்மாவே சும்மாவே மனிதர் வந்து வணங்குவார்கள், கையகூப்பி வணங்குவார்கள், அவர் கொடுத்ததுக்கு உதவியா வணங்குவார்கள். எனது வாதத்தின்படி உதவி செய்தது எங்களுக்கு மன நிறைவே கிடைக்கும். அதாவது ஒருவருக்கு நன்மை செய்வோம் என்ற உணர்வு நமக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தந்து மன நிறைவையே தரும் என்று கூறி நீரு வியாபார மாளிகைக்கு முதலில் நடவர் ஏதுவுக்கு இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து இருக்கிறதுக்கும் நீரு வியாபார மாளிகைக்கு எனக்கு வாய்ப்பளித்த TRT வானொலிக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றிகள். நன்றி.

0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ப்ளூமினா அண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது மன வலியா?

0: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
0: காயத்திலிருந்து உடன் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில்
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: 5.
0: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இது போது மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷோரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால்.
2: 169வது பட்டிமன்றம். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால்

ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வது இதனால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? 169வது பட்டிமன்றம். இந்திய பட்டிமன்றத்தில் பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா, அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன்

ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன். பிரான்சில் இருந்து திருமதி பிலோமினா ஆண்டன். மற்றும் இத்தாலியிலிருந்து ஜி சுதாசன் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அவரது இணைப்பு சரியாக இணையவில்லை, அதனால் அவர் அந்த இணைப்பை துண்டித்துக் கொண்டார். அவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு

0: இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இதுவரை நேரமும் பட்டிமன்றத்துடன் இணைந்திருந்த அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தில் இணைந்து தங்கள்
1: அன்பு உறவுகள், இதுவரை சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் 10:30 to 12 வரை இடம்பெறுகின்ற பட்டிமன்ற மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக வழங்கியிருந்தோம். தொடர்ந்து வானொலியில் வலம்பெற இருக்கின்றது ஜெர்மனிய நேரம். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 to 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கியராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0533-650-7-74-27. மற்ற இரண்டு தொலைபேசி இலக்கத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பர்களே, தயவு செய்து வருகிற 16ஆம் தேதி மட்டும் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளையே ஏதாவது ஒன்றை கதைப்பதென்றால் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். இன்றைய இலத்திர்ணையல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் தெரிந்து இன்றைய இலத்திர்ணையல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் தெரிந்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பெறலாம். எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல் ஒன்றை நீங்கள் விடையாக பெறலாம். அந்த சொல் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதற்கான பாடலை தருகின்றேன். பாடலில் இருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: சரியான்பு ஒருவளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பிலோமின் அவர்கள் கையை அயர்தல் என்று சொல்லியிருந்தார். அடுத்து சுபாசினி அவர்கள் கை அயர்தல் என்று சொல்லியிருந்தார். கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டார், விடை சொல்லவில்லை. உதயன் அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். ரதி தேவேந்திர அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார், கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். ஜி நடேசன் அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். சுயாமல் அவர்கள் பணம் பசு மூத்திரம் என்று பகுமூத்திரம் நீரழிவுக்கு பேர். மீனா மகேஸ்வரன் அவர்கள் கொள்ளு நோய் என்று சொல்லியிருந்தார். குடநாயகி அவர்கள் பணம் பகுமூத்திரம் என்று சொல்லியிருந்தார். பிரேமா கைலாநாதன் அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். ஜெயந்திமாலா அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜ் அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். வதனி மோகன் அவர்கள் கொள்ளை நோய் என்று சொல்லியிருந்தார். பத்மராணி அவர்கள் சாகா சாமரம் சாம்பல் என்று சொல்லியிருந்தார். சசி அம்மா அவர்கள் சாகா என்று சொல்லி சாமரம் சாம்பல் என்று சொல்லியிருந்தார்கள். நீங்கள் முன்பகுதியும் பிழையாக சொல்லியிருக்கிறீர்கள், பின்பகுதியும் பிழையாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு விடையும் நேற்று செவ்வாய்க்கிழமை வரவில்லை என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புறவுகளே. இப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்து வாருங்கள் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 5:11 ஐக்கியராட்சியத்தில் 4:11 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
2: கனடா வன்கூவர் சிறையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angaychandracar.com feda@andrechandrasekhar.com. மறந்து விடாதீர்கள். 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
0: நேரம் சரியாக 5:15 ஐக்கியராஜ்யத்தில் 4:15 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெறுகின்றது. உங்களுக்காக ஒரு பாடல் வரும். அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, சரியோ பிழையோ நீங்கள் இணைந்து கொண்டு விடை கூறும்போது உண்மையாக யாரோ ஒருவர் அந்த விடையை கண்டுபிடித்து வருவீர்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி இலக்கம் 0033148 3215 40. அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0309 41 48 47 71. இந்த 3 தொலைபேசி இலக்கத்திலும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் அதாவது வருகிற 16ஆம் தேதி வரை வேலை செய்யாது என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அதற்கு அழைப்புகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் நேரடியாக எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பு உறவுகளே. அல்லது வைபரோடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்கள் மங்களகரமான விழாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எங்களுக்காக உதவி செய்ய காத்திருப்பவர்கள், விஷயம் தெரியாமல் இருப்பீர்கள், என்ன நடக்குது எப்படி என்று சிலருக்கு அந்தந்த நேரங்களில் வேலைக்கு போயிட்டு வந்து திடீரெண்டு வானொலியை போடும்போது என்ன ராஜா இவ்வளோ காசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் தடுமாறுவீர்கள், உங்களுடைய நண்பரை அடித்து கேட்பீர்கள். அவ்வாறு நீங்கள் பிரச்சனைப்படாமல் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 Avenue de Marsel Forge 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர்.
0: சரி அன்பு ஒருவழி, ஒரு சுகமான நிகழ்வை உங்களுக்கு தருகின்றேன். அன்பு தாயகத்திலே அது இலங்கையை பிறப்பிடமாகவும் தற்காலிகமாக தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டிருந்த எங்களுடைய பாடகர் சுவிஸ் ராஜன் அவர்களுடைய தாயார் நேற்று காலமானால் அவருடைய தகன கிரியைகள் இன்று இடம்பெற்றது. அந்த செய்தியை நீங்கள் மதிய பிரதான செய்திக்கு பிறகு கேட்டிருப்பீர்கள். அவர் ராஜன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அவருடைய ஹேண்ட்போன் கை தொலைபேசி இலக்கம் இதுதான். அன்புகளே, 0070 41 உங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ள 0070 41 சுவிசுக்குரியது 79 357 50 32. மீண்டும் தருகின்றேன், 0070 41 79 357 50 32. சுவிசுக்குரியது. அன்புறவுகளே, நீங்கள் எழுதவில்லை என்றால் நீங்கள் பேனியோடு இருக்க மாட்டீர்கள். பேனியை வைத்திருப்பவர்கள் எழுதி கொள்ளுங்கள். ராஜன் அவர்களுடைய கை தொலைபேசி இலக்கம் 0070 41 79 357-50-32. நீங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாது, மற்ற தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி கேட்டால் நிச்சயமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அன்புறவுகளை. நேரம் சரியாக 5:20 ஐக்கியராஜ்யத்தில், 4:20 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம், அதாவது சரியா தவறா பிழையோ என்று பார்க்காமல் நீங்கள் இணைந்து கொள்ளும் போது சரியான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. ஒரு பாடலில் இருந்து எடுக்கின்ற சொல், அதாவது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சொல், அந்த சொல் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதாவது இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை, உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை விடையாக பெறலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பு, அவர் ஆசையாக வந்தார், அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் இணைந்து இருக்கின்றால் அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் சுதாகர், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு ராஜா. என்ன ஆச்சு, எடுத்தீங்க வணக்கம் வண்டிங்க எல்லாம் கட்டா போச்சு.
0: அதே நான் என்ன செய்யறது, நீங்க எப்படி சலமா இருக்கீங்களா?
3: ஓ ராஜா நான் நலமா இருக்கிறேன்.
0: நீங்க ஆதிசன் குட்டிய கண்ணிலே காட்டையில
3: திங்கட்கிழமைக்கு
0: ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து
3: புது விஞ்ஞான ரீதியா ஏதாவது தலைவர் தலைவர் அப்படி ஏதாவது இருக்கிறார்கள் என்ன உயிர குடுத்தங்கிறதுனா அது என்ன முயல் எல்லாம் வந்துச்சு முயல் ஆகி என்று வருகிறது எனக்கு விளங்க
0: இல்லை. அவரங்கள் அன்புக்குரிய சுதாகர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார் திருமதி ஜெயநடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி
4: ஜெயநடேசன். வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நான் நலமா இருக்கிறேன்,
0: நன்றி.
4: நல்லா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கூட அன்போடு.
4: நான் ராஜா பணத்தில இருந்து
0: ஓகே
4: அணுகக்கூடிய
0: நோய் ஒன்றின் புழக்கத்தில் இல்லாத சொல்லை நீங்கள் இப்படி அகப்படலாம். எம்மையும் அணுகக்கூடியது, அணுகக்கூடிய இப்பயும் இருக்கின்றது, ஆனா புழக்கத்தில் அந்த பேர் இல்லையா சௌகரி?
4: அடிச்சு
0: விட்டீங்க, அக்கன்னு வந்துருது. என்ன பக்கவாதம்டா, கால் கையை இழுக்கிறதா?
4: நன்றி
0: வாழ்த்துகள்.
4: நாங்க முந்தைய அப்படியே சொன்ன உடனே அப்படியே காலு தண்டு ரத்தம் எல்லாம் சத்தி எழுப்பி நான் அப்படி எல்லாம் வரைகளை சொல்றது பேய்
0: அடிச்சுட்டேன்னு இத்தனை சோதனையில கடவுளங்களும் தந்திருக்கிறான், நரம்பையும் தந்து மூளையும் தந்து.
4: அந்த காலத்துல சொல்றேன்
0: இழுப்பை கப்பே அடிச்சிட்டு புளி புளி அடிச்சிட்டு அடிச்சிட்டேன்னு
4: சொல்றவியல்.
0: அது உண்மையா அந்த புளிக்கு புளிக்குள்ள தான் நசித்து கிடப்பார்கள். அந்த புளிய அனுபவசாலிகள் என்ன மாதிரி சொல்றார்கள சின்ன புள்ளிகள் கேட்டு
4: நிறைய காய்ச்சி கொண்டு புளிய மரத்தை நாங்க தரைச்சாங்க
0: எல்லாம் தரைச்சு நீங்க கூட்டிட்டு. நன்றி சகோதரி. அவர் திருமதி ஜெயநடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு நன்றிகள். அவரை போல நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்புறவர்களை. நேரம் பொன்னானது. நிகழ்ச்சியில் வந்து உற்சாகமாக நீங்கள் கலந்து கொண்டால் தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பதிலும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான கேள்வியை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கேள்வியிலிருந்து பதிலை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல் ஒன்றையும் நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி.

0: நேரம் சரியாக 5:30 ஐக்கியராஜ்யத்தில் 4:30 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நல்ல சோமா இருக்கலாம் அண்ணா. நீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் மீனா.
1: ஊடகங்களை உயிர் கொடுத்து மீட்பதில், உயிர்
0: கொடுத்து மீட்பதில்,
1: அதில் வந்து வீரன் உயிர் கொடுப்பான், சூரன் கொடுப்பான், தொண்டன் கொடுப்பான், தலைவனுக்காக தொண்டன் உயிர் கொடுப்பான். அப்ப தொண்டன் என்று சொல்லி வந்தால் பின்னுக்கு எனக்கு அந்த தொழுநோய் தொண்டன்
0: தொழுநோய் என்று சொல்றீங்களா?
1: அப்ப இந்த தொண்டன் அந்த உயிர் கொடுப்பான் வந்து அப்படித்தானே இருப்பான். உயிர் கொடுத்து ஊடகங்களுக்கு உயிர் கொடுக்கறான்னு சொல்றீங்க நீங்கள், உயிர் கொடுத்து மீட்பதில்.
0: நீங்க ஒரு சிந்தனை இல்லாதீங்க அவரை தொடர்ந்து சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். சியாமலா பணத்தோட வந்திருக்கிறார். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சியாமலா. நீங்கள் பணத்தோட வாரீங்க, என்னத்தோட வாரீங்க?
2: நானும்
0: வேற சிந்தனையில இருந்து
2: நேயர்களை காண இல்லை
0: வேற சொல்லுங்க.
2: நீங்க கட்டி காரி என்று சொல்றாங்க, நாங்க கட்டி காரணம்.
0: நீங்க என்ன வேலைக்கு போனீங்களா, இந்த விளையாட போனீங்களா?
2: இந்த கிராந்தேவ் இருந்ததா அதுக்கு
0: போய் அதான் விளையாட்டு,
2: அதான் விளையாட்டு.
0: அதுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டீங்களா? வடிவா
2: சாப்பிட்டுட்டு தான் போனேன். 2 மணிக்கு தான்
0: சாப்பாட்டு பிரியதான
2: சாப்பாட்டு சாப்பிடு, அதுக்கு தான் உழைக்கணும்.
0: அதுக்கு தான் உழைக்கிறீங்க?
2: வேற வேற என்னத்துக்கு உழைக்கிறோம்?
0: சாப்பாடு தான் உழைக்கிறீங்க.
2: யோசிச்சேன்.
0: ஓ, உங்களுக்கு சொல்லி தந்தா நீங்க எல்லாரும் நான் தானே சண்டித்தனக்காரன் வருவீங்க. அவர் உயிர் கொடுக்கறா, அவர் திறமையை வெளிப்படுத்துறது, அந்த திறமையை
2: வெளிப்படுத்துறது,
0: அதுக்காண்டி உயிர் கொடுக்க சொல்லி நான் சொல்ல இல்ல.
2: முயல் வந்து என்னது, கலைகள், பாரம்பரியங்கள், வரலாற்று உண்மைகள், இதுகளைத்தான் அந்த இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்தது. அதுல அப்படியான சொல்ல ஒன்றும் காணே இல்லை.
0: பாட்டு இல்ல.
2: யாருக்கும் தென்பட்டா தொழில்நுட்பம், ஒளிபரப்பூடகங்கள், கலை, பாரம்பரியம், வரலாற்று உண்மைகள், இதுகளுக்குதான் அந்த அது உயிர் கொடுக்குது. யாருக்கும் அந்த சொல்லு தென்பட்டா வரட்டும் தேடிக்கொண்டு.
0: முயல்ல இருந்து
2: முப்புரை சுமை என்று சொல்றேன்.
0: நீங்க அங்கே எல்லாம் போறீங்க, கூட போறீங்க,
2: அது வந்து கக்குவான்
0: தர்சன ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
2: எங்கட ரேஞ்ச் அளவு
0: ரேஞ்ச் தான் கூடி போச்சு. நீங்க டூ மச்சா போறீங்க. தர்சன்
2: ரேஞ்சுக்கு எங்களுக்கு போக முடியாம இருக்குது.
0: ஏதோ ஒன்னு சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு போறீங்க உலகத்துல.
2: அவர் எங்கட ரேஞ்சுக்கு அவரை வர சொல்லு.
0: கவலைப்பட்டது
2: நீங்க
0: நன்றி சகோதரம்.
2: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள். ஷியாமலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: ஆ சித்ரா, நீங்க வந்து ஒளிச்சு கேட்டு நினைக்கிறீங்க. சித்ரா நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ மண்ணா நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள்
0: பாத்தீங்களா ஷியாமலா என்ற கதையை?
3: நலமா இருக்கிறீங்களா? ஓம் அண்ணா நல்லமா இருக்கிறேன். நீங்களும் நல்ல சுகமா இருக்க. எல்லாம் வெள்ள சுரு செய்திருக்கேன். பிராட்டிட்டு கொண்டு காசா பணமாண்ட மாதிரி நான் காசு எடுக்கிறேன்.
0: நீங்க காசு எடுக்கிறீங்களா? நேற்று வந்தா பாக்குறேன். இல்ல வேற இல்ல. காசு எடுத்து
3: நான் காசு நோய் என்று சொல்றேன்.
0: காச நோய் என்று சொல்றீங்க? காச நோய் இருக்குதானே? இப்ப எல்லாரும் சொல்றேன் காச நோய் என்று
3: சொல்லுறவியா?
0: புழக்கத்துல இல்லாத இங்கிலீஷ் சொல்லுவார்கள். அது நீங்க படிச்சது என்ற காட்டுறதுக்கா வேண்டி. ஒருத்தன் தன் தாய்மொழியை விட்டு வேற மொழிக்கு போறான் படிப்பது இல்லாத அர்த்தமா?
3: அப்ப என்ன தலை எடுத்தது?
0: தலையை தான் கேட்க கூட. நான் என்ன எனக்கு சொல்ல. அவர் சிம்பிளா எடுத்து போட்டு இருக்கிறார். துர்க்கியமா சொல்லி
3: தந்திருக்கிறார்.
0: ஒழிச்சிட்டாங்க.
3: கஷ்டம் தான் புளியான வடையாம சொல்லல.
0: அவ மோசம் போயிட்டான். ராஜ்குமார் இந்தியா, கோபதன் லண்டன், ஆகியோரின் பாசமிகு தாயாரும் இங்க நோர்வேல இருக்கிற சாந்தா.
3: சாந்தா
0: எங்கெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா?
3: சந்திக்கல. தள்ளி இருக்கிறேன் அண்ணா.
0: தூரம் இருக்கு?
3: ஓஸ்லோல இல்ல.
0: ஓஸ்லோல இல்ல.
3: ஆமா.
0: நன்றியம்மா. அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அவருக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 5:41 ஐக்கியராட்சியத்தில் 4:41 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். இந்த வேளையில் ராணி சம்பந்தர் அவர்கள் ஓடி ஓடி வந்திருக்கின்றார். ராணி சம்பந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி. வணக்கம் ராணி.
4: வணக்கம் ராஜி.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
0: நாங்களும் நல்ல உற்சாகமா டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களா?
4: இல்லையே, நான் இப்பதான் ஸ்போர்ட்ஸ் ஆல வந்தேன். நான் ஓடி வந்து கூட கேள்விகளை கேட்க இல்லையோ. நாங்க ஒரு கிழமையா ஒரு போக்குவரத்தால கொஞ்சம் உங்களோட நிகழ்ச்சியில பங்கு விட்ட முடியா போயிட்டது. தூர இடம் போய் வந்தபடியா
0: மன்னிச்சு
4: விருப்பமானி
0: எல்லாரும்
4: ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி மாதிரி தானே.
0: அப்படி கேட்க கூடாது. புனிதமான சொல் மன்னிப்பு என்றது
4: ராஜானா. நான் என்னுடைய மென இதுக்கு கேக்குறேன். மென சாந்திக்கு நீங்க கேட்ட கேள்வி என்ன ராஜானா? நான் இப்ப நட வழியில வரே கிளி நாம் அந்த கார்கள் எல்லாம் போனபடியா லோரிஸ் எல்லாம் போனபடியா கொஞ்சம் கேட்க முடியாம இருந்தது. நீங்க சொல்றீங்க இலத்திரனில் உயிர் கொடுத்து மீட்பதில் என்ன சொல்ற?
0: இலத்திரனியல் ஊடகங்கள் உயிர் கொடுத்து மீட்பதில் ஒன்றினை.
4: அதுக்கு வந்து அந்த பழைய கோப்புகளை எடுத்து தானே செய்யும்.
0: எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல் ஒன்றை நீங்கள் இப்படியாக பெறலாம்.
4: வீரன் வரும்போதெரிய
0: என்ன சொல்ல?
4: வீரன் வீரன்
0: வீரன்
4: ஓ
0: வீரன் என்று பாடல வந்தது.
4: வீரன் வந்தது. நல்ல பாடல்.
0: வீரன்ல இருந்து நீங்க பிறக்கம் வந்து வந்த படம்
4: உண்மையாய கருப்பு படம் என்ன?
0: ஓ
4: கருப்பு படம் வீரன்ல இருந்து அங்கால வர்ற நோய் வந்து என்னண்டு வரும் என்னண்டு எனக்கு தெரியல. அந்த வீரன்ல வீரன் சரியா வந்ததுன்னு சொல்லி சொன்னா
0: வீக்கம் அதுகள் வரும்போது தெரியல. இல்லாம போன சொல் ஒன்று
4: இல்லாமல் போன ஒரு சொல்ல
0: புழக்கத்தில் இல்லாத சொல். ஆனா அந்த வருத்தம் இருக்குது சகோதரி.
4: அந்த வருத்தம் இருக்குது.
0: ஓகே
4: நான்
0: தேடிச்சு வாங்க. நன்றி. டீயை குடிச்சிட்டு வாங்க. நன்றி. அவர் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. நான் நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்கள் மனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
5: நான் அந்த போராட செல்பவனை என்று வந்தது அண்ணா பாடல் பாடல்ல அதுல போராடுறது என்று எடுக்கிறேன். போராடி என்று
0: போராடி.
5: ஆமா போராடி வந்து மற்றது வந்து போலியோ எடுக்கிறேன். போலியோ வந்து புழக்கத்துல
0: இல்லையே.
5: அதுக்கான வருத்தம் இதுக்கான வேற பேரா இருக்குமோன்னு
0: யோசிச்சேன்.
5: போலியோ தான். அப்ப வேற விட நான் யோசிச்சேன்னா வேற
0: இல்ல.
5: போராடி தான் நான் எடுத்தேன். இது புழக்கத்துல இருக்க வேண்டிய போலதான் கிடக்கு.
0: போலியோ தான்
5: இருக்கு. ஓ கை உடல் நிலம் எல்லாம் கொஞ்சம்
0: மெல்லிசா
5: போற
0: எங்களோட
5: எல்லா படமும் அக்காக்களோட போவேன். தனியா ஒரு நாளும்
0: போனதில்ல. சோடா எல்லாம் வாங்கி குடிப்பீங்க?
5: ஓ
0: அந்த மாதிரி நெக்டோ எல்லாம் வாங்கி
5: சிங்கம் புத்தக சாலைக்கு போவோம். பாட்டு புத்தகம் எல்லாம் வாங்குவோம்.
0: நன்றி வாழ்த்துகள் சகோதரி.
5: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி ராதா கனகராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பத்மராணி.
6: வணக்கம் ராயா.
0: நலமா இருக்கிறீங்களா பத்மராணி?
6: நலம் நலம்.
0: நன்றி. எப்படி இருக்கிறார் உங்களோட அன்பு கணவர்? உற்சாகமா இருக்கிறார். அவர் கேட்கறீங்கள அப்புறம் அவர் கவலைப்படுவார். ராஜா என்ன கேட்கலன்னு அதான் கேட்டுனா.
6: நன்றி.
0: அப்ப நீ கோயிலுக்கு போயிலையா?
6: இல்லையே.
0: ஏன்? ஒரு உண்டு பத்தாவது வரும் அப்பே நான் சும்மா தலையை கொடுத்து அடி வாங்குவான். அம்மா சொன்னவா ஒருத்தருடைய கதைக்க கூடாது. சௌதரி உங்கள வீட்டு வந்து சாப்பிட்டா பத்மராணி அடாவாடித்தனமா நடந்து கொண்டாலும் நான் ஈஸ்வர் மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அப்ப அது கூடாது சொல்லு. அப்ப நீங்களும் நேர்மையா கதைக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் தானே விஷயங்கள். மற்ற ஊர் ஊரான் செவியன்னு என்னத்தைய கெடுத்தான் குடும்பத்தை கெடுத்தானோ இன்னொன்று சொல்லுவா, அது கணக்கு
6: சொல்லுவா.
0: அங்க பேசி அண்டி சொல் பேசுற பேச்சுல வந்து இங்க சொன்னா அம்மா செவியில வாழ்ந்த அந்த செவியில வாழ்ந்ததே இப்ப ஞாபகத்துல இருக்கு. அங்க நடக்கிற கதையை அங்க விட்டுட்டு வா, இங்க கொண்டுறாது. அது என் தங்கச்சி தானே கதைச்சவா?
6: நல்ல அம்மா,
0: நல்ல அம்மா, பரிசு நல்ல நல்ல மனசு. எல்லாத்த தாயும் நல்ல தாய் தானே, அம்மாவும் ஒரு விசேஷமான தாய்.
6: உங்களுக்கு தெரியாதா
0: அவர் அம்மா அவரு என்ன மாதிரி ஒரு மொக்கு? ஓ உண்மையா சத்தியமா?
6: நண்பர்களோட
0: சேர்ந்து அம்பூரா உழைச்சா அன்றைக்கு அம்பூரா

0: உங்களையே கண்ணிக்கு.
1: இப்போ
0: அந்த 700 செக்கு தான் மாற்றி செலவழித்தவர். பிறகு மெல்ல மெல்ல சம்பாரிச்சு கோதண்டபாணி ஸ்டூடியோ கட்டினவர், பெண்ணம்பிரிய ஸ்டூடியோ. அவர் தன்னை அறிமுகப்படுத்திய தெலுங்கு மியூசிக் டைரக்டருக்கு அப்படி நன்றி மறக்காமல். பத்மராணி என்ன கண்டுபிடிச்சீங்க? பத்மராணி
1: சூலன்தான்
0: வராத ஒன்று பாட்டுல கிடக்குது. சூலனோ நல்ல நோய்
1: நன்றி
0: வாழ்த்துகள். தங்குஷன் அவர் திருமதி பத்மராணி, பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்க அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அன்பு உறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்காக 10 நிமிட துளிகள் இருக்கின்றது. இந்த துளியோடு இணைந்திருக்கின்றார் மீனா மகேஸ்வரன் அவர்கள் வைபர் ஊடாக. வணக்கம் மீனா.
2: வணக்கம் அண்ணா.
0: சொல்லுங்கள் மீனா.
2: சொல்லிட்டேன்.
0: உங்களை சொல்ல சொல்லிட்டுமோ?
2: நான் சொன்னே வீரன் சூரன்
0: அதெல்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்லி கொடுத்தா அவ வந்து சொல்லி இருக்கணும்.
2: இல்ல அப்படி இல்லன்னு சொன்னது அந்த சொல்ல சொன்னா
0: முயலாமல்
2: நன்றி
0: அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். மீனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம்
0: பிரேமா. என்ன நித்திர உண்டு நீங்களா பிரேமா?
3: இல்லையே நித்திர உண்டு இல்ல.
0: அப்ப
3: பாத்து கொண்டிருந்தோம்.
0: என்ன பாத்து கொண்டிருக்கீங்க? யாரையும் நம்பியா நீங்க கூப்பிட சொல்ல போறீங்க?
3: இல்ல சீன கஷ்டமா இருக்கு.
0: சரியான சும்மா போங்க. இளவாள கவர்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லா போச்சு.
3: கண்டுபிடிக்கல.
0: நீங்களும் சூரன் தான் எடுத்தீங்க. சூரன் எடுத்து சூலநோய்
3: சூலநோய்
0: அதான் சூலநோய் சூலநோய் என்று சொல்றீங்க. நன்றி வாழ்ந்து விட சொன்னதுக்கு வீரனுக்கு
3: நன்றி.
0: அவர் பிரேமா ஹைலைனாதன். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: உதயன் நலமா இருக்கிறீங்களா?
4: ஊடகங்களான தலைவரை முட்டெடுக்குது. அதுல இருந்து தசை சிதைவு நோய்
0: என்று
4: அந்த நெப்போலியனுக்கு மகனுக்கு
0: அவர் உதயன் அவர்கள் உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சசி, என்ன நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்ல சூப்பர். ஐயா எப்படி இருக்கிறார்?
0: ஐயாவும் நலமாக இருக்கிறேன்,
1: நல்ல சூப்பரா இருக்கிறார். நன்றி
0: நன்றி. நான் வந்து எனக்கும் இது விலங்கு இல்லத்தான்
1: கேள்வி விலங்கு இல்லையா?
0: அந்த இலத்திரனியல் ஊடகங்கள் ஈடுபடுத்தி மீட்கிறதுன்றே அது விளங்குது இல்ல, சும்மா பொதுவா சொல்லிட்டு போறேன். காக்கையில இருந்து
1: காக்கையா?
0: ஓ, இந்த ஏஐயால எல்லாத்தையும் மாறி வேற வேற
1: அடுக்கினிருந்து
0: காக்கையில இருந்து காமாலை நோய் என்று,
1: காமாலை நோய்
0: என்று சொல்றோம் இல்ல தானே,
1: சொல்றேன். பாக்கு போட்டா வித்தியா போட்டா வரும்.
0: அரிசி சாப்பிட்டா?
1: அரிசி சாப்பிட்டா
0: அம்மா சொல்லுவா காமாலை
1: சாப்பிட்டா சாப்பிட காமாலை நோய். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சசியம்மா. சசியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் பாகன், ஜெயந்திமாலா.
1: ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா
2: என்ன?
1: நன்றி.
2: அவர்
1: ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலாவை தொடர்ந்து பத்மராணி அக்கா சொல்லுங்கள்.
3: இல்ல, இப்போ அதே பேர்ல வருது அந்த நோய் இல்லையா? அந்த பேர்,
1: அந்த நோய் இருக்குது. நாங்கள் என்ன என்ன சொல்றோம்டா கேள்வி, எம்மையும் அணுகக்கூடிய நோய் ஒன்றின் புழக்கம் இல்லாத சொல்லாம் சகோதரி. நாங்கள் அந்த சொல்லி சொல்றேன், முந்தி சொன்னவை இப்ப சொல்றோம். அந்த நோய் இருக்கம்மா, அந்த நோய் இருக்கு.
3: ஏன்
1: புழுகன் எடுத்தீங்க?
3: சும்மா
1: கட்டிக்காரி புழுகன் எடுத்து புற்றுநோய் இருக்குதானே சகோதரி? நாங்கள் இப்ப அவருக்கு புற்றுநோய் சொல்றோம் நாங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
3: புரை
1: ஓடுதல் என்று சொல்ற அப்படி நோய் இருக்கா சகோதரி?
3: இல்ல, அந்த சீர் கட்டுறதுக்கு சொல்லு, நம்ம கட்டுகளது
1: வந்த புரிய ஓடிட்டு சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி பத்மராணி. பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலவணி. என்ன சொன்னாக்க கமலவணி?
4: நான் அடிக்கிறேன், நீங்க தூக்குறீங்க இல்ல ராஜா?
1: என்னண்டு தூக்குறா உங்களை? என் அம்மாவில அஜிசுமா இருக்கு.
4: கமலமணி
1: நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்க நவத்தார்? போயில்ல நித்திர உள்ள
4: நேற்று
1: உங்களோட வீட்டு கல்யாணம் வந்தா என்ன செய்வீங்க? உள்ள
4: கல்யாணம் வந்தா என்ன எடுக்க போறேன்?
1: அப்ப சரி, ஓகே. அப்ப கமலவணி விடிய சொல்லுங்க.
4: நானும் சூரன்ல இருந்து சூலனோ
1: சூரன் என்று சொல்லி அதான் நீங்களும் கதைச்சு நீங்களும் நெத்திர கொண்டுட்டு இல்லாத சொல்லாத பொய்ய வந்து சொல்றீங்க. சூலனோய் சூலன்
4: பகல்ல படுக்கிறதே இல்ல, நான் கமரா பூட்டி வரணும் குழப்பம்
1: தக்கண்டு பூட்டி விடுங்க. கமலமணி, கமலமணியை தொடர்ந்து சியாமலா அவர்கள் சொல்லுங்க. சியாமலா.
5: வணக்கம் ராஜா.
1: ஓ, வணக்கம்.
5: என்ன சசியம்மா சொன்னதான் அரிசி சாப்பிடுறேன், நான் இன்னும் அரிசி சாப்பிடுறேன்.
1: காமால வராது உங்களுக்கு? அது வராது, அது இந்த வேலை செய்யற ஆளுக்கு வராது. அது சும்மா சோம்பரியா இருந்து
5: அந்த சின்ன வயசுல இருந்து
1: சோம்பரியா இருந்து அரிசி தின்றவனுக்கு தான் வரும். வேலை செய்யற வேலை செய்யற பிள்ளைகளுக்கு நீங்க வேலை செய்யறவங்க பாருங்க வருத்தமே வராது. ஒரு பெண்ணுக்குரிய வேலைதான் பெண் செய்ய விடும். அப்ப ஆணுக்குரிய வேலையை செய்ய இயலாது உங்களுக்கு உடம்பு உடம்பு ஒத்து வர
5: எல்லாம் பெண்களும் செய்யணும் தானே.
1: என்ன செய்யறது
5: வெளிநாடுகள்ல
1: காத்திருக்கிற வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். என்ன சுணக்கம் பிலோமினா?
6: என்ன சுணக்கம் இல்ல கமல, என்ன மாதிரி எனக்கு மடுக்கு
1: பிச்சு போட்டு போயிட்டீங்க.
6: நீங்க
1: பேத்தி எப்படி
6: பேத்தி? நான் போகல
1: போகல
6: வகுப்பு
1: வகுப்பு
6: எனக்கு வகுப்பண்டாம்
1: போயிடாது.
6: கட்டிக்காரி
1: வாழ்த்துக்கள். அவர் சகோதரி பிலோமினா அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
7: வணக்கம்.
1: ராஜலிங்கம் நலமா இருக்கிறீங்களா? ராஜலிங்கம்
7: தாங்க நிலமா இருக்கணும். தாங்க நிலமா இருக்க
1: நிகழ்ச்சியை தொடங்கல சவரம் என்ன நீங்க பொய்ய ரேடியோ கேட்கறீங்களா? பிறகு நீங்க அடிச்சு கலைச்சு போன இப்ப ரேடியோ இப்ப அதான் நீங்க பொய்யே தானே சொல்றீங்க. நாளை முக்கால இருந்து அடிச்சு எத்தனை பொய்? ஒரு பொய் சொல்ல வழிக்கிட்டா 100 பொய் சொல்லு.
7: நான்
1: கோவிக்கவே மாட்டேன். கோவிக்க கோபம் வர வேணும் உங்களுக்கு கோபம் வர வேணும். அப்ப என்ன விடைய சொல்ல போறீங்க?
7: 5:30
1: சூழநோய்
7: நன்றி
1: வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
8: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
9: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
10: இருக்கேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
9: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
10: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
9: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிய தொடர்புகளுக்கு 765-0365-0. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: வணக்கம் அன்பு உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 6:07. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ். அன்புக்குரியவர்களே, அனைவரும் நலம்தானே? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய குலதெய்வமான முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுகின்றேன்.
12: தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ.
11: அன்றும் இன்றும் டிஆர்டி தமிழ் ஒலி, இது குடும்ப வானொலி. உங்கள் இல்லங்களில் எந்த நேரமும் ஒலிக்கின்ற ஒரு வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. மூன்றெழுத்து மந்திரம் வருகின்ற சனிக்கிழமை எங்களுக்கு ஆதரவு தருகின்ற டிஆர்டி தமிழ் ஒலியினுடைய ஆதரவோடும் லாக்கூர்னோ மார்க்கெட்டுக்கு அருகாமையில் இசை திருவிழா 13ஆம் திகதி இசை திருவிழா இடம்பெறுகிறது. ஃபெத்லா மியூசிக், அதாவது ஒவ்வொரு ஜூன் மாதம் 21ஆம் திகதி நடக்கின்ற அந்த திருவிழா. இங்கே 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றபடியால் அந்த இடத்திலே மார்க்கெட் இடம்பெறுகிறது, வியாபார நிறுவனங்கள் இடம்பெறுவதால் வருகின்ற சனிக்கிழமை 4 மணிக்கு இடம்பெறுகிறது இசை திருவிழா. சன்ராஜ் இசைக்குழுவினர்களோடு உங்கள் இந்திரனும் இணைந்துகின்றான். அன்பானவர்களே, பார்வையாளர்களே, வாருங்கள், வந்து கண்டு களியுங்கள். அதுபோல லாச்சப்பலில் 21ஆம் தேதி வர்த்தக பெருமக்களுடைய ஆதரவோடு ஸ்ரீ மகால், இன்னும் பல வர்த்தக ஸ்தாபனங்களுடைய ஆதரவோடு 21ஆம் தேதி ஃபெத்லா மியூசிக் லாச்சப்பலில் நடக்கின்றது.

0: வள்ள
1: நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். சரி, பாடல் கேட்பதற்கும் அதற்கு முதல் நாடகமாக இருந்தால் எங்களுடைய அன்புக்குரிய நாடக கலைஞர்கள் இணைந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்கலாம். சரி, அழைப்புக்கான அழைப்பு 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு, இன்னொரு இலக்கம் 03 9551 48 47 71. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் பைபர் இலக்கம் 03 6807 74 27. வந்திருப்பவர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு. வணக்கம். வணக்கம். ராஜலிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: நல்லது, சந்தோஷம். நல்லது, சந்தோஷம்.
2: உங்களுக்கும் ஒரு விசேஷ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு.
1: சரி, அது இருக்கட்டும். இந்த வருகின்ற சனிக்கிழமை இசை திருவிழா லாகோர்னோவில் ஃபெத்லா மியூசிக் இடம்பெறுகிறது. இசை திருவிழா, பெரும் திரளமான மக்கள் இணைந்து கொள்வார்கள். ஆடல் பாடல் என்று இடம்பெறுகின்றது. சரி, என்ன பாடல் கேட்க வந்திருக்கிறீங்களா?
2: ஆனால்
1: அதை கேட்கிற அளவு பாடணும்.
2: கேட்டுருவோம் பாடல.
1: நல்லொரு பாடல், தவ புதல்வன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடல் கேட்போம்.
2: என்னன்னா,
1: ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா. எங்களுடைய ராஜலிங்க அண்ணா அவர்கள் கேட்ட பாடல் இசை கேட்டால் புவி அசைந்தாடும். நிச்சயமாக பாடல் என்பது அதனுடைய இசை, அதனுடைய குரல், அல்லது போனால் வரிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேருகின்ற பொழுது இது எங்களை கரைத்துவிடும். அது கடவுளுடைய ஒரு வரம்தான்.
3: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை பாடினா அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

கடலலை ஓடி ஓடி வரும் சிந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே. எந்தங்கிசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ராஜலிங்கண்ணா அவர்கள் கற்றிருந்தார். தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஒரு அற்புதமான பாடல். ஆம், இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாலே. அற்புதமான ஒரு பாடல். அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், நான் யோஜனி குணராஜன்.
0: அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நான் நீங்கள் கதைக்கே நான் கேக்குது, நான் ரிங் பண்ண அந்த கலவ கலவன்னா டக்கு நின்றுடுது.
0: என்னன்னு தெரியா? வேண்ட நாடகார் வரே இல்லையா?
1: நாடகார அறிந்த வேற இல்ல, என்னன்னு தெரியல.
0: சரி, நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்களா அம்மா?
1: இருக்கிறீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன். கடவுள் என்று ஆண்டவன் நல்லதை நினைத்தா நல்லா இருப்போம் இல்லையாம்மா?
1: நல்லா இருக்கும். எந்த வேண்டிக்கொண்டு எனக்கு நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, அந்த பாட்டை தாங்க.
0: என்ன குரலன்,
1: குரலோ குரலோ, நீங்க தான் சொல்றீங்களோ எனக்கு தெரியாது.
0: ஏ, நான் என்ன, நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டா, அந்த பாட்டு என்ன அடிச்சா தெரியுங்க பாபம், உங்களை கேட்டு கேட்டு நான் நல்ல குரல் நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, எல்லாம் இறைவன் செயல். என்னம்மா, எங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. இந்த உலகத்திலே நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை பார்த்து பார்த்து நாங்கள் தான் தெரிவு செய்வோம். இப்போ சந்தைக்கு போனமென்றால் ஒரு கத்தரிக்காய் வென்றதுக்கு எத்தனை விளையாட்டு விடுவீங்க? அதுல ரெண்டு அதை திருப்பி பாக்குறது, அது அடிக்காது
1: முன்னாடி சுத்தி பாக்குறது.
0: ஒரு கத்தரிக்காய்க்கே இப்படி என்றா, நாங்க வாழும் பொழுது ஓகே, நடந்து போகின்ற பொழுது கனவேற்ற பிரச்சனை வரைக்கும் நல்ல மனுஷரார் கிட்ட மனுஷரார் கவனம் கஷ்டம்தான். அதை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா தட்டி தட்டி தட்டி நல்லதா கிடந்தா எடுப்போம், இல்ல அடிப்போம். மற்றது சில விலை விலை கூட வேண்டாம் வேண்டாமலும் போறதுதானே,
1: அப்படியும் போறதுதானே, அந்த கடையில போய் பாக்குறது.
0: அதே மாதிரிதான் வாழ்க்கை என்றதும்
1: ஓடம்
0: வழங்குகின்ற பாடம். என்ன படத்துல சொல்லுங்க
1: கேட்டால் தெரியுமா எனக்கு?
0: நீங்க தானே இப்ப எடுத்த நீங்க இந்த பாட்டு யார் பாடினது? இப்ப இல்ல, நீங்க இப்ப பாடினது வாழ்க்கைனு மூடம் ரெண்டு பாடினீங்கள் எல்லோ.
1: பூம்புவார் என்ற திரைப்படத்திலே
0: கோவலன் மாதவீட்டை சென்று எல்லாம் இழந்து சொத்து பத்தெல்லாம் இழந்து திருப்பி கண்ணகிட்ட வந்த பொழுது கண்ணகி தன்னிட்ட இருக்கின்ற சிலம்புகளையும் கொண்டு மதுரைக்கு போய் நம்ம இதை வித்து போட்டு வியாபாரம் செய்வோம். போகும் பொழுது படகுல போகின்ற பொழுதுதான் அந்த படகுல கே பி சுந்தராம்பாள் பாடிக்கொண்டு போ, அதுல பாடுறது வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம்.
1: வாழ்க்கை என்ன ஓடம் இல்லையா, போய்க்கே போயிடும் என்ன மாதிரி எல்லாம் கதைகள் இசைகள் எல்லாம்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் பாட்டுக்கு
1: நன்றி
0: அம்மா தாயே. யோகேஸ்வரி அம்மா கேட்கின்ற பாடல் நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. பாட்டு கேட்கலாம் வாங்க.
2: நீங்க கல்யாணம் ஆகாதவர், பாட்டு ரவி பாடுவார்கள்.

0: அருமையான ஒரு பாடல், மகிழ்ச்சியான பாடல். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம் பைபரூடாக.
1: வணக்கம் இந்திரன்.
0: அம்மா வணக்கம். தேவேந்திர அம்மா
1: தாயே,
0: நான் நலமாகவே இருக்கிறேன் தாயே. நன்றி. என்ன சாப்பாடு?
1: என்ன சாப்பாடு?
0: வியாழக்கிழமை தானே, ஏதாவது வித்தியாயம?
1: அப்படி கேட்டு
0: மிரக்கறி தானே? என்ன
1: நாங்க மிரக்கறி
0: தானே சொல்லம்மா.
1: நான் வந்து
0: ஓ சொல்லம்மா.
1: ரோசா மெலரேரா,
0: ஐயோ சூப்பர் பாட்.
1: அந்த பாடலை கேட்போம் கேட்டு.

0: மறுபதும் துதிதான் என்ன பாட்டு என்னம்மா எம்எஸ் பேன் அதில் பெண் குரல் வேன் காதல் சமமன்றோ எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு ஒரு இனிமைதான் என்னம்மா. அதுவும் எங்களுடைய இந்த கிராமிய எங்களுடைய திரைப்படத்தை கிராமியத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் இதயங்களை எல்லாம் பாச பிணைப்பாக கரைத்த ஒரு மாபெரும் இயக்குனர் தான் பாரதி ராஜா. அவர் நேற்றைய தினம் இறந்துட்டாரோ, அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். கிழக்குச்சி மேலே பசும்பொன், கடலோர கவிதைகள் என்று எண்ணற்ற திரைப்படங்களை தமிழுக்காக கரைத்து கொடுத்தவர். மதுகளை கேட்கணும், எங்களுடைய கிராமிய மண் வாசம் பெறுகின்ற பொழுது அது ஒரு சிறப்பு தானே. என்னம்மா கருத்தம்மா, கருத்தம்மா படம் பார்த்து நீங்களா?
1: கருத்தம்மா மற்றது என்ன,
0: 16 வயதுல
1: 16 வயது
0: படம்
1: பார்த்தது குறைவு. அந்த பாட்டுகளை கேட்டிருக்க,
0: அருமையான பாட்டுகளும் நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர். சரி பாட்டு கேப்போமா அம்மா? நன்றி அம்மா, சுகமாயிருங்கோ சுகமாயிருங்கோ. எங்களுடைய அன்புக்குரிய தாயார் தேவேந்திரம்மா அவர்கள். நேரம் 6:26, இது டிஆர்டி தமிழ்மொழியில் பாடல் கேட்கின்ற நேரம்.

0: நேரம் 6:31. இது டிஆர்டி தமிழ் ஒலி. அடுத்து இங்க யார் வந்திருக்குது என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம். இன்றுதான்
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். பொண்டியிலிருந்து எங்கள் அருமைக்குரிய பிபி அவர்கள். பிபி என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து அன்னை மடியில் கந்திராந்தோம். அன்னை மடியில் கந்திராந்தோம் என்ற பாடல். இனிய தமிழ் மக்களே, மீண்டும் இந்த பாரத ராஜா 12 வருடங்களுக்கு பின் கறுப்பு வைரம் எனது ராஜகுமாரன் பரட்டை ரஜினிகாந்துடன் இத்திரைப்படத்தில் இணைகின்றேன். ரஜினிக்கு நான் ரசிகனாய், எனக்கு ரஜினி ரசிகனாய் இருந்த இட்டு மட்டற்ற மகசி. இப்ப பாட்ட கப்பா.
0: அன்னை மடியில்
1: கந்திராந்தோம்.
0: ஆஹா, அருமையான பாட்டு. சரி, கேட்போமண்ணா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எங்கள் விபி அவர்கள் கேட்ட பாடல், மகிழ்ச்சியோடு நெகிழ்வான பாடல், அன்னை மடியில் கண் திறந்தோம் என்ற பாடல், கொடி பறக்குது என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேரம் 6:32. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகின்ற உங்கள் வானொலி டிஆர்டி தமிழொலி. வருகின்ற சனிக்கிழமை லாகூர்னோவில் மார்க்கெட் எடுக்கின்ற அந்த இடத்திலே ஃபெத்லா மியூசிக் இசை திருவிழா பிரமாண்டமாக இடம்பெற இருக்கின்றது. ஆதரவு தருகின்றார்கள் டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரம் 6:37 நிமிடம். சரி, யார் அடுத்து வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம். நான் நலமாகவே இருக்கிறோம் பார்த்திபன். நீங்கள் நலம் தானே
1: அப்பன்?
0: நல்லது, சிறப்பு.
1: முதல் பெரியார் படத்துல
0: ஓ
1: ராசாவே
0: ராசாவே
1: வேற பாட்டு ஜோதிச்சு பழைய பாட்டு வேற அவர பாட்டு இத பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாட்டு வச்சுதான் போட்டு
0: பாத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்கும் நேரம். பாடல் கேட்கும் நேரத்திலே இப்பொழுது பார்த்திபன் இணைந்திருந்தார். ராசாவே பாரதி ராஜாவுடைய பாட்டு தானே, திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ராசாவே உன்னை நம்பி ஒரு ரோஜாப்பு வருகிறது. பாடல் கேளுங்கள்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை இயக்கி ஒரு அருமையான திரைப்படத்தை கொடுத்த பாரத் ராஜா அவர்கள் என்ன மேலே சில விஷயங்கள் வந்து வரலாறுகள் பதியப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைப்படைப்பு தான் முதல் மரியாதை. சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வைபரூடாக. வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், நலமா இருக்கீங்களா?
0: ராணி அம்மா நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா ராணி அம்மா?
1: நான் நலமா இருக்கேன்.
0: எங்க ஜாதகா தொண்டை அடைக்குது புறேன்?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: நீங்க நிலைமை இருக்கு இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: கேட்க வந்த பாடல் நல்ல மனம் வாழ்க, அது அக்கா
0: கேட்டுட்டா
1: ஈஸ்வரியக்கா. அப்ப அதனால நான் இந்த பாடல் கேட்கிறேன்.
0: கூடாத மனம் வாழ்க.
1: பச்சை விளக்கு படத்துல ஒளி.

0: காதில் விழுகிறது அந்த பாடல கேக்குறேன். இது வந்து என்னுடைய தந்தை என்ன சைக்கிள்ல ஏத்தி கொண்டு போகும்போது குட்டியம்மா ஒரு பாட்டு பாடுனா இந்த பாடல பாடுவேன் நான். எட்டு வயசுல எனக்கு அந்த நேரம் முழு பாடலும் பாடமாக்கி அவருக்கு பாடி காட்டுவேன். அப்ப எங்களுக்கு மொபைல் ஒன்றும் இல்லத்தான், மனது தானே பாடமாக்கி பாடு.
1: அங்க சொல்றது மனப்பாடம் செய்யறது என்ன,
0: மனப்பாடம் செய்யறது நல்ல விருப்பம் அவருக்கு இந்த பாடல், அவருடைய நினைவா கேக்குறேன் நான்.
1: சின்ன வந்து நாங்கள் இந்த வாய்ப்பாடு பாடமாக்குவோம். ரெண்டு நாலு மூன்று ஆறு எங்களுக்கு அம்மா
0: எங்களுடைய
1: எங்கட ஊர்ல ஒரு பூரணம்மான் ஒரு டீச்சர் இருந்தவா, அவ வீட்டை அரிசி பொறிச்சு கொண்டருவா, தேங்காய் சோட்டும் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை இந்த பக்குவமா படிப்பி கொண்டு பண்றதுக்காக எல்லாருக்கும் நீங்கள் யார் வேப்பாடு நாளைய பாடமாய் கொண்டு வாரீங்களோ உங்களுக்கு ஒரு கை சிறங்கு தெரியலாம் வேண்டாம். அதுக்காகவே நாங்கள் அந்த வாழ்க்கை
0: என்ன
1: காரணம் வேற எந்த இப்ப என்னத்தை பாடம் பாக்குறது, எவ்வளவு சுமைகள் குடும்ப சுமைகள்
0: போய் தேடி தேடி மனம் தலைக்கு உள்ளதெல்லாம் போயிட்டு
1: இல்ல. அப்ப நீங்கள் பாருங்க எங்கட ஊர்ல இந்த வெங்காயம் ஏத்த வாரதுகள் அந்த ஊர் கணக்குகள் பாக்குறவ எல்லாம் கடகடன் கடை நாற்பத்தஞ்சு அந்த 25 இந்த புயல புயல புயல கண்டு தீக்கிறதுக்கு எங்கட ஊருக்கு பெரியணும் 1000 கண்டு புயல கண்டு அது இது 45 4250 4250 கொடு. இப்ப எங்கடையாக்கள் என்ன எதுக்கும் கால்குலேட்டர் டண்டு டண்டு எத்தனை கேட்டா கால்குலேட்டர் எடுக்குது.
0: இந்த பேக்கரியில போய் கேட்டு அவளுடன கால்குலேட்டர் பாத்துருவான்
1: இல்ல. மூளைக்கு வேலை இல்லாமல் அப்படியான விஷயங்கள் என்ன ஒரு சாதாரண விஷயம். சரி, பெறுகிறது பாடல் என்னம்மா?
0: நன்றி, வணக்கம். நன்றி
1: நன்றி அம்மா நன்றி. எங்கள் ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்கின்ற பாடல் பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தில் ஒளிமயமான எதிர்காலம்.

0: அருமையான ஒரு தத்துவம் நிறைந்த பாடல். குங்குமச்சிலேயே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, என்ன அருமையான பாடல். சரி, அந்த பாடலை ராணி அவர்கள் கேட்டிருந்தார். தொடர்ந்து இங்கே யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோஷாலின்.
1: வாழ்த்துக்கள்.
0: நல்லது, சந்தோஷம். மெல்லிசா காய்ச்சாலும் நான் பிடிச்சிருவேன் கூட குரல்.
1: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டை தானே என்ன பிடிக்கேன். நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: ஒருவர் ஒருவராய் பிறந்தோம்.
0: என்னண்டு?
1: ஒருவர் ஒருவராய் பிறந்தோம். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம். இருவர் இருவராய் கலந்தோம்.
0: ஒருவர் ஒருவாயா பிறந்தோம். என்ன நல்ல பாட்டு? என்ன நீங்க பாட மாட்டீங்களா? நீங்க பாட மாட்டீங்களோ?
1: நான் பாடுவேன். முதல்ல பாடுவேன். இப்போ தொண்டையெல்லாம் மாறிடுச்சு. பாடுறத விட்டுட்டேன்.
0: விட்டுட்டீங்களா? ஏன் அப்படி செய்த நீங்களே? ஏன் அப்படி நீங்க பயிற்சி பண்ண விட்டுட்டீங்களா?
1: இல்ல, திடீர்னு குரல் மாறிடுது, அதால தான் விட்டு விட்டேன். நான் பாடுந்தே பாடுந்த.
0: நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க?
1: பாண்டிச்சேரியில.
0: பாண்டிச்சேரி இங்க பிரான்ஸ்ல எங்க?
1: பிரான்ஸ்ல வந்து அது அப்புறம் சொல்றேன்.
0: சரி சரி, ஓகே ஓகே. லாக்குர்னோவில இந்த ஃபெத்லா மியூசிக் இருக்கு, இசை திருவிழா இருக்குதம்மா. அப்ப அங்க வந்து பாக்கலாம் நீங்கள். பெரிய சிரமம் இல்ல. பெரும்
1: சரி
0: சரி, நன்றி. இதோ வருகிறதம்மா. நன்றி நன்றி நன்றி. ரசாலின் அவர்கள் கேட்ட பாடல்.

0: உலக தோற்றமே மாறும், அது உலக தோற்றமே மாறும். உருகி உருகி உள்ளம் கூடும், அது உலக தோற்றமே மாறும்.
1: வருவாய்
0: பிறந்தாங்க.

0: நேரம் 6:58 நிமிடம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தர்மவதி அம்மா பாடல் கேட்க வந்திருக்கிறீங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்கள் நலமா இருக்கவே நீங்கள் நலமா இருக்கிறேன்.
0: நிச்சயமாக நான் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம். உங்களோட காலில் ஏதோட்டு கும்பிட்டுட்டு வந்தேன்னா நீ நல்லா இருப்பேன் தானே?
1: அவன்
0: அதுதான் நடக்கும். என்ன பாட்டு வேணும்?
1: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடை இருக்குது தம்பி.
0: தம்பி
1: உங்களுக்கு தம்பி
0: நல்ல பாட்டு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. என்ன பாட்டு? அதுல ஒரு பாட்டு
1: வரி வருதான்.
0: கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அருமையான பாட்டு. என்ன அறிவுக்கு விருந்து வள்ளலாரை போல் அன்புக்கு வழங்கு. அருமையான பாட்டு. அன்னையுடன் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம். அதாவது ஒரு தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும், இந்த தாய் தந்தையரோட நீ அவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு வாழுகின்ற பொழுது உனக்கு கிடைப்பது ஒரு ஆனந்தம். அதனால் அந்த ஊருக்குள்ள கதைப்பினம், அந்த நல்ல பிள்ளையப்பா அந்த ஊர் பேசும் பிறகு என்ன மாதிரி எழுதியிருக்கிறார்கள் என்ன இல்லையா?
1: இந்த பாடல அமைந்திருக்க
0: அருமையான பாட்டு. என்ன செய்யறது, எல்லாமே மக்கள் திலகத்தினுடைய பாடல். அவரை கொண்டுதான் நம் நாடு என்ற திரைப்படத்திலே இந்த பாட்டு இழந்ததுலதான் மக்கள் திலகம் வந்து லெக்சன் கேட்கிற மாதிரி எல்லாம் அதுல வருது அந்த திரைப்பட பாடல் அந்த படத்துல. அருமையான பாட்டு. சரி, பாட்டு கேப்பமா அம்மா? நன்றி நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. நாளை, அதாவது நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு லாக்கோர்னோவில் அமைந்திருக்கின்ற அதாவது மார்க்கெட் அந்த இடத்திலே பெரிய பிரமாண்டமான ஒரு இசைத்திருவிழா இடம்பெறுகிறது. சன்ராஜ் இசைக்குழுவினுடைய இசையிலே இசைத்திருவிழா இடம்பெறுகின்றது. எங்களுடைய டிஆர்டி தமிழொலியும் எங்களுக்கு ஆதரவு தருகின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை அங்கே அறியத் தருகின்றோம். இதோ வருகின்றது அம்மா அவர்கள் கேட்ட பாடல், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
2: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே.
0: ஆஹா, நல்ல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்று கேட்டவா அம்மா. பாத்தீங்க, நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நம்பி இந்த நாடே. அதைத்தான் பா கேட்டவா, நல்ல பேரை வாங்க வேண்டும் என்று வந்துட்டு மாறி கொடுத்தா அம்மா யோசிப்பா, என்னடா இந்த தம்பி மாற்றி கொடுத்துட்டானே பிடியன் சொல்லி. அப்படித்தானே இது வருகிறதம்மா. உங்களுடைய பாடல் அருமையான ஒரு படம், திரைப்படம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. 24 மணி நேரமும் உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கின்ற வானொலி டிஆர்டி தமிழொலியில் வருகிறது தர்மவதி அம்மா கேட்ட பாடல்.
3: நல்ல தம்பி.

0: அருமையான ஒரு தத்துவம் நிறைந்த பாடல். பெற்றாத்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தர்மவதி அம்மா கிட்ட இருந்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு டூ மினிட் நெல் உங்க தம்பி வாரன்.
0: நானும்
1: ஹலோ
0: நான் டூ மினிட் நிக்கிறதோ
1: லண்டன்
0: சரியா போச்சேன். தெரிஞ்ச இங்கிலீஷையும் கதை கவர்றான் இல்லப்பா. என்ன அஞ்சு நிமிஷம்
1: என்ன
0: பாட்டுக்கார அம்மா நீங்க நிலம் தானே? ஓ நானும் நிலமா இருக்கிறேன். அடிக்கல அடிக்கிறேன். சரி என்ன பாட்டு வேணும் அம்மா? அங்க டெலிபோன் கார பாத்து இப்படியும் சரி இல்ல. டூ மினிட் அண்டி சொன்னீங்க
1: சிரித்தா தங்க பாத்துமை.
0: ஓ
1: அந்த பாட்டு
0: சரியே.
1: ஓகே
0: ஓகே அம்மா நன்றி. ஓகே டெலிபோன் வந்துட்டு சிரித்தார் தங்க பதுமை. அடடா அடடா என்ன புதுமை கொடுத்தேன் இந்த உருவே. டெலிஃபோன் எடுத்துட்ட உடனே அவள் கனடாவிலேருந்து டெலிஃபோன் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்குறான்னு அடித்த பிள்ளைகள்லானே. இதோ கமலமணி அம்மா அவர்களுடைய பாடல் வருகிறது, திரித்தால் தங்க பதுமை. நேரம் 7:09 இடம்பெறுகின்றது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் எங்கள் அன்புக்குரிய ராக்கோழி புகழ் ஜெகன் அவர்கள். கேட்பதற்கு ஆவலாக காத்திருங்கள் அன்பானவர்கள்.

நான் தரும் பாடல் என்ன பாடல்?

0: உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். மக்கள் திலகத்தினுடைய பாடல்கள் அத்தனையுமே ஒரு சிறப்புத்தான். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. வதனி.
1: ஆமா
0: வதனி அவர்கள், நலமா இருக்கிறீங்களோ?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்ல ஜீவமா இருக்கிறேன். வர
1: உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறின, ஸ்பெஷலான வாழ்த்துக்களை கூறி நீங்க ரவி அம்மா ஒரு கேள்வி கேட்டீங்க.
0: என்ன வேண்டம்மா, என்ன கேட்டு
1: என்ன அண்டைக்கு ஸ்பெஷல் என்று கேட்டீங்க?
0: வீட்டு சாப்பாட்டுக்கு வர.
1: அப்ப நீங்க அண்டைக்கு என்ன ஸ்பெஷல்?
0: அது மறைமுகமா இருக்கட்டும். ஐயோ,
1: மறைமுகமா வச்சிருக்க போறீங்க நீ?
0: நான் இன்றைக்குமே சாதாரணமாகத்தான்
1: இருக்கேன். வீட்டிலேயும் தானே
0: ஒரு ஸ்பெஷலும் இல்லை. ஒரு ஸ்பெஷல் என்று கேட்டால் இல்லை, உண்மையா சொன்னே இல்லை. ஒன்றே ஒன்று செய்ய நடக்கும், ஒவ்வொரு முறையும் நடக்கிற விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10 பேராவது சாப்பிடுகணும். என்ன நினைச்சு? சரியாமா நான் சொல்றது?
1: நினைச்சு
0: ஒவ்வொருவரிடமும் நடக்கிறான் சொல்லவும் மாட்டேன். அது என்னன்னு கேட்டா விளம்பரத்துக்கு செய்யறது இல்லை. என்னம்மா?
1: அது
0: என்னுடைய வீட்டுக்காரருக்கே சொல்லப்பட்டேன். நீங்கள் எனக்கு ஒன்றும் ஒன்றும் மண்டப்படாண்டு செல்வன் கடைசியாக என்ன உடுப்பு ஒன்று மடுக்கை உண்டு ஆசை ஒன்று இருக்குன்னே.
1: நீயும்
0: நானுமா கண்ணா, அருமையான ஒரு பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு.

0: நேரம் 7:24 நிமிடம். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். புங்கையூர் ராஜா. நலம் தானே?
1: நலமா இருக்கிறேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறோம். என்ன பாட்டப்பன்?
1: பாட்டு வந்து இது ஏழு ஜென்ம பந்தம் மனைவி அல்லவா?
0: ஏழு
1: இது வந்து தெற்கு திருமச்சான் அந்த திரைப்படத்தில்
0: ஏழு ஜென்ம பந்தம் மனைவி.
1: உண்மையிலேயப்பன்,
0: ஒரு விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவனும், எங்களுக்கு கிடைத்த துணைவிகளுடைய அந்த அனுசரணை தான் நாங்கள் இந்த உலகம் எல்லாம் உலாவாரம். அது பிழைச்சுதண்டா அப்பளவும் போச்சு. அவர்கள் மென்மையானவர்கள், ஆனால் அவர்களுடைய அவர்களுக்கு அன்பு அள்ளி கொடுத்தாத்தான் திருப்பி வரும். இல்லையோ நீங்கள் கரடுமுரடா நின்றா பிறகு சாமி சன்னம் கொண்டாடிச்சுதோ காளிதான். அதுக்கேற்ற மாதிரி நாம வாழணும். அன்பை கொடுத்தா அன்பை பெற்றுக் கொள்ளலாம்.
1: நன்றி
0: சவரம். இதோ வருகிறது உங்களுடைய பாடல்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் ஆபிடிக் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆபிடிக் 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் ஆபிடிக் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் ஓபிடி 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: இதுவரை நிகழ்ச்சியில் தொத்து வழங்கி இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து விழுந்தீர்கள். 9 வரை உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 89 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ்

0: உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 7:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் 24 மணி நேரம் அளித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். வணக்க நிகழ்ச்சி மூன்று மணி இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவித்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக பெரும்பாலான நம்மவர்கள் தங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கிறார்களா? பெரும்பாலான நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கிறார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-9-41-48-47-71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்க 03-6-50-77-74-27. கூடுதலாக இந்த நாட்டவர்களை பார்த்து கொண்டு சொன்னால் அவர்கள் உழைக்கிறதே அந்த மாதத்திலேயே செலவழித்து விட்டு போய்விடுவார்கள். நம்மவர்கள் அந்த கூடுதலாக அந்த பொருட்களை சமைக்கிறதாக இருந்தாலும் பணத்தை சமைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஏன் சமைக்கிறோம் ஏன் உழைக்கிறோம் என்று தெரியாமலே சமைக்கிற வீடு வாங்கினாலும் ரெண்டு மூன்று நாலு வீடு வாங்கிறது அப்படியே தோன்றிருக்கிறார்கள். அந்த நாங்கள் உழைக்கிறதே நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது கூடுதலாக இல்லை என்று தான் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நம்மவர்கள் அதான் சொல்வார்கள், ஒரு நாளும் ஒரு பறவையும் தன்னுடைய பிள்ளை கண்டு சாப்பாடு சேர்த்து வச்சுட்டு செத்து போகிறதில்லை என்று சொல்லி. ஆனால் நாங்கள் நம்மவர்கள் அப்படி செய்வதில்லை தானே. ஆகவே இன்றைய தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க என தெரியவில் ஒரு பாடல் முதலில் வானிலைகளில் கருத்த மாதிரிக்காக இசைப்பில் ரகுமானின் செய்யல்

0: நேரம் 7:42 கட்சத்தில் 6:42 பிரான்சின் நிலையப்பாகும் டிஆர்டி தமிழ் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவரின்றி உங்கள் எண்ணத்திற்காக நாங்கள் எடுத்து வந்த தலைப்பானது, பெரும்பாலான நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்று இணைச்சி ஆரம்பித்து வைக்க வானிலை இணைந்திருக்கிற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாக வானிலை இணைத்துக் கொள்ள
1: இருக்கின்றேன்.
0: ஆரம்பித்து வைக்க வானிலை இணைந்திருக்கின்ற முதலாவது நேரம் வணக்கம். வணக்கம் வாலேந்திரன், நல்லமா இருக்கிறீர்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி. எப்படி காலநிலையில நல்லா போகுதா? நாளைக்கு நான் விட்டுட்டு சுத்தலை விட்டு போனோம்னு சொன்னால் இந்த கடைசியா அரசாங்கம் தான் எடுத்து போடும்
2: எல்லாத்தையும்.
0: போன முதல்வர் பஸ்ல வந்திருந்தார், ஒரு தயாரித்து சென்ற போது அவர் இங்க பிரான்ஸ்ல இருந்து அவரும் வந்திருந்தார். ஃபிளைட்லயும் வந்தார், இந்த அங்க பஸ்ல பஸ்ல வந்தார் சொன்னார். இங்க 3-4 வீடு வச்சிருக்கிறாராம், அதை வாடகை கொடுத்துட்டு அவர் அங்க போறாரு. அந்த அங்கே இருக்கிறதுக்கு அங்கே 2-3 மாதம் வந்து வீடு வாடகை கொடுக்கணும். இது வந்தோடனே செப்டம்பர்ல யாரும் வீடு முடியணுமாம், பேருந்து வந்தால் திருத்தி போட்டு ஒரு யாருக்கு வாடகை கொடுக்கணுமா அப்படி சொல்லியிருந்தார். அவர் அனுபவிக்கிறார், அவர் அங்கே போய் ஊரில் போய் இதில் இருக்காங்க. இங்கே என்ன வந்து வீட்டை வாடகை கொடுக்கலாண்டே அவர் அங்கே போயிருக்கிறாண்டா, இங்கே இங்கே வீடு வாடகை கூட காசு வரும்தானே.
2: இங்கே கூட காசு வரும், அங்கே போயிருக்கிறார். ஆனால் அவர்
0: அவர்கள்
2: நம்மவர்கள் வந்து இந்த மாறி மாறி உழைக்கிறார்கள், ஆனால் தாங்களும் அனுபவிக்கல, அது பிள்ளைகளுக்கு மன்னிக்க விடாம இன்னொருத்தர் வந்து கொண்டு போற அளவுக்கு தான் என்ன செய்கிறார்கள். இப்ப ஜெயமங்காரர் இருந்தாலும் அண்டன்காரர், இப்ப கூடுதலாக அரபிக்காரர் நம்ம அவர்கள் கூடுதலா அவங்க என்ன செய்யறாங்க போனா
0: வசதியான பெண்களையோ ஆண்களையோ சிலர் பிடிப்பது காரணம் சொத்து இருக்கின்ற ஒரு காரணத்தால அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த காலத்துல இருந்து இருக்குத்தானே. அந்த
2: முக்கியம் சொத்து, ஆனா சொத்தை தான் பாக்குறாரு வழியா பிள்ளை, அதே இந்த ஃபேமிலி அப்படி போனாட அப்படி மாப்பிள்ள நல்ல நல்ல ஆக்கள் ஒழுங்கான ஆக்கள்னு பாக்கல. எங்க என்ன என்ன என்ன சுட்டி இருக்கோ அதை வரதெல்லாம் பண்ணி வர்றார்களே வழிய. இப்பதான் இப்ப நம்மவர்கள் பாருங்க அணு உழைக்கிறார்கள். ஒரு ஒரு இதுவரைக்கும் எத்தனையோ தெரிஞ்சாக்கள் விமானம் எடுத்திருக்க மாட்டோம். என்ன பிளைட் என்னன்னு தெரியாது, ஏர்போர்ட் என்னன்னு தெரியாது, போனால் அந்த வருஷத்துல இருக்கா லூட்டுக்கு போறது, அது மோகஸ் மாதத்துல போயிட்டு வந்துடுறது. இதுதான் நான் இந்த விடுமுறை 2-3 நாள் ஒரு உழைச்சி சிரமிக்கல, இன்னொரு நாட்டுக்காரர் நாட்டை போக்குகள்காரர் கொண்டு போறதே ஒழிய. ஆனால் நம்ம அவர்கள் அதைத்தான் நினைக்கிறார்கள். இப்ப தாங்களும் அனுபவிக்கிறது, தாங்களும் சாப்பிடு ஒரு ஒரு நன்மதி வேண்டாலே வீட்டை கொண்டாடம் செய்ய மாட்டார்கள். என்ன கடை பேர் இருக்கிறார்கள் எனக்கு தெரியக்கூடியதா, நான் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சாக்க அதைத்தான் நான் சொல்றேன் ஒழிய. ஆனால் என்னன்னு சொல்ல இப்ப கதை பேருக்கு அது வேற தெரியக்கூடியதா,
0: சின்ன வயசுல கூட வருது இல்ல பிறருக்கு. இப்பொழுது
2: என்ன தெரியக்கூடியதா ஐயகன், இப்ப கனை பேருக்கு கிட்னி வருத்தம் வந்து, கிட்னி வருத்தம் வந்தா வேறு நாட்டுக்கே வலிக்கிடையில, அது என்ன ஒரு 1000 கிலோமீட்டர்.
0: அதே சில சில வருத்தங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணில் ஒரு இது உண்டு. அது கண்ணில் எப்போ திடீர்னு அது கண்ணை டக்குன்னு மறைச்சி போடுமா. அப்போ அதில் அவரை விடாமல் போகக்கூடாதுன்றே சொல்லி இருக்கிற அந்த திடீரெண்டை வந்தால் அவர் டக்குனு ஹாஸ்பிட்டலில் போகணும். அந்த அவருக்கு அந்த கண் டக்குனு கண் பேர மங்கினால் என்னது அந்த மை அந்த கண்ணுக்கு மை இருக்கு தானே, அது வந்து அப்படி மூடிக்கொள்றதுன்னு சொல்லி அவர் போ தூரங்களுக்கு போக முடியாது. என்ன அவருக்கு திடீர்னு அவருக்கு அப்படி ஏற்பட்டால் அவர் அந்த இந்த அந்த இடத்துக்கு தான் போகணும் வைத்தியம் செய்வதற்காக.
2: வெட்டி வைக்கிறான்
0: மணிக்கூடா
2: விடியலஞ்சி தட்டியப்பட்டா மணிக்கூடு திருப்பியா ஓடும். இப்ப எங்களுக்கு இராது படக்கல நின்றா ஓடல.

0: பாடல் வந்து இது என்ன அன்பு
1: வங்கி அந்த படம்
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி.
1: அவர் பாலேந்திரன் அணைந்தார். அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இது அன்பு அங்கே திரையில் இருந்து.

சிகரெட்டாக மாறி ஐயாவாயி புகையெடுப்பார். ஐ ஆம் வெரி சாரி. உலகம் போற போக்க

உலகம் போற போக்க பாரு தங்கமெட்டில்லாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே.

கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில்

0: குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 ராக்கன்ஸ்டர் ஸ்ட்ராஸ் 3028 குயின்ஸ் சுவிஸ் குயின்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: நேரம் 7:56 கட்சத்தில் 6:56 டிஆர்டி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நேச்சனது பிரதிவியாகம் தோறும் இரவு 7:30 9 உலகமான டிஆர்டி தமிழ் அந்த விழுந்திய உங்கள் எண்ணத்துக்காக பெரும்பாலான நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பில் தினத்துடன் இருக்கின்ற தேவனவர்களை வாழ இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் தேவன்.
3: ஓ அன்பும் மாலை வணக்கம் ரவி தம்பி, ராகு தம்பி, எப்படி இருக்கிறீங்க?
2: ராகு இல்ல ஜெகன்,
3: சாரி சாரி, நினைவா
2: இருக்கிறீங்களா?
3: நலம் என்ன இங்கு வந்து இன்றைக்கு காலையில் இன்றைக்கு மழையும் பெய்யுமா இருக்கு, ஆனால் குளிர் இல்ல, நல்லா இருக்கு.
2: வெயிலும் இல்ல, அந்த மெல்லிய ஒரு குளிர் ஒன்றை தாங்கக்கூடிய அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு நெருப்பு இருக்கு.
3: கூட வந்து என்ன சொன்னாக கொஞ்சம் உடல்நில வந்து அவைக்கு
2: தான் தெரியும். 20 டிகிரிக்கு மேல போனால் அது நல்லா இருக்காது. குளிர்காலத்திலேயும் சரிங்களோடையெல்லாம் இருக்கும், வெயில் காலத்திலும் சரிங்களோடையெல்லாம் தான் இருக்கும்.
3: எனக்கு எந்த காடும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பொதுவா என்ன பேருந்துலையும் போவன், என்ன தொடர்ந்துலையும் போவன், சைக்கிள்லயும் போவன். அப்ப எனக்கு பிரச்சனை, எனக்கு சந்தோஷம்.
2: இப்ப நான் ஏசி எல்லாம் போட்டிருப்பார்கள். இப்ப நாங்கள் கார் எழுக்க போனால் ஒரு கஷ்டம் தான். நல்ல வெயில் காரணம் என்றால் அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரத்துக்கு பயங்கரமா கஷ்டமா தான் இருக்கும்.
3: கண்டியில வந்து சிறுவையில கொஞ்சம் வளர்ந்து அங்க எங்கட கடையில விரிஞ்சது. அந்த எனக்கு எங்கட கடையில வீல் செஞ்ச அந்த சில உதவுகள் வந்து மலையத்து உதவுகள். இப்ப அப்ப அந்த பழைய தொடர்பு இருக்கிறதோடய நான் அவர்களுக்கு வந்து நான் எல்லாருக்கும் செய்கிறாரு. ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு நான் தொடர்ந்து சேர்ந்து அனுப்பிய நான் காசத்தன் மாதமா அனுப்பினேன், அவர் தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப எனக்கு ஒரு நான் வந்து இந்த மனத்தில் ஒரு இதை நாங்கள் தங்களை எங்களை மட்டும் நாங்கள் சந்தோஷம் இருந்து நக்கி கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நாங்கள் இப்ப ஒவ்வொரு பேரும் வந்து ஒரு ஒரு பிள்ளைக்கு 10 லட்சத்துக்கு மேல ஒரு நாள் உறவுல இருக்கணும். ஒவ்வொரு பேருமே ஜெகம் வந்து ஒரு ஆள் இந்த பயத்திலிருந்து நீங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க நீங்க இல்லையா? உண்மைதானே,
2: இது உண்மைதானே. இப்ப நாங்கள் அங்க சொல்ல ஒரு ரூபா கொடுத்தா கூட அவர்களுக்கு அது இல்லாஞ்சி ஒரு ரூபா கொடுத்தாலே 10 லட்சம் ரூபா அங்க வருது. அவர்களை நாங்கள் எங்களை நம்பி வாழ வைக்கிற மாதிரி பழக்கி கொண்டு வந்த மாதிரி இருந்தால் அவர்கள் வந்து சீக்கிரமா நிக்க மாட்டார்கள். இப்ப
3: வெளிநாட்டில்
2: நாங்கள் மீன் வாங்கி கொடுக்க மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும்னு சொல்லுவார்கள்.
3: தங்களை செய்வதற்கு நான் வளைவு செஞ்சுக்கிறேன். ஆனா இருந்தாலும் பிள்ளைகள் இருக்கு அவைக்கு செய்ய சொல்லி நான் காசு அனுப்பினேன்.
2: அவர்களுக்கும் சில பேருக்கு செய்யத்தான் சில பேருக்கு குடும்ப சொல்வார்கள் செய்த பாவங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லுவார்கள். அவர்கள் இலங்கையெல்லாம் பார்த்திருக்கேன்னு சொன்னால் சில விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கோத்தபாயாவோ மைந்தாவோ உள்ள பிரச்சனை தங்களுக்கு வரும் எதிர்பார்க்கல. நாங்களே நீ எங்களதான் எங்களை காட்டுல மழைதான் நினைச்சு வாழ்ந்தவர்கள்
3: 62 லட்சம்
2: ஓட்டு வாங்கி பதவிக்கு வரும்போது பெரும்பான்மை ஓட்டோட வரைக்கும் கொத்தபாய் நினைச்சிருப்பாரு 3 வருஷத்துல தானே தூக்கி வெளியில அறிவார்களோ கூட போய் பேரலன்னு சொல்லி.
3: சரி, இப்ப அனுராகியா வந்து 2 வருஷமாக என்ன செஞ்சு
2: அப்படி சில விஷயங்கள் யாராலும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு அந்த அதில் விலைக்கு மட்டும்தான் நான் சொல்லாமே சொல்லி வந்தா பிறகு சொல்லுவார்கள் விஜய் வந்துட்டா ஒரு மாதிரி வஜை செய்ய. அதே மாதிரி தாங்க வந்தால் வரலாமே ஒழிய வந்தோடனே அங்கே செய்ய அவர்களுக்கும் எல்லாம் செய்ய முடியாதான் எல்லாத்தையும் அவர்கள் செய்ய முடியாது.
3: என்ன பொறுத்தவரை இன்றைக்கு இந்த சிங்கள பாவத்தை வச்சு எந்த அரசா வந்தாலும் எங்களுக்கு வந்து
2: நாங்கள் அங்கே அங்கே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சிங்கள அந்த பௌத்த பேரின வாதம் எதுக்கும் அனுமதிக்க மாட்டாது.
3: இல்ல நாங்கள் இதுக்கு வந்து இனிமேல் கல்வியால் நாங்கள் வந்து வேறு ஏதும் நடவடிக்கை செய்து வருவோமே ஒழிய ஆனா இன்றைக்கு வந்து இலங்கை இந்த உலகத்துக்கு இன்றைக்கு உலகத்துக்கு அங்க வந்து பணம் இல்லாத நேரமும் கொடுமை செய்யறேன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு இந்த உலகம் வந்து பணம் எல்லாம் கொடுக்குதானே என்னது தேவைன்னு சொல்லி கொடுக்கல வடக்குல 50,000 காணது வச்சுக்காங்க. அப்ப அதுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னா இப்ப இதுக்கெல்லாம் காசு வலிக்கிறதுக்கு வீடு எங்க காசு இருக்குது?
2: நெருக்கடி வந்ததுக்கான சிங்கப்பூர் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு நாடு வள நிலைமைக்கானது காரணம் வந்து போர் தானே. இப்போ அதை அவர் ஆனால் உண்டு அதுகளுக்கும் ஒரு மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு 2010 இருந்தது போல் 2021 இல்லை தானே இப்போ அங்கே. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில போலீஸோ ராணுவமோ ஒன்றும் செய்யறதில்ல. நம்மவர்கள் தான் அங்க நாட்டாம செய்கிறார்கள்.
3: தெரியும் ஒற்றுமைப்படுத்தும்
2: இன்றைக்கு
3: சரி நான் சொல்றேன்னு சொன்னா எனக்கு வந்து நான் என்னோட காரணமே ஒன்றும் இல்ல. ஆனா நான் ஐம்பது நாட்டுக்குமே நான் கப்பல் கொஞ்சம் வெஞ்சு ஐம்பது நாட்டுக்குமே பார்த்துட்டேன். எனக்கு அனுபவிக்கல எல்லாம் எனக்கு முக்கியம் எந்த ஆரோக்கியம் முக்கியம் எங்கட உறவுகள் வந்து இல்ல. நான் என்ன பாக்கல எங்க உறவுகள் என்ன தெரிஞ்சோன்னு அவை இல்லாம ஆரோக்கியம் அம்மா
4: நாங்களும் முதல் நம்மை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு முக்கியமா இருப்பார். அதுக்கு அப்புறம் தான் மற்றது சொல்லுறாங்க தானம்னு சொல்லி
3: அப்படி என்ன நாங்கள் நாங்கள் அவைக்கு நெருப்பை நாங்கள் எல்லாரும் வந்து துணையா இருந்தது நாங்கள் எங்களுக்கு சமூகம் நல்லா இருக்கணும் நான் விரும்புவது ஜெகன் அதான் நாங்கள் இன்றைக்கு நான் எங்களது நேங்களை கேட்கறது இன்றைக்கும் பிந்தினை இல்லை. நாங்கள் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு யாரு யாருக்கு துன்பம் வருது அவைக்கு துணையா இருப்பு சொல்லி கொண்டு மற்ற உங்களுக்கு நிகழ்ச்சி நம்பி சொல்லணும் ஜெகன் எல்லாரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இறங்கும் நாங்கள் எங்களை சுயநிலம் பார்க்காமல் பொது நிலவன் சொல்லி போட்டு நாங்கள் மற்ற வைக்கும் முதல் செஞ்சு எங்க யாருக்கு பெரிய உதவி தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு பணம் கொடுத்து எங்க உறவுகளுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நன்றி என்று சொல்லிக்கொண்டு விடப்படுவது வணக்கம் தம்பி
4: வணக்கம். அவர் தேவன் நினைந்து கொண்டார். அவருக்காக அவர் கேட்டு இந்த பாடல் அகத்திய திரையிலிருந்து

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാനിതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ട് വെച്ചു
1: എന്നെ വാണി സുമ്മാ പുറത്തോണ്ടിരിക്കുക എന്തിനാലും ഉന്നോട് ഇരിക്കില്ല.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நல்ல சக்தி முன்னால் முடி
4: நேரம் 8:10 கிளாசத்தில் 7:10 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவரையும் பிரிய உங்கள் எண்ணத்திற்காக பெரும்பாலான நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
5: வணக்கம் ஜெகன். லண்டன் பார்த்து நிலம் தானே?
4: நிலமாயிருக்கும் பார்த்து. நீங்க நிலம் தானே?
5: நாங்கள் நிலம் இங்கும் அப்படிப்பட்ட ஹால் பெரிய குளிரன் விலப்பை ஒட்டி சுத்தமான ஹால் இல்லையா இருக்கு.
4: சரி, நல்லது.
5: மழை ஆகலும் பக்கி என்றாலும் தாங்கலாது.
4: இங்க கூட இந்த சந்தைகள் இருக்கிறது. சந்தையில அந்த கொஞ்சம் முடியிற நேரம் போனால் அந்த மடக்கரையில் அந்த குறைஞ்ச விலைக்கு விற்பார்கள். இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் அப்படி பட்டியோடய அப்படி விற்பார் விலையே. அவர் சில என்ன செய்வார்கள், அந்த அந்த நேரம் தான் போய் வாங்குவார்கள். வீணா காசை கொடுக்க கூடாது. போடலாம்.
5: அது
4: பிளேட்டு பிராண்டும் இப்போ மாக்கள் இல்லாமல் வாங்கினீர்களா அந்த சேவடுக்கு பிளேட்டுகளோ அதில் தரமில்லாம் வாங்கினீர்களா இருந்தால் அது மொத்த கீர் நம்ம பண்ணல கொஞ்சம் அந்த மாக்கள் அதில் சில சில சாமான அப்படி ஏற்றா வாங்க வேண்டும் இப்போ நாங்கள் அதுகள் எல்லாம் வெளியே பார்க்கக்கூடாது சப்பாத்து வாங்குற போது அது நல்ல சப்பாத்து தான் வாங்குவோம் இப்போ நாங்கள் வில குறைஞ்ச சப்பாத்து வாங்க வேண்டாம் அது காலில் எல்லாம் வேர்க்கு மொட்டும் அப்படிலாம் செய்யும் தரமான பொருட்களை வாங்க வேண்டும் வித்தியாசம் இருக்கு நாங்கள் போன்ல பாவிக்கின்ற போது அது இந்த கிறுக்குற ஒரு இது இருக்கும் அந்த விபரம் நம்பர் அடிச்சா கூட அதிரும்
5: நன்றி
4: வணக்கம் அவர் பார்த்து அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் மண்ணுக்கும் மண்ணுக்கும் திரையில் இருந்து

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: உங்கள் விருப்பமும் அதுவே உங்கள் எண்ணத்துக்காக பெரும்பாலும் நம்மவர்கள் தாங்கள் உழைத்ததை தாங்களே அனுபவிக்கின்றார்களா? இந்த தலைப்பிலே தனது எண்ணத்துடன் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் மதனி மோகன்.
4: ஆமா, நீண்ட இடைவெளி உங்களுக்கு சந்திக்கிறேன்.
3: நல்லா இருக்கிறீங்களா?
4: நலமாகவே இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நன்றி, சொல்லுங்கள்.
4: அப்படியே என்றென்ற நலமாக இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு என்னண்டா என்ன அது, நாங்களே உழைக்கிறத நாங்களே அனுபவிக்கிறோம்.
3: உழைச்சதை நாங்களே அனுபவிக்கிறோம்.
4: அப்படி அனுபவிக்க அப்படி அனுபவிச்சால் ஒரு சந்த
3: விட்டுட்டாலும் விட்டுட்டாலும்
4: ஐயோ இவ்வளவு நீங்க தலைப்பை கேட்க நல்ல சந்தோஷம். இப்படி ஒரு வாக்க கிடைச்சிருந்தா, இப்படி ஒரு அறிவு இதுகள் கிடைச்சிருந்தா இவ்வளவு என்ன மாதிரி இதன் இருக்கலாம். அது தனிமையிலே பிறந்து தனிமையிலே வளர்ந்திருந்தால் நாங்களாகவே அனுபவிக்கலாம்.
3: கூடுதலாக நம்ம தலைமுறை ஒன்றுதான். அப்பா அம்மாக்கு மட்டும் இல்ல, அந்த அப்பா அம்மா இருக்கல பாட்டன் பாட்டிக்கு துறங்கி அப்பா அம்மா காண்டி உழைச்சு பிந்து மனுஷி கணவன் மனுஷி பிள்ளைகள் என்று உழைத்து பிந்து மனுஷிண்டி ஆக்கள் அவைகளுக்கு அண்டு உழைச்சு பிந்து பிள்ளைகளுக்கு உழைச்சு பிந்து பேர பிள்ளைகளுக்கு உழைக்கிறது நம்ம ஆக்கள் மட்டும் தான்.
4: பாக்கணும் உழைச்சு உழைச்சு உழைச்சு பாவங்கள் கைரேகி எல்லாம் தேஞ்சு கல்யாணம் ஒன்றும் இல்லாமல் இருந்து நல்லா இத பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். என்ன அதுகளுக்கு அனுபவிக்கவே முடியாது. இந்த வெளிநாட்டு வந்தோம், அப்ப வெளிநாட்டுல வந்து இங்கேயும் வந்து நாங்கள் வரும்போது இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம் நேக்கி இல்ல தானே. அப்ப இங்க நாங்கள் வெளிநாடு வந்த உடனே இங்க வேலை செய்யாமலே இருக்கலாம இருக்கு. அப்ப வேலையை செய்து நாங்கள் உழைச்சு கொஞ்சம் இதண்ட ஒண்ணுமெண்டா பிரச்சனைகளும் வந்து கொண்டேதானே இருக்கு.
3: அப்படி வருமானம் நீங்க கூட உங்களோட வருமானம் குடிக்கொண்டு போயிக்க அதுக்கான செலவுகளும் குடிக்கொண்டுதான் போகும்.
4: செலவுகளும் குடிக்கொண்டுதான் போகுது. சரி பாப்போம். இப்படி
3: 1000 ரூபாய் சம்பளத்துல நீங்க அடுத்த மாதம் 2000 ரூபாய் சம்பளம் போனேன்டா, அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு மிஞ்ச போறது இல்ல.
4: பிஞ்ச போறது இல்ல. அங்க பேங்குக்கு போனா பேங்க்ல சொல்லும் மீனஸ்ல நிக்கும். அப்படியே அவர் எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கம் பக்கமா வட்டி வட்டி எடுத்து கொண்டு போடுவினா. அப்ப நாங்க அதை ஒரு பக்கம்
3: காசு வருது புதுசா வந்து நிக்கும்.
4: பூவே வந்து நிக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்து நிக்கும். மற்றது எப்படியோ என்னதான் இருந்தாலும் இந்த தமிழ மனதுங்கள் அதுகளுக்கு ஒரு இரக்க குணங்களும் தானே சிலருக்கு. அப்ப இப்ப அடுத்தத கஷ்டப்படையக்க கொடுக்கத்தானே வேணும், உதவி செய்யப்பத்தானே வேணும், அந்த மனப்பான்மை இருக்குது. இரு இல்லையண்டு இல்லை, அநேகமான ஆட்கள் இந்த வெளிநாட்டுல அதுகள் உழைச்சு உழைச்சி கைரேகையே தேஞ்சு போச்சு.
3: வெள்ளக்காரர் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர்களுக்கு அந்த ஒரு ஆட்களுக்கு உதவி வேணுமோ அல்லது ஒரு ஆளுக்கு அந்த பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை, பிள்ளைகளை இருந்தா கூட அவர் குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அவர் பிள்ளைகளையே விட்டு விடுவார்கள், நீங்கள் போய் உழைச்சி வாங்கிட்டு. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு இருந்து ரெண்டு பிள்ளை இருந்தேன்னா மற்ற பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி விட்டுருவோம்னு சொல்லி நாங்கள் விடாமல் ஓடிச்சிருவோம்.
4: இல்ல பிள்ளைக்காரனுக்கு 18 வயது வந்தா பிரச்சனை முடிஞ்சு வந்து நினைக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு 18 வயது வந்தா எங்களுக்கு ஏக்கம் உண்டு வேலையில வந்துருக்கு.
3: 18 வயசு இல்ல, 18 வயசு வந்தோடனே அவர்கள் பிள்ளைகளை பிரச்சனை செய்ய முடியல,
4: அவர்கள்
3: பொறுப்பரை பண்ணி போடுவார்கள். இப்ப நம்ம இப்ப ஒரு பிள்ளை 30 வயதுல இருந்தாலும் வேசி அந்த பிள்ளைய வச்சுக்கணும், தச்சில அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிரு பொம்பளையோ மாப்பிள்ளையோ கொண்டுட்டாலும் வெளியில இருந்து அதுக்கு சேர்த்து நாங்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். நாளைக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டு அதுக்கு பிள்ளைக்கு உரிய சாமான் பால்ல இருந்து பம்பஸ் போட்டு நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம்.
4: அவர்களுக்கு
3: பிரச்சனை இல்ல, தனியே மற்ற சொத்து சேர்த்து வைக்கணும்ன்றோ பிள்ளைக்கு, அதனாலதான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நாங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறதால நாங்கள் அனுபவிக்க முடியாம போய்விடுறோம்.
4: ஒவ்வொரு விடுமுறைக்கும் அதை லிஸ்ட் போட்டுவிடுவி, நம்ம இந்த விடுமுறைக்கு நாங்கள் இன்ன இடத்துக்கு போகணும், இப்படி இன்ன செய்ய வேணும் கொள்ளணும்னு அதை லிஸ்ட்டை போட்டு அப்படியே தான் செய். நாங்கள் லிஸ்ட் என்ன போடுவோம், இன்னாருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இன்னாருக்கு இவ்வளோ இங்கே இவ்வளோ அனுப்ப வேணும், அந்த லிஸ்ட்டுகளை தான் நாங்கள் போடுவோம்.
3: இப்ப அதில் விட அந்த அந்த கொடுக்கல முடிஞ்சு இப்ப ஊர்வல்ல கோயில் கட்டுறணும், கோயில்
4: திருவிழா
3: அது கூட புதுசாக செய்யணும்.
4: உண்மையே சரியா சொன்னீங்க, என்ன டெலிஃபோன் நம்பர் இங்கே
3: என்ன
4: சொல்லுங்க, இங்க உள்ளவர்கள் சில பேர் அப்படி செய்யறார்கள், ஒரு சில பேர் என்ன கூடுதலாக இங்க இப்ப அந்த அனுபவிக்கிறத
3: செய்கிறவர்கள் செய்வார்கள், செய்யாதவர்கள்
4: செய்தவர்களுக்கு இரக்கம் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்யாதவர்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லி பொடுப்பிய சாமி தங்கட சொல்லியோட திரியினம் அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இங்காலே ஒரு பகுதிக்கு என்ன செய்யும், சரி எனக்கு ஒன்றும் பண்ணாண்டு கூட அங்கே ஒரு வீட்டுக்கு பதிலாக ரெண்டு வீடு மூன்று வீடு வேண்டி அப்படியே என்ன
3: வாடகை கொடுத்துக்கொள்ளாமல் வேலையை முடியல, வீரா மட்டும் வேலை
4: உழைச்சாலும் கொஞ்சம் பணங்களையும் கொஞ்சம் அடுத்த வரைக்கும் கொடுக்க வேணும், என்ன கொடுத்து உதவி செய்யற மனப்பான்மை வேணும். பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் என்று சொல்லி அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம். அவர் திருமதி வதனி மோகன், அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் அந்தமான் காதலி திரையிலிருந்து.
5: பணம் என்னடா பணம் பணம்.

நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்கமத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது. நான்

மனித நிலை வந்தால் என்ன? நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன். பணம் பணம் பணம் பணம் என்னடா

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49.

0: நேர்த்தர்களின் இவருடாக ஸ்லண்டோமன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன். அப்படி நலம்தான்?
0: நலம் நலம். நீங்கள்?
1: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். கொஞ்சம் இப்ப குளிர் திரும்ப தொடங்கிட்டு உங்களை பற்றி கதை தோன்றிருக்கீங்களா? அனுபவிச்சு போட்டோம் கனகாலம். ஆனா உண்மையா கேகன், நீங்கள் இப்ப பட்ட தலைப்பு இருக்கல்லோ, இந்த தலைப்புல உண்மையில இந்த இப்ப எல்லாரையும் நாங்க எடுத்தும் கொள்ளையிலாது சில பேர் உண்மையில அளவான வேலைகளை செய்து உடல்நிலையை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. முந்தி வந்த மாதிரியே இருக்கன்று உறுதி சொல்லி இருக்கிறார்கள் சில பேர். என்ன காரணம்? அவங்க இந்த பணம் தேவைதான் இல்லையன்னு சொல்ல முக்கியம். பணம் இல்லாதவன் சொல்றவே அது வேற கருத்தா இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தளவில் அனுபவிக்க
0: உண்மைகள் தேவை. அந்த பணம் என்னத்துக்குண்டதான் தேவை?
1: அது வந்து பணம். இப்ப இந்த நாட்டிலேண்டி சாப்பிடுறாங்களோ, அல்லது எல்லாருக்கும் இந்த எல்லா நாடுகளும் இப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்ற அத்தனை பேருக்கும் எல்லாமே கிடைச்சு கொண்டிருக்குது. எந்த கஷ்டமும் இல்லை. நாங்கள் அளவுக்கு மிஞ்சினத்தை தலையில தூக்கி போட்டுட்டு கஷ்டப்படுறது அது எங்களுடைய சொந்த பிரச்சனையா மாறிட்டுது எல்லாம். ஆனால் என்ன பொறுத்தளவில் ஜெகன், உண்மையிலே இந்த பணம் என்றது வந்து அவசியமானது ஒன்று. பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ அல்லது ஒரு எல்லாத்துக்கும் நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது. என்னத்தை உழைச்சு உழைச்சு உழைச்சு போலாம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறான்னு சில பேர் உண்மையில நீங்க கவனிச்சு பாருங்க. நாலஞ்சு வீடுகளும்
0: வச்சிருக்கணும். அருள் அந்த வீடு வாங்குறதால வேற வேலை இல்லை. அதெல்லாம் அவருடைய தொழிலாக இருக்கிறது.
1: அதுதான் அது ஒரு வருத்தம் என்றுதான் சொல்ல முடியும். அவைக்கு அந்த ஒரு சாப்பாட்டை கவனிக்கிறேன் இல்ல,
0: உடம்பு
1: நல்ல சாப்பாடு. உண்மையா நானும் இது கன பேரை கவனிச்சிருக்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட தெரியாது. எல்லாம் இந்த ஏதோ ஒன்று கிடைக்க தெரியுன்ற மாதிரி. ஆனா உழைப்பு பணம் பணம் பணம் என்று இனி திருப்பி பாருங்க. இந்த வட்டி கொடுக்குறாக்கள நீங்க கவனிங்க. பேங்க விட மோசமான திட்டங்களை பாத்தியல் என்று
0: சொன்னா கடைசி தாங்களும் அனுபவிக்காமல் தாங்களும் அனுபவிக்காம கொடுத்துட்டு அவன் கொண்டு போடுவான் திருப்பார்கள்.
1: உண்மையா இந்த சீட்டுகள் குறிக்கிறவையே பாருங்க. இந்த அவங்கள் முதல் எடுத்து போடுறவங்க இப்ப அவங்களுக்கு தெரியும்.
0: அனுபவிக்கிறவங்க முதல் எடுத்து போடுவாங்க.
1: ஓ, உண்மையா இப்ப அவைய புரிஞ்சு வைப்பாங்க. அவங்க அவையத்தான சேர்ப்பார்கள் சீட்டுகள்ல பாருங்க. இவரை சேர்த்தா இந்த கடைசியிலான எடுக்கும். கடைசி மட்டும் சும்மா கேட்க மொழியும் எடுக்க மாட்டேதுன்னு. ஆனால் அவனே தானே எடுத்துடுவான் அந்த சீட்டை. உண்மையில அது நாங்க சொல்லி அது வேண்டாம் நான் சொல்றேன். சில சில விடயங்களை குறிப்பிட வேண்டியா இருக்கு. மற்றது ஒரு நான் பாருங்க, ஒரு நல்ல உணவு சாப்பிடுற அளவுக்கு விலை, அது சொல்லுவான
0: விலை. கடையிலே போய் சாப்பிட மாட்டார்கள், போய் சாப்பிட மாட்டார்கள் அவர்கள்
1: சாப்பிட மாட்டாங்கள. மற்றது இந்த பங்கல்ல வந்து அவன் சாப்பிட கவனிச்சு கொள்ளல. நாங்களோ
0: ஒரு நாள் சாப்பாடு காணல.
1: காஞ்ச மாடு கம்பில விழுந்தன்ற ஒரு
0: எல்லாத்தையும் போடுவாரு. செல்ஃப் சர்வீஸா இருந்தா அவர் எல்லாத்தையும் எடுத்து போடுவாரு. இந்த செல்ஃப் சர்வீஸ்ல எல்லா சாப்பாடு எடுத்து போடுவார்கள் அவர்கள்.
1: இப்ப நாங்கள் ஒரு ஒரு ஒரு கூச்சத்துல கூப்பிடக்கூடாது கறி தேவையண்டான்னு சில பேரை பாருங்க. அவந்தாலே நிக்க சொல்லி போடுவாங்க. இதுலயே நில்ல பவஞ்சர. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? பணத்தை பற்றி இப்ப ஒன்றுமே செய்யலாத. இந்த உதாரணத்துக்கு உண்மையில இந்த பணம் பற்றிருந்து ஒன்றுமே அனுபவிக்காம கனவு புள்ளிகளை சண்டை செய்ய சண்டை பிடிக்கிற அளவுக்கு சொத்துகள் எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ற அளவுக்கு அவை அதை சேர்த்து வச்ச பெருமைய இணைக்கினமே ஒழிய கடைசி மட்டும் சமனாக செய்கிற அளவுக்கு அவை வாழ மாட்டேன்.
0: அவர்கள் அவர்கள் வாழ மாட்டார்கள். நாளைக்கு யாரோ ஒருத்தன் வந்து வீட்டுல இருந்து காலாட்டி கொண்டு சாப்பிடுறதுக்கு இவர்கள் நித்திர வளர்த்துகிறார்கள். நாளைக்கு ஒருத்தன் வந்து நாளைக்கு ஒருத்தன் வந்து காலாட்டி கொண்டு சாப்பிட போறான். இவர்கள் அதுக்காக நித்திர வளர்த்து இருக்கிறார்கள்.
1: அதைத்தான் சொல்றேன். அது சகஜமா நடந்து கொண்டே இருக்கு. இந்த எல்லா நாங்களே இந்த எங்கட சட்டுகளுக்கே பார்த்து கொள்றோம். எல்லாரோடும் பழகிறோம். நாங்களே நாங்க புரிஞ்சு கொள்வோம் தானே. இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்ட. ஆனால் உண்மையில சில பேர் இந்த பொலியில

0: பெருசா கதைத்துக் கொள்ளும் ஜெகன். ஆனா உண்மையில இந்த அவை இந்த செயல்பாடுகளை பார்த்து இல்லைண்டா புள்ளிகளே பேசுங்கள், உங்க காதை வச்சு என்ன செய்ய பொறியல் என்று மகன் கேட்டதை இந்த கண்ணால காதால கேட்டு இருக்கான். காரணம் என்றாவது நீ அதுக்காக இப்ப நாங்கள் இல்ல சில
1: உழைக்காம உழைக்காம இருக்கிறோம்ல, உழைச்சது ஒரு பங்கியாவது செலவழிக்க வேண்டும்.
0: வேற என்ன, இந்த நாட்டுக்கு வந்தது நாங்க எங்கட நாட்டு பிரச்சனை எல்லாம் தீர்க்க போறோம் வந்தவே எல்லாரும் என்ன கேட்டு சொல்லுப்போ. ஆனா இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்துட்டோம், ஏழை குடியளவுங்கிற போராட்டத்துக்கு உதவி செய்தவே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையே என்று சொல்ல முடியாது.
1: போராட்டத்தை காட்டி வாழ்ந்தவர்கள் நல்லா வாழ்றார்கள்,
0: நல்லா வாழ்றார்கள். இப்ப அவை அரசாங்கத்துக்கு போனோம்னா ராஜ மரியாதையா நாங்களே இங்க நான்
1: கண்கூடாட்டி போராட்டி காசுத்தவர்கள் அவர்கள் நல்லா வாழ்றார்கள்.
0: அவங்க அவங்கள் தான் இன்றைக்கு அதாவது இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலை சேர்த்தா இந்த தலைமையா இருந்து நிதி சேர்த்தவன் தான் இன்றைக்கு பெரியாக்கள். அவங்க பட்டிருக்கிற கார்களை இருக்கா பாருங்க ஐயா, உண்மையில இந்தியா அந்த விலை அந்த கார்கள் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க புள்ளிகளுக்கும் வேண்டி கொடுத்து. அப்ப அவங்களுக்கு தெரியுது ஏதோ இவங்களை என்ன நாங்க உழைச்சி வாழ்ந்தாலும் கட்டாயம் எங்களுக்கு அந்த அந்த காசு இந்த காசு என்று குற்றம் சாட்டுவார்கள் என்று அது ஒரு பகுதியும் இருக்குது. ஆனால் உண்மையின்படி மனுஷன் வந்து சிவர் இருந்தால் தானையா சித்திரம் வரையலாம் சும்மா அவ சொன்னவங்க. நாங்கள் உடனிலேயே வடிவா வச்சிருக்கணும், நீ அந்த மாதிரி சாப்பிட போகணும், விலை அது விலை இது
1: காசு இருக்கிறவன் சாப்பாட்டு செலவழிக்கிறவன் பார்க்க கடன்பட்டு சாப்பிடறவன் இருக்கான்லோ, அவன் தான் நல்லா செலவழிச்சு சாப்பிடுவான்.
0: சத்தியம் அவன் தான் அனுபவிக்கிறான் நான் சொல்லுவேன். என்னண்டா அவன் பணத்தில் ஆசை வந்ததுண்டா ஜெகன், அதை தொடமாட்டாங்க சில பேர் கவனிச்சு பாருங்க. ஏதோ அந்த வார சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டு பணத்தை தான் பெருக்க பார்ப்பார்கள்.
1: அவர்களுக்கு என்ன எதுக்கு என்ன விளாச கொடுப்பான் இருக்கும் அவர்களுக்கு
0: கொண்ட மாதிரியோ. அதுதான் சொன்னோம் எல்லா விடயத்திலும் இரு பகுதியிலும் ஆக்கள் இருக்கணும். உண்மையின்படி கொஞ்சம் அந்த கேட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையா நாளைக்கே வலிக்கிடுங்க, நல்ல சூப்பர் மார்க்கெட் வழிய போய் நல்ல விலை அந்த பொருள்களை வாங்கி இல்ல அது இல்ல ஜெகன் பகுதி. இப்ப அந்த சிலவளை நீங்க கவனிச்சு பாருங்க, பங்கன் எதுவும் செய்து கொண்டிருப்பார்கள். நீரிப்ப சொன்ன மாதிரி அவன் கடன் பேங்கிலேயோ ஆக்கள்கிட்டயோ கடன் பட்டவன் துரமா தான் செய்ய பார்ப்பான்.
1: காசு வச்சிருக்கவே பிச்சைக்காரத்தனமா தான் செய்வார்கள், கடன் பட்டவன் தான் பெரிய ஆடம்பரமா செய்வான்.
0: கொள்ளினாலும் வேலை இல்லையா அங்க, ஆனாவே ஊருக்கு அனுப்புற அனுப்பாத பற்றி நாங்க பின்னாலே தெரிய போறேன் சொல்லுவினோம். நான் அங்க இது
1: இல்லாட்டி சிலவழிக்கா என்ன சொல்லுவாங்க, இந்த சிலவழிக்கிற காசை ஊருக்கு அனுப்பலாம் உடனே உடனே மற்றவன் காசுல தான் அவன் தியாகியாக இருக்குவினா
0: இப்படி செய்யுதாம் ஊருக்கு அந்த கோயிலுக்கு இப்படி செய்யுதாம் நான் தான் சொல்ல வேணும் மொழி அறிஞ்சு நீராவே வெளிப்படுத்தினா நீ செய்ய இல்லையண்டாம் என்ன சில சில சில விடயம் ஜெகன். எல்லாரும் வந்து இந்த உண்மையில இந்த ஒரு ஒரு உதவி என்று செய்கிறவன் கடன் மட்டும் பேகுறோம் சொல்ல மாட்டான். நான் இப்படி மாமா எங்க அண்ணன் புள்ள கணிப்பின் அந்த கல்யாணத்து கணி ஏன் நாங்க சொல்ல வேணும் எங்கட சொந்த பிரச்சனைய. உண்மையின்படி செய்கிறவன் சொல்ல மாட்டான் கடைசி மட்டும், சொல்லி கொண்டிருக்கிறவன் அவன் செய்ய
1: மாட்டாங்க
0: கடைசி மட்டும் சும்மா கொஞ்சம் பொழியில பார்த்தா ஓ இவன் தான் அதுக்கு எல்லாம் செய்திருக்கிறான் போல கண்டு அப்படியே பல தரப்பட்ட ஆட்கள் இருக்கிற நீங்க இப்ப வச்ச தலைப்புக்கு இப்பவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
1: நன்றி,
0: எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். அந்த பாட்டை கேப்பேங்க.
1: நன்றி வணக்கம்.
0: ஓ
1: அவர் லண்டன் மனோனிந்த அவருக்காக விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ மேயர் சந்திரகாந்திரையிலிருந்து.

0: என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்னும்

முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா கிங்கிரிச்சாங் கிங்கிரிச்சாங் கிங்கிரிச்சு சாங் சிச்சாங் சாங் கன்னி மலரே நீ மலர்ந்ததே

0: அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாஞ்சி சாஞ்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே கொஞ்சமா.

0: la la la.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: நேரம் 8:49 பிரான்சின் டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அந்த வேலையின் உங்கள் எண்ணத்திற்காக

0: இருந்தா
1: செலவு இருக்கும். அத செலவு செலவு பத்தறாண்டதுல இங்க இல்ல.
0: வரவிருந்தா செலவு இருக்கும். அது உலக நீதி.
1: வாக்கியம்
0: இருக்கும் என்றாலும் மாடியிருந்தாலும் ஓடாது. நாங்கள் உண்மையா சில வழி காசு உழைக்கிறதே
1: சிலவுக்காகத்தான்.
0: இந்த காலத்துல வந்து நாங்கள் எங்களுக்காக மட்டும் சிலவழிக்க இல்ல, மற்றவர்களுக்காகவும் நாங்கள் சிலவு செய்கிறோம் தான். என்ன நீங்க போய் எத்தனை பேரு குடுத்தீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். நாங்க சொன்ன அப்ப கேட்டா போல எங்க தர பொறியலோ நாங்கள் மட்டும் செலவழிக்க வேணாம், எல்லாருக்கும் கொடுத்துதான் நாங்கள் அதை வாண்டுவோம் இருக்கிறோம். என்ன ஊர்ல நாங்க அப்படி ஒரு கல்யாணம் உடனே ஒரு மொய் கொடுக்கறது அது வழக்கம்.
1: அவர் திருமதி கமலமணி இருந்து அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ நம்ம வீட்டு லட்சுமி திரைக்காக.

பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான ஏற்று

0: இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: செய்தன்னை கேட்டதாரம் இங்கு வந்ததாரம்.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ

0: இந்த பாடலோடு நிறைவு காண்கின்றது. இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் சமர்ப்பித்தி செய்யமெடுத்துக் கொண்டிருந்த தமிழொலி நினைத்தவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னிட்டு தமிழொலி மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: இன்னைக்கு மகாலம் காத்தாலும் ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
5: விடாது, இங்க போங்க போங்க.
6: அங்கும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலேரி
7: 11 13 rue Caille 75 000 Paris.
6: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
6: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன்

തൊള്ളായിരത്തി

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காட்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி

0: இணைக்கும் நோக்கில் பெங்களூரு கொழும்பு தொழில்நுட்ப தொழில்முனைவோர் வழித்தடத்தை நிறுவ பிரதி உயர் ஆணையர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த முன்மொழிவில் ஒரு கூட்டு புத்தாக்க நிதியம் மூலமான ஒத்துழைப்பு, புத்தொழில் நிறுவன பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் நிதி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புத்தாக்கத்தில் கூட்டாண்மைகள் ஆகியவை அடங்கும். கொழும்பு துறைமுகம் மற்றும் கொழும்பு மேற்கு சர்வதேச முனையம் மூலமான வாய்ப்புகள் உட்பட ஒரு பிராந்திய வர்த்தக மற்றும் தளபாட மையமாக இலங்கையின் மூலோபாய நன்மைகளும் வாதங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. கர்நாடகாவைச் சேர்ந்த தளபாட நிறுவனங்கள் கொழும்பை ஒரு சரக்கு மாற்று மையமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதி உயர் ஆணையர் அழைப்பு விடுத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துரையாடல்களை வரவேற்றதோடு பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் கர்நாடகாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்றுக்கொண்டார். பிரதி உயர் ஆணையர் மாண்புமிகு முதலமைச்சரை இலங்கைக்கு வருகை தந்து இருதரப்பு கூட்டாண்மைகளை மேலும் வலுப்படுத்த அழைப்பு விடுத்ததோடு மருந்து பொருட்கள், ஆடை, மின்னணு உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஆகிய துறைகளில் இருக்கின்ற வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்ளான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் கர்நாடக முதலீட்டு குழுவினரை இலங்கைக்கு வருகை தருமாறும் மேலும் அழைப்பு விடுத்திருக்கிறார். உயிர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: நவீன உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களால் மக்களின் ஆரோக்கியம், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் இதன் மூலம் வழங்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்க பட்டமணி தெரிவித்துள்ளார். புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உணவுகள் அல்லது விலங்குகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் அல்லது ஆய்வகங்களுக்கு வெளியே வெளியிடுவதற்கு முன்னர் அவற்றால் சுற்றுச்சூழலுக்கோ அல்லது மனித ஆரோக்கியத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவளைக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காட்சி அளிக்கிறது.
1: 2016 அப்போதைய அரசாங்கத்தினால் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமல் பாழடைந்த நிலையில் கால்நடைகளின் வாழ்விடமாக இவ்வாறு காட்சி அளிக்கின்றது. குறித்த பயிற்சி நிலையத்தினை முழுமையாக செயற்படுத்தினால் தொழில் வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படும் இளைஞர்கள், உயர்கல்வி வாய்ப்பினை தவறிவிடும் மாணவர்கள், சுய தொழில் முயற்சியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் மூலம் பயனடைவர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த செயற்திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கைவிடப்பட்டது.
2: மையமானது ஆரம்பிக்கப்பட்டால் இங்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், கிராம யுவதிகளும் பயனடையக்கூடியதாக இருக்கும். இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் இதில் ஆடுகள் மாடுகள் மேய்ந்து காடுகள் விளைந்து காணப்படுகின்றன. இதை செய்து தந்தார்கள் என்றால் இங்கே பகுதியில் உள்ள சவளக்கடை, சிறைக்கல் முனை, வீரமுனை, பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாரும், மக்கள் இந்த இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் பயன்பெறலாம்.
1: அம்பாறை மாவட்டம் நாவுதன்பள்ளி பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட சவளக்கடை பகுதி மக்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா?
0: தொடர்ந்து சீத்த வாகப்புற காவல்துறை பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு மே மாதத்துக்காக வழங்கப்பட வேண்டிய உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் வங்கி தவறுதல் காரணமாக இருமுறை கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கி ஊடாக இந்த கொடுப்பனவுகளை உத்தியோகத்தர்களின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பும் போதே இந்த தவறு நேர்ந்துள்ளது தெரிய வருகிறது. இதனை அடுத்து சீதாவகபுர காவல்துறை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு எழுத்துப்பூர்வமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் தமக்குரிய 1 மாத கொடுப்பனவை மாத்திரம் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறும், மேலதிகமாக வந்துள்ள தொகையை கணக்கிலே வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். இவ்வாறு கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள மேலதிக தொகையானது வங்கியினால் மீண்டும் அறவிடப்படும் என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடி ஒன்றில் இழக்கப்பட்ட

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலேயே ஊடாக
3: விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: Viti Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre-Gulaké Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Saïveronre Napade Saïveronde Saïveronde Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறுபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காட்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்பலான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் அவர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் கர்நாடக இலங்கை உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூரின் உலக புகழ்பெற்ற புத்தொழில் நிறுவன சூழலை இலங்கையின் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துறையுடன் இணைக்கும் நோக்கில் பெங்களூர் கொழும்பு தொழில்நுட்ப தொழில்முனைவோர் வழித்தடத்தை நிறுவ பிரதி உயர் ஆணையர் முன்மொழிந்திருக்கிறார். இந்த முன்மொழிவில் ஒரு கூட்டு புத்தாக்க நிதியம் மூலமான ஒத்துழைப்பு, புத்தொழில் நிறுவன பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் நிதி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புத்தாக்கத்தில் கூட்டாண்மைகள் ஆகியவை அடங்கும். கொழும்பு துறைமுகம் மற்றும் கொழும்பு மேற்கு சர்வதேச முனையம் மூலமான வாய்ப்புகள் உட்பட ஒரு பிராந்திய வர்த்தக மற்றும் தளபாட மையமாக இலங்கையின் மூலோபாய நன்மைகளும் வாதங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டன. கர்நாடகாவைச் சேர்ந்த தளபாட நிறுவனங்கள் கொழும்பை ஒரு சரக்கு மாற்று மையமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதி உயர் ஆணையர் அழைப்பு விடுத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் கலந்துரையாடல்களை வரவேற்றதோடு பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் கர்நாடகாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்றுக்கொண்டார். பிரதி உயர் ஆணையர் மாண்புமிகு முதலமைச்சரை இலங்கைக்கு வருகை தந்து இருதரப்பு கூட்டாண்மைகளை மேலும் வலுப்படுத்த அழைப்பு விடுத்ததோடு மருந்து பொருட்கள், ஆடை, மின்னணு உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஆகிய துறைகளில் இருக்கின்ற வாய்ப்புகளை ஆராய்வதற்காக இலங்கையின் தென்னிந்தியாவுக்கான இலங்கை தூதர் குப்பலான் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் கர்நாடக முதலீட்டு குழுவினரை இலங்கைக்கு வருகை தருமாறும் மேலும் அழைப்பு விடுத்திருக்கிறார். உயிர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: நவீன உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களால் மக்களின் ஆரோக்கியம், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் இதன் மூலம் வழங்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்க பட்டமணி தெரிவித்துள்ளார். புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உணவுகள் அல்லது விலங்குகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் அல்லது ஆய்வகங்களுக்கு வெளியே வெளியிடுவதற்கு முன்னர் அவற்றால் சுற்றுச்சூழலுக்கோ அல்லது மனித ஆரோக்கியத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவளைக்கடை பகுதியில் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காட்சி அளிக்கிறது.
2: 2016 அப்போதைய அரசாங்கத்தினால் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை பூர்த்தி செய்யப்படாமல் பாழடைந்த நிலையில் கால்நடைகளின் வாழ்விடமாக இவ்வாறு காட்சி அளிக்கின்றது. குறித்த பயிற்சி நிலையத்தினை முழுமையாக செயற்படுத்தினால் தொழில் வாய்ப்பு இல்லாமல் சிரமப்படும் இளைஞர்கள், உயர்கல்வி வாய்ப்பினை தவறிவிடும் மாணவர்கள், சுய தொழில் முயற்சியாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் மூலம் பயனடைவர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த செயற்திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கைவிடப்பட்டது.
3: மையமானது ஆரம்பிக்கப்பட்டால் இங்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும், கிராம ஜோதிகளும் பயனடையக்கூடியதாக இருக்கும். இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் இதில் இப்ப ஆடுகள் மாடுகள் மேய்ந்து காடுகள் விளைந்து காணப்படுகின்றன. இதை செய்தி தந்தார்கள் என்றால் இந்த பகுதியில் உள்ள சவளக்கடை, சிறைக்கல் முனை, வீரமுனை, பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாரும், மக்கள் இளைஞர்கள், யுவதிகள்
4: அனைவரும் பயன்பெறலாம்.
2: அம்பாறை மாவட்டம் நாவுதன்பள்ளி பிரதேச இலக்கத்துக்குட்பட்ட சவுலக்கடை பகுதி மக்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லவா?
0: தொடர்ந்து சீத்த வாகபுர காவல்துறை பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு மே மாதத்துக்காக வழங்கப்பட வேண்டிய உணவு மற்றும் தங்குமிட கொடுப்பனவுகள் வங்கி தவறுதல் காரணமாக இருமுறை கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வங்கி ஊடாக இந்த கொடுப்பனவுகளை உத்தியோகத்தர்களின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பும் போது இந்த தவறு நேர்ந்துள்ளது தெரிய வருகிறது. இதனை அடுத்து சீதாவகபுர காவல்துறை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு எழுத்துப்பூர்வமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். அதில் தமக்குரிய ஒரு மாத கொடுப்பனவை மாத்திரம் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறும் மேலதிகமாக வந்துள்ள தொகையை கணக்கிலே வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். இவ்வாறு கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள மேலதிக தொகையானது வங்கியினால் மீண்டும் அறவிடப்படும் என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடி ஒன்றில் இழக்கப்பட்டிருக்கின்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை மீளப் பெற்றுக் கொள்ள வாய்ப்பில்லை என்றும் அந்த சுமையை இறுதியில் பொதுமக்களே சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார். தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய வங்கி, திரை செய்தி, முதன்மை செயலாளர் மற்றும் ஆளுநர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் எமது குழுவில் முன்னிலையாகி அறிக்கை சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த அறிக்கை தொடர்பில் நாம் கலந்துரையாடிய போது பல சிக்கல்களும் குறைபாடுகளும் வெளிச்சத்துக்கு வந்தன. இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பது குறித்து இருவேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. மத்திய வங்கி இதற்கு பெரும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்து அறிக்கையில் காணப்பட்ட போதிலும் மத்திய வங்கி அது குறித்து வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எமக்கு தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அவர்களுக்கு இந்த அறிக்கை கிடைக்கப் பெற்றிருக்காததால் அதனை நாம் இன்று அவர்களிடம் கையளித்தோம். இதுகுறித்த தங்களது பதில் அறிக்கையை ஒரு வாரத்துக்குள் சமர்ப்பிப்பதாக அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் மின்னஞ்சல் ஊடாகவே பரிமாறப்பட்டுள்ளன. கடந்த 5 வருடங்களாக எந்தவித தொழில்நுட்ப ஆதரவும் இல்லாத காலாவதியான மின்னஞ்சல் சேவையகம் ஒன்றையே இவர்கள் இதற்காக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது அங்கு தெளிவாகிறது. சைபர் பாதுகாப்பு இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் முதன்மையான நிறுவனம் ஒன்று எவ்வாறு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு மின்னஞ்சல் சேவையகத்தை பயன்படுத்தியது என்பது பெரியதொரு கேள்வியாக எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவத்தில் ஏதேனும் மோசடி நடந்துள்ளதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இது ஒரு மிகப்பெரிய திருட்டு சம்பவம் என்பதை எனது ஆரம்ப அறிக்கையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். இங்கு திருட்டு எதுவும் நடக்கவில்லை என்று எவரும் வாதிடவில்லை. திருட்டு நடந்துள்ளது என்பது உறுதியானது. ஆனால் இறுதியில் இந்த நிதியை யார் செலுத்தப் போகின்றார்கள் என்பதுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. இதுகுறித்து நான் செயலாளரிடம் கேட்டபோது இந்த பணத்தை மீளப்பெற முடிந்தால் செலுத்த முடியும் என்றும், இல்லை என்றால் எஞ்சிய பகுதிகளை பொதுமக்களை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் இந்த பணத்தை இனி எந்த விதத்திலும் மீளப் பெற்றுக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே ஒரு புதிய பாதையிட்டு அத்திட்டத்தின் ஊடாக இந்த 2.5 மில்லியன் டாலர் நிதியை பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்தே செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்படாய்வு திணைக்களமும் காவல்துறையினரும் இணைந்து தடயவியல் தணிக்கை உள்ளிட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான உலகளாவிய அமைதி குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அமெரிக்கா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இலங்கை 14 இடங்கள் முன்னேறி உலகளவில் 67வது இடத்தை பெற்றிருக்கிறது. நாடுகளின் பாதுகாப்பு நிலை, சமூக ஸ்திரத்தன்மை, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களின் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த குறியீடு தயாரிக்கப்படுகிறது. உலகளவில் அமைதி தொடர்ந்து 12வது ஆண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உலக அமைதி நிலை 0.7% குறைந்துள்ளது. 163 நாடுகள் உள்ளடக்கப்பட்ட இந்த குறியீட்டில் ஐஸ்லாந்து உலகின் மிகவும் அமைதியான நாடாக முதலிடத்தை பெற்றுள்ளது. நியூசிலாந்து 2வது இடத்தையும் சுவிட்சர்லாந்து 3வது இடத்தையும் பெற்றிருக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கை 2.3% அமைதி வளர்ச்சியை பதிவு செய்து பூட்டானுக்கு அடுத்தபடியாக 2வது அமைதியான நாடாக திகழ்கிறது. அதேவேளை ஆப்கானிஸ்தான் தெற்காசியாவின் குறைந்த அமைதியை கொண்ட நாடாக பதிவாகி இருப்பதோடு இந்தியா பிராந்திய தரவரிசையில் 5வது இடத்தில் இருக்கிறது. மண்டதீவு படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நேற்றைய தினம் குருநகர் பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது. குருநகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் குருநகர் மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். குருநகர் ஆலய பங்கு தந்தை அவர்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி மலர் தூவி மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். 1986 ஜூன் மாதம் 10ஆம் தேதி குருநகர் பகுதியில் இருந்து ஒரு படகில் 31 மீனவர்கள் கரவலை மீன்பிடிப்புக்காக மண்டதீவுக்கு சென்றிருந்தார்கள். இதன்போது அங்கு நின்ற கடற்படையினர் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டும் வாளால் வெட்டியும் படுகொலை செய்திருந்தார்கள். இதன்போது 31 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்த 31 பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் உறவுகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் பங்குதாரர்கள் பாரிய அளவிலான கண்டன போராட்டத்தை எதிர்வரும் 19ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக டெலிகாம் பங்குதாரர்கள் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் ஜி ஆண்ட்ரோ பெரேரா தெரிவித்திருக்கிறார். கடந்த 35 வருடங்களாக நேரடியாக நடத்தப்பட்டு வந்த பங்குதாரர்களின் பொதுக்கூட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி ஒன்லைன் ஊடாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனாதிபதி திரை செய்தி மற்றும் பங்குச்சந்தை அதிகாரிகளுக்கு கடிதங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதுவரையில் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. மேலும் 70 வயதை கடந்து இவரும் நிர்வாக சபையில் பதவி வைக்க முடியாது. இருந்தாலும் தற்போதைய நிர்வாக சபை 70 வயதை கடந்த நபர்களை பதவியில்லாமல் முயற்சிகளை மேற்கொள்கிறது. கடந்த முறையும் இவ்வாறான சூழல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்த போதிலும் அந்த நபர் டெலிகாம் நிறுவனத்தின் துணை நிறுவனம் ஒன்றில் அமர்த்தப்பட்டார். அதேவேளை நிறுவனத்தின் லாபத்தில் 30% பங்குதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டம் பின்பற்றப்படுவதில்லை. நிர்வாக சபைக்கு விருப்பமான முறையில் லாபத்தை கணக்கிட்டு டாலர் கையிருப்பு அதிகரிப்பை காட்டி லாபம் ஈட்டியதாக போலியான ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான மக்கள் பிரச்சனைகளில் தமக்கு ஆதரவாக நின்ற மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகள் தற்போது ஆட்சியில் உள்ள நிலையில் இவ்வாறானதொரு நிலை ஏற்படும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை. 10 லட்சத்துக்கு அதிகமாக வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக தலையிட வேண்டும். இல்லாவிட்டால் தற்போதைய நிர்வாக சபை முன்னெடுத்து வரும் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் மோசடிகளுக்கு பாரிய அளவிலான கண்டன போராட்டத்தை தாங்கள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று ஆள் மாறாட்டம் செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தி பக்தர்களிடம் பணம் பறித்து வந்த கும்பல் ஒன்று தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. பொது சுகாதார பரிசோதகர்களின் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிந்த சில நபர்கள் அன்றாதபுரம் வெப்பாவல தலாவ மற்றும் தம்பத்கம ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று சோதனையிட்டுள்ளார்கள். அங்கு சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக வர்த்தகர்களிடம் பணத்தையும் கோரியிருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது அந்த நபர்கள் அணிந்திருந்த சீருடைகள் வைத்தியசாலையின் மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சீருடைகளை ஒத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சீருடைகளை பயன்படுத்தியே அவர்கள் வர்த்தகர்களை ஏமாற்றியுள்ளார்கள். பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்த நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான விசாரணைகளில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் லஞ்சம் பெற்ற தொடர்புடைய குற்றச்சாட்டில் 32 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
1: வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 51 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் 3349 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட 314 வழக்குகள் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து 2000 56 இலக்க நிதி குத்தகை சட்டத்தின் திருத்தப்பட்டவாறு கீழ்ப்பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தகை நிறுவனமான கோஆபரேட்டிவ் லீசிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கண்காணிப்பு திணைக்கழகத்தின் படிப்பாளரினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு முரணாக செயற்பட்டமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் கண்காணிப்பு கழகத்தினால் வெளியிடப்பட்ட 2010 இரண்டாம் இலக்க நிதி குத்தகை அறிக்கையிடல் தேவைகள் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய செயற்பட அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக தவறியிருக்கிறது. மேலும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களை ஒன்றிணைப்பதற்கான மத்திய வங்கியின் பிரதான திட்டத்தின் கீழ் நிவர்த்திக்கப்பட வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த நிறுவனம் தவறிவிட்டது. இதற்காக பலமுறை அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் திட்டத்துக்கு இணங்க எந்தவித திருப்திகரமான முன்னேற்றத்தையும் நிறுவனம் காண்பிக்கவில்லை. குறிப்பாக தனது வணிக நடவடிக்கைகளின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறை சாத்தியமான திட்டம் எதனையும் சமர்ப்பிக்க அந்த நிறுவனம் தவறிவிட்டது. இதன் அடிப்படையில் நிதி குத்தகை சட்டத்தின் 9(1)(f) பிரிவின் விதிகளுக்கு அமைவாக கோஆபரேட்டிவ் லீசிங் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்த பதிவு சான்றிதழ் 10/6/2026 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அந்த நிறுவனம் புதிய நிதி குத்தகை வணிக நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ரத்து செய்யப்பட்ட தேதிக்கு முன்னர் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வணிக உடன்படிக்கைகளை மாத்திரம் தொடர முடியும் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத வெளிநாட்டு கடவுச்சீட்டை வைத்திருந்த குற்றத்துக்காக திருமதி சசி வீரவன் சாவுக்கு விதிக்கப்பட்ட 2 சிறை தண்டனை மற்றும் அபராதத்துக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதியரசர் மஞ்சுள திலகரண்ண இந்த விவகாரத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். முறையற்ற ஆவணங்களை பயன்படுத்தி கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரவன் சாவுக்கு கடந்த 2022 கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 2 கடுழிய சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி அவர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டுவிட்டது. கடற்கடையில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியாற்றியதாக கூறப்படும் யோசித ராஜபக்ச சட்டபூர்வ நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய கடற்படை பயிற்சிக்கு எவ்வாறு பங்கேற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் 16 லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். 2006 December 14 கடற்படையில் இணைந்து கொண்ட யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவை குறித்த விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட போது சமர்ப்பித்த கல்வித் தொகுதிகள் மற்றும் கடற்படையில் அவருக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு பயிற்சி பாடநெறிகள் ஆகியவை சட்டத்துக்கு முரணாக இடம்பெற்றதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகளை ஆணைக்குழு தற்போது ஆரம்பித்துள்ளது. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை ஒன்றை பெற வேண்டுமாயின் அதற்குரிய சத்திய கடதாசியை நீதிமன்றில் சமர்ப்பித்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று கொழும்பு கோட்ட நீதவான் பசன் அமரசேன நேற்று அறிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குற்றப்பிராய்வு தடை கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு நீதவான் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார். கடந்த 2014 சுற்றுலா ஊக்குவிப்பு படையகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக 15,000 டி ஷர்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பில் குற்றப்பிராய்வு தடை கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது வழக்கின் முதலாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுக்குமாறு குற்றப்பிராய்வு தடை கழகத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் ஆரம்பத்திலேயே இவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் அறிவித்தல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதவான் சுட்டிக்காட்டினார். மாறாக தேவை என்றால் சர்வதேச பிடியாணியை பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு படையகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூ

ஹர்த்தால் டி சில்வா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு தென் மாகாண சபை உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மாகாணத்தில் உள்ள தன்னார்வ தொண்டர் சங்கங்களுக்கு நாற்காலிகளை விநியோகிப்பதற்காக 16.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே முன்னாள் முதலமைச்சர் நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். உரிய கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட 16,361 நாற்காலிகளை தென் மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் பிரத்துவப்படுத்தும் 54 மாகாண சபை உறுப்பினர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்ததன் ஊடாக அரசாங்கத்துக்கு இழப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார். ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலைக்காக பௌத்த துறவிகளாகிய தாங்கள் இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மாநாயக்க தேர்களை சந்தித்து நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழல் குறித்த விசேட கடிதம் ஒன்றை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். நாம் முஸ்லிம் சமூகத்தை நேசிக்கிறோம், ஆனால் முஸ்லிம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம். ஒரு பௌத்த துறவி என்ற ரீதியில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலைக்காக இன்று முன்னின்று குரல் கொடுக்க கிடைத்ததை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் ஒரு முஸ்லிம் என்பதற்காக அவரை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் நாட்டின் பாதுகாப்பை பேண வேண்டும் என்பதே அவரது இறுதி நோக்கமாக இருந்தது. அதனை நாம் மதிக்க வேண்டும். எவராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தை வைத்துக் கொண்டு அதன் உண்மை பின்னணியை மூடி மறைப்பதற்காக பல்வேறு அரசியல் தரப்பினரும் ஒரு பாக்ஸிங் போட்டி போல இரு பிரிவாக பிரிந்து அரசியல் செய்வதாகவும் இந்த அரசியல் மயமாக்கல் நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் இவ்வாறான அரசியல் சதிவலைகளுக்குள் சிக்கி நாட்டின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் தள்ளிவிடக் கூடாது என்று இனவாதியாக அறியப்படுகின்ற ஞானசார தேரர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தனது பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போதே சிறப்பு உரிமை முறல் பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றிய போதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்துக்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் தனக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. தனது பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும்

0: பாதுகாக்கவே தற்போது சிலர் போராடுகிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா பாராளுமன்றத்துக்கு நேற்று தெரிவித்தார். 2019 ஆண்டுக்கு பின் கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. 21/4/2019 அன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் 23/4/2019 அன்று தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கோத்தபாய ராஜபக்ச அறிவித்தார். இந்த தாக்குதலின் பின்னர் நாட்டின் சுற்றுலாத்துறை மற்றும் சேவை கைத்தொழில் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தன. நாட்டின் பொருளாதார பாதிப்புக்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாகும். கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட அதே வேளையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புணர்வுகள் அன்று தோற்றுவிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் தான் 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. சுரேசலையின் நாடகம் தற்போது அரங்கேற்றப்படுகிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இந்த நபர் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கும் சுரேசலைக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதலுக்கு உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்கவே தற்போது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் ஒரு நாடாக நாம் வெட்கப்பட வேண்டும், ஜனநாய போராட்டம் என்று கூறிக்கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர்கள் மறைமுகமாக இடையூறு விளைவிக்கிறார்கள். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் விசாரணைகளை நாம் இடைநிறுத்த மாட்டோம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் சென்றபோது அவர் தனது பரிவாரங்களுடன் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்சாக்களும் ரணில் விக்ரமசிங்காவும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களுடன் செல்கிறார்கள். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படவே அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். தற்போது விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றன. கோத்தபாய ராஜபக்சாவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரை ஆரோக்கியமாக இருந்த சுரேசலை பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் திடீரென நோயாளியாகிவிட்டார். தற்போது பல போலியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார். வங்குரோத்தின்லே அடைந்த அரசியல்வாதிகளும் அவருக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். என்னதான் இவர்கள் செய்தாலும் உண்மைகள் விரைவில் வெளிவரப்போவதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மரணங்கள் மற்றும் மக்களின் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட சகல குற்றச்செயல்கள் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும், இதன்படி இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். கடந்த காலங்களில் சில சர்ச்சைக்குரிய மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் ஒன்று தினேஷ் ஷப்டரின் மரணம் தொடர்பானது. அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட போதிலும் அது இதுவரையில் உறுதியாகவில்லை. அத்துடன் டொரிண்டன் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் ரஜ ஜேவிராவின் மரணம் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெறுகின்றன. இந்த மரணம் தற்போது சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நினைவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றோம். இதனால் அவர்கள் குழப்பமடைந்திருக்கலாம். எவ்வாறாயினும் இவர்களின் குழப்பங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மட்டுமல்லாது நாட்டில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது மற்றும் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என பல சம்பவங்கள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தார். இந்த பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் பட்டியலிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவோ அல்லது வர்த்தமானி வெளியிடப்படவோ கிடையாது. 1979 தற்காலிக ஏற்பாடாக கொண்டுவரப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டு பல தசாப்தங்களாக மனித உரிமை மீறல்களுக்கும் தன்னிச்சையான கைதுகளுக்கும் வழிவகுத்துள்ளதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்தை வெறும் திருத்தங்களுக்கு உட்படுத்துவதோ அல்லது புதிய பெயரில் மாற்றுவதோ தீர்வாகாது. நாட்டில் நல்லிணக்கம், நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் ஜனநாயக ஆட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான அரசியல் உறுதிப்பாட்டை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான வாதம் இடம்பெற்று அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடுகளை கடந்து இதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கையை விடுத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச உடன்படிக்கைகளை தற்போதைய ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மீறி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தில் இலங்கை கையெழுத்திட்டிருக்கிறது. ஆனாலும் தற்போது சுரேசலே நீதிமன்ற உத்தரவின்றி வெறும் தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மாத்திரம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தடுப்பு காவலில் சலைக்கு கடுமையான சித்திரவதைகள் மற்றும் மனிதாயமான மற்ற முறையிலான நடத்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர் மனநீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் ஆந்திரகுமார திசநாயக்கா இதுகுறித்து மௌனம் காப்பது அவர் சர்வதேச உடன்படிக்கைகளை மீறுவதாகவே அமையும் என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றம் சாட்டினார். இந்த கொடூரமான சித்திரவதைகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஜனாதிபதி முதல் குற்றப்படாவித்தன கழகத்தின் கீழ்நிலை அதிகாரிகள் வரை அனைவரும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். மேலிடத்திலிருந்து வரும் உத்தரவுகளை கண்மூடித்தனமாக நிறைவேற்ற வேண்டாம் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்ட மனோஜ் கமகே, அவ்வாறு செய்பவர்கள் ஒரு நாள் பாதிக்கப்பட்ட சலையை விடவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். சலையை தடுத்து வைத்துள்ள பிரிவில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இந்த சித்திரவதை சம்பவங்களுக்கு ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களிடம் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்துள்ளது. இத்தொடர்பாக திணைக்களம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் ஆட்பதிவு திணைக்களகத்தின் உத்தியோர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண்கள் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த போலி எண்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என்று போலியாக கூறி தகவல்களை திரட்டுகிறார்கள். இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரச லட்சணியை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியையும் உருவாக்கியுள்ளார்கள். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என்று கூறி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை அவர்கள் சேகரிக்கிறார்கள். ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோர்வ இணையதளத்தை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போலி இணையதள முகவரியூடாக எந்தவித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என்று திணைக்களம் மக்களை கேட்டிருக்கிறது. தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டைகளுக்கான எந்தொரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்று ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறது. விரகர பகுதியில் 5.24 கிலோ கிராம் ஐஸ் மற்றும் 1.80 கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 42 வயதுடைய சந்த நபர் ஒருவர் நீர்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை விடுத்த அறிக்கையின்படி மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விரகர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேகநபரிடமிருந்து 5.24 கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 1.80 கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 42 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரும் காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட முற்றுகை நடவடிக்கையின் போது 3 இலங்கையர்கள் உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் குவைத் பிரஜை, ஒருவர் இந்தியர், மூன்று பேர் இலங்கையர்கள் மற்றும் குடியுரிமையற்ற இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோக நடவடிக்கையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரிலே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் விசாரணைக்கு உதவும் முக்கிய ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குவைத் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். குவைத்தில் அண்மை காலமாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோக வலையமைப்புகளை ஒழிக்கும் நோக்கில் தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பொருளஸ்தமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விரகர பகுதியில் பெருமளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்தம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிப்போ வீதி புகர்ந்த குறுக்கு வீதியில் நேற்று மாலை பாதுகாப்பற்ற முறையில் பயணிக்க முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்று புரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மருதானையில் இருந்து ஹிகடுவை நோக்கி பயணித்த புரத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர் கரபகல பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். புரதம் வருவதை உணர்த்தும் வகையில் சமைக்க விளக்குகள் ஒளிரவிடப்பட்டிருந்த நிலையிலும் முச்சக்கர வண்டி சாரதி அதனை பொருட்படுத்தாமல் பாதுகாப்பற்ற முறையில் புயர்ந்த குறுக்கு வழியை கடக்க முயன்றதே இந்த விபத்துக்கான காரணம் என்று ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த 6 சிறுவர்கள் பலத்த கடல் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் 11 வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்து போனார். இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. பொதுமக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இலங்கை கடற்படை வீரர்கள் ஒன்றிணைந்து நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட ஏனைய 5 சிறுவர்களை மீட்டிருக்கிறார்கள். அவர்களில் இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் ஏனைய 3 சிகிச்சைக்காக லேடி ரிக்வே வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவரான மாளிகாபத்தியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்ட மாளிகாவத்தியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவேல பகுதியில் நேற்று நபரொருவர் தனது மனைவியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக பிங்கிரிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட படிவேல பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய பெண்ணே இறந்திருப்பது தெரிய வருகிறது. கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு முட்டியதில் கணவனால் தாக்கப்பட்டதில் அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக பிங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவரும் உயிரிழந்து போனார். உயிரிழந்த சந்தேக நபர் படிவேல பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இருவரது சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக குளியாப்பட்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் எல்நினோ காலநிலை மற்றும் காரணமாக இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அனர்த்த முகாமைத்துவல்லியம் எச்சரித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அனர்த்த முகாமைத்துவல்லியத்தின் மேலதிக செயலாளர் கேஜிபி தர்மதிலக்க இந்த முறை எதிர்பார்க்கப்படும் எல்நினோ நிலைமை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்தார். இந்த நோயின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பிரதான நீர்நிலைகள் வற்றி போகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே தயாராக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அவசர காலங்களில் குடிநீர் விநியோகத்துக்காக தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்திடம் உள்ள நீர் விநியோக வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. அத்துடன் நாங்கள் இதற்கு முன்னர் இப்படியதொரு எல்நினோ நிலைமையை கேள்விப்பட்டதில்லை. இதற்காக நாம் பெருமளவில் தயாராக வேண்டியிருக்கும். பொதுவாக மழைக்காலத்தில் தேசிய அனைத்து முகாமைத்துவ சேவை மையத்தின் ஒரு மாதத்துக்கு நாடு முழுவதற்கும் எம்மால் நீர் விநியோகம் செய்ய முடியும். ஆனால் இந்த எல்நினோ நிலைமை ஏற்பட்டால் பெருமளவில் நீரை விநியோகிப்பதற்கு தற்போதுள்ள நீர் விநியோக வாகனங்கள் போதுமானதாக இருக்காது. நீர்நிலைகள் முற்றாக வற்றி போகக்கூடும் என்பதால் நீரை பெற்றுக் கொள்வதற்கு கூட ஆதாரங்கள் இல்லாமல் போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் கடல் நீரை சுத்திகரித்து விநியோகிப்பது குறித்து நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையில் விவசாயிகளை நீரை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துமாறு விவசாய திணைக்களம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது.
1: இதற்குமே குறுகிய கால அறுவடை கொண்ட பயிர்களை பயிரிடுமாறு விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜி விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நீரை சேமிக்கும் நடவடிக்கைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எல்நினோ நிலைமை 7 முதல் 11 மாதங்கள் வரை நீடிக்கும் சாத்தியம் உள்ளதால் எதிர்வரும் பெரும்போக அறுவடை நிறைவடைந்த உடனேயே நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தை கொண்டு மண்ணை சரி செய்து அடுத்த போகத்திற்கு தயாரானால் நீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சிறுபோக பயிர் செய்கை தொடர்பில் அவசியமற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய திணைக்களம் என்ற வகையில் விவசாயிகளுக்கான ஆலோசனை கோவையை தயாரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள நீர்த்தேக்கங்களிலும் போதுமான அளவு நீர் உள்ளதால் சிக்கல் ஏற்படாது எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜி தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது.
1: குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகம் மழை காலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாளாவிய ரீதியில் உள்ள முதியோர் இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது.
1: பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைத்து வருகின்றமைக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடனும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. முதியோர் இல்லங்களில் உள்ள 50 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குறித்த தகவல்களை இந்த கணக்கெடுப்பின் போது கண்டறிந்து அவர்களை தனி இடங்களில் தங்க வைப்பதற்கான ஒரு முறையை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுந்து தெரிவித்தார். இதுவரை கிடைத்த தகவல்களுக்கு அமைய 300க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் இறுதி வரைவு குறித்து பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் இணக்கப்பாட்டுடன் எதிர்காலத்தில் வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.
0: 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான மதிப்பீட்டாளர்கள் தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரி இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதற்கமைய கடந்த 9ஆம் தேதி முதல் விண்ணப்பம் கோரல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 22ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக விண்ணப்பிக்க விரும்புவோர் இணையதளம் முகவரியூடாக இணையவழியில் மாத்திரம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில் கும்பாபிஷேக தினமான நேற்றைய தினம் மாலை ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா சென்று பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு காலை ஆலயத்தில் விசேட அபிஷேக பூசைகள் நடத்தப்பட்டு மூலஸ்தானத்தில் வீற்றுள்ள முருகப்பெருமானுக்கு அந்தன சிவாச்சாரியார்களால் 108 சங்கங்களால் ஆனந்த அபிஷேகமும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வசந்த மண்டல பூசை இடம்பெற்று ஆறுமுக சுவாமி வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். நயினாதீவு அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் சேவையில் ஈடுபட 42 படகுகள் உள்ளதாகவும் அவற்றினை தவிர வேறு படகுகளை பக்தர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாகவும் படகில் பயணிக்கும் அனைவரும் உயிர்காப்பாங்கி அணிவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழா எதிர்வரும் 15 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 நாட்கள் மகோத்சவ திருவிழாக்கள் நடைபெற இருக்கிற நிலையில் அது தொடர்பான முன்னாய்த்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் முதல் 10 நாள் வரை 25 போலீஸ் உத்தியோகத்தர்களையும், இறுதி 5 நாட்கள் சப்பரம் தேர் தீர்த்தம் மற்றும் பூங்காவன உற்சவங்கள் வரை மேலும் 50 போலீஸ் உத்தியோகத்தர்களை சேவையில் ஈடுபடுத்துவது என்று குறிகட்டுவானில் முதலில் 10 நாட்கள் வரை 5 பேரும், இறுதி 5 நாட்களில் மேலும் 10 பேரும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்காக 42 தனியார் படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அதனை வணிக கப்பல் துறை செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலர் தலைமையிலான குழு பரிசீலனை மேற்கொள்வதோடு இந்த 42 படகுகளை தவிர வேறு படகுகளில் பக்தர்களை ஏற்ற முடியாது என்றும், அவ்வாறு வேறு படகுகளில் ஏற்றினால் போலீசாரின் நடவடிக்கைக்கு அது உட்படுத்தப்படும் என்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. படகோட்டிகள் மதுபாவனையில் இருந்தால் படகும் அதனை ஓட்டுநரும் 3 மாதங்களுக்கு அந்த படகினை ஓட்டுவதற்கு தடை விதித்தல் என்றும், இதற்கு படகு உரிமையாளர்கள் சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவு பிரதேசத்தில் ஒலிவருக்கி மூலம் படகுகளில் பயணிக்கும் போது உயிர்காப்பு அங்கி அணியாது பயணிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், மதுபோதையில் படகுகள் செலுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும், மக்கள் சமூக பொறுப்புடன் செயற்படுமாறு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5 படகுகளில் பக்தர்கள் உயிர்காப்பாங்கிகள் அணியாது பயணிப்பதாகவும், உயிர்காப்பாங்கிகள் பாவனைக்கு உகந்தவையா என்றும் வேலணை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் போலீஸ் கடற்படை ஆகியோர் இணைந்து பரிசீலனை செய்வதென்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சாரணர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வது மற்றும் இறுதி திருவிழாவுக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட சாரணர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிகட்டுவானிலிருந்து ஆலயம் செல்வதற்கான படகு போக்குவரத்து ஒருவழி கட்டணம் 100 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடற்போக்குவரத்து படகு நயினாதீவிலிருந்து காலை 6 மணிக்கும் குறிகட்டுவானிலிருந்து காலை 6:30 மணிக்கும் போக்குவரத்து சேவை நடைபெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிகட்டுவான் துறைமுகத்தின் உள் நுழைவு வரை வாகனங்கள் தரித்து நிற்பதனை தடுப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நயினாதீவுக்கு கட்டிடப் பொருட்களை குறிப்பாக கல் மற்றும் மணல் என்பவற்றை எடுத்து செல்வது குறிகட்டுவானிலிருந்து பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் ஏற்றலாம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாசகம் பெறுவோர் மற்றும் சிறுவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதை கண்காணிப்பதற்கு முதல் 10 திருவிழாக்களுக்கும் 1 நாளுக்கு 3 பேரும், இறுதி 5 திருவிழாக்களுக்கு 6 பேருமாக பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் சிறுவர் மேம்பாட்டு உத்தியோகத்தர், நன்னடத்தை உத்தியோகத்தர், உளவள துணை உத்தியோகத்தர், கலாச்சார உத்தியோகத்தர் உள்ளடங்கிய வகையில் உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பு கடமையில் ஈடுபடுத்தல் என்றும் நேற்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு சேவை வீதி போக்குவரத்து சேவை கட்டணம் 184 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோவில் கோபுரத்துக்கு முன்பக்கமாக தனியார் கடைகள் பாகசாந்தி நிலையம் அமைப்பதனை தவிர்க்குமாறு பிரதேச சபைக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் தேவைப்பாடுகள், வைத்திய சேவை, சுகாதாரம், மின்சார தேவை, ஆம்புலன்ஸ் சேவை, இலங்கை செஞ்சிலுவை மற்றும் செஞ்சோன்ஸ் படையினர் சேவை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக நேற்று கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வருகின்ற உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மக்களால் தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து அதிக நாட்கள் பிரதமராக பதவி வைத்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் புதிய முதல்வரான விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த சமயத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரையும் சந்தித்திருக்கிறார்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சராக அவர் பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் டெல்லி சென்ற திரு விஜய் பிரதமர் திரு மோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தற்போது 3 நாள் பயணமாக 2வது முறையாக டெல்லி சென்றுள்ள அவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்தார். பின்னர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரை திரு விஜய் சந்தித்தார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜாவை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பின்னர் தமிழ்நாடு இல்லம் திரும்பிய திரு விஜயிடம் பத்திரிகையாளர்களை சந்திக்குமாறு செய்தியாளர்கள் கேட்டபோதும் அதை கண்டு கொள்ளாமல் அவர் கடந்து சென்றார். இரண்டாவது நாளான இன்று பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெறும் நிச்சி ஆயோக் கூட்டத்தில் திரு விஜய் பங்கேற்கிறார். இதனிடையே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 95,000 கோடி ரூபாயை இடைக்கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 7,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது கடந்த ஜனவரி மாதம் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து ஜவஹர்லால் நேருவின் முதலாவது பதவிக்கால சாதனைகளை மூடி மறைக்க பிரதமர் மோடி முயற்சிக்கிறார் என்று காங்கிரஸ் சாடியிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வைத்த பிரதமர் என்ற நேருவின் சாதனையை பிரதமர் மோடி நேற்று விஞ்சியதையொட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் பிரதமர் மோடியை விமர்சித்து காங்கிரஸ் பொதுச்செயலர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கடந்த 1947 ஆகஸ்ட் 15 தலைசிறந்த மத்திய அமைச்சரவையுடன் ஜவஹர்லால் நேரு பிரதமரானார். அதேபோன்ற அமைச்சரவை உலகிலே அரிதானதாகும். அடுத்த 5 ஆண்டுகளில் நவீன இந்தியா பிறந்தது. அந்த காலகட்டத்தில் 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டன. நாட்டின் அரசமைப்பு சட்டம் பாதிக்கப்பட்டு ஏற்கப்பட்டது. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. பட்டியல் இனத்தவர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. எண்ணற்ற நீர்ப்பாசன திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அறிவியல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகள் நிறுவப்பட்டன. உலகளவில் இந்தியா ஒரு சக்தியாக உருவெடுத்தது. 17 கோடி பேருடன் வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட்டு நாட்டின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபர் முதல் 1952 பிப்ரவரி வரை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. 1947 1952 வரை நேருவின் முதல் பதவிக்காலத்தில் சர்தார் படேல், அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகிய ஆளுமையின் முக்கிய பங்களிப்புடன் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் ஏராளம். ஆனால் நேரு மீது வெறுப்புணர்வை கொண்ட பிரதமர் மோடி அந்த சாதனைகளை மூடி மறைக்க முயற்சிக்கிறார். சந்தேகத்துக்குரிய முறையில் புனியப்பட்டு சுயமாக அறிவித்துக் கொள்ளப்பட்ட ஒரு மைல்கல்லை பிரதமர் மோடி கடந்திருக்கலாம். ஆனால் ஜனநாயக படுகொலைக்கு தலைமை தாங்கி செயல்படும் அவர் நாட்டின் கழுத்தில் தொங்கும் சுமைக்கல் போலவே இருக்கிறார். அவரது ஆட்சியில் சுதந்திரமான தேர்தல் ஆணையமும் தவறில்லாத வாக்காளர் பட்டியலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. தனியார் மயமாக்கத்தால் பட்டியல் பிரிவு, பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. நீட், சிபிஎஸ்இ தேர்வு முறைகேடுகளால் கல்வி அமைப்பு சீர்குலைந்துவிட்டது. 1952, 1957, 1962 தேர்தல்களில் அறுதி பெரும் பார்வையுடன் நேரு வெற்றி பெற்றார். ஆனால் 2024 மக்களவை தேர்தலில் மோடிக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. கூட்டணி தேவையில்தான் அவர் பிரதமராக தேர்வானார் என்று ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை இணைக்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என்று திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது.
4: மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வென்று முதன்முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. 3 முறை மாநிலத்தை ஆண்ட திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. மேலும் முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்தார். இதனால் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள அவருக்கு திரு ரிதா பிரதா பானர்ஜி தலைமையில் கட்சி எம்எல்ஏக்கள் 60 பேர் தனி அணியாக பிரிந்து சென்றதும், 100 கவுன்சிலர்கள் ராஜினாமா, 29 MPக்களில் 20 பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான நிலையை எடுத்துள்ளதும் நெருக்கடியை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்ற செல்வி மம்தா பானர்ஜி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியுடன் திரிணாமுல் காங்கிரஸை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரசுடன் இணையும் பட்சத்தில் தேசிய அளவில் துணைத் தலைவர் பதவியை செல்வி மம்தா பானர்ஜிக்கு வழங்க திருமதி சோனியா உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உறவினர் திரு அபிஷேக் பானர்ஜிக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து முடிவெடுக்க செல்வி மம்தா பானர்ஜி அவகாசம் கேட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை திரு அபிஷேக் பானர்ஜி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 1.5 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு அபிஷேக் பானர்ஜி காங்கிரசுடன் திரிணாமுல் காங்கிரஸை இணைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறினார். தங்கள் பக்கம் 64 MLAக்கள் மற்றும் 20 MPக்கள் உள்ளதால் காங்கிரஸ் கட்சியுடன் எந்த திரிணாமுல் காங்கிரஸை இணைக்கப் போகிறார்கள் என்று மேற்குவங்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரிதா பிரதா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார்.
5: अभी 64 है, 64 एंड काउंटिंग. अभी 2/3 से ज्यादा लोग तो कांग्रेस के साथ मार्जर नहीं हो रहे, तो कौन किसका मार्जर है, तो कौन जा रहा है, मार्जर का कोई सवाल ही नहीं है.
4: பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த அக்கட்சியிலிருந்து பிரிந்து சென்று தனி கட்சி அமைத்தவர்கள் மீண்டும் காங்கிரசுடன் இணைய வேண்டும் என்று திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பி திரு சஞ்சய் ராவத் கூறியிருந்தார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.
0: தொடர்ந்து முன்னாள் IPS அதிகாரிக்கு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிவிட்டதால் அவரது அரசியல் செயற்பாடுகளை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் நலன்களுக்காக ஒன்றுபட்டு பயணிப்போம், நல்லதை செய்வோம் என்று டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி ராஜாவிடம் பேசிய போது முதல்வர் ஜோசப் விஜய் உறுதியளித்திருக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளை தொடங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ஜுனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்த தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
3: 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் எம்எல்ஏ பதவியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் திரு ஜெயக்குமார், திரு இசுகி சுப்பையா, திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இதனால் அவர்கள் வெற்றி பெற்ற பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 4 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு விரிவான அறிக்கையை அனுப்பியுள்ளது. இதையடுத்து இடைத்தேர்தலுக்கான ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை வரும் 22ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 5 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்.
4: 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுக தாவிக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்களான திரு கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தாவிகாவில் இணைந்தனர். இந்நிலையில் திமுகவில் இணைந்த திரு பெஞ்சமின் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய மாண்பு திரு ஸ்டாலினுக்கு உள்ளது என தெரிவித்தார்.
6: இன்றைக்கு என்னைய கூட இந்த இயக்கத்தில் அவருடைய அன்பாலும் அரவணைப்பாலும் நான் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த இயக்கத்திற்கு இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளை ஏற்று நான் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
4: அதிமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு குழந்தை வேலுவும் திரு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதனிடையே சாலை விபத்தில் உயிரிழந்த 22 திமுகவினரின் குடும்பங்களுக்கு திரு ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதிக்கப்பட்ட திமுகவினரின் குடும்பங்களுக்கு துணை நிற்க வேண்டியது நமது கடமை என தெரிவித்துள்ளார். மேலும் சாலை பயணங்களை அனைவரும் பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்று 31 நாட்கள் கடந்துள்ள சூழலில், மாற்றம் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி வாங்கிய அதிகாரத்தில் ஒரு மாத காலத்தில் தமிழ்நாடு கண்டது என்ன என திமுக ஐடி விங் கேள்வி எழுப்பியுள்ளது. இரத்த களரியான சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமைகள், இருண்ட தமிழகம், விண்ணை முட்டும் விலைவாசி, தாவேக்கா தொண்டர்களின் அதிகார மமதை மற்றும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை கைகாட்டும் கோழைத்தனமான தலைமை ஆகியவற்றையே தமிழகம் சந்தித்துள்ளது என்றும் திமுக காட்டமாக விமர்சித்துள்ளது. மாநிலமே பற்றி எரியும் போது முதலமைச்சர் என்ன செய்கிறார்? இன்று வரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்த தைரியம் இல்லாமல், மக்களை சந்திக்க திராணி இல்லாமல், கேமராக்களுக்கு முகம் காட்டாமல் ஓடி ஒளிகிறார் என்று திமுகவின் ஐடி விங் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, அரசு தலைமை பொறியியலாளர் வீடு உட்பட 15 இடங்களில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தெலுங்கானா மாநில அரசில் சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறையின் தலைமை பொறியியலாளராக இருப்பவர் மோகன், இவர் ஒப்பந்தக்காரர்களிடம் அதிகளவு கமிஷன் வசூலிப்பதாகவும் மேலும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மோகன் மற்றும் அவரது உறவினர்களின் வீடுகளில் அலுவலகங்கள் 15 இடங்களில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினார்கள். அப்போது வருமானத்துக்கு அதிகமாகவும் கணக்கில் வராத வகையிலும் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக 55 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 தங்க பிஸ்கெட்டுகள் மற்றும் 2.5 கிலோ தங்க நகைகள், 360,000 மதிப்புள்ள 6 கிலோ வெள்ளிப்பொருட்கள், 1.26 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள், 11.25 லட்சம் மதிப்புள்ள கைத்தொலைபேசிகள் மற்றும் லேப்டாப்புகள், 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கார்கள் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரசு பஸ்ஸில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதன் மூலம் கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வருடத்துக்கு 800 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் கூறியிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னர் கேரள முதல்வர் சதீசன் நிருபர்களிடம் கூறுகையில், ஜூன் 15 முதல் கேரள அரசு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் சாதாரண பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று குறிப்பிட்டார். இதற்கு வயது வித்தியாசமோ வருமான வரம்போ எதுவும் கிடையாது. திருநங்கைகளும் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டத்துக்கு பிரியதர்சினி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குறுகிய தூரத்துக்கு இயக்கப்படும் சாதாரண பஸ்களில் மட்டுமே இலவச பயணம் அனுமதிக்கப்படும். இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து பின்னர் ஆலோசிக்கப்படும். இதன் மூலம் கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மாதம் 65 முதல் 75 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரள அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மாநில அரசு வருடத்துக்கு 1,500 கோடி ரூபாய் வழங்கி வருகிறது. இலவச பயணம் மூலம் ஏற்படும் நஷ்டத்தையும் கேரள அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 உச்சி மாநாட்டுக்கிடையே அமெரிக்க அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரெஞ்சு நகரான ஏவியன் லேஸ் பைன்ஸ் இல் வரும் ஜூன் 15 தொடங்கி 17 வரை நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இந்தியா உட்பட உலகின் பெரும் பொருளாதார நாடுகள் பங்கேற்கின்றன. G7 மாநாட்டையொட்டி பிரான்ஸ், செலவேக்கியா ஆகிய நாடுகளில் ஜூன் 13 முதல் 19 வரை பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நேற்று பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் முசாரபாத் அருகே தொழில்நுட்ப கோளாறால் விழுந்து நொறுங்கி பெத்துக்குள்ளானதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த பெத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் பலியானவர்களின் எண்ணிக்கை குறித்து எந்தொரு தகவலும் வெளியிடப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பெத்து நடைபெற்ற பகுதிக்கு உடனடியாக விரைந்த மீட்பு படையினர் பலியானவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். அத்துடன் இந்த பெத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவராத நிலையில் தனிக்குழுக்கள் அமைத்து பாகிஸ்தான் அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு வரும் ஆண்டுகளில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்லவிடாமல் தடுக்கப் போவதாக இந்தியாவின் நீர்வள அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவுப்படி அரசாங்கம் அந்த திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதலை தொடர்ந்து நீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா பின்வாங்கியது. அந்த தாக்குதலுக்கு புதுடில்லி பாகிஸ்தானை தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. நீர் செல்வதை தடுக்கும் முயற்சி போர்ச்செயலாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் உள்ளதாகவும் அது வலியுறுத்தியது. இந்தியாவின் தற்போதைய அணைகளால் பெரிய அளவில் ஆற்று நீரை தடுக்கவோ திசை மாற்றவோ முடியாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பெரிய அளவில் நீரை திசை மாற்றுவதற்கு பல ஆண்டுகள் வரை எடுக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியா நீரை நிறுத்தினால் அது பாகிஸ்தானின் விவசாயத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம். ஆனால் இந்தியாவின் திட்டம் கைகூட காலம் பிடிக்கும் என்று நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்கா சீனா போன்ற முன்னணி நாடுகளுக்கு கூட இந்தியா மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சில இடங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டியிருக்கிறது. வடக்கு மேற்கு பகுதிகளில் அனல் காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் புதிதல்ல என்றாலும் அது அடிக்கடி நிகழ்வதாகவும் மேலும் தீவிரமாக இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வெப்ப தாக்கத்தை குறைக்கும் திட்டங்களை அதிகாரிகள் செயல்படுத்தியுள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் மில்லியன் கணக்கானோர் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அடுப்புக்குள் நுழைந்தது போன்று தற்போது இருப்பதாக சிலர் அந்த நிலைமையை வெளிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிப்புறத்தில் வேலை செய்பவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதிக வெப்பமான நேரங்களில் வெளியில் செல்ல வேண்டாம் என்று அரசாங்க ஆலோசனை தெரிவிக்கிறது. ஆனால் தின சம்பள ஊழியர்களுக்கு வேலையில்லை. அவ்வாறு வேலையில்லாது விட்டால் வருமானம் இல்லை. வெப்பத்தை சமாளிக்க பலர் குளிர்ச்சி மையங்களை நோக்கி செல்லுகிறார்கள். உலக வங்கி ஆய்வின்படி இந்திய ஊழியர்களில் 3/4 பேர் வெப்பத்தின் கீழ்தான் வேலை செய்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இந்தியாவில் அதிகம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரம் குஜராத் முதல்வர்களின் அலுவலகங்கள் RSS அமைப்பின் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல்கள் சென்றதால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் உணவகத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் இருந்து தீ பரவியது. மின்கசிவு காரணமாக டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தீபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கின்ற நிலையில் தீபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு மேலும் அதிகரித்தது. அதிகளவு எத்னோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் மீதான கலால் வரியை இந்தியா நீக்கியுள்ளது. இது மாற்று எரிபொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணெய் சார்ந்திருப்பதை குறைக்கவும் நாடு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு வரி விதிப்பு மூலம் ஊக்கம் அளிக்கிறது. இத்தொடர்பில் நேற்று வெளியிடப்பட்ட அரசாங்க அறிவிப்பின்படி 22% முதல் 30% வரை எத்தனோல் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரும் நுகர்வோருமான இந்தியா தனது விரிவான எரிசக்தி பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியாக எரிபொருள் கலவையில் எத்தனோல் பயன்பாட்டை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபத்து தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் குறைந்து 1,80,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபத்து தங்கம் கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 13,000 ₹1500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ₹760க்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.

0: வட அயர்லாந்தின் தனகர பெல்ஃபாஸ்டில் கலவரம் வெடித்ததால் வீடுகள் தீப்பற்றி எரிகின்றன. கடந்த திங்கட்கிழமை அங்கு கத்திக்குத்து தாக்குதல் நடந்தது. ஒருவருக்கு கழுத்திலும் தலையிலும் கடும் காயங்கள் ஏற்பட்டன. தாக்குதல் தொடர்பில் சூடானைச் சேர்ந்த 30 வயது நபர் மீது நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் குடியேற்றத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். பலரும் மோமூடி அணிந்து காவல்துறையினரை தாக்கினார்கள், வாகனங்களை எரித்தார்கள். பெல்ஃபாஸ்டின் கிழக்கு பகுதியில் 100 நபர்கள் வீட்டின் கதவுகளை உதைப்பதாகவும் ஜன்னல்களை நொறுக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் கருப்பின மக்களை குறிவைத்ததாக சொல்லப்பட்டது. தாக்குதல்களை நியாயப்படுத்தவே முடியாது என்று வட அயர்லாந்தின் முதன்மை அமைச்சர் மிஷேல் ஓ'நீல் தெரிவித்தார். மர்ம நபர்களின் செயல் அருவறுக்கத்தக்க கோழைத்தனம் என்று அவர்களை அவர் சாடியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து தாக்குவதை அடுத்து அந்த அறிவிப்பு வந்துள்ளது. நீரிணையை கடக்க முயலும் கப்பல்கள் மீது சுடப்படும் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. எண்ணெய் கப்பல், சரக்கு கப்பல் என்று எந்த கப்பலுக்கும் அனுமதி கிடையாது என்று ஈரான் தெரிவிக்கிறது. ஆனால் சரக்கு கப்பல்கள் தொடர்ந்து நீரிணையை கடப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. நீரிணையில் இதுவரை எந்த அமெரிக்க போர்க்கப்பலும் தாக்கப்படவில்லை என்றும் அது தெரிவித்தது. ஏப்ரல் மாதம் இருதரப்புக்கும் இடையே சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்தது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டதால் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கிறது. இதற்கிடையே எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.47% உயர்ந்து பீப்பாய்க்கு $95.40 பதிவாகியிருக்கிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் தாக்குகிறது. குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் மேலும் 21 இடங்களையும் ஈரான் குறிவைக்கிறது. ஈரானிய புரட்சி படை அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் தெரிவிக்கிறது. ஈரான் அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதால் இரு நாடுகளும் மாறி மாறி தற்போது தாக்குதல் நடத்தின. ஏப்ரலில் அமெரிக்காவும் ஈராவும் ஈரானும் சண்டை நிறுத்தத்துக்கு உடன்பட்டன. அதற்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பெரும் தாக்குதல்களில் இதுவும் ஒன்று. இந்நிலையில் ஈரான் பாய்ச்சிய 5 ஏவுகணைகளை தாங்கள் தடுத்து சுட்டு வீழ்த்தியதாக ஜோர்டான் தெரிவிக்கிறது. ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா முதலில் தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் கண்காணிப்பு திறன்கள், தொடர்பு அமைப்புகள், ஆகாயப்படை தளங்கள் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் நேற்றிரவு தெரிவித்தது. வட்டார நீரில் அமெரிக்க படைகளுக்கும் கப்பல்கள் கடப்பதற்கும் அச்சுறுத்தலாக இருந்த ஈரானிய இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாகவும் அது தெரிவித்தது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதி ஒப்பந்தம் முடிவாகவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானை கடுமையாக தாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்கா ஈரானில் இருந்து எண்ணெய் எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை தாக்கியதை அடுத்து டிரம்ப் அந்த கருத்துக்களை நேற்று தெரிவித்திருந்தார். இதனிடம் சற்று முன்னர் கிடைத்த தகவல்களின்படி ஈரானை இன்றிரவு மிக கடுமையாக தாக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கூடிய விரைவில் கார்க் தீவையும் எண்ணெய் வளம் உள்ள பிற கட்டமைப்புகளையும் தான் கைப்பற்றப் போவதாக அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவில் 3 ஆண்டு காணாத விலைவாசி உயர்வு குறித்து பெரிதுபடுத்த எதுவும் கிடையாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். போர் நின்றால் விலை இறங்கிவிடும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மே மாத நிலவரப்படி அமெரிக்காவில் பயனீட்டாளர் விலை குறியீடு 3 ஆண்டில் பார்க்காத உயரத்தில் 4.2% பதிவாகியிருக்கிறது. விதையேற்றம் தமக்கு நன்றாக பிடிக்கும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவிக்கிறார். நவம்பர் மாதம் பொது தேர்தலை எதிர்நோக்கும் அமெரிக்காவில் எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சி அதிபரின் கருத்தை கடுமையாக சாடியிருக்கிறது. அமெரிக்க குடும்பங்கள் எதிர்நோக்கும் நிதி நெருக்கடிகளை டிரம்ப் உதாசீனப்படுத்துவதாக ஒருவர் தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்ததை அடுத்து எரிசக்தி விலை அதிகரித்தது. அந்த போர் முடிவுக்கு வந்ததும் பணவீக்கம் குறைந்துவிடும் என்று டிரம்ப் பலமுறை கூறியிருக்கிறார். ஆனால் எண்ணெய் விலைகள் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்ப பல மாதங்கள் ஆகலாம் என்று பொருளியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
1: அணு ஆயுத ஒழிப்பு விவகாரம் தொடர்பான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி 40 நாட்கள் தொடர் தாக்குதல் நடத்தினர். பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ரோந்து சென்ற அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஈரான் தான் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அதிபர் டிரம்ப் உத்தரவின்படி அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள குவைத், பஹ்ரைன், ஜார்டன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினார். அதற்கான விலையை ஈரான் கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை தவிர அந்நாட்டிற்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார். ஈரான் மீது அமெரிக்க படைகள் கடும் தாக்குதல் நடத்த உள்ளதாக டிரம்ப் எச்சரித்தார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஓமன் அருகே சென்ற இந்திய கப்பல் மீது அமெரிக்க படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன. அதில் இருந்த இந்திய மாலுமிகள் உட்பட 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 3 பேர் மாயமாகியுள்ளனர். கடந்த 8 தேதி இந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 2 நாட்களில் 2 முறையாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதர் சொர்ஜியா கோர் வெளியூர் சென்றிருப்பதால் தூதரக பொறுப்பாளர் ஜேசன் மீக்ஸ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பியுள்ளது.
0: தொடர்ந்து மியான்மரின் யாங்கூனில் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இவரின் இறப்பை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருந்தாலும் தனிநபர் உரிமைகளை கருத்தில் கொண்டு கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. யங்கூனில் உள்ள ஒரு விடுதியில் இந்த அதிகாரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை ஒரு சந்தேகத்துக்கிடமான கொலை வழக்காக விசாரிக்கும் மியான்மர் போலீசார் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரை கைது செய்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய நகரமான ஜோகனஸ்பர்க்கில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் மர்ம நபர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் இந்த கோர தாக்குதலில் படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் நாட்டின் 3 வட்டாரங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் ஆகாய தாக்குதலை தங்கள் மீது நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதலில் 13 பேர் இறந்ததாகவும் மேலும் 14 பேர் காயமுற்றதாகவும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் தெரிவிக்கிறது. சில வாரங்கள் நீடித்த அமெரிக்கப் பிறகு இடம்பெற்றுள்ள மிக கடுமையான தாக்குதல்களாக இவை கருதப்படுகின்றன. இதுவரை தாக்குதல்கள் குறித்து பாகிஸ்தான் எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. தனது பிரஸ்தில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை குறிவைத்து ஆப்கானிஸ்தானில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக முன்னதாக இஸ்லாமாபாத் வலியுறுத்தியிருந்தது. அந்த குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் மறுக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே பிப்ரவரி மாத இறுதியில் மோதல் மூண்டது. இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் குறைந்தது 372 ஆப்கான் பொதுமக்கள் இறந்ததாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2021 தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது முதல் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் தொடர்கிறது. நோர்வேயின் ஒஸ்லோ அமைதி ஆய்வு நிலையம் உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடங்களில் ஆசியா தற்போது 2 இடத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. அவற்றில் பெரும்பாலானவை எல்லை மோதல்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கம்போடியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிடையே வெகு நாளாக எல்லை மோதல்கள் நிலவுகின்றன. ஆனால் தற்போது அவை மோசமாகிவிட்டதாக அறிக்கை தெரிவித்தது. உலகிலே ஆக அதிகமாக மோதல் இடம்பெறும் இடமாக ஆப்பிரிக்கா விளங்குகிறது. 2 உலக போருக்கு பிறகு தற்போது நாடுகளுக்கு இடையிலான மோதல் புதிய உச்சத்தில் இருப்பதாக அது தெரிவித்தது. 80 இது மோசமான நிலைமை என்கிறது அறிக்கை. 2024 ஒப்புகையில் நிலைமை 2 மோசமாகிவிட்டதாக அமைதி ஆய்வு நிலையம் தெரிவிக்கிறது. தாய்வானின் சின்சு பகுதியில் உள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 2 இறந்தார்கள். சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை நடந்தது. 65 வயது நபரும் 58 வயது பெண்ணும் இறந்தார்கள். மேலும் 2 காயமுற்றிருக்கிறார்கள். கட்டிடத்தின் முதல் மாடியில் உள்ள உணவகத்தில் சம்பவம் நடந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகத்தில் பரவி வருகிறது. அதில் வீதிகளின் இடிபாடுகள் சிதறிக் கிடப்பதை காண முடிகிறது. உணவகத்துக்கு மேலே உள்ள மாடத்தின் ஒரு பகுதி சரிந்துவிட்டது. அதிகாலை 3:50 கண்காணிப்பு கமராவில் பதிவான காணொளியில் பலமுறை வெடிப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. முதற்கட்ட விசாரணையில் வெடிப்பு எரிவாயு கசிவால் ஏற்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. 8 குடும்பங்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகள் செய்து தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பொறியியலாளர்கள் கட்டடத்தின் உறுதியை மதிப்பீடு செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகே குடியிருப்பாளர்கள் வீடு திரும்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் மாமியாரை கொலை செய்ததாக சந்தேகப்படும் மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 40 புர்வாடி வக்டியே கோழிச்சாத்தை வாங்கி அதில் எலி மருந்தை கலந்தார். பின்னர் அதை அமினா என்ற தமது மாமியாருக்கு அனுப்பினார் என்று காவல்துறை தெரிவிக்கிறது. அமினா தம்மை மதிக்காததால் புர்வாடி அவ்வாறு செய்ததாக நம்பப்படுகிறது. மறுநாள் அமினா இறந்து கிடந்ததை அவரது மகள் கண்டார். உடனே அந்த மகள்தான் அமினாவின் மரணத்துக்கு காரணம் என்று புர்வாடி கதையை திசை திருப்ப முயன்றார். வீட்டுக்கு சாத்திய உணவை அனுப்பி வைக்க புர்வாடி அந்த மகளின் பெயரையும் விவரங்களையும்

உலக விமான போக்குவரத்து சங்கம் அறிவுறுத்துகிறது. சங்கம் அனைத்துலக பயணிகள் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளது. உயிர்களை காப்பாற்ற வேண்டும், பைகளை அல்ல என்பது இயக்கத்தின் கருப்பொருள். பயணிகளில் அதிகமானோர் வெளியேறும் முன்பு கையோடு பைகளையும் எடுத்து செல்ல பார்க்கிறார்கள் என்று சங்கம் தெரிவித்தது. இயக்கத்தையொட்டி சங்கம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அதில் கலந்து கொண்டார்கள். சக பயணிகள் அவசர காலத்தில் தங்கள் பையுடன் வெளியேற பார்ப்பதாக ஆய்வில் பங்கேற்றவர்களில் சுமார் 30 விழுக்காட்டினர் குறிப்பிட்டார்கள். அந்த வழக்கம் பெரும் சிக்கலில் முடியக்கூடும் என்று அந்த சங்கம் தெரிவித்தது. அவசர காலத்தில் ஒவ்வொரு நொடியும் முக்கியம். பைகளை உடன் எடுத்து செல்லும் போது அது எல்லா பயணிகளுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று சங்கம் தெரிவித்தது. சில பயணிகள் சிப்பந்தி வழிகாட்டலுக்கு செவிசாய்ப்பதில்லை, அவர்கள் விமானத்திலிருந்து வெளியேறாமல் நின்று படம் எடுக்கிறார்கள் என்றும் அது தெரிவித்தது. அத்தகைய முறையற்ற செயல்களை மாற்ற முனைகிறது இந்த இயக்கம். 1949 ஆண்டில் இரவில் பெறப்பட்ட நூலக புத்தகம் 77 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நூலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. பேட்ரிக் டான்காஸ்டர் எழுதிய த டேவிட் ஹெல்த் ஆக்ஸ் என்ற அந்த புத்தகம் இங்கிலாந்தில் உள்ள ஒரு வீட்டின் மாடியறையில் கண்டெடுக்கப்பட்டது. அது நூலகர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்கிலாந்தின் நோர்விச் நகர நூலகத்திலிருந்து புத்தகம் முதன் முதலில் இரவில் பெறப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் 1949 ஆண்டு அக்டோபர் 10 தேதி என்று முத்திரையிடப்பட்டிருக்கிறது. புத்தகங்களை திருப்பி கொடுக்காவிட்டால் அந்த காலத்தில் அபராதமாக வாரத்துக்கு 1 பென்னி விதிக்கப்பட்டது என்று நூலகம் தெரிவித்தது. புத்தகத்தை 77 ஆண்டுகள் தாமதமாக திருப்பி கொடுத்ததற்கு எவ்வளவு அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? கணக்கு போட்டு பார்த்தபோது இன்று அது 800 ஜூரோ என்று மதிப்பிடப்படுகிறது. புத்தகத்தை படிக்க 2 வாசகர்கள் ஆர்வத்துடன் காத்திருப்பதாக நூலகர் தெரிவித்தார். சீனாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் விற்கப்படுகின்றன. உள்ளங்கை அளவில் இருக்கும் புசோசோ பொம்மையிடம் பல திறமைகள் உள்ளன. ஆறுதல் வழங்கும், அதாவது ஒரு நாளில் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்று பரிந்துரைக்கும் உரையாடல்களை நினைவில் வைத்திருக்கும். தனது உரிமையாளரின் விருப்பத்துக்கேற்ப செயல்படக்கூடிய அந்த பொம்மையின் விலை 399 யுவான், அதாவது கிட்டத்தட்ட 65 அமெரிக்க டாலர் ஆகும். 16 வகை குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பொம்மையும் உருவாக்கப்படுகிறது. பிடிவாதம், வெட்கம், அனுதாபம் என்று பல குணங்களை அதனால் வெளிப்படுத்த முடியும். அவற்றுக்கு வெவ்வேறு உடைகளை போட்டு அலங்கரித்து அழகும் பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகம் கண்டதிலிருந்து இதுவரை சுமார் 2,50,000 பொம்மைகள் விற்கப்பட்டுள்ளன. ரோபோ போயட் என்ற புதிய நிறுவனத்தின் யோசனையில் பிறந்தன புசோசோ பொம்மைகள். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் மற்ற நாடுகளில் விற்பனை செய்ய திட்டமிடுவதாக அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது. சிறுவர்களின் ஒன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டமூலத்தை கனடாவின் லிபரல் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. ஆனாலும் போதிய பாதுகாப்பு வழிமுறைகளை கையாளும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் சமூக ஊடகங்களை மட்டுமன்றி செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்களை உருவாக்கும் நிறுவனங்களையும் ஒழுங்குபடுத்த முற்படுகிறது. சாட்பாட்கள் சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை வழங்குவதை குறைக்க வேண்டும் என்றும், தற்கொலை, சுயகாயம் அல்லது வன்முறை தொடர்பான உரையாடல்களின் போது தகுந்த உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கும் நெறிமுறைகளை நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறை மற்றும் நாட்டின் AI உத்திகளுக்கு சாட்பாட்கள் முக்கியம் என்பதால் அவற்றுக்கு முழுமையான தடை விதிக்கப்படாது என்று கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்திருக்கிறார். அதேநேரம் சிறுவர்களின் வயதை எவ்வாறு சரிபார்ப்பது என்பது குறித்து இந்த சட்டமூலத்தில் குறிப்பிட்ட வழிமுறைகள் இன்னமும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்கும் அதே வேளையில் இதற்கான தகுந்த வழிமுறைகளை கண்டறிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஆலோசிக்கப்படும் என்று அமைச்சர் மில்லர் கூறியிருக்கிறார். மேலும் வயது வந்தோருக்கான தளங்களுக்கு இந்த சட்ட திருத்தத்திலிருந்து எந்தவித விதிவிலக்கும் அளிக்கப்படாதென்றும், அவை கடுமையான வயது கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடிய மருத்துவ சங்கம் மற்றும் குழந்தைகள் மருத்துவர்கள் இந்த சட்டமூலத்தை வெகுவாக பாராட்டியுள்ளார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்த கனடிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் போலு ஒகுன்யமி, அந்நிய நாட்டு நிறுவனங்கள் நம் குழந்தைகளின் மனநலம், தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை பலியிட்டு பணக்காரர்கள் ஆவதை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை கூகுள் மற்றும் மெட்டா ஆகிய நிறுவனங்கள் இந்த

சட்டமூலத்தை ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ளன. மெட்டா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முழுமையான தடை என்பது எதிர்பார்த்த பலனை தராதென்றாலும் 11 வயதினருக்கான பாதுகாப்பு கணக்குகள் போன்ற தங்களின் தற்போதைய முயற்சிகளை அரசாங்கம் அங்கீகரிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த டிஜிட்டல் பாதுகாப்பு அணியம் என்ற புதிய ஒழுங்குமுறை அமைப்பு கனடாவில் உருவாக்கப்பட உள்ளது. ஆனாலும் இந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வர இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் என்று ஒட்டோவா பல்கலைக்கழக சட்ட பேராசிரியர் மைக்கேல் கெய்ஸ்ட் தெரிவித்திருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், டி20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவை 5 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இரவு விடுதி அதாவது நைட் கிளப்பில் அடிதடியில் ஈடுபட்ட இங்கிலாந்து வீரர்கள் பென் ஸ்டோக்ஸ், கஸ் அட்கின்சன் இருவரும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார்கள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அபாரமாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஆடவர்கள் சோபிக்காமல் முதல் சுற்றிலே தோற்று நேற்று வெளியேறினார்கள். அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரம் செரீனா வில்லியம்ஸ் தனது ஓய்வு முடிவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப பெற்ற நிலையில் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் களங்கண்ட முதல் ஆட்டத்தில் அவர் வெற்றியடைந்தார். கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனத்தின் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. அடுத்தடுத்த நாட்களில் கனடா, அமெரிக்காவில் அது தொடர்கிறது. அமெரிக்காவின் லோஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஈரானிய கால்பந்து அணிக்கு எதிராக அமெரிக்க ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். ஈரானிய கால்பந்து அணியை அமெரிக்கா வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள். லோஸ் ஏஞ்சலிஸ் நகரம் என்ற வாசலில் நடந்த அந்த பேரணியில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்பது தெரியவில்லை. பலர் உரையாற்றியதாகவும் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை என்று அவர்கள் குரல் கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது. உலக அரங்கில் ஈரானிய அரசாங்கத்தை நல்ல விதமாக காட்டிக்கொள்ள விளையாட்டாளர்கள் பயன்படுத்தப்படுவதாக சிலர் குறை கூறினார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஈரானிய அரசாங்கத்துடன் தொடர்பு இருக்கும் என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களின் வாதமாக இருக்கிறது. ஃபிஃபா அமைப்பும் ஈரானிய கால்பந்து குழுவும் உடனடியாக இது தொடர்பாக பதிலளிக்கவில்லை. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசன்னை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383 ரூபாய் 19% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 44% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332 ரூபாய் 1% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 63% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 53% இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 75% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 24% இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 98% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 61% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 61% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: தீயாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நடந்ததை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ, கூடியிருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம்.

ஒரு தம்பிடி நஷ்டம்

0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது.
1: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம்.
0: அரசியல் சமூக மேடை

0: வடக்க நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இங்கே நமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
1: வணக்கம்.
0: அதாவது பாண்டியன் அவர்களே, முதல்ல இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நேற்று காலமானார். அந்த செய்தி பலரையும் உலுக்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அவர் திரையுலகத்துக்கு அறிமுகமாகி இருந்தாலும் ஆனால் இலங்கை தமிழர்கள் மீது அன்புடையவராக இருந்திருக்கிறார். தனக்கு அளித்த தேசிய விருதையும் முள்ளிவாய்க்கால் படுகொலை காலத்திலேயே அதை திருப்பி கொடுத்திருக்கிறார். அவர் தொடர்பாக உங்களுக்கு நெருக்கமான பழக்கம் இருந்ததா அவரோடு?
1: அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. நான் இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு நான் அவரை ஒரு விமர்சனம் செய்து நான் ஒரு பதிவு செய்திருந்தேன். அது அவருக்கு மிக வருத்தம். தமிழர்களை, தமிழ் நடிகைகளை உருவாக்காமல் ராதிகா, ரஞ்சிதா, ரேவதி, ரேகா இப்படி ஆறு சீரியல் வருகிற தமிழ் கட்சிகளை தவிர ராதா இப்படி கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை சேர்ந்தவர்களை பிரபலமான நடிகையாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தமிழச்சிகளை அவர் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்கின்ற ரீதியிலே நான் அதை ஒரு பதிவு செய்திருந்தேன். என் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று அவர் வருத்தமாக ஒரு பதிவையும் செய்திருந்தார். நான், எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த கருத்தும் இல்லை. தமிழர்களுக்கு திரைப்படத்துறையிலே வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. இளையராஜா, பாடகிகளுக்கு சைலஜா, சித்ரா இப்படி தாய்மொழி மலையாளத்தை படித்தவர்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்கிற ரீதியிலே அவரையும் நான் விமர்சனம் செய்திருந்தேன். அந்த வகையில் என்னுடைய நண்பரான ஒருவரை சந்திக்கிற பொழுது இந்த வருத்தத்தை பதிவு செய்ததாக என்னிடம் சொன்னார்கள். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தாக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு எந்த நோக்கம் இல்லை. அதோடு அது தனது பிறகு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை.
0: தமிழர்கள் வந்து கூடுதலாக நீங்கள் திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழர்களை விட வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தானே தமிழ் திரையுலகத்தை ஆக்கிரமிப்பவர்களாக இருக்கிறார்கள்.
1: அது ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கூறு தொடர்ந்து வருகிறது. இதை கண்டிக்கக்கூடிய எந்த தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் இல்லாமல் போனது ஒரு வேதனையான விஷயம்.
0: திறமையானவர்கள் தமிழ்ல இல்லையா? திறமையானவர்கள் தமிழ்ல உருவாக்கப்படவில்லையா?
1: அதுதான், உருவாக்கப்படவில்லை. அதாவது காமெடி நடிகைகள் கூட மனோரமாக்கு பிறகு கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோவை சரளாவைத்தான் தமிழ் திரைப்பட உலகம் மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுக்கிறதே தவிர தமிழச்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இது ஒரு தமிழர்களுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய அந்த வருத்தம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அது பாரதி ராஜா காலத்திலும் சரி, இளையராஜா காலத்திலும் சரி, இந்த வருத்தம் தமிழ் திரைப்படத்துறையில் உள்ள தமிழர்களுக்கு எல்லாமே ஒரு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இன்னும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது.
0: பாரதிராஜா அவர்கள் தொடர்பாக வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள்?
1: பாரதிராஜாவை பொறுத்தவரை எம்ஜிஆர் அரசியலுக்கு முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு திரைப்படத்துறையில் ஒரு தேக்கம் ஏற்பட்டது. 27 ஆண்டு வாக்கில் நடிகர்களுக்கு திரைப்படம் பார்த்த காலம் மாறி இயக்குநர்களுக்கு படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியவர் பாரதி ராஜா. 16 வயதினிலே இந்த படம், கமலஹாசன், ரஜினி, ஸ்ரீதேவி, மூன்று வயது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இயக்குனராக வரதராஜா படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படம், கமல் படம், விஜயகாந்த் படத்தை தாண்டி விஜய் அஜித் படம் இப்படி பார்க்கிற காலத்தில் இயக்குனருக்காக படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்று வெற்றி மாற ரஞ்சித், மாரி செல்வராஜ், பாலச்சந்தர் இப்படியாக அந்த அதை உடைத்தவர் பாரதி ராஜா, பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன் இப்படி இயக்குநர்களுடைய ஆதிக்கம் சீமானோ ஒரு இயக்குனர் தான், தம்பி பட இயக்குனர் இப்படி நடிகை நடிகர்களிடமிருந்து இயக்குநர்கள் திரைப்படத்தை எடுத்துக்கொண்ட காலம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினி படம், கமல் படம் இப்படி இந்த பாரதிய பெருமை பாரதி ராஜாவுக்கு யாரும் அதை அந்த இடத்தை பிரித்து விட முடியாது. அதே போல நகர கட்டமைப்பு, மேட்டுக்குடி கட்டமைப்பு இவர்களுடைய குடும்ப படத்தால் அவள் ஒரு தொடர்கதை, சிவாஜிக்கு வசந்த மாளிகை, பட்டிகாரா பட்டணமா, பண்ணையார் படம் இதையெல்லாம் எடுத்த அந்த திரைப்பட உலகம் கருத்தப்பா என்கின்ற ஒரு படத்தை பாரதி ராஜா காலத்தில் அறியாத ஒரு படத்தை கொடுத்தார். தேனி, கம்பம், மோடி இது போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மக்கள் பெண் குழந்தை பிறந்தால் குடூர கள்ளிப்பாடை, அதே போன்று எருக்கல் எருக்கல் எருக்கல் பால் எருக்கலை பால் இது போன்ற புதிய விஷம் சார்ந்த அந்த பால் பச்சிலம் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வாயிலே ஊற்றி மரணத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தையை அழித்து விடுவார். இந்த இந்த கதையை வைத்து கருத்தம்மா என்கின்ற ஒரு படத்தை கொடுத்தார். இது பாரதி ராஜா உடைய வரலாற்றில் இது ஒரு பெரிய மைல்கல். அதே போன்று அலைகள் ஓய்வதில்லை, கார்த்திக ராதா முதல் படம், மீனவர் சமூகத்து பெண் ராதா, ஆச்சாரமான பார்ப்பன குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் கார்த்தி, அலைகள் ஓய்வதில்லை என்கின்ற படத்தின் மூலம் சாதிய கட்டுமானத்தை ஒரு பார்ப்பன இளைஞன் ஒரு மீனவர் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த அறியாமையை அகற்றியதிலும் பாரதி ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்படி அவரை பொறுத்தவரை கிராமத்துக்கு காமராக்களை, மக்களையும் கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் பாரதி ராஜா. அவருடைய சிஷ்ய பிள்ளை பாக்யராஜ் கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கோபி கள்ளி பட்டி போன்ற பகுதிகளில அந்த காவிரி படுகை பகுதிகளில மக்களுடைய வாழ்க்கையை படம் பிடித்து கொடுத்தவர் பாரதி ராஜா. இப்படி பல இயக்குநர்கள் உருவான பல்கலைக்கழகம் பாரதி ராஜா பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். ஆக அவர்கள் ஒரு உண்மையாக திரைப்பட என்பது மேட்டுக்குடி பார்ப்பனர்கள், அதாவது ஜெமினி கணேசன், பாலச்சந்தர், ஷோ இப்படி இந்தியா சிவாஜி போன்றவர்களிடமிருந்து அடிச்சட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் பாரதி ராஜா காலம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொண்டு ஆகவேண்டும்.
0: இளையராஜா, பாரதி ராஜா அவர்கள் எல்லாம் நெருங்கிய நண்பர்களாக இருந்துதானே ஒரே நேரத்தில் திரைப்படத்துறைக்கு வந்தார்கள்.
1: பாரதி ராஜா, இளையராஜா, தந்தைய மகன், வைரமுத்து இப்படி எல்லாம் தேனி பண்ணை குளம், பெரிய குளம் இங்க இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் கால சக்கரத்தில் அத்தனை பேரும் திசைக்கு ஒருவராக பிரிந்து போய்விட்டார்கள். இவர்கள் உண்டாக இருந்தால் இன்னும் பல திரைப்படங்களை வரலாற்றுகளை பதிவு செய்திருக்க முடியும். அதாவது துரதிருஷ்டம், யார் பெரியவர் என்கின்ற அந்த விட்டுக் கொடுக்காத குணம் இவர்களுக்கு ஒரு திரைப்படத்தை, திரை உலகத்தை ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விட்டது. அனைவருக்குமே இது ஒரு மாபெரும் இழப்பு தான்.
0: ஒரு காலகட்டத்தில் திரைப்படத்துறை உயர்ந்த சாதியினரால் ஆளப்பட்டிருந்த காலகட்டத்தை இவர்கள் வந்து மாத்தி இருந்தார்கள்
1: தானே, மாற்றி இருந்தார்கள். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அந்த நட்பு தொடர்ந்திருந்தால் இன்னும் பல ஆண்டு காலம் பல சாதனைகளை செய்ய முடியும், செய்திருக்கலாம். அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவர்கள் தான் மாரி செல்வராஜ், பாரஞ்சித், இப்படி பல பேர்
0: மேல்தட்டு வர்க்கத்தினர் இவர்கள் ஒன்றிணைந்தால் தங்களுக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் இவர்களை பிரித்துக் கொண்டார்களா?
1: அந்த அளவுக்கு இவர்கள் என்ன சுய அறிவே இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் என்று இவர்களை எல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது. வெற்றிமாறன் தான் அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய உழைப்புக்கு முன்பு எதிரிகள் எல்லாம் தூள் தூள் என்ற வெற்றிமாறன் திரைப்பட படப்பிடிப்பு நடக்கிற படப்பிடிப்பு தளத்திலே வெற்றிமாறன் இந்த கருத்தை தொடர்ச்சியாக சொல்வார் என்று சொல்வார்கள். எங்களுடைய உழைப்புக்கு முன் எதிரிகள் எல்லாம் தூள் தூளாகி விடுவார்கள். இது போன்ற 24 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தை தவிர 22 மணி நேரம் படப்பிடிப்பை எங்களால் நடத்த முடியும், உழைக்க முடியும். இது எங்களுக்கு ஒரு பெரிய சவால். பல சவால்களை எல்லாம் முறியடித்துத்தான் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் முன்னேறிய சமூகம் இத அவர்கள் 8 மணி நேர வேலையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய உழைப்புக்கு முன்பு அவர்களெல்லாம் நிற்க முடியாது என்பதை பல இடங்களில் வெற்றிமாறன் பதிவு செய்திருக்கிறான் என்று சக உதவி இயக்குநர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்.
0: ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பாக கூட பாரதி ராஜா அவர்கள் பல தேவையான சந்தர்ப்பங்களிலே நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்.
1: பாரதி ராஜா திமுக ஆட்சி காலத்தில் அத்தனை திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ராமேஸ்வரம் வந்து அங்கு போராட வேண்டும், அப்பொழுதுதான் சிங்கள அரசுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும், ஈழத்தமிழனுக்கு ஆதரவாக இருக்கும். ஆகையால் நாம் போராட வேண்டிய களம் ராமேஸ்வரம் என்ற அத்தனை வேலையும் பேருந்துகளிலே ஏற்றி ராமேஸ்வரம் கொண்டு சென்று போராடினான். அந்த போராட்டத்தில் கிடைத்தவர்தான் சீமா. அதே போன்று மற்றொரு காலகட்டத்தில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த மின்சார உற்பத்தி கூடத்திற்கு சென்று நடிகைகளை எல்லாம் அங்கேதான் போராட வைத்தார். மத்திய அரசுக்கு நாங்கள் நிலக்கரி கொடுக்க மாட்டோம், மின்சாரம் கொடுக்க மாட்டோம், மத்திய அரசாங்கம் எங்களுடைய எதிர்ப்புகளை கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு பெரிய போராட்டத்தை அளித்தார். இதெல்லாம் காலத்தால் மறக்கப்பட முடியாது. எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் எம்ஜிஆரை அடிக்கடி சந்திக்கிற நபராகவும் அவர் இருந்தார். நான் திரைப்படத்துக்கு முழுமையாக ஓய்வு கொடுத்து விட்டேன், இந்த திரைப்படம் அழிந்து விடக்கூடாது, இந்த மக்களோடு அது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக வடசனவாக்கம் பகுதியில அவருக்கு ஒரு பெரிய படப்பிடிப்பு தளம் கட்டுவதற்காக, ஸ்டுடியோ கட்டுவதற்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்தார். அதற்கு அருகிலேதான் ஏஆர்எஸ் நம்பிகா ராதா சரசம்மா கார்டன் என்று வடசனவாக்கத்தில் இன்று முதல் இருக்கிறது. ஆனால் பாரதி ராஜா அதில படப்பிடிப்புகளை வள ஸ்டுடியோ அமைக்காமல் அது ஒரு உணவகத்துக்கு 99 வருடத்திற்கு கொடுத்து அது இன்று பல கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த மிகப்பெரிய நிலத்தை சில பல கோடிகளுக்கு கொடுத்து விட்டார் என்கின்ற ஒரு கூக்கரணம் இப்பொழுது அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அறிவிப்பை மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த காலத்திலே அவர் சொத்துக்களை பாதுகாக்காமல் பணம் காசு நிலங்களை பாதுகாக்காமல் உத்தரவுகளை விளைவுதான் மகன் மனோஜும் அவரும் பண கஷ்டத்தில் பொருளாதார சிக்கலில் கடைசி காலத்தில் இருந்தார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது வரத் துவங்கி இருக்கிறது. அவருடைய மகன் மனோஜ் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மரணம் அடைந்தார். இவர் அவரை ஒரு பெரிய இயக்குநராகவோ அல்லது ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகராகவோ பார்க்குவதற்கு கடுமையாக முயற்சி செய்து அது பணம் இல்லாமல் போனது பாரதி ராஜாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். மனோஜ் பாரதி ராஜா மகன் மனோஜ் திரைப்படத்துக்கு வந்த காலத்தில் தான் விஜய் அஜித் போன்றவர்கள் எல்லாம் திரைப்பட உலகத்துக்கு உள்ளே கால் வைத்தார்கள். இந்த அவர்களெல்லாம் உச்சபட்ச நடிகர்களாக நட்சத்திரமாக இன்னும் ஏன் முதலமைச்சராக கூட ஆகிவிட்டார்கள். ஆனால் இது மிகப்பெரிய இயக்குநராக இருந்த பாரதி ராஜாவுடைய மகன் தந்தைக்கு முன்பு இறந்து போய்விட்டார் என்பது அவருக்கு தீராத கவலையாக அவரை வாட்டியது. அதுவும் அவருடைய மரணத்தை விரைவுபடுத்தியது என்று நெருக்கமானவர்கள் நான் கூட கேட்டிருக்கிறேன்.
0: நாங்கள் இனி அரசியல் விடயங்களுக்குள் வந்து விடுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவர்களுடைய இன்றைய ஆட்சி காலம் தொடர்பாக செய்திகளை பார்க்கிற போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பாராட்டுகளுக்கும் அவருடைய சாதனைகளை சொல்வதற்கு பதிலாக பல்வேறுபட்ட குளறுபடியான நிகழ்வுகள் தான் செய்தி அறிக்கையிலே கூடுதலாக இடம்பெறுகின்றன. இப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறதா இந்த அரசியல் என்றா மிகவும் சிக்கலானது, தன்னோடு இருப்பவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது என்பது மிக கடுமையானது. அவர் கொள்கை ரீதியாக உறுதியான கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் தன்னோடு சேர்ந்திருப்பவர்கள் அதை கடைபிடிக்காவிட்டால் அது தனக்கு எதிராகவே மாற வேண்டிய ஒரு நிர்பந்தமாக அது இருக்கிறது என்பதை இப்பொழுது அவர் புரிந்து கொண்டிருப்பாரா?
1: இன்னும் கட்டுக்குள் தான் இருக்கிறது. விஜயை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு கட்டுப்பட மறுக்கிறார். அவர்கள் புதிய மந்திரிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. புதிய மந்திரிகள் இந்த அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறுகிறார். உதாரணத்திற்கு இப்ப தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்கின்ற மிக சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநரின் மகள், தாய் ஒரு தையல் கலைஞர், இப்படி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள கீர்த்தனாவை அவருடைய தாய் தந்தையர் தரமான கல்வி கொடுத்து அந்த கல்வியின் மூலம் அவர் விஜய்க்கு விஜயுடைய ஆலவர்ஜனாவுடைய அந்த ஐடி விங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது விஜய் தாவேக்காவுக்கு கடுமையாக உழைத்தவருடைய விளைவு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது படித்தவர் என்கின்ற காரணத்தினால். ஆனால் அவருக்கு கீழ் பணியாற்றுகிற துணை செயலாளர் விஜயகுமார் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட தொழிலதிபர்கள் குழு, இந்த தொழிலதிபர்கள் குழு துணை செயலாளர் ஐந்து பேரும் கீர்த்தனாவை கட்டுப்படுத்துவதா கீர்த்தனா அவர்களை கட்டுப்படுத்துவதா என்கின்ற ஒரு பெரிய பணி போர் நடந்து நான் இந்த துறையிலிருந்து விலகிக் கொள்கிறேன், என்னை இந்த ஆண் அதிகாரிகள் என்னை மதிக்க மறுக்கிறார்கள் என்று புடைய புடவை தலைப்பை எடுத்து கண்ணீரை துடைத்துக் கொண்ட விஜய்க்கு முன்னால் கண்ணீர் விடுகிற நிலை இப்பொழுது நடந்திருக்கிறது. விஜய் அவர்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வா, ஒரு பெரிய தொழிலதிபர்கள் மாநாடு அமைச்சர் நிர்மல் குமார், மின்சாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். பல இடங்களில் இரவிலே மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது, நடு இரவில் மக்கள் திருவிழை வந்து போராடுகிறார்கள், செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் புதிதாக தொழில் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்ற நிர்மல் குமார் அவர்களுக்கு ஓய்வு பெறுகிற வயதை உடைய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். இவர் நிர்மல் குமாரை மிக சாதாரணமாக லாவகமாக கையாள்கிறார். பல கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு ஆறுதலாக பதில் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் சொல்ல முடியாது, அவசரங்களில் சொல்ல முடியாது என்று பல கேள்விகளுக்கு. அனல் மின்சாரத்திற்கு எத்தனை லட்சம் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளது? இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் 3,08,00,000 வீடுகளுக்கு இப்பொழுது பொருத்தப்படும். இந்த டெண்டர் என்ன ஆனது? இந்த டெண்டர் திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டு அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா, கமிஷன் கொடுக்கப்பட்டதா? இப்படி பல கேள்விகள். நகராட்சி துறையில ககன் சிங் பேடி, இப்படி ஒரு பஞ்சாப் அதிகாரி துறை அமைச்சருக்கு தெரியாமல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது குப்பை எண்ணுகிற ஒப்பந்தத்தை தன்னுடைய முடிவுக்கே துறை அமைச்சருடைய கவனத்திற்கு வராமலே பல ஒப்பந்தக்காரர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் வருகிறது. இப்படி பல குளறுபடிகள். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு 30 வயது இளைஞர் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த 30 வயது இளைஞன் கோயில்களிலே கடந்த ஆட்சியிலே பெண்கள் தாடியை கலட்டி தாடி அணிகலன்கள் தன்னுடைய கணவனுடைய உயிரை விபத்தோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது காப்பாற்றி முருகா என்று திருச்செந்தூரில் நகைகளை பழனி, திருச்செந்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம் இப்படி பல கோயில்களில் கலட்டி போடப்பட்ட அந்த நகை தங்கங்களை உருக்கி அரசு கஜானாவில் வைக்க வேண்டிய கடந்த அரசு கஜானா காலியாக இருக்கிறது. பல கிலோ தங்கம் மாயமாகி போய்விட்டது. அதிகாரி அழைத்தால் அதிகாரி நீண்ட விழுப்பில் ஐரோப்பாவில் இருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. ரமேஷ் ஐஏஎஸ், இந்து அறநிலையத்துறை ஆணையாளர், இப்படி நடவடிக்கை எடுக்க முடியாமல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சற்று தடுமாறுகிறார். இப்படி புதிய அமைச்சர்கள் பல பேர் அதிகாரிகளை அழைத்து அதிகாரிகள் வருவதில்லை, அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டா வேலை நடப்பதில்லை. இந்த புகார்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திமுக தரப்பு ஆட்சி இன்னும் 1 மாதம், இன்னும் 15 நாள், 20 நாள், இப்படி ஆட்சிக்கு திமுக நாள் குறித்துக் கொண்டே இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அன்புமணி அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மந்திரி கொடுங்கள் என்கின்ற அளவில் அவரை இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டு போயிருக்கிறார். இப்படியான ஒரு குழப்பமான சூழலில் இவர் முதலமைச்சர் இப்பொழுது டெல்லிக்கு நிதி உத்தியோக என்கின்ற ஒரு கூட்டத்திற்கு நாளை டெல்லி சென்று 3 நாள் டெல்லி விஜயம் நடக்க இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இப்படி எதிரிகள் சூழ ஆட்சி நடத்துவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. திமுகவை சேர்ந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இயங்குகிறது. அவைக்க மீது எந்த புகாரை தட்டி விட முடியும் மக்கள் மத்தியில்? இப்படி அவர்கள் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறார்கள். அண்ணாமலையும் புதிதாக கட்சி துவங்கி விஜய்க்கு நான் தான் சரியான போட்டி, மக்கள் என்னை அங்கீகரிக்கிறார்கள். ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை 20 லட்சத்தை தாண்டி விட்டது என்று அவர் ஒரு பக்கம், விஜய்க்கு நான் தான் போட்டி உதயநிதி அல்ல, மக்கள் என்னிடம் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிறார் என்று விஜய் அவர் ஒரு பக்கம் அச்சுறுத்துகிறார். இப்படியாகத்தான் விஜயனுடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்வு திமுக மீது அதிரடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான், இந்த ஊழல் ஒழிப்பு அரசியலை துரிதப்படுத்தினால் மட்டும்தான் விஜயை மக்கள் பின்தொடர்வார்கள். இல்லை என்றால் திமுக ஆட்சி நடந்த ஊழல்கள் மீண்டும் தொடர்கிறது என்று அவன் நம்பிக்கை வந்தால், வர இருக்கிற உள்ளாட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இந்த தேர்தலில் விஜயுடைய கட்சி தோல்வியடைந்தால் அது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகும். அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலிலும் கடுமையான தோல்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதையெல்லாம் என்ன செய்ய போகிறார் விஜய் என்று அரசியல் நோக்கர்கள் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி அவர் ஆட்சி நடத்துவது மத்திய விஜிலன்ஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை, மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை சென்ட்ரல் விஜிலன்ஸ் மிகுந்த கழுகு கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இத்தனையும் மீறி இப்ப ஒரு மாதம் முடிந்து 2வது மாதம் ஆட்சி கட்டளை நகர்த்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.
0: ஏற்கனவே அந்த விவசாயிகளை பொறுத்தவரையில் இவர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் அந்த பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ய இல்லை என்பதற்காக அவர்களும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா?
1: அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு விஜய் பக்குவப்படவில்லை என்பதுதான் அந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை காட்டுகிறது. 5000 ரூபாய் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு தேவையே இல்லை. விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு வாங்கி இருந்த அத்தனை கடனையும் தள்ளுபடி செய்வதுதான் அவர்களை பாதுகாப்பதை தவிர, விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் என்பதெல்லாம் அவர்களுக்கு எந்த வகையிலும் பெரிய பலனை தந்துவிடாது. அதனால் அதை அதிகாரிகள் சொல்வதையிலே விஜய் முடிவெடுத்திருக்கிறார். மின்சார 200 யூனிட் என்றால் இதுவும் ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்கிறது. ஆகையால் அதிகாரிகளை உத்தரவிடக்கூடிய ஜெயலலிதாவை போல, கருணாநிதியை போல, எம்ஜிஆரை போல ஒரு சூழலை மக்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு கடுமையான உத்தரவு போடக்கூடிய ஒரு நிலை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் சொல்லுவதிலே ஆட்சி நடத்தினால் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இதுதான் எதிர்காலத்திலே கடுமையான விமர்சனமாக பார்க்கப்படுகிறது.
0: விஜய் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தமிழகத்திலேயே ஏதாவது வரவேற்கத்தக்க மாற்றங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கிறதா, அல்லது பழைய குருடிய கதவு தட்டண்ட மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறதா?
1: பெரிய மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு பலத்த ஏமாற்றம் தான்.
0: என்னது கண்டா, அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு இடங்களிலே தாங்களே போய் இடையூறு செய்வதாகவும், ஆய்வுகளை நடத்துவதாகவும், மருத்துவமனைகள் இவற்றை போன்ற அதுக்கென்று அமைப்புகள் இருந்தால் அந்த அமைப்புகள் தானே ஆய்வுகளை நடத்த வேண்டும். இவர்கள் தாங்களாகவே சென்று ஆய்வுகள் நடத்துவதாகவும், பின்னணியிலே லஞ்சம் வாங்குவதாக எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா?
1: சமூக வலைதளங்கள் வெளிப்பாக இருக்கிற பொழுது எங்கு சட்டத்துக்கு புறம்பாக எது செய்தாலும் ஒரு மணி நேரத்தில் பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி வந்துவிட்டது. ஆகையால் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடியது அந்த துறை ரீதியான பணியை தவிர, கட்சிக்காரர்கள் எல்லாம் அரசு அலுவலர்களுக்கு சென்று நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் அரசு இயந்திரம் ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட்டு வரும். அரசு அதிகாரிகள் ஒன்று கூடி வேலை நிறுத்தத்தில் இறங்கினால் அது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு மருத்துவர் ஒருவர் அரசியல்வாதியால் தாக்கப்பட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்க மருத்துவமனையில மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் செய்து விடுவார். பல பேருக்கு உயிர் காக்கும் ஆக்சிஜன் கூட மாற்ற முடியாத நிலையில் தட்டு தடுமாறியாத கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். மருந்தாளுநர் செவிலியர்கள் அத்தனை பேரும் இந்த மருத்துவர் சங்கங்களுக்கு ஆதரவாக அவர்களும் களமிறங்கி விடுவார். நோயாளிகளை பார்ப்பதற்கு ஆள் இருக்காது. இப்படி பல போராட்டங்கள் நடந்ததை நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு உருக்குவேன் என்று சொன்னாலும் போராட்டத்தை மருத்துவர்கள் வாபஸ் வாங்க மாட்டார். எப்படி மருத்துவரை நீங்கள் தாக்கலாம், சட்டத்தை எப்படி கையெழுத்துக் கொள்ளலாம் என்று இந்த பாதிக்கப்பட்டவர் அவருடைய தரப்பு நியாயத்தை காதிலே வாங்க மாட்டார். பல மரணங்கள் கவனக்குறைவால் நடந்திருக்கிறது. கத்திரிக்கோளை வயிற்றுக்குள்ளே தைத்த மருத்துவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆக இதை இது போன்றுதான் அரசு நிர்வாகங்கள். அரசு நிர்வாகம் கவனக்குறைவால் பல தவறுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் உடனடியாக இராணுவ நடவடிக்கைகளை போல இந்த மக்களை காப்பாற்ற தவறினால் மேலும் மேலும் கடும் விமர்சனங்கள் எதிர்கட்சி காத்து கொண்டிருக்கிறது. அதிமுக காத்து கொண்டிருக்கிறது, பாஜக காத்து கொண்டிருக்கிறது, திமுக காத்து கொண்டிருக்கிறது. அதே போல அண்ணாமலையும் இந்த அரசியல் குட்டைகளை மீன்பிடிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். ஆக ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு இயற்கை சூழல், கடும் எதிர் சூழல் விஜயை சுற்றி அமர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் திருப்திக்கு விஜய் வருவாரா? ஒரு மாத காலம் அது ஒரு கேள்விக்குறியாகவே மாறி இருக்கிறது. ஆகையால் இன்னும் ஒரு மாதம் இதே நிலை நீடித்தால் தாவேக்கா புதிய ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட கலந்து எழுந்து விடுவார்கள் என்பதை பார்க்க முடிகிறது.
2: இதே நேரத்தில் லதா ரஜினிகாந்தும் ஒரு அமைப்பொன்றை உருவாக்குறார். அதனுடைய நோக்கமும் எதிர்காலத்திலே அண்ணாமலை இவர்கள் போன்ற மாதிரியான அரசியலை நோக்கி நகர்வதாக அதை பார்க்கலாமா?
1: ரஜினி எல்லாம் காலாவதியான மருந்து மாத்திரைகளை போல. ரஜினி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காலம் 40 வருடங்களுக்கு முன்பு. ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப ரஜினி வயது ஆகிவிட்டது, 76 ஆகிவிட்டது. சமூக மேடை என்கின்ற இயக்கம், ஏதாவது பார்ப்பன பெண்கள் லைன்ஸ் கிளப், ஜேசிஸ் கிளப் போன்ற பொழுதுபோக்கு சங்கங்கள் நடத்தலாமே தவிர அரசியல் நடத்துவதற்கு அவர் அந்த அமைப்புகள் எல்லாம் சாத்தியமே இல்லை. ஏழை எளிய மக்களிடம் அமைப்புகள் சென்றால்தான் அது அமைப்பாக மாறுமே தவிர, வைரத்தோடு வைரமுகுத்தி போட்டிருக்கிற மயிலாப்பூர் மாம்பழம் மாமிகள் எல்லாம் அரசியல் நடத்த முடியாது என்பது பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. அந்த கட்சியும் ஒரு லெட்டர்பேட் அமைப்பாக இருக்குமே தவிர பெரும்பாலான மக்களை அது ஈர்க்க முடியாது.
2: இப்ப இந்தியா கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறது தொடர்பாக இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பல்வேறுபட்ட கருத்து வாதங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்ற கட்சிகளினால் தானே அவராலே ஆட்சியை அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியின் ஒரு பகுதியாக தானே அதை பார்க்க வேண்டும்.
1: உண்மைதான். ஆனால் காங்கிரஸ் திமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. திமுகவை நம்பினால் இனி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற முடியாது. இந்தியா கூட்டணி 40 வலுவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு எதிராக பலமான கூட்டணியாக அமையும். கடந்த காலத்தில் திமுக அதற்கு சரியானதாக இருந்தது. ஆனால் திமுக நம்பியிருந்த தலித்துகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் சாவே கா பக்கம் சென்று விட்டார்கள். தலித்துகள் உட்பட இவர்கள் தான் அந்த திமுகவுடைய 40 நாடாளுமன்றத்திற்கான ஆதாரங்கள். மோடியா லேடியா என்று ஜெயலலிதா பாஜகவை நேரடியாக மோதுகிற பொழுதுதான் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதாவுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதிமுகவும் பாஜகவை நம்பி நடு வழியில் நிற்கிறது. திமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை. திமுகவுக்கு பலமான எதிர்காலம் இல்லை என்று கூட்டணி கட்சிகளே நினைக்கிறது. உதாரணத்துக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் முந்தி கொண்டு தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த அந்த ஒற்றை காரணம்தான் இந்தியா கூட்டணியில் டெல்லி அழைப்புக்கு திமுக செவிசாய்க்காததுக்கு காரணம் அதுதான். காரணம் திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் தன்னை விட்டு எந்த காலத்திலும் செல்லாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் காங்கிரஸ் முதல் வேலையாக தாவேக்காவை தூக்கி பிடிக்க ஆரம்பித்தது. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி திமுகவுக்கு. இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பிரவீன் சக்கரவர்த்தி, திமுகவின் ஜென்ம விரோதி. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோடு பேசி திமுகவுடைய பலவீனங்களை பொது வழியில் சொன்னவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. ஆக திமுகவுடைய எதிரிகளை ஊக்குவிக்கக்கூடிய இவர்கள் கூட்டணியில் நாம் இருப்பது அது நமக்கு நாமே வெட்டி கொள்ளுகிற குழிக்கு சமமானது. இதன் காரணமாகத்தான் இந்தியா கூட்டணி டெல்லியிலே கூடுகிற பொழுது ஸ்டாலினோ உதயநிதியோ கரிமொழியில் கலந்து கொள்ளாமல் டி ஆர் பாலுவை ஒரு பெயருக்கு கலந்து கொள்ள செய்து தங்களுடைய அதிருப்தியை காட்டினார்கள். இது இதன் மூலம் ராகுல், சோனியா போன்றவர்கள் எல்லாம் இன்னும் கடுமையான அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இருந்தும் திமுக மீண்டு வரும் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. ஆகையால் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி இப்படியான சூழல் உருவாகிற பொழுது இதெல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு தாவேக முன்னணியில் வரும் என்று காங்கிரஸ் நம்புகிற காரணத்தினால்தான் காங்கிரசுக்கு தான் அதிமுக சிவி சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ததை காங்கிரசுக்கு தூக்கி தாவேக்கா கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எதிர்காலத்தில் 2029 நாடாளுமன்ற தேர்தல்கள் வருகிற பொழுது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி தொடரும் என்று சொல்லாமல் சொல்லிய பிறகு இந்தியா கூட்டணியில திமுக நீடிப்பது பலன் தராது என்ற முடிவுக்கு கருணாநிதி குடும்பம் வந்தது நியாயமாகத்தான் பார்க்கப்படுகிறது.
2: இனி வரும் காலத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட கழகங்கள் கால் பதிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாமலே போய்விடுமா?
1: திராவிட இயக்கங்கள் கொள்கை சார்ந்த விடயங்களை இல்லாமல் போனதுதான் இவர்களுடைய இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம். விஜயிடம் பெரிய கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. திமுக எதிர்ப்பு தான் அவர்களுக்கு கொள்கை. எம்ஜிஆருக்கு என்ன கொள்கை இருந்தது? திமுக எதிர்ப்பது. வைகோவுக்கு என்ன கொள்கை இருந்தது? விஜயகாந்துக்கு என்ன கொள்கை? சீமானுக்கு என்ன கொள்கை? விஜய்க்கு என்ன கொள்கை? அத்தனை பேருக்கும் ஒரே கொள்கை தான், திமுகவை எதிர்ப்பது. திமுகவை ஆதரித்த திருமாவளவன் இப்பொழுது நடுத்தருவில் நிற்கிறார். ஆக திமுகவை எதிர்த்தவர்கள் முதலமைச்சராகலாம், ஆதரித்தவர்கள் வீதிக்குத்தான் செல்ல வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற பாடம்.
2: இந்த நிலைமைய பாரதிய ஜனதா எப்படி உற்று நோக்குற? தமிழ்நாட்டிலே எதிர்வரும் காலங்கள்ல ஆரோட கூட்டிக்கு இல்லாம எப்படி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள மீண்டும் தமிழகத்தை, தமிழகத்துக்கு பாரதிய ஜனதாவை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தானே?
1: இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள். இப்போ பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை அது முட்டு முழுதாக கை கழுவி விட்டது. பாஜகவை உடைத்துக் கொண்டு அண்ணாமலையும் வருகிறார். பாஜகவை நயினார் ராகவேந்திரன் தலைமையில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெற வைக்க முடிந்தது. ஆகையால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கவனத்தில் மற்றும் மாநிலங்களில் கவனம் செலுத்தினால் அது நமக்கு எதிர்காலம் உண்டு.
2: பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று மிக நீண்ட காலமாகவே திட்டமிட்டு பல்வேறு நகர்வுகளை நடத்தியவர்கள். ஆனா அவர்களோடு ஒப்பிடுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்த காங்கிரஸ் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான மறைமுக நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது அல்லவா?
1: இல்ல, காங்கிரஸ் உடைய திட்டம் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. காங்கிரஸை திமுக தான் இத்தனை ஆண்டு காலம், கருணாநிதி தான் இத்தனை ஆண்டு காலம் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் காங்கிரஸ் என்பது பாஜகவுக்கு எதிரான ஒரு முகமை தவிர தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கிற வாக்குகள் கூட காங்கிரசுக்கு இல்லை. ஆனால் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரமாண்ட அகில இந்திய கட்சி, இதன் மூலம் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், சிறுபான்மை, தலித்து. என்ன காரணம் என்றால் அத்தனை பேரும் சாதி ரீதியா, மதம் ரீதியா, பணம் ரீதியா அத்தனை பேரும் தாவே காக்க வாக்களித்ததன் மூலம் இந்த பிரமையை உடைத்து. ஹலோ,
2: சொல்லுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஹலோ,
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சொல்லுங்கள்.
1: அப்ப இத்தனை பிரமைகளையும் உடைத்து எரிந்தது இந்த தேர்தல். கோடிக்கணக்காக ரூபாய்களை திமுக கூட்டணி வாரி கிடைத்தார்கள். மக்கள் இந்த பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அடையாளமே தெரியாத, வேட்பாளரையே பார்க்காத விசில் சின்னத்திற்கு பெருவாரியான வாக்களித்திருக்கிறார். அதே போன்று சாதி, அந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்த சாதியை சேர்ந்தவர், ஒடுக்கப்பட்ட சாதியா, மேல் சாதியா, கீழ் சாதியா, என்ன சாதி என்றே தெரியாமல் அவர்களுக்கு தெரிந்தது விஜயும் விசிலும். பெருவாரியாக வாக்களித்ததன் மூலம் இந்த தேர்தலில்

0: கடன் பாடத்தை படித்து கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தலின் மூலம் பல பழுத்து அரசியல்வாதிகள் எல்லாம் திக்குமுக்காடி போய் உள்ளார்கள். துரைமுருகன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகிறார், அடையாளம் தெரியாத நபர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே, இவர்களை இவர்கள் மூஞ்சிக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என்று நாங்கள் இருமாப்பில் இருந்தோமே, இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வருவார்கள் என்று நாங்கள் கனவிலையும் நினைச்சு பார்க்கவில்லை. தாமோ அன்பரசன் கட்சி ஊழியர் கூட்டத்தை சொல்லுகிறார், இந்த நாய்களுக்கு இந்த மூஞ்சிகளுக்கு யார் கூட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புவார்கள் என்று நாங்கள் ஒரு இருமாப்பில் இருந்து விட்டோம். ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் அமர்ந்த அந்த ஆசனத்திலே தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் மக்கள் அமர வைத்து விட்டார்களே என்று தாமோ அன்பரச முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தன்னுடைய வேதனையை பதிவு செய்கிறார். இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் பல புரட்சிகளை ஏழை எளிய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக அதிகாரத்துக்கு வந்திருப்பது உண்மையாகவே ஒரு புரட்சிக்கு, மக்கள் தேர்தல் புரட்சிக்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் நமக்கு காட்டிவிட்டது.
1: இனி எதிர்வரும் காலத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த கட்சிகள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சில வேளைகளில் காணாமல் போகின்ற ஒரு சூழலை உருவாக்க கூடும் நினைக்கிறீர்கள்? எதிர்காலத்தில் யாருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது?
0: திமுகவுக்கு தான் பெரிய ஆபத்து காத்திருக்கு. இப்பொழுது உதய சூரியன் சின்னத்தில் நாம் நின்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பலன் இல்லாமல் போய்விட்டது. சனி சின்னத்தில் நின்றிருந்தால் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து மந்திரியாகி இருக்கலாம் என்று தன்னுடைய கவலையை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக புழுங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரான பிறகு ஜவஹருல்லா தலைமையிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு இரண்டு சீட்டுகளும் திமுக உதயசூரியில் நாம் வெற்றி பெற்ற காரணத்தினால் நாம் தனித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லையே. இல்லை என்றால் திமுக கூட்டணி உடைத்துக் கொண்டு விஜயோடு சேர்ந்து விடலாம் என்று அவர் பகிரங்கமாகவே சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஆக இனி கம்யூனிஸ்டுகள் நிலைமையோ இதைவிட மோசம். கம்யூனிஸ்டுகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் திமுகவுக்கு ஒன்றும் கொத்தடிமைகள் அல்ல, எங்களுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்கள் இருக்கிறது, ஆகையால் திமுக கூட்டணி நீடிக்க வேண்டும் என்று திமுக சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது என்று இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஒத்த குரலையே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். திருமாவளவன் இப்பொழுது அமைச்சரவையில பங்கு பெற்று விட்டார். இப்படி காங்கிரஸ் முதல் ஆளாக சென்று காரைக்கால் ஒட்டி கொண்டது. இவைகள் எல்லாம் தான் திமுகவுடைய பலம். இத்தனை பலத்தோடு 25% வாக்குகளை திமுக வாங்கி இருக்கிறது. ஆனால் எந்த கூட்டணியும் உள்ள பாஜக பாமக கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக 25% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. எதிர்காலத்தில் திமுக 35% வாக்குகளை வாங்குவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 25% 10% வாக்குகளை அது இழந்து 15% வாக்குகளாக அது மாறியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் இனி எதிர்காலத்தில் திமுக கூட கூட்டிச் சேர்வர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் தாவேக்காவோடு சேர்வதுதான் தங்களுக்கு எதிர்காலம் என்று இப்பொழுது அவர்கள் முடிவு செய்து நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, அது முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தல், இவைகளெல்லாம் கம்யூனிஸ்டுகளுடைய கணக்கு தாவேக்காவை நம்பினால்தான் கரையேற முடியும். இப்படி திமுக கூட்டணியே பலமான சேதாரம் சிதைவு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிற பொழுது திமுக கூட்டணி 5 காலம் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். 25% வாக்குகளை அது நிரூபிக்காவிட்டால் அதிமுக நிரூபிக்கும். 25% வாக்குகளை திமுக கூட்டணியோடு 25% கூட்டணியெல்லாம் உடைத்துக் கொண்டு ஓடி போய்விட்டார்கள். இனி அது தன்னுடைய 25% வாக்குகளை நிரூபிக்காவிட்டால் திமுகவுடைய

0: தலைக்குரியதாக மாறிவிடுகிற ஆபத்து இருக்கிறது.
1: நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சியினுடைய எதிர்காலம் என்ன மாதிரியாக இருக்கும் இனி வரும் காலங்களில்?
0: சீமானை பொறுத்தவரை அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அது இன்னும் பின்னடைவை சந்திக்கும். இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் சென்று விடுவார்கள் என்ற கவலை நாம் தமிழர்களுக்கு இப்பொழுதே வந்துவிட்டது. விஜயகுந்த பகுதிகள் நாளாகிவிட்டது, சாரி 7-3 ஆகிவிட்டது. மூன்றும் ஒன்றாகி விட்டு விடுவோம் என்ற கவலை சீமானுக்கு இப்ப வர துவங்கிவிட்டது. அவர் திமுகவோடு கூட்டணி சேர்ந்து எதிர்காலத்தில் நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில பேச்சுவார்த்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்க ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் நாடார் சமூகம், சீமானும் நாடார். அதனால் இந்த நாடார் பாலிடிக்ஸ், நாடார் அரசியல் மூலம் சீமானுக்கு தூது விடப்பட்டிருக்கிறது. அவரும் அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆகையால் சீமான் திமுகவோடு கூட்டணி சேர்வதை திமுக மிகுந்த வரவேற்போடு இருக்கிறது. எதிர்காலத்தில் சீமானை நம்பித்தான் நாம் கரையேற வேண்டும் என்ற நிலைமைக்கு திமுக வந்துவிட்டது. வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆக சீமானுக்கு பாதுகாப்பு திமுக, திமுகவுக்கு பாதுகாப்பு சீமான். இதுதான் சீமானுடைய எதிர்காலம்.
1: சரி, நன்றி. நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
6: Mélodie et Tordre-Gradke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
2: பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். பணம் என்னடா பணம் பணம்,

காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது.

இடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

நீ சிங்கப்பூரின் விருப்பமான நேரம்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிடிக்கு மண் சுமந்து திறம்படி பட்டவும் நெய், பிடிக்கு மண் சுமந்து

தன்னை தமிழுக்கு பழி

0: ரவியோ நானோ எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். எம்ஆர்டி நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மீனஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready.

0: ஒலி ஒன்பதாறு எட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. சௌபாக்கியவதி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கலா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பாடலாக இடம் பெற்றது. அதுக்கு முன்னால திருவிளையாடல் படத்துல இருந்து இசை தமிழ் அப்படிங்கிற அற்புதமான பாடலை கேட்டீங்க. அசோக் விரும்பி கேட்டிருந்தாரு, அவருக்கான பாடலாக அது இடம் பெற்றது. இன்னைக்கு என் பாட்டு வரல, ஒவ்வொரு நாளும் நான் பாட்டு கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். ஏன் வெளியில பார்த்தா கூட வந்து என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு புரியுது உங்க ஆவல். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதே நேரத்துல யார் முதல்ல வந்து கேக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கடமை. ஆக இன்று உங்க பாடல் இடம்பெறல அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, வர நாட்கள்ல இடம்பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வானொலி பக்கமா இணைந்திருங்க. இது வணக்கம் சிங்கை, நேரம் இப்பொழுது 6:25.
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. உலகத்துல தனிமைய அதிக அளவுல எதிர்நோக்கும் மக்கள் எந்த நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவை அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி 5வது இடத்துல தென்கொரியா, 4வது இடத்துல தென் ஆப்பிரிக்கா, 3வது இடத்துல பிரேசில், 2வது இடத்துல இந்தியா, முதல் இடத்துல டர்க்கி அப்படின்னு JB.com அப்படிங்கிற பொழுதுபோக்கு தளம் 36 நாடுகள் மத்தியில மேற்கொண்ட ஆய்வுல இந்த முடிவு தெரிய வந்திருக்கு. எப்படியோ தனிமையிலிருந்து களையிறதுக்கான ஒரு வழியை நான் சொல்றேன். உடற்பயிற்சி செய்யுங்க, என்ன நம்புங்க, தனிமை தானா மறைஞ்சிரும். உடற்பயிற்சி வாயிலா ஆரோக்கியமான நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. செய்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே ஓஹோன்னு மாறிடுங்க.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
4: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
3: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
5: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go.
7: இது வணக்கம் சிங்கை.

0: பிள்ளை பர்த்திருந்த பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால யார் ஜம்புலிங்கம் பர்த்திருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 6:38 ஆகி விட்டது. அடுத்து புது பாடல்கள் பக்கமா போக போறோம். நீங்க தயாரா? விறுவிறுப்பான பாடல்கள் உங்களை தேடி வருது. வானொலி பக்கமா இருங்க, சரியா?
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆர்ச்சர்ட் டர்ன், ஆர்ச்சர்ட் லிங்கை நோக்கி செல்லும் வழியில் ஆர்ச்சர்ட் பலவாடுக்கு பிறகு 2 தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் பார்க்கேஜினை.
1: பொதுவாகவே எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற தன்மை அதிக அளவில் இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களுடைய வளர்ப்பா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஆசையா இருக்கலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா மத்தவங்களே நீங்க பாத்துட்டு இருந்தா உங்களை யாருங்க பாத்துப்பாங்க? இத உணர்த்துற மாதிரி ஒரு பழைய படத்துல நாகேஷ் சொன்ன ஒரு வசனம் வருது, கேளுங்களேன்.
2: ரோட்ல நடந்து போறேன், நல்ல டிரஸ் பண்ணிட்டு போய் ஒரு சின்ன கல்ல தடுக்கி கீழே விழுந்து விடுறப்பா, முட்டியில முழங்கால முட்டி கல்லுல பட்டு உடஞ்சி ரத்தம் வெளியே வருது, சேப்பு ரத்தம். நல்ல அழகான பொம்பளை ஒண்ணு அப்படியே தூக்கி நிறுத்துதுப்பா. நீ முழங்கால பார்த்து பொம்பளை பாப்ப, இல்ல பொம்பளை பார்த்து முழங்கால பாப்ப, எது முதல்ல பாப்பேன்?
3: முழங்கால தான் முதல்ல.
2: அதுதான் சொல்றேன், முதல்ல உன்ன பாரு, அப்புறம் மத்தவங்களை பாரு.
1: அவ்வளவுதாங்க, தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும், அதை மட்டும் மறந்துடாதீங்க.
4: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
5: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி ஆப்பம் பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Lion 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
3: எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.

0: நாடோடிகள் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சுந்தர் சிபாபுடைய இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால சந்தோஷ் நாராயணன் தி மற்றும் குழுவினர் வழங்கிய பாட்டு ஜிகிரு தண்டா 2 படத்திலிருந்து உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிருத் அவங்க கூட்டணியில வந்த பாடல நாம கேட்போம். இப்போ இன்றைய வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். இடியுடன் கூடிய மழைய மதிய வேளையில் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். குறிப்பு, உடல்ல இருக்கிற கொழுப்ப ஆரோக்கியமான முறையில குறைக்கணுமா, அப்போ நீங்க இதை செய்யலாம். இப்போ நீங்க 1 kg கொழுப்ப குறைக்கணும் உங்க உடல்ல இருந்து அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் 8000 படி எடுத்து வச்சீங்கன்னா 3 வாரத்துல அதை நீங்க செய்திடலாம். அதுவே ஒவ்வொரு நாளும் 10000 படிகளை எடுத்து வச்சீங்கன்னா 2.5 வாரத்துக்குள்ள நீங்க அதை செஞ்சிடலாம். அதுவே 15000 படிகளை எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா 1 kg கொழுப்ப 8 நாள்ல நீங்க குறைச்சிடலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு சராசரி கணக்கு தான், எது எப்படியோ இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா, ஒவ்வொரு நாளும் இத்தனை படி எடுத்து வச்சா அது எனக்கு ஆரோக்கியமான முறையில அமையுமா அப்படிங்கிற தகவலை நீங்க மருத்துவரை நாடி கேட்டு தெரிஞ்சு செய்யுங்க. ஏன் தெரியுமா, சில பேருக்கு முட்டி வலி இருக்கலாம், சில பேருக்கு கால் வலி இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களுக்கு வெவ்வேறு விதமான பயிற்சிகள் ஒத்து வரலாம். இத சிறப்பா பார்த்து சொல்லக்கூடியவர் மருத்துவர், நாடுங்க அவரை, தெளிவு பெறுங்க, வாழ்க்கையில ஆரோக்கியமா இருங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

0: பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நலக பேரண்டு படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அதிகாரத்துவ தகவல் ஏதும் இன்னும் வெளிவரவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்தவிருப்பதாக திரு டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். இதற்கிடையே அமைதி உடன்பாடு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று ஈரான் பதில் கூறியுள்ளது. இணக்கம் குறித்து ஈரான் இறுதி முடிவை எட்டவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கே தெரிவித்தார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுக்கும் முயற்சிகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ பாராட்டியுள்ளார். அமைதி உடன்பாடு ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட அணுவாயுத மூலப்பொருள்களை அகற்றும் என்று திரு நெட்டன்யாஹூ நம்பிக்கை தெரிவித்தார். அணுவாயுத தயாரிப்பு ஆலைகளை முடக்கி ஏவுகணை உற்பத்தியில் ஒப்பந்தம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றார் அவர். இணக்க குறிப்பில் இஸ்ரேல் இடம்பெறவில்லை என்றாலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை வரவேற்பதாக இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார். ரஷ்யாவின் தேசிய தினத்தையொட்டி அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். ரஷ்யாவின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக திரு கிம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார். வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு விரிவான உத்திபூர்வ பங்காளித்துவமாக வலுப்படுத்தப்பட்டது என்று வடகொரிய தலைவர் சொன்னார். தன் நாடு ரஷ்யாவுடன் எப்போதும் துணை நிற்கும் என்று அவர் சொன்னார். டிபிஎஸ் குழுமம் மின்னிலக்க முறையில் தங்கம் விற்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் உண்மையான தங்கத்தின் மதிப்பில் இருக்கும் மின்னிலக்க தங்கத்தை வங்கியின் செயலியில் வாங்கலாம். அது டோக்கனைஸ்ட் கோல்டு என்று அழைக்கப்படும். மின்னிலக்க தங்கத்தின் விற்பனை இவ்வாண்டின் பிற்பாதையில் தொடங்கும். ஒவ்வொரு மின்னிலக்க தங்க டோக்கனுக்கும் 1 கிராம் உண்மையான தங்கத்திற்கு சமமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் விரும்பினால் வாங்கிய மின்னிலக்க தங்கத்தை உண்மையான தங்கத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று டிபிஎஸ் சொன்னது. தேசிய தின கொண்டாட்டங்களையொட்டி முதல் முறையாக ஹார்ட் பீட்ஸ் எனும் குறுந்தொடர் படைக்கப்படவிருக்கிறது. மொத்தம் 6 பாகங்களை கொண்டது ஹார்ட் பீட்ஸ் குறுந்தொடர். உள்ளூர் கலைஞர் அனிதா ஐயாவு குறுந்தொடரில் பங்கேற்றுள்ளார். பல ஆண்டுக்கு பிறகு தேசிய தின கொண்டாட்டங்களில் மீண்டும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததில் அனிதாவுக்கு மகிழ்ச்சி. ஷோக் சிஸ்டர்ஸ் என்ற நண்பர் குழுவில் சசி சிஸ்டர் என்ற பாத்திரத்தை ஏற்றுள்ளார் அவர்.
2: 6-7 வயசு இருக்க போது விஜயராணி டான்ஸ் குழுல சேர்ந்தேன். அப்போ வந்து அந்த வருஷத்தோட என்டிபில வந்து நேஷனல் ஸ்டேடியத்துக்கு போய் அங்க எல்லாருமே ஒரு பெரிய குரூப், அங்க போய் ஆடணும். ஸோ மறுபடியும் இந்த வாட்டி எனக்கு வந்து நேஷனல் டே பரேட்ல கலந்துக்க வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ஷோக் சிஸ்டர்ஸ் வந்து 4 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த ஹார்ட்லேண்ட் கான்செர்ட்க்கு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ல வந்து நிறைய தடங்கள் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஹேவ் பிகம் பெட்டர்.
1: மக்கள் குறுந்தொடரை NDP's யூடியூப் பக்கத்தில் காணலாம். எல் நீனோ பருவநிலை நிகழ்வு தொடங்கிவிட்டதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வெப்பநிலை கடந்த மாதத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளதாய் அவர்கள் தெரிவித்தனர். எல் நீனோவின் தாக்கம் இதுவரை காணாத அளவு கடுமையானதாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதனை அவர்கள் சூப்பர் எல் நீனோ என்று அழைப்பர். ஈராயிரத்தி 2027 வரலாற்றின் ஆக வெப்பமான ஆண்டாக அமையக்கூடும் என்றும் முன்னுரைக்கப்படுகிறது. வானிலை மாற்றங்கள், உணவு விநியோகத்தில் இடையூறு, பொருளாதார சிக்கல் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டது. உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் முதல் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. ஏ பிரிவின் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய ஆட்டத்தில் மெக்சிகோ 2 போட்டு வென்றது. சொந்த மண்ணில் 80,000 ரசிகர்கள் முன்னிலையில் வெற்றியடைந்த பெருமை அதற்கு. கோல்களின் எண்ணிக்கையை விட ஆட்டத்தில் அதிகமான சிவப்பு அட்டைகள் விதிக்கப்பட்டன. மொத்தம் 3 சிவப்பு அட்டைகள். அடுத்தபடியாக தென்கொரியாவும் செக் குடியரசும் பொருதும் ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி காலை 10 தொடங்கும்.
3: சொல்லும் பொருளும்.
1: லைசன்ஸ், உரிமம். முறையான ஓட்டுநர் உரிமமின்றி ஒருவர் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். லைசன்ஸ், உரிமம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: கூல்.
1: சிவாஜி தி பாஸ் பர்த்ல இருந்து பாடல கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெஹானா மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய சில அந்த பாடல் இடம்பெற்றது. 7:14 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இவ்வாறு நட்சத்திரம் கவியரசு வைரமுத்து அவருடைய வரிகளில் வந்த பாடல் தான் ஜீன்ஸ் பட பாடலா வரப்போகுது. நித்யஸ்ரீ மகாதேவனுடைய குரல்ல ஏ ஆர் ரஹ்மானுடைய சில இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாடலை கேட்போம் சரியா? என்னவென்றால், சிங்கப்பூரை பிரதிநிதித்து உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள்ல களமிறங்கிய முதல் நடுவர் யார்னு உங்களுக்கு தெரியுமா? உடனடியா வாட்ஸ்அப் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரலாறுல நம்ம மறக்க கூடாத ஒரு தகவல், உங்களை பல பேருக்கு தெரிந்த ஒரு தகவலா கூட இருக்கலாம். முதல்ல சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்க பரிசு, மீண்டும் சொல்றேன் கேள்விய, சிங்கப்பூரர் அப்படின்னு சொல்லும் போது இவர் தாங்க உலக கிண்ண காற்பந்து போட்டிகள்ல முதல் முதல்ல நடுவரா போய் நின்னாரு, நம்ம எல்லாருக்கும் பெருமை வாங்கி கொடுத்தாரு, அது ஒரு இந்தியர் வேற. அவருடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா உடனடியா வாட்ஸ்அப் வாயிலான் தெரியப்படுத்துங்க. 9678889689 எங்களுடைய வாட்ஸ்அப் எண். உங்களுக்காக பரிசா காத்துட்டு இருக்க ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை கொடுத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் Madras Coffee House Catering, Karwa Road, Virasami Road, Chander Road, Tuas, Racecourse Lane, Devan Gardens ல சேல் பண்றாங்க. தொடர்புக்கு 8196486.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
5: வணக்கம் சிங்கை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:29 ஆகிவிட்டது. நாம அடுத்து போக போறது 80களில் 70களில் வந்த பாடல்கள் பக்கமா. அவர்கிட்ட பாட்டு வரப்போகுது. அதனை அடுத்து நாயகன் பட பாடலையும் கேட்க போறீங்க. நீங்க என்னோட இது ஓலி 9:68 கேட்டாலே பரவசம். ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்க. நான் சொல்லியிருந்தேன், கேட்ட கேள்வி என்னவென்றால், இவர் தாங்க சிங்கப்பூரை பிரதிநிதிச்சு உலக கிண்ண கார்பது போட்டிகள்ல களமிறங்கிய முதல் நடுவர் யார் அந்த இவர் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்கள பல பேர் சரியான முதல்ல டக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்க. வாழ்த்துகள். இதுல மின்னல் வேகத்துல முதல்ல தெளிவான குரல் பதிவு அனுப்பி யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத இப்ப கேப்போமா?
2: வணக்கம் ரவிஜி.
0: வணக்கமா.
2: கோவிந்தசாமி சுப்பையா.
0: ஜார்ஜ் சுப்பையா அப்படின்னு பரவலா அறியப்படுற கோவிந்தசாமி சுப்பையா தான் ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளில் களமிறங்கிய முதல் சிங்கப்பூர் நடுவர். 1974 உலக கிண்ண கார்பந்து போட்டி, அதாவது போலன் ஹைட்டி போர்த்திய அந்த ஆட்டத்துல இவரு நடுவரா களமிறங்கியிருந்தாரு. 7-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில அந்த ஆட்டம் முடிந்தது. 1953 தன்னுடைய நடுவர் பயணத்தை தொடங்கிய ஜார்ஜ் சுப்பையா அவர்கள் 1967 ஃபீஃபாவால அங்கீகரிக்கப்பட்டாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. 2012 அவரு துரதிருஷ்டவசமா காலமாயிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவர் படைத்த இந்த அற்புதமான சாதனை சிங்கப்பூர் இந்தியர்களாக நாம என்னைக்குமே மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தகவலை உங்க முன்னால ஒரு கேள்வியா வச்சிருந்தேன். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. இணைந்திருக்கேன் என்னோட இது உங்க அபிமான ஓலை 9:68 கேட்டாலே பரவசம்.

0: தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:41 ஆகிவிட்டது.
2: அந்தியிலே உத்தமொட்டு வந்தாடும் போது துடித்தே.
1: SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் வரப்போகுது. இசை ஞானி இளையராஜோட சில உதயம் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இரண்டாவது கேள்வி வந்து விட்டது. நீங்க தயார்னா, இது சிங்கப்பூர்ல வந்த ஒரு விளம்பரத்தை பத்தி. குறிப்பா 2014 உலக கிண காற்பந்து போட்டிகளின் போது நேஷனல் கவுன்சில் ஆன் ப்ராப்ளம் கேம்பிளிங், அதாவது சூதாட்ட பிரச்சனை பற்றிய தேசிய மன்றம் வெளியிட்ட ஒரு விளம்பரம். அதுல ஒரு சின்ன பையன் சொல்லுவான், எங்க அப்பா இந்த அணி மேலதான் எல்லா காசையும் கட்டியிருக்காரு, அந்த அணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்லுவான். அந்த அணி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னால ஒரு வினோதமான சம்பவம் வேற இருக்குது, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த விளம்பரத்துல அந்த பையன் சொன்ன அணி எது சரியா சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பதில்களை 9678 9689.
3: போக்குவரத்து நிலவரம்
1: போக்குவரத்து
0: நிலவரம் ஆதரவு.

0: ஆசைகள் தீராதோ. அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
1: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
0: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம் இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம் இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
2: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டு வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
2: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீ.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா. சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், காரக்குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: நாட்டுப்புற பாட்டு படத்துல இருந்து அந்த பாடல கேட்டீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது BKE Woodlands செல்லும் வழியில் Woodlands செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 2014 ஆண்டுல நேஷனல் கவுன்சில் ஆன் ப்ராப்ளம் கேம்பிளிங், அதாவது சூதாட்ட பிரச்சனை பற்றிய தேசிய மன்றம் வெளியிட்ட உலக கிண்ண கார்பந்து போட்டிக்கான ஒரு விளம்பரத்துல ஒரு சின்ன பையன் சொல்லுவான், என்னோட அப்பா இந்த அணி மேலதான் எல்லா காசையும் கட்டியிருக்காரு, அந்த அணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப உருகி பேசியிருப்பான். அந்த அணி எதுன்னு சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி சோபுஷ்ப கடை பழகும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில பதில சொன்ன முதல் நேர் யாருன்னு இப்ப கேட்போம்.
1: வணக்கம், நான் பார்த்தியன் பேசுகிறேன். அந்த அணி ஜெர்மனி.
0: சரியா சொல்றீங்க பார்த்திபன், உங்களுக்கு கிடைக்குது ஜோதிஷ்டா புஷ்ப கடை பழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா. ஏன் இது ரொம்ப வினோதமான ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த விளம்பரத்துல அந்த பையன் ஜெர்மனின்னு சொல்லுவான் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த உலக கண்ண கார்பந்து போட்டியை ஜெயிச்சதே ஜெர்மனி தான்.

வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டி தன்மை மிகுந்த சூழலில் மீனக்கா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீன் இலக்க

0: சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி maee@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் ரத்து செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். இந்த வார இறுதிக்குள் அது கையெழுத்தாகலாம் என்றார் அவர். அமெரிக்காவின் பரிந்துரையை ஈரான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அதிகாரத்துவ தகவல் ஏதும் இன்னும் வரவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறினார். ஈரான் மீது நேற்றிரவு கடுமையான தாக்குதல் நடத்தவிருப்பதாக திரு டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். இதற்கிடையே அமைதி உடன்பாடு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று ஈரான் பதில் கூறியுள்ளது. இணக்கம் குறித்து ஈரான் இறுதி முடிவை எட்டவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு பேச்சாளர் இஸ்மாயில் பக்கி தெரிவித்தார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுக்கும் முயற்சிகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாராட்டியுள்ளார். அமைதி உடன்பாடு ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட அணுவாயுத மூலப்பொருள்களை அகற்றும் என்று திரு நெட்டன்யாகு நம்பிக்கை தெரிவித்தார். அணுவாயுத தயாரிப்பு ஆலைகளை முடக்கி ஏவுகணை உற்பத்தியில் ஒப்பந்தம் கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்றார் அவர். இணக்க குறிப்பில் இஸ்ரேல் இடம்பெறவில்லை என்றாலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை வரவேற்பதாக இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார். ரஷ்யாவின் தேசிய தினத்தையொட்டி அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். ரஷ்யாவின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக திரு கிம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார். வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு விரிவான உத்திபூர்வ பங்காளித்துவமாக வலுப்படுத்தப்பட்டது என்று வடகொரிய தலைவர் சொன்னார். தன்னாடு ரஷ்யாவுடன் எப்போதும் துணை நிற்கும் என்று அவர் கூறினார். மலேசிய காவல்துறை மின் சிகரெட்டுக்கு முழுமையான தடை விதிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. மின் சிகரெட்டுகளில் பியூ பியூ எனும் செயற்கை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த ரசாயனம் கடுமையான போதையை ஏற்படுத்தும் தன்மை உடையது. அதனை பயன்படுத்துவோர் நடைப்பிணமாக மாறிவிடுவர் என்று காவல்துறை துணைத் தலைவர் அயூப்கான் மெய்டின் பிச்சை கூறினார். மின் சிகரெட்டுகளில் இதுபோன்ற அபாயகரமான ரசாயனங்கள் கலக்கப்படுவது குறித்து அக்கறை அதிகரித்துள்ளதாக அவர் சொன்னார். டிபிஎஸ் குழுமம் மின்